0: தமிழ் திங்கள் முதல் வெள்ளி வரை இரவு 8 மணி முதல் 11 மணி வரை.
1: அன்புடன் நான் brought to you by ஆயு ட்ரீட் ஆயுர்வேதா. பிரச்சனை எதுவாக இருந்தாலும் அதற்கு ஒரே தீர்வு ஆயு ட்ரீட் ஆயுர்வேதா, DIP மற்றும் சிலிக்கனோயசிஸ். கால் 0588204172.
2: இங்க நான் தான் கிங், நான் போடுறதுதான் பாட்டு, அது கப் சிப்னு கேட்டு என்ஜாய் பண்ணதோ ஹுக்கும் தமிழ் FM கா ஹுக்கும்.

0: ஏய் ஆண்டனி, தெரிக்க லியோவை எவ்வளவு நாள் தான் தேடுவேன். பேசாம தமிழ் எஃப்எம் ஆன் பண்ணு, பாட்டாச்சு கேட்போம்.
1: கதை சொல்ல போற, கதை சொல்ல போற.
2: என்ன கதைப்பா?
1: ராஜா ராணி கதை சொல்ல போற, காக்கா குருவி கதை சொல்ல போற.
2: ராஜா கதையா காக்கா கதையா?
1: என்ன கதை? என்ன கதை?
3: கதையா? அதெல்லாம் எதுக்கு சொல்ல சொல்லாத? யாராவது திருடி படமா எடுத்துட்டாங்கன்னா?
4: காக்கா கதை சொல்ல, காக்கா கதை சொல்ல.
5: ராஜா கதை சொல்லு. ராஜாதி ராஜா இளையராஜா கதை சொல்லு.

0: டைனோசர் தானே சாகணும், புள்ளியா செத்துச்சு.
1: நாடெல்லாம் வாழ்த்து ராஜா வாழ்க.

0: எப்படி இருக்கணும் தெரியுமா? ஷோக்கு ஆன் டைம்க்கு வரணும், கேக்குறதுக்கு முன்னாடி கண்டென்ட்டா தரணும், மொத்தத்துல ரொம்ப ரொம்ப நல்லவனா இருக்கணும்.
1: ஆனா எனக்கு கிடைச்சது
2: எனிவே 4 மணி ஆயிடுச்சா, சரி ரெண்டு பாட்டு போடு நான் வந்துடுறேன்.
3: தரமான ஹோஸ்ட்னா எப்படி இருக்கணும் தெரியுமா? என் கூட எப்பவுமே சிங்க்லயே இருக்கணும். நான் பிரெயின் ராட்டா பேசினா கூட கை தட்டி சிரிக்கணும். மொத்தத்துல கோ ஹோஸ்டா இருக்கணும்.
4: எனக்கும் தான் ஒருத்தி இருக்காங்க.
2: போயிட்டியா அப்ப நாலு மணி நேரம் நான் மட்டும் ஜாலியா தனியா ஷோ பண்ணுவா. ஓகே பாய். அவ்வளவுதான், அவளே சொல்லிட்டா. சோ 4 o'clock to 8 o'clock everyday evening கரக் வித் மீ ஆர்ஜே பிராவோ. மரியாதையா டியூன் பண்ணி சவுண்ட் வச்சு கேளு.
5: The Evening Correct, presented by VNCT Global, largest villa developers in South India. For more details, contact 054-767-3111. Brought to you by Annathangam Gold and Diamonds, Karama Center, Dubai. 40% off on diamond and precious jewelry. 40% discount on 22-carat and 18-carat gold jewelry making charges madri. Pala offers. Matrum Z5. Indha varshathoda biggest movie ana Patriot matrum pala blockbuster movies. Verum 99.99 dirhams per year la enjoy pannunga. 89.4 Tamil FM. Tamil FM. Namma radio.

0: உங்களை அன்புடன் வரவேற்கிறோம். நம் அனைவரின் அரசியான மனதை வெல்ல போட்டியிடும் போட்டியாளர்கள்.
1: ஹாய், நான் காஃபி.
2: ஹலோ, நான் தான் டிராவல்.
3: வணக்கம், நான் நினைவுகள்.
2: ஹாய், நான் தான் இயற்கை.
0: இதுல மனசோட மனச வெல்ல போவது யாரு?
2: எங்கப்பா மனசு காணோம்?
1: அங்கே பாருங்கள், போட்டிக்கு ராஜாவின் பாடல்கள் வருகின்றன.
2: ராஜா பாட்டு போகுது, மனசும் பின்னாடியே போகுதே.
4: ராஜா பாட்டு போட்டிக்கு வந்தால் மனதை வெல்லத்தானே செய்யும்.
3: வார நாட்களில் மதியம் 3 மணி முதல் 4 மணி வரை மனசார கேளுங்க ராக் வித் ராஜா, only on 89.4 தமிழ் FM. நம்ம ரேடியோ, நம்ம மியூசிக்.
5: கண்ணா, ஒரு டைம் ஆன் பண்ணிட்டா ஆஃப் பண்ணவே கூடாது. ஹுக்கும் தமிழ் FM கா ஹுக்கும், தமிழ் FM கா ஹுக்கும, தமிழ் FM கா ஹுக்கும, ஹுக்கும் ஹுக்கும்.
6: அர்த்தமாயிருந்தா ராஜா.

0: मुझे कैसे बुलाया तुमने?
1: रोलेक्स रोलेक्स
2: सर जस्ट सर
3: இதோட பெஸ்ட் என்டர்டெயின்மென்ட்டா ஒரு எஃப்எம் காட்றவனுக்கு லைஃப் டைம் செட்டில்மென்ட்.

0: கேட்டுக் கொண்டிருப்பது 89.4 தமிழ் FM.
1: நம்ம வாழ்க்கையில இன்ஸ்பிரேஷனா ஒருத்தரை எடுக்கணும்னா ஃபர்ஸ்ட் நம்ம மைண்ட்ல வர்றது இவரோட பேரா தான் இருக்கும்.
2: நம்ம யாருன்றது முக்கியம் இல்ல, நம்மளால என்ன முடியும்ன்றது முக்கியம்.
3: கேரியரோட இனிஷியல் ஸ்டேஜ்ல பல விமர்சனங்களை சந்திச்சு அதையே பாசிட்டிவா மாத்தி மொத்த உலகத்தையும் திரும்பி பார்க்க வச்சு இன்னைக்கு நம்ம தமிழ்நாட்டுக்கே முதல்வரா இருக்காரு.
0: தளபதி விஜயின் 52வது பிறந்த நாள் இன்று.
4: நீ வேற மாதிரி
5: வாத்தியாரோ.
3: நடிப்பு, பாட்டு, டான்ஸ் எல்லாம் ஒரு கை பார்த்து சின்ன குழந்தைகள்ல இருந்து பெரியவங்க வரைக்கும் இவரை ரசிக்காதவங்களே கிடையாது. தமிழ்நாட்டின் மாண்புமிகு முதலமைச்சர் திரு சி ஜோசப் விஜய் அவர்களுக்கு இனிய பிறந்த நாள் நல்வாழ்த்துக்களை தெரிவிக்கிறது 89.4 தமிழ் FM.
6: We'll be back after a short commercial break.
7: உலக அரங்கின் நடப்புகள், அரசியல் நிகழ்வுகள், விளையாட்டு தகவல்கள், வணிக செய்திகள், வானிலை நிலவரம், இவை அனைத்தையும் நடுநிலை தவறாமல் உடனுக்குடன் தெரிந்து கொள்ள ஒவ்வொரு மணி நேரமும் இணைந்திருங்கள்.
8: தமிழ் FM செய்தி அறையில் இருந்து நான் உங்கள் கிருஷ்ணி மணிபாலன்.

நிகழ்ச்சிகள் வளமிக்க உளமுற்ற தீ தன்னீரிலா தமிழ் மொழிக்கென தமிழ் பண்பலை தரும் தனி நிகழ்ச்சி. வார நாட்களில் பிற்பகல் 2 மணி முதல் 3 மணி வரை 89.4 தமிழ் பண்பலையில் உங்கள் கிருஷ்ணியுடன்.

0: இங்க நான் தான் கிங், நான் போடுறதுதான் பாட்டு, அத கப் சிப்னு கேட்டு என்ஜாய் பண்ணு.
1: நேரம் இப்பொழுது காலை 6 மணி.

0: 99.4 தமிழ் FM. நம்ம ரேடியோ, நம்ம மியூசிக்.
1: Star of the month. Singer SPB.

அனைவருக்கும் அன்பு நிறைந்த காலை வணக்கங்கள். 89.4 தமிழ்FM, இது நம்ம ரேடியோ, நம்ம மியூசிக். நித்தமும் ஒலிக்கும் புத்தம் புது காலையில் நான் உங்கள் விஸ்வா. புதியதாக நம்முடைய வாழ்க்கையிலே புலர்ந்திருக்கிற மற்றும் ஒரு அற்புதமான தினத்தின் காலை பொழுதிலே மீண்டும் ஒரு முறை உங்கள் அனைவரையும் சந்திப்பதிலே எனக்கு மிகுந்த மகிழ்ச்சி. இந்த நாள் எல்லா விதங்களிலும் நமக்கு நன்மை தருகின்ற நாளாக அமைந்திட என்னுடைய வாழ்த்துக்களும் பிரார்த்தனைகளும் அனைவருக்கும் உரித்தாகட்டும். வாழ்க்கையிலே நாம் எதிர்கொள்ளக்கூடிய சவால்கள் எல்லாம் நமக்கு வழங்கப்படுகின்ற ஒரு தகவல், இன்னும் சொல்ல போனால் ஒரு சமிக்ஞை, ஒரு சிக்னல். அது நமக்கு எதை உணர்த்துகிறது என்றால், நம்மிடத்தில் ஏற்கனவே இருக்கக்கூடிய ஒன்றை, ஏதோ ஒன்றை நாம் மாற்றிக்கொள்ள வேண்டும் அல்லது திருத்திக் கொள்ள வேண்டும் என்கின்ற ஒரு குறிப்பை நமக்கு வழங்குவதற்காகவே. பிரச்சனைகள், சங்கடங்கள் என்றெல்லாம் பலவிதமாக நாம் அழைக்கின்ற சவால்கள் வாழ்க்கையிலே நமக்கு ஏற்படுகின்றன. இது பல தத்துவ அறிஞர்களினுடைய ஏகோபித்த கருத்தாக இருக்கிறது. அதாவது, பிரச்சனை என்றோ, துன்பம் என்றோ, துயரம் என்றோ நாம் அதை எடுத்துக்கொண்டால் அது நம்மை வென்றுவிடும். சவால் என்று அதை நாம் கருதினால் அதை நாம் வெல்வதற்கு வாய்ப்பு இருக்கிறது என்கிற ஆக்கப்பூர்வமான ஒரு சிந்தனை நம்முடைய மனதிற்குள்ளே ஏற்படும். அப்படி அதை வெல்ல வேண்டும் என்றால் நாம் என்ன செய்ய வேண்டும்? அதற்கு ஏற்ற வகையிலே நம்மை தயார்படுத்திக் கொள்ள வேண்டும். ஒரு சின்ன உதாரணத்தை கருத்திலே கொள்வோம். ஆசிரியர் வகுப்பிலே உங்களை எழுப்பி நிற்க வைத்து ஒரு கேள்வி கேட்கிறார். அந்த கேள்விக்கு உங்களுக்கு பதில் தெரியவில்லை என்றால் அது பெரிய பிரச்சனை தான், இல்லையா? இப்போது அந்த சூழலை எது பிரச்சனைக்குரியதாக்குகிறது? ஆசிரியர் உங்களை எழுப்பி கேள்வி கேட்டார் என்பது அல்ல, அவர் கேட்ட கேள்விக்கு உங்களுக்கு பதில் தெரியவில்லை என்பதுதான் அங்கே பிரச்சனை. ஆகவே உங்களிடத்தில் இருக்கக்கூடிய அந்த அறியாமை அங்கே பிரச்சனை ஆகிறது. இதை ஒரு சவாலாக எடுத்துக்கொண்டு நீங்கள் அந்த அறியாமையை போக்கிக் கொண்டால், நீங்கள் அறிவுடையவராக, அதாவது இந்த ஆசான் கேட்கின்ற கேள்விக்கு உரிய பதிலை நீங்கள் தெரிந்து வைத்திருக்கக்கூடியவராக உங்களை நீங்கள் தரம் உயர்த்தி கொண்டால், உங்கள் அறியாமையை உங்கள் அறிவாலே நீங்கள் சரி செய்து கொண்டால், அந்த சூழலை போன்ற ஒரு பிரச்சனையை அதற்கு பிறகு நீங்கள் எதிர்கொள்ள வேண்டிய அவசியம் இருக்காது. எப்போது ஆசிரியர் எழுப்பி உங்களை கேள்வி கேட்டாலும் உங்களாலே பதில் சொல்ல முடியும். சொல்லப்போனால் அதற்கு முன்பு வரை பிரச்சனையாக இருந்த ஒரு சூழல், அதற்கு பிறகு உங்களுடைய திறமையை, உங்கள் அறிவாற்றலை எல்லோரும் அறிந்து கொள்வதற்கான ஒரு சிறந்த வாய்ப்பாக மாறிவிடுகிறது. இது போலத்தான் நீங்கள் பிரச்சனை என்று கருதுகின்ற எந்த ஒரு சூழலுமே உங்களிடத்தில் நீங்கள் செய்து கொள்ள வேண்டிய மாற்றத்தை உங்களுக்கு உணர்த்துகின்றன. அது எதை உணர்த்துகிறது என்பதை நீங்கள் சரியாக புரிந்து கொள்வதில்தான் அந்த சவாலை நீங்கள் வெற்றி கொள்வதற்கான சூக்ஷமும் அடங்கியிருக்கிறது. இந்த வகையிலே இன்றைய நாள் நாம் எதிர்கொள்ளுகின்ற சூழல் எல்லாமே நமக்கு என்ன ஒரு நன்மையை உணர்த்து வருகின்றன, எதை நாம் வளர்த்து கொள்ள வேண்டும், எதை நாம் திருத்தி கொள்ள வேண்டும் என்று அந்த சூழல்கள் நமக்கு உணர்த்துகின்ற ஒவ்வொரு உண்மையையும் மிகச்சரியாக புரிந்து கொண்டு அந்த வகையிலே நம்மை நாம் தரம் உயர்த்தி கொண்டால் இந்த நாள் நமக்கு மிக மிக சிறப்பானதாக அமையும். அப்படியே இந்த நாள் அமைய வேண்டும் என்பதுதான் என்னுடைய விருப்பம். தொடர்ந்து கேளுங்க 89.4 தமிழ்FM-இல். இது புத்தம் புது காதை.

0: மேடம் ஒரு நிமிஷம்.
1: எஸ்
0: தமிழ் எஃப்எம் தெரியுமா? 89.4.
1: ஹா, நல்லா தெரியுமே.
0: சூப்பர் மேடம். அதுல 11-2 மசாலா கஃபே ஷோ தெரியுமா?
2: திங்கள் முதல் வெள்ளி வரை தினமும் மதியம் 11 மணி முதல் 2 மணி வரை மசாலா கஃபே கேளுங்க வித் ஆர் ஜே மது.
3: மசாலா கேஃபே brought to you by Bima Jewelers oda Home Again Celebration la gold chain and bangles ku verum 1.99% making charges and diamond jewelry la 1899 dirhams off.

89.4 தமிழ் எஃப்எம், இது நம்ம ரேடியோ, நம்ம மியூசிக். புத்தம் புது காலை கேட்டுக்கிட்டு இருக்கீங்க, உங்க விஸ்வா கூட. சமீபத்தில் இணையதளத்தில் ஒரு கேலி சித்திரம் ஒன்றை பார்த்தேன். அதில் என்ன வரையப்பட்டிருந்தது என்றால், சுத்தியலை கொண்டு ஒரு ஆணியை அடித்து கொண்டிருக்கிறார்கள். தொடர்ச்சியாக அப்படி சுத்தியலிடத்திலே அடி வாங்கி கொண்டிருக்கின்ற ஆணி வருந்தி நிற்பது போலவும், வளைந்து போன ஒரு சில ஆணிகள் வளையாமல் தற்பொழுது சுத்தியலிடத்திலே அடி வாங்கி கொண்டிருக்கின்ற ஆணியை பார்த்து கேலியாக சிரிப்பது போலவும் அந்த கேலி சித்திரம் வரையப்பட்டிருந்தது. அதாவது, இப்போது இந்த ஆணியை சுத்தியல் கொண்டு அடிப்பது போலவே இதற்கு முன்பு அதே இடத்திலே வேறு சில ஆணிகளை அடித்திருக்கிறார்கள். ஆனால் அந்த ஆணிகள் வளைந்து போன காரணத்தினாலே இப்போது வேறு ஒரு ஆணியை வைத்து அடித்து கொண்டிருக்கிறார்கள். இந்த ஆணி வளையாத காரணத்தினாலே அதை இன்னும் உறுதியாக சுவற்றுக்குள்ளே ஆழமாக பதிக்கும் பொருட்டு தொடர்ந்து சுத்தியலால் அந்த ஆணியை அடித்து கொண்டிருக்கிறார்கள். அப்படி வளையாமல் இருக்கின்ற அந்த ஆணியை பார்த்து வளைந்து போன ஆணிகள் சிரிக்கின்றன. ஏன் சிரிக்கின்றன என்றால், நாங்கள் வளைந்து போன காரணத்தினாலே ஒன்று ரெண்டு அடிகளோடு நாங்கள் தப்பித்து விட்டோம். நீ வளையாமல் இருக்கின்ற காரணத்தினாலே உன்னை தொடர்ச்சியாக அடித்து கொண்டிருக்கிறார்கள். நாங்கள் தப்பித்து விட்டோம், நீ சிக்கிக் கொண்டாய் என்று வளைந்த ஆணிகள் வளையாத ஆணியை பார்த்து சிரிப்பது போல் அந்த கேலி சித்திரம் வரையப்பட்டிருந்தது. இதை எப்படி நாம் மனிதர்களுக்கு பொருத்தி பார்ப்பது என்றால், நேர்மை, ஒழுக்கம் இது போன்ற நற்குணங்களை தங்களுடைய சொத்தாக கொண்டு வாழ்க்கையிலே வளையாமல் நிற்கக்கூடியவர்கள் சுயநலத்தோடு வளைந்து கொடுத்து செல்பவர்களை காட்டிலும் அதிகம் பாதிக்கப்படுவார்கள். மேலோட்டமாக பார்க்கும்போது இந்த கேலி சித்திரம் நமக்கு புரிய வைக்கின்ற யதார்த்தம் இது. நான் பொய்யே சொல்ல மாட்டேன் என்று நீங்கள் உறுதியாக இருந்தார், நான் அடுத்தவர் பொருளுக்கு ஆசைப்பட மாட்டேன், குறுக்கு வழியிலே சம்பாதிக்க மாட்டேன், யாரையும் ஏமாற்ற மாட்டேன், யாருடைய முன்னேற்றத்தையும் கெடுக்க மாட்டேன், என்னால் முடிந்தவரை எல்லோருக்கும் நல்லது செய்வேன், இப்படியெல்லாம் நல்ல நல்ல விஷயங்களை உங்கள் வாழ்க்கையின் கொள்கையாக நீங்கள் வைத்திருந்தால் கண்டிப்பாக பல சோதனைகள் உங்களுக்கு வரத்தான் செய்யும். வளையாமல் நிற்கின்ற ஆணியை சுத்தியல் கொண்டு தொடர்ந்து அடிப்பது போல ஒன்று ரெண்டு அடியிலேயே வளைந்து விட்ட ஆணிகளுக்கு அதிகம் அடி வாங்க வேண்டிய அவசியம் இல்லை என்பது போல, தீய வழியிலே வாழ்க்கையை செலுத்துபவர்கள் தற்காலிகமாக சில லாபங்களை அனுபவிப்பதற்கான வாய்ப்புகள் இருக்கத்தான் செய்யும். ஆனால் வளைந்து போன ஆணியா அல்லது வளையாத ஆணியா, எது நமக்கு பயன் தருகிறது? ஆணி என்ற பெயருக்கு அர்த்தமாக வாழ்வது எது? வளையாத ஆணிதானே. இரண்டு தட்டு தட்டியவுடனே வளைந்து போய்விட்ட ஆணியை என்ன செய்வோம்? குப்பையிலே வீசிவிடுவோம். அதற்காக அந்த பொருள் உருவாக்கப்பட்டது. உறுதியாக சுவற்றிலோ அல்லது மரக்கட்டைகளிலோ உறுதியாக பதிந்து நின்று நிலையாக பல நன்மைகளை வழங்க வேண்டும். அதற்குத்தான் அந்த பொருள் படைக்கப்பட்டது. அதை செய்வது எது என்று கேட்டால் வளையாத ஆணிதான். அதுபோல மனிதனாக நாம் பிறந்திருப்பது என்பது நேர்மையாக நல்லொழுக்கத்தோடு வாழ்வதற்குத்தான். அப்படி நாம் வாழ்வதனாலே நாமும் பெருமை பெறலாம், மற்றவர்களுக்கும் நன்மையை வழங்கலாம். அறம் இந்த உலகத்திலே தழைத்திட நாமும் ஒரு காரணமாக திகழலாம். அதை விட்டுவிட்டு நாமும் தீமை செய்து நம்முடைய தீமையாலே மற்றவர்களுக்கும் கெடுதல் விளையும்படியான வாழ்க்கையை சுயநலத்தின் காரணமாக நாம் மேற்கொள்வதாலே நம்மை நாம் மனிதர்கள் என்றே சொல்லிக் கொள்ள முடியாது. அப்படி நாம் வாழ்வதனாலே கிடைக்கக்கூடிய லாபங்கள்

ஏனென்றால் அதுதான் நிலையான நன்மையை, நிலைத்த புகழை, பெருமையை நமக்கு வழங்குகின்ற மிகச்சிறந்த ஒரு உபாயம். தொடர்ந்து கேளுங்க 89.4 தமிழ் FM-இல். இது புத்தம் புது காலை.

89.4 தமிழ் எஃப்எம், இது நம்ம ரேடியோ, நம்ம மியூசிக். புத்தம்புது காலை கேட்டுக்கிட்டு இருக்கீங்க, உங்க விஷ்வா கூட. முதன் முதலாய் அப்படிங்கிற இந்த பகுதி மூலமாக ஒவ்வொரு தினத்திலேயும் கடந்த காலங்களில் வெவ்வேறு விதமான காலகட்டங்களில் நிகழ்ந்திருக்கக்கூடிய சிறப்பான துவக்கங்கள் பற்றி நம்ம தெரிஞ்சுக்கிட்டு வரோம். இந்த வகையில் ஜூன் மாதம் 23 தேதியான இதே தினத்தில் 930 ஆண்டு ஐஸ்லாண்டு தேசத்தில் உலகத்தினுடைய மிக பழமையான பாராளுமன்றம் இயங்க துவங்கிய தினம் இன்றைய தினம். ஐஸ்லாண்டு தேசத்தில் திங்பளிர் அப்படிங்கிற இடத்துல அல்திங் அப்படிங்கிற பெயரில் ஒரு சபை ஒன்று அமைக்கப்படுகிறது, தேசிய அளவிலான சபை. ஐஸ்லாந்து தேசத்தில் நடக்கக்கூடிய அத்தனை விதமான நடவடிக்கைகளையும் நிர்வகிக்கக்கூடிய, கட்டுப்படுத்தக்கூடிய ஒரு பொதுவான சபை ஒன்று அமைக்கப்படுகிறது. பொதுவாக அதைத்தான் நாம் நாடாளுமன்றம் அல்லது பாராளுமன்றம் அப்படின்னு அழைக்கிறோம். ஒவ்வொரு தேசத்திற்கும் அப்படி ஒரு பொதுவான சபை ஜனநாயக ரீதியாக அமைக்கப்படுவது உண்டு. அப்படி அமைக்கப்பட்ட சபைகளிலே மிக பழமையான சபையாக ஐஸ்லாந்து தேசத்தினுடைய இந்த அல்திங்கி அப்படிங்கிற இந்த சபையானது போற்றப்படுகிறது. அதே போல 1868 ஆண்டு கிறிஸ்டபர் லேத்தம் அவர்கள் ஷோல்ஸ் அண்ட் கிளிடன் டைப்ரைட்டர் அப்படிங்கிற ஒரு தட்டச்சு இயந்திரத்தை கண்டறிந்து அதற்கான காப்புரிமையை இன்றைய தினத்திலே பெறுகிறார். வணிக ரீதியாக பெருமளவிலே வெற்றி பெற்ற, அதாவது இன்றைக்கும் நாம் பயன்படுத்தி கொண்டிருக்கக்கூடிய அந்த தட்டச்சு இயந்திரம் இருக்கிறது இல்லையா, அதற்கான துவக்கமாக திரு கிறிஸ்டபர் லேத்தம் ஷோல்ஸ் அவர்கள் காப்புரிமை பெற்ற இந்த கண்டுபிடிப்பு தான் விளங்குகிறது. குவர்டி கீபேட் அப்படின்னு சொல்லுவாங்க. இன்றைக்கு தட்டச்சு இயந்திரத்திலோ அல்லது கணிப்பொறியிலோ அல்லது நம்முடைய மொபைல் போன்களிலோ கூட தட்டச்சு செய்வதற்கு பெரிதும் பயன்படக்கூடிய ஒரு முறை, அது கிறிஸ்டபர் லேத்தம் அவர்களாலே கண்டறியப்பட்டு இன்றைய தினத்திலே தான் காப்புரிமை பெறப்பட்டது. அதே போல 1894 ஆண்டு சர்வதேச ஒலிம்பிக் கமிட்டி பாரிஸில் இருக்கக்கூடிய சார்போன் நகரத்தில் முதன் முதலாக துவங்கப்பட்ட தினம் இன்றைய தினம். அதே போல 1974 ஆண்டு எக்ஸ்ட்ரா டெரஸ்ட்ரியல் மெசேஜ், அதாவது பூமியிலே இருந்து மற்ற கிரகங்களுக்கு சென்றடைகின்ற விதத்திலே ஆர்சிபோ அப்படிங்கிற ஒரு ஆய்வகத்திலே இருந்து ஒரு தகவல் பரிமாற்றம் விண்வெளிக்கு அனுப்பப்பட்ட தினம் இன்றைய தினம். 1679 பைனரி இலக்கங்கள் கொண்டதாக அந்த தகவலானது அமைந்திருந்தது. என்ன விஷயத்தை அந்த தகவல் பரப்பியது அப்படின்னா, இந்த பூமியை பற்றிய ஒரு சின்ன விளக்கம், இங்கே வசிக்கக்கூடிய மனித இனத்தை பற்றிய ஒரு அறிமுகம் அந்த தகவலிலே அமைந்திருந்ததாக சொல்கிறார்கள். அதாவது வேற்று கிரகவாசிகள் விண்வெளியிலே உலவுகின்ற ஒரு தருணம் அமையுமானால், அவர்களை இந்த தகவல் சென்றடையுமானால் அவர்களுக்கு பூமியை பற்றிய ஒரு அறிமுகம் கிடைக்கக்கூடும் அப்படிங்கிறதுக்காக இப்படி ஒரு தகவல் அனுப்பப்பட்டதாக சொல்கிறார்கள். ஆனால் இது போன்ற ஒரு தகவல் விண்வெளியிலே அனுப்பப்பட்ட ஒரு முதல் நிகழ்வாக இந்த நிகழ்வு அமைந்திருக்கிறது. இப்படி பல சிறப்புமிக்க துவக்கங்கள் இன்றைய தினத்திலே அமைந்திருக்கின்றன. நம்முடைய வாழ்க்கையிலும் கூட அப்படிப்பட்ட அற்புதமான ஆரம்பங்கள் இந்த தினத்திலே அமையட்டும். தொடர்ந்து கேளுங்க 89.4 தமிழ் எஃப்எம்இல், இது புத்தம் புது காலை.

Golden Song of the Hour. Golden Song of the Hour. Brought to you by Pride Collection அளிக்கும் தன்னம்பிக்கையுடன் உங்கள் வாழ்க்கை மிளிரட்டும். Joyalukkas, the world's favorite jeweler. Yeah!

0: மழலைப்படுத்துங்கள். 89.4 தமிழ் FM இல் திங்கள் முதல் வெள்ளி வரை இரவு 8 மணி முதல் 11 மணி வரை.
1: அன்புடன் நான் brought to you by ஆயு ட்ரீட் ஆயுர்வேதா. பிரச்சனை எதுவாக இருந்தாலும் அதற்கு ஒரே தீர்வு ஆயு ட்ரீட் ஆயுர்வேதா, DIP மற்றும் சிலிக்கனோயசிஸ். கால் 0588204172.

89.4 தமிழ் FM, இது நம்ம ரேடியோ, நம்ம மியூசிக். புத்தம் புது காலை கேட்டுக்கிட்டு இருக்கீங்க, உங்க விஷ்வா கூட. ஒரு இடத்திலே பளு தூக்கும் போட்டி நடைபெறுகிறது. பார்வையாளர்கள் எல்லாம் அமர்ந்து பார்த்து கொண்டிருக்கிறார்கள். நடுநாயகமாக இருக்கக்கூடிய இடத்திலே வீரர்கள் எல்லாம் வருகிறார்கள். ஒவ்வொருவராக மிக அதிகமான எடையினை மிகவும் சிரமப்பட்டு தங்கள் தலைக்கு மேலே தூக்கி நிறுத்தி சாதனை படைக்கிறார்கள் பளு தூக்கும் வீரர்கள் எல்லாம். அதை பார்த்து கொண்டிருக்கின்ற பார்வையாளர்கள், அவர் தூக்குகிறார் என்றால் நம்மாலும் அதை தூக்க முடியும் என்று தானும் அந்த இடத்திற்கு சென்று மிக அதிகமான எடை கொண்ட அந்த பளுவை தூக்கி வெற்றி பெற முடியுமா? சற்று முன்பு அதை தூக்கி சாதனை படைத்த வீரரும் மனிதர்தான். அதை பார்த்து ரசித்து பாராட்டி கொண்டிருந்தவரும் மனிதர்தான். இவராலையும் இதை தூக்க முடியும் என்றால் அவராலையும் அதை தூக்க முடியும் அல்லவா? இப்படி வாதம் செய்வது உண்மையிலேயே அறிவுக்கு புறம்பானது இல்லையா? அப்படி என்றால் அவரால் தான் அதை தூக்க முடியும், இவரால் அதை தூக்க முடியாது என்று அர்த்தம் கொள்ளலாமா? அப்படி எடுத்துக்கொள்ளக்கூடாது. அப்படிப்பட்ட கனமான பளுவை தூக்குகின்ற அளவிற்கு போட்டியிலே கலந்து கொண்ட வீரர் நீண்ட நெடிய காலமாக கடுமையான பயிற்சி மேற்கொண்டு தன்னை தயார்படுத்தி கொண்டிருக்கிறார். சராசரி மனிதர்கள் தூக்கக்கூடிய கனத்தை விட அதிகமான எடையை கையாளுகின்ற அளவிற்கு அவருடைய உடல் வலிமை, அந்த எடையை தூக்குவதற்கான லாவகம், அப்படி அதை தூக்குவதனாலே தன்னுடைய உடலுக்கு எந்த பாதிப்பும் ஏற்பட்டு விடாத வண்ணம் தற்காப்போடு அதை அணுகுவது எப்படி என்பதற்கான பயிற்சிகள், இவை அனைத்தையும் பல ஆண்டுகளாக அவர் மேற்கொண்டிருக்கிறார். ஆகவே அவராலே அந்த எடையை தூக்க முடியும். ஆனால் பார்வையாளர்கள் மாடத்தில் அமர்ந்திருக்கக்கூடிய ரசிகர் அப்படி எந்த பயிற்சியும் செய்யாதவர். ஒருவேளை இவரும் கூட ஒருவர் அப்படி பளு தூக்கி சாதனை படைப்பதை பார்த்து தானும் அப்படி செய்ய வேண்டும் என்று விரும்பினார், அவர் செய்ததைப் போலவே இவரும் கடுமையாக பயிற்சி செய்ய வேண்டும். அந்த பயிற்சியை தொடர்ந்து பல்லாண்டு காலங்கள் செய்து தன்னை தயார்படுத்தி கொண்டு அதற்கு பிறகு அந்த பளுவை அவரைப் போலவே இவரும் தூக்கி சாதனை படைக்கலாம். எதற்காக இதை சொல்கிறேன் என்றால், பெரிய பெரிய வெற்றிகளை நிகழ்த்தி காட்டுகின்ற மனிதர்களை பார்த்து தானும் அப்படி வெற்றி பெற வேண்டும் என்று நினைப்பது தவறே இல்லை. அங்கே வெற்றி என்பது விளைவு. அந்த விளைவு ஏற்படுகின்ற அளவிற்கு கடினமான முயற்சிகளை அந்த வெற்றியை பெற்றவர் நிகழ்த்தி இருக்கிறார். உடலளவிலே, மனதளவிலே அந்த வெற்றிக்காக தன்னை தயார்படுத்தி கொண்டு கடும் உழைப்பினுடைய விளைவாக அதை சாத்தியப்படுத்தி இருக்கிறார் என்பதை புரிந்து கொண்டு தானும் அந்த முயற்சிகளை செய்ய வேண்டும், தானும் அந்த உழைப்பை வழங்க வேண்டும், தானும் அந்த அணுகுமுறைகளை கடைபிடிக்க வேண்டும் என்கிற புரிதலோடு தான் வெற்றி பெற வேண்டும் என்கிற இலக்கையே நாம் நிர்ணயிக்க வேண்டும். வெற்றியை மட்டுமே நாம் நேசிக்கிறோமே தவிர, வெற்றி பெற வேண்டும் என்று மட்டுமே நாம் விரும்புகிறோமே தவிர, நம்மிலே பலர் அந்த வெற்றி என்னும் விளைவை வழங்கக்கூடிய உழைப்பை, முயற்சியை பற்றி சிந்திப்பதே இல்லை. சொல்லப்போனால் நாம் வெற்றியை பற்றி யோசிக்க வேண்டிய அவசியமே இல்லை. அதை விளைவிக்கக்கூடிய உழைப்பை பற்றி மட்டுமே நாம் சிந்தித்தாலே போதும், நாம் கொடுக்கின்ற அந்த கடினமான உழைப்பு, முயற்சி, அதனுடைய விளைவாக வெற்றி தானாக வந்து நம்மை சேரும். இதை உணர்ந்து ஆக்கப்பூர்வமான முயற்சிகளிலே, ஆழமான உழைப்பிலே நம்மை நாம் ஈடுபடுத்தி கொண்டாலே போதும், உலகம் போற்றுகின்ற வெற்றிகள் தானாக வரிசை கட்டி வந்து நம் வாசலிலே நிற்கும். இந்த ஒரு நல்ல சிந்தனையினுடைய வெளிப்பாடாக நம் செயல்களெல்லாம் அமைகின்ற நாளாக இந்த நாள் நம் அனைவருக்கும் அமையட்டும். தொடர்ந்து கேளுங்க 89.4 தமிழ் FM, இது நம்ம ரேடியோ, நம்ம மியூசிக்.

உங்கள் வாழ்க்கை மிளிரட்டும். ஜோயாலுகாஸ், the world's favorite jeweler.

காலை வணக்கம். 7:08 ஆச்சு. மெரிசல் மார்னிங்காக நான் கீர்த்தனா வந்தாச்சு. எப்படி இருக்கீங்க? நல்லா இருக்கீங்களா? நல்லா தூங்கி எழுந்திருச்சிங்களா? பிகாஸ் நல்ல ஒரு இரவின் தூக்கம் வந்து அடுத்த நாளைக்கு நமக்கு எவ்வளோ நல்ல ஒரு எஃபெக்ட் அண்ட் இம்பேக்டை கொடுக்கும். அது வந்து கரெக்டான டைமுக்கு தூங்கி எழுந்திருக்கும் பொழுது தான் தெரியுது. ஆனால் அது அப்பப்போ தானே நடக்குது, எல்லா நாளும் நடக்க மாட்டேங்குதே இல்லையா? ஸோ அப்படி நேற்றுக்கு வந்து ஆல்மோஸ்ட் ஒரு நல்ல ஒரு எவ்வளோ ஒரு 7 hours தூங்கியிருப்பேன்னு நினைக்கிறேன். எஸ் நல்ல ஒரு 7 hours தூக்கத்துக்கு அப்புறமா அப்படி ஃப்ரெஷ்ஷாக எழுந்திரிச்சு காஃபி எல்லாம் குடிச்சிட்டு டிராஃபிக்லலாம் சிக்காமல் வந்தாச்சு உங்ககிட்ட பேசுகிறதுக்காக. June 23rd அண்ட் இட் இஸ் a nice and bright Tuesday today, Wednesday, Thursday, Friday. மூணு நாள் தான் நமக்கும் வீக்கெண்டுக்கு நடுவில் இருக்கு. அதை வந்து ஞாபகப்படுத்திக்கிட்டேன். ஏன்னா நிறைய பேர் கம்ப்ளைண்ட்லாம் பண்ணுறீங்க, இன்னும் இந்த வீக்கெண்ட் கவுண்டர்லாம் மறந்தே போயிடுச்சா, வாட் இஸ் ஹேப்பனிங், நாங்கள் ஞாபகப்படுத்தணுமா உங்களுக்கு அப்படின்ற மாதிரிலாம் சில பேர் எனக்கு மெசேஜ் எல்லாம் அனுப்புறீங்க. அதனால மறக்க மாட்டேன். ஓகே, வீக்கெண்டுக்கும் நமக்கும் இனி 3 நாள் தான் இருக்கு. அதை வந்து ஞாபகத்தில் வச்சுக்கிட்டு அப்படியே கண்டினியூ பண்ணுங்க. ஹவுஸ் எவ்ரி திங் ஆல் ஓகேவா? நல்லா போயிட்டு இருக்கா? இந்த வேர்ல்ட் கப்னால தூக்கம் கிட்டு போய் யாராவது உட்கார்ந்துட்டு இருக்கீங்களா? விடிய விடிய மேட்ச் எல்லாம் பார்த்துட்டு இருக்கீங்களா? நான் வந்து ஐ எம் நாட் அ ஃபுட்பால் ஃபேன், பெரிய எந்த ஒரு ஸ்போர்ட்னுடைய ஃபேன் அப்படின்ட்டு சொல்ல முடியாது. இருந்தாலும் இப்போ ஒரே உலகமே சேர்ந்து ஃபுட்பால் பார்த்துட்டு இருக்கிறதுனால நம்மளும் அப்பப்போ வந்து எட்டி பார்க்கறது. நம்ம மெஸ்ஸி அடித்த அந்த கோல்கள் எல்லாம் வந்து நேற்றுக்கு பார்க்கறதுக்கு நேர்ந்தது. அட அட அட புரியுது, ஃபுட்பால் ஃபேனோடு சேர்ந்து மேட்சை பார்க்கும்பொழுது தான் வந்து தெரியுது எவ்வளவு எக்ஸைட்டிங்காக இருக்குது லைவாக பார்க்கறதுக்கு அப்படின்னு. இப்படி வந்து மனுஷன் வேர்ல்டு ரெக்கார்டாக செட் பண்ணிட்டு இருந்தால் என்ன தான் பண்ணுறது சொல்லுங்கள். ஸோ அப்படி மெஸ்ஸி ஃபேன்ஸ் எல்லாம் வந்து செம்ம ஹாப்பியாக தூங்கியிருப்பீங்க அப்படின்னு நினைக்கிறேன். எனவே ஆஃப்டர் ஆல் தேட் இன்னைக்கு ஒரு புது நாள் நமக்காக விடிஞ்சிருக்கு. இந்த நாள் நம்ம எல்லாருக்கும் ஒரு அழகான ஒரு நாளாக இருக்கட்டும். அண்ட் ரெஸ்ட் ஆஃப் தி வீக்கும் நல்லா இருக்கட்டும். லாஸ்ட் ஹோல் வீக் ஆஃப் ஜூன் இது. அடுத்த வாரம் டியூஸ்டேயோட ஜூனும் முடிஞ்சிடும். அதனால ஜூன் மாதத்துக்குள்ளே இதெல்லாம் பண்ணணும், இந்தந்த வேலைகள்லாம் இருக்குன்ட்டு என்னெல்லாம் நீங்கள் எழுதி வச்சுருந்தீங்களோ இல்லை மைண்டில் வந்து லிஸ்ட் பண்ணி வச்சுருந்தீங்களோ எல்லாத்தையும் நீங்கள் பண்ணிவிடுங்க சரியா? அதுக்கான ரிமைண்டரும் வந்து அப்பப்போ கொடுக்குறேன். இந்த டேட் ஆகிடுச்சு, இவ்வளோ டைம் ஆகிடுச்சு, பார்த்துக்கோங்க அப்படின்ட்டு. இன்றைக்கி ஆஸ் ஆல்வேஸ் நிறைய பாட்டு ப்ளஸ் அப்டேட்ஸோடு சேர்ந்து 4 hours அப்படியே தான் போக போகுது. அண்ட் டு பிகின் வித் பேக் டு பேக் ரெண்டு பாட்டில் செக்கச்சி வந்த வானம் அப்புறம் நண்பேண்டா படங்கள்லேருந்து ரெண்டு பியூட்டிஃபுல்லான பாட்டோடு நம்ம ஸ்டார்ட் பண்ண போகிறோம். ஆக்சுவலி இதுக்கு முன்னாடி இப்போ ப்ளே பண்ண பாட்டே வந்து ஒன் ஆஃப் மை ஃபேவரட் சாங்ஸ், ஓகே கண்மணியிலேருந்து ஹே சினாமிகா. எவ்வளோ தடவை இந்த படத்தையும் இந்த பாட்டையும் வந்து நீங்கள் உட்காந்து வச்சு என்னை ப்ளே பண்ணிங்கனாலும் அவன் இதே உட்காந்து நான் பார்ப்பேன் கேட்பேன். ஸோ தட்ஸ் லைக் ஒன் ஆஃப் ஃபேவரட் ஃபிலிம்ஸ். அண்ட் அழகாக ஸ்டார்ட் பண்ணியாச்சு. ஸோ நீங்களும் வந்து கண்டினியூ பண்ணுங்கள். எங்கே வந்து டிராஃபிக் இருக்குது என்ன ஏதுங்கிறது நானும் இன்னும் கொஞ்சம் நேரத்தில் பார்த்து சொல்கிறேன். ஐ ஹோப் நீங்கள் வந்து ஸ்டக் ஆகாமல் இருப்பீங்கன்னு நினைக்கிறேன். அஃப்கோர்ஸ் ஷார்ஜா துபாயெல்லாம் வந்து நம்ம கணக்கே எடுத்துக்க முடியாது, மற்ற இடங்கள்லாம் நான் சொல்கிறேன். எனிவே பாட்டு கேளுங்க. அண்ட் மறக்காமல் எங்கேருந்து கேட்டுட்ருக்கீங்க நான் பேசுகிறது அப்படிங்கிறதையும் எனக்கு தெரியப்படுத்துவீங்களாம் இன்ஸ்டாகிராம் வழியாக சரியா? ஆர்ஜே கீர்த்தனா, KIR THANA, இதுதான் என் ஸ்பெல்லிங். KEER தேடினீங்கன்னா நான் வரமாட்டேன். ஸோ KIR THANA தேடுங்க இன்ஸ்டாகிராமில். தேடிட்டு எனக்கு இன்பாக்ஸ் பண்ணுங்கள், எங்கேருந்து கேட்குறீங்க, எந்த ஊரில் இருந்து, எந்த நாட்டிலிருந்து கேட்குறீங்க, அங்கே வெதர் எப்படி இருக்குது, அதெல்லாம் எனக்கு சொல்லி ஒரு மெசேஜ் அனுப்புவீங்களாம். நானும் பொறுமையாக உங்களோட மெசேஜஸ்லாம் பார்க்குறேன் சரியா? ஸ்டார்ட் பண்ணலாமா? குட் மார்னிங். Back to back. அடுத்து ரெண்டு பாட்டு.

0: ஒரு குட்டி கமர்ஷியல் பிரேக்கு அப்புறம் சந்திக்கலாம். ஸ்டே டியூன்ட்.
1: பிக் டிக்கெட்டோட அதிரடி ஆட்டம் ஆரம்பிச்சாச்சு.
2: 25 பில்லியன் திரம்ஸ் நிச்சய பரிசு,
1: 5 வெற்றியாளர்களுக்கு தலா 1 மில்லியன் திரம்ஸ்,
2: கூடவே வீக்லி டிரா.
1: உடனே bigticket.ae ல உங்க டிக்கெட்ஸ் வாங்குங்க.
3: This is an 18 plus game. Play responsibly. TNC supply.
4: இந்த வெகேஷனுக்கு அன்புடன் உங்களை காத்திருக்கும் அன்புக்குரியவர்களுக்கு ஒரு கோல்டன் சர்ப்ரைஸ் கொடுத்தா எப்படி இருக்கும்? மலபார் கோல்டன் டைமண்ட்ஸ் இன் கோல்டன் சம்மர் ஆஃபருடன் டைமண்ட் அண்ட் பிரெஷியஸ் ஜெம் ஜுவல்லரி வாங்கும் போது ஃப்ரீ கேஷ் வவுச்சர்ஸ் பெறுங்க. உங்க பழைய தங்க நகைகள் எங்க வாங்கியிருந்தாலும் அதை எந்த கழிவும் இல்லாமல் எக்ஸ்சேஞ்ச் பண்ணிக்கலாம். சேகூலி 1.99% இருந்து ஸ்டார்ட் ஆகுது. இந்தியாவில் இம்போர்ட் டியூட்டி ரிவிஷன் மூலமா நீங்க இப்போ UAE ல தங்கம் வாங்கும் போது கோல்ட் ரேட் 15% வர சேமிக்கலாம். உடனே மலபார் கோல்டன் டைமண்ட்ஸ் விசிட் பண்ணுங்க.
5: ஒரு நல்ல ஹோஸ்ட்னா எப்படி இருக்கணும் தெரியுமா? ஷோக்கு ஆன் டைம்க்கு வரணும், கேக்குறதுக்கு முன்னாடி கண்டென்ட் தரணும், மொத்தத்துல ரொம்ப ரொம்ப நல்லவனா இருக்கணும்.
6: ஆனா எனக்கு கிடைச்சது
7: எனவே 4 மணி ஆயிடுச்சா, சரி ரெண்டு பாட்டு போடு, நான்
5: வந்துடுறேன்.
7: தரமான ஹோஸ்ட்னா எப்படி இருக்கணும் தெரியுமா? என் கூட எப்பவுமே சிங்க்லே இருக்கணும். நான் பிரெயின் ராட்டா பேசினா கூட கை தட்டி சிரிக்கணும். மொத்தத்துல கோஹோஸ்ட் கோஹோஸ்டா இருக்கணும். எனக்கு தான் ஒருத்தி இருக்காங்க.
5: போயிட்டியா?
7: அப்ப 4 மணி நேரம் நான் மட்டும் ஜாலியா தனியா ஷோ பண்ணவா? ஓகே ஓகே பாய். அவ்வளவுதான், அவளே சொல்லிட்டா. சோ 4:00 டு 8:00 எவ்ரிடே ஈவினிங் ஈவினிங் கரக் வித் மீ ஆர்ஜி பிராவோ. மரியாதையா டியூன் பண்ணி சவுண்ட் வச்சு கேளு.
8: The Evening Correct presented by VNCT Global, largest villa developers in South India. For more details contact 0547673111. Brought to you by Annathangam Gold and Diamonds, Karama Center, Dubai. 40% off on diamond and precious jewelry, 40% discount on 22 carat and 18 carat gold jewelry making charges madri pala offers. Matrum Z5 inda varshathoda biggest movie ana Patriot matrum pala blockbuster movies verum 99.99 dirhams per year la enjoy pannunga. This hour of Mersal Morning is brought to you by Pride Collection. அளிக்கும் தன்னம்பிக்கையுடன் உங்கள் வாழ்க்கை மிளிரட்டும். ஜோயாலுகாஸ், தி வேர்ல்ட்ஸ் ஃபேவரட் ஜுவல்லர்.

0: அப்டேட் brought to you by ABC Cargo and Courier, number 1 in GCC.
1: சம்மர் அஃபிஷியலி ஆரம்பிச்சாச்சு, பட் அதுக்கு முன்னாடியே இந்த மிட் டே பிரேக் இல்லையா, அந்த மிட் டே ஒர்க் பேன், இந்த மிட் டே பிரேக் வந்து வெட்டு வெளியில் வேலை செய்கிறவங்களுக்கு கொடுக்கணும் அப்படிங்கிறது நம்ம எல்லாருக்கும் தெரியும், கொடுத்தாச்சு. இன்ஃபேக்ட் ஒரு ஒரு வருஷமும் இது பண்ணிட்டு இருப்பாங்க, கிட்டத்தட்ட 20-22 வருஷமா பண்ணிட்டு இருக்காங்க. மதியம் ஒரு 12:30 மணியிலிருந்து 3 மணி வரைக்கும் இந்த மாதிரி வெளியில் வேலை செய்கிறவங்க, வெயில வேலை செய்கிறவங்களுக்கு கண்டிப்பாக பிரேக் கொடுத்தாகணும் அப்படிங்கிறது தான் வந்து இந்த மிட் டே பிரேக். அண்ட் இந்த மிட் டே பிரேக் நேரத்தில் வந்து ஸ்பெஷலி இந்த டெலிவரி ரைடர்ஸ் எல்லாம் இருக்காங்க இல்லையா, அவங்க வந்து சேஃபாக கம்ஃபர்டபுள் ரெஸ்ட் எடுக்கிறதுக்காக டெம்பரரி ரெஸ்ட் ஜோன்ஸ் எல்லாம் வந்து பண்ணியிருக்காங்க. அதுல இப்போ பார்த்தோம்னா ஒரு 23 ரெஸ்ட் ஜோன்ஸ் நம்ம ஆர்டிஏ துபாயோட ரோட்ஸ் அண்ட் டிரான்ஸ்போர்ட் அத்தாரிட்டி மெட்ரோ ஸ்டேஷன்ஸ் அண்ட் பஸ் ஸ்டேஷன்ஸ் பக்கத்தில் அவங்க கொண்டு வந்திருக்காங்க. ஸோ இது வந்து நிச்சயமா அவங்களுக்கு மிகப்பெரிய ஒரு ரிலீஃபாக இருக்குங்கிற மாதிரி எதிர்பார்க்கப்படுது. ஏன்னா ஒரு 23 இடங்கள்ல ரெஸ்ட் ஜோன் வைக்கிறதுங்கிறது இட் இஸ் வெரி வெரி கம்ஃபர்டபுள். ஸோ தட் இந்த ஆனுவல் மிட் டே ஒர்க் பேன்ல இந்த ரைடர்ஸ் எல்லாம் வந்து போய் ரெஸ்ட் எடுத்துக்கலாம் அப்படிங்கிறதுக்காக. ஸோ June 15 இந்த மிட் டே ஒர்க் பேன் வந்து ஆரம்பிச்சாச்சு. அண்ட் இப்போ வந்து தொடர்ந்து போயிட்டு இருக்கு. அண்ட் September 15 வரைக்கும் இந்த ஒர்க் பேன் இருக்குங்கிற மாதிரி எதிர்பார்க்கப்படுது. அண்ட் இந்த வருஷம் நம்ம வந்து பார்த்தோம்னா அகேன் லைக் எவ்ரி இயர் இந்த மிட் டே ஒர்க் பேனுக்கு விடாத எம்ப்ளாயர்ஸ், அதாவது இந்த மிட் டே ஒர்க் பேனையும் வந்து பொருட்படுத்தாம அவங்கள வந்து வெயில ஃபோர்ஸ் பண்ணி வேலை செய்ய வைக்கக்கூடிய எம்ப்ளாயர்ஸுக்கு இந்த வருஷமும் வழக்கம் போல சொல்லியிருக்காங்க, நாங்கள் ஃபைன்லாம் கொடுப்போம் அப்படின்னு சொல்லிட்டு. அண்ட் ரைடர்ஸ்க்கு தேவையான ஃபுட்டெல்லாம் வந்து சப்போர்ட் பண்ணுறது நம்ம UAE ஃபுட் பேங்க் இன் கோஆபரேஷன் வித் டெலிவரோ, அவங்க வந்து இந்த டெலிவரி ரைடர்ஸ்க்கு ஃபுட்டு கொடுக்கறது, அதுக்கப்புறம் இந்த யூனோ ஏசி ரெஸ்ட் ஏரியாஸில் அவங்களுக்கு தேவையானது கொடுக்கறதுன்னு சொல்லிட்டு இன்னும் எக்ஸ்ட்ரா மைல் போயிட்டு ஒரு சில இடங்கள்லையும் பண்ணிகிட்டு இருக்காங்க.

பார்க்கத்தானே போற இந்த காளியோட ஆட்டத்தை.

எவண்டா மேல எவண்டா கீழ எல்லா உயிரையும் ஒன்னா வைப்பாரு. முடிஞ்ச வரைக்கும் அன்ப சேரு தலையில் எத்தி.

0: ஆர் வாஸ் ப்ராட் யூ பை பாஷா பாய் பிரியாணி, வாசல் ஹப் பிளாக் 4 கராமா.
1: We'll be back after a short commercial break.
2: சீசன்ஸ் மாறலாம், ஆனா முகத்துல ஆக்னே மாறலையா? அப்போ அதுக்கு ஆயுர்வேதம் தான் பெஸ்ட். விசிட் டாக்டர் கீதா சதானந்தன்,
3: ஆயு ட்ரீட் ஆயுர்வேதா கிளினிக், துபாய் சிலிக்கன் ஓயசிஸ் மற்றும் DIP.
4: மலையாளம், தெலுங்கு,
5: அன்புடன் வரவேற்கிறோம். நம் அனைவரின் அரசியான மனதை வெல்ல போட்டியிடும் போட்டியாளர்கள்.
6: ஹாய், நான் காஃபி.
7: ஹலோ, நான் தான் டிராவல்.
8: வணக்கம், நான் நினைவுகள்.
7: ஹாய், நான் தான் இயற்கை.
5: இதுல மனசோட மனசை வெல்ல போவது யாரு?
7: எங்கப்பா மனசு காணோம்?
6: அங்கே பாருங்கள், போட்டிக்கு ராஜாவின் பாடல்கள் வருகின்றன.
7: ராஜா பாட்டு போகுது, மனசும் பின்னாடியே போகுதே.
9: ராஜா பாட்டு போட்டிக்கு வந்தால் மனதை வெல்லத்தானே செய்யும்.
10: வார நாட்களில் மதியம் 3 மணி முதல் 4 மணி வரை மனசார கேளுங்க ராக் வித் ராஜா, only on 89.4 Tamil FM. நம்ம ரேடியோ, நம்ம மியூசிக்.
0: This hour of Mersal Morning is brought to you by Bright Collection. அளிக்கும் தன்னம்பிக்கையுடன் உங்கள் வாழ்க்கை மிளிரட்டும். Joy Alucas, the world's favorite jeweler.

0: ஜெட்டோர் யூஏஇ. ஜெட்டோரோட அன்பீட்டபிள் சம்மர் ஆஃபர்ல பை நவ் பே நெக்ஸ்ட் இயர் ஜீரோ வேட் ஜீரோ இன்ட்ரெஸ்ட் அண்ட் 9.68 இஎம்ஐல உங்க பிராண்ட் நியூ எஸ்யூவிக்கு அப்கிரேட் ஆகுங்க.
1: அல்தாவுன் ஸ்ட்ரீட்ல ஒரு கிராஷ் ஒன்று பார்க்க முடியுது அல்நாதா சைடில். அதனால அல்தாவுன் ஸ்ட்ரீட் ஃபுல்லாகவே டிராஃபிக்காக தான் இருக்குன்னு வைங்களா. அதுக்கு நடுவில் இது வேற டுவர்ட்ஸ் இந்த அல்தாவுன் பிரிட்ஜ் போகிற அந்த டைரக்ஷனில் பார்த்தோம்னா டிராஃபிக் பயங்கர ஜாஸ்தியாக இருக்கிறது பார்க்க முடியுது. 311 அப்புறம் 611 E11 எல்லா ரோட்ஸ்லையும் வந்து டிராஃபிக் இருக்கிறது இப்போது பார்க்க முடியுது. வேற வேற வேற அன்யூஷுவல் கிராஷ் ஆர் அன்யூஷுவல் டிராஃபிக்னு சொல்லிக்க முடியாது. அதுவும் இல்லை, ஆனால் இன்னைக்கு வந்து அல்கேல் கொஞ்சம் எக்ஸ்ட்ரா டிராஃபிக்காக இருக்கிற மாதிரி இருக்கு. எந்த சைடு அப்படின்னு சொல்லி கேட்டிங்கன்னா இங்கே இங்கே இங்கே இங்கே துபாய் ஹில்ஸ் எஸ்டேட் சைடில் இருக்கிற அந்த ஹோல் ஸ்ட்ரெச் ஆஃப் அல்கேல் பார்த்தோம்னா பயங்கர கன்ஜெஷனாக இருக்குது. அங்கே ஒன்று ரெண்டு கிராஷஸ் வேறு ஆகி இருக்கிறதுனால கன்ஜெஷன் வந்து இன்னும் கொஞ்சம் நேரத்துக்கு அப்படியே போகுங்கிற மாதிரி எதிர்பார்க்கப்படுது. மீன்வாயில் இங்கே நம்ம 611லையுமே வந்து ரெண்டு கிராஷஸ் ரெண்டு இல்லை மூணு கிராஷஸ் ஆக்சுவலி பார்க்க முடியுது டுவர்ட்ஸ் துபாய் டைரக்ஷனில் பார்த்தோம்னா. வாடியல் சஃபா கிட்ட ஒரு ரெண்டு கிராஷ், ரெண்டு மூணு நாலு கிராஷ் இந்த வில்லனோவா எல்லாம் இருக்கு இல்லையா அந்த சைடில் வந்து ஒரு நாலு இல்லைங்க ஐம் சாரி வெயிட் எத்தனை கிராஷ் இது அஞ்சா ஆறா ஐயோயோ பேக் டு பேக் வந்து கிராஷஸ் ஆகியிருக்கு அந்த ஒரு பர்டிகுலர் ஸ்ட்ரெச்சில் இந்த வில்லனோவா சைடில். அதனால அந்த பக்கம் வரவங்களா இருந்தீங்கன்னா கொஞ்சம் கொஞ்சம் இல்லை நல்லாவே ரிலீஸ் எதிர்பார்க்கலாம்.
0: Was brought to you by Jetor UAE, a part of Elite Group Holding.
1: ஓகே, இன்ஸ்டாகிராம் மெசேஜஸ் யார் யார் அனுப்பியிருக்கீங்கன்னு பார்க்கலாம். ராஜேஸ்வரி, குட் மார்னிங், ஐ எம் தெலுங்கு பட் டெய்லி உங்களோட எஃப்எம் கேப்பேன் நான் ஹத்தாலிருந்து அப்படின்னு மெசேஜ் அனுப்பியிருக்காங்க. ராஜேஸ்வர் ஐ எம் சாரி. ஓகே, தேங்க்யூ, தேங்க்ஸ் ஃபார் யூ மெசேஜ். திஸ் இஸ் நாதியா குமார் ஃப்ரம் குவைத், லவ்லி மார்னிங் அப்படின்னு சொல்லி மெசேஜ் அனுப்பியிருக்காங்க. லவ்லி மார்னிங் டு யூ டூ. செந்தில், காலை வணக்கம், கத்தார்லேருந்து கேட்டுட்ருக்கேன், டெய்லி மார்னிங் உங்களோட வாய்ஸோட தான் நான் ஸ்டார்ட் பண்ணுவேன், இங்கே வெதர் ஆஸ் யூஷுவல் ஹீட்டு தான் அப்படின்னு மெசேஜ் அனுப்பியிருக்காரு. அப்புறம் திவ்யா வந்து ஆக்சுவலி நேத்துக்கு நைட் மெசேஜ் அனுப்பியிருந்தாங்க, ஐ டோன்ட் நோ திவ்யா நீங்க இப்ப கேட்டுட்டு இருக்கீங்களான்ட்டு. என்னோட ஸ்கூல் கிட்ஸ் ஐ மீன் என்னோட கிட்ஸோட ஸ்கூல் டிராப் டைம் வந்து நீங்க ஷோ பண்ற டைம் தான். ஸோ சுஷாந்த் அண்ட் மயங்கா அவங்களுக்கு ஹாய் சொல்லுங்க அப்படின்னு இருக்காங்க. ஹாய் சுஷாந்த் அண்ட் மயங்கா, நீங்க கேட்டுட்டு இருக்கீங்களா தெரியல, பட் எனிவே ஹாய். அபி, குட் மார்னிங் டு யூ டூ. அசார் சையத், உங்களுக்கும் குட் மார்னிங். சிவா, குட் மார்னிங் ஃப்ரம் கரூர் ஆன் த வே டு கொடைக்கானல் அப்படின்னு மெசேஜ் அனுப்பியிருக்காரு. அதுக்கப்புறம் அதுக்கப்புறம் சதீஷ்குமார், ஹாப்பி மார்னிங் டு யூ டூ. லண்டன்ல இருந்து ஜேசோ, இங்க வந்து ஹெவி ரெயின் அப்படின்னு மெசேஜ் அனுப்பியிருக்காரு. முருகன், பாரேன்ல இருந்து முருகன், இங்க வெதர் வெரி வெரி ஹாட்டுங்க அப்படின்னு இருக்காரு. அஃப்கோர்ஸ் நம்ம எல்லாம் பக்கத்து பக்கத்துல தானே இருக்கோம், பக்கத்து வீட்டுக்காரங்க தானே, நம்ம புரியுது எப்படி இருக்கும்ட்டு. குட் மார்னிங் செந்தில் ஃப்ரம் அபுதாபி, இந்த வீக் ஃப்ரைடே லீவ் இருக்கா அப்படின்னு கேட்டிருக்காரு. எது இந்த வாரம் ஃப்ரைடே லீவு, ஏதாவது ஸ்பெஷல் ஒகேஷன் வருதா என்ன இல்லையே. ரஷ்யா தேவி மெசேஜ் அனுப்பியிருக்காங்க. ஹாய் கீர்த்தனா, ஐ எம் மெசேஜிங் ஃப்ரம் தர்மபுரி தமிழ்நாடு. இங்க கிளைமேட் வந்து மார்னிங் சில் காத்தா இருக்கு, சூப்பரா இருக்கு அப்படின்னு இருக்காங்க. அடடே பரவாயில்லையே. ரியாஸ் அஹமத் மெசேஜ் அனுப்பியிருக்காரு. ஆதில், விஷிங் யூ அ வெரி வெரி வெரி ஹாப்பி பர்த்டே, ஹாவ் அன் அமேசிங் இயர். மாலு, குட் மார்னிங் உங்களுக்கும். நிவாஸ், குட் மார்னிங் டு யூ டூ. கிரண் சேவியர், குட் மார்னிங் உங்களுக்கும். வேறு யார் வேறு யார், யா எல்லாருக்கும் குட் மார்னிங். சரி, ஐ ஹாவ் அன் அமேசிங் டே. சில்லாக் சாங் ஆஃப் தி ஆர் நான் ப்ளே பண்ண போகிறேன், பட் அதுக்கு முன்னாடி மனசு தொட்ட மெட்டு யாருக்கு வேணும் அப்படிங்கிறத கேட்டுட்டு ஒரு பிரேக் அப்புறமா சில்லாக் சாங், மனசு தொட்ட மெட்டு இதெல்லாம் உங்களுக்காக நான் ப்ளே பண்ணுவேன். நாம் 800-8940 கால் பண்ணி நல்ல ஒரு பாட்டாக நீங்கள் இப்போ கேட்கலாம். ஹலோ, குட் மார்னிங். ஹலோ, கட் ஆயிடுச்சா? ஓகே, ஹலோ, குட் மார்னிங். ஓகே, நைஸ் நைஸ். எனிவே, என்ன பாட்டு வேணும் உங்களுக்கு? ஜூலை மலர்களை. ஓகே, ஜூலை ரெடியா நீங்க? ஆமா, ஜூலை வரப்போதுல, அதனால ஜூலை மலர்களை. அந்த பாட்டு நல்லா இருக்கும். ஆமா, பியூட்டிஃபுல்லா இருக்கும். எனிவே ப்ளே பண்றேன் உங்களுக்காக, சரியா? யூ டூ ஆசு, பாய் பாய் பாய் பாய். பாருங்க, ஜூலை மாசம் வரப்போகுது. ஐயோ, நம்பவே முடியல, என்ன பண்றது, நாளும் கிழமையும் ஓடிட்டு இருக்கு. எனிவே, எதையும் பிடிச்சு வைக்க முடியாது, நம்மளும் அதோட சேர்ந்து ஓட வேண்டியதுதான். ஓகே, பிரேக் அண்ட் பிரேக். அப்புறமா நம்ம வாசு கேட்ட பாட்டு, அப்புறம் இன்னும் ஒரு நல்ல பாட்டு எல்லாம் உங்களுக்காக ப்ளே பண்றேன். அப்புறம் நம்ம கிருஷ்ணி வருவாங்க விரிவான செய்திகளோட, அதுக்கப்புறம் திருப்பியும் நம்ம பேசுவோம். இது மெரிசல் மார்னிங் வித் மீ கீர்த்தனா ஆன் 89.4 தமிழ் எஃப்எம்.
2: அண்ணாச்சி, குமுதாவே விரும்பி கேட்கிற ஒரே எஃப்எம் 89.4 தமிழ் எஃப்எம் தான் அச்சி.
0: ALD Properties இன் 4வது ஆண்டு தொடக்க விழா சலுகையாக தஞ்சாவூர் பிக் பாஸ் ப்ராப்பர்ட்டி மற்றும் திருச்சி ராக்ஃபோர்ட் கார்டன் சிட்டியில் 24 மாத EMI ஸ்கீம் பெற்று மகிழுங்கள். அது மட்டுமல்ல, 18 மாதம் 12 மாதம் EMI கூட இருக்கு. புக் பண்ற எல்லா கஸ்டமருக்கும் ஃப்ரீ கோல்ட் காயின் அண்ட் ஃப்ரீ ரெஜிஸ்ட்ரேஷன் பட்டா கொடுக்க போறாங்க. வெறும் 999 dirhams கொடுத்து உங்க ட்ரீம் பிளாட்ட புக் பண்ணுங்க. கான்டாக்ட் 056-364-3646.
3: பிக் டிக்கெட்டோட அதிரடி ஆட்டம் ஆரம்பிச்சாச்சு.
2: 25 billion நிச்சய பரிசு,
3: 5 வெற்றியாளர்களுக்கு தலா 1 million dirhams,
2: கூடவே வீக்லி டிரா.
3: உடனே bigticket.ae ல உங்க டிக்கெட்ஸ் வாங்குங்க.
4: This is an 18+ game. Play responsibly. TNC supply.
5: இந்த வெகேஷனுக்கு அன்புடன் உங்களை காத்திருக்கும் அன்புக்குரியவர்களுக்கு ஒரு கோல்டன் சர்ப்ரைஸ் கொடுத்தா எப்படி இருக்கும்? மலபார் கோல்டன் டைமண்ட்ஸ் இன் கோல்டன் சம்மர் ஆஃபருடன் டைமண்ட் அண்ட் ஃப்ரெஷ்ஷஸ் ஜெம் ஜுவல்லரி வாங்கும் போது ஃப்ரீ கேஷ் வவுச்சர்ஸ் பெறுங்க. உங்க பழைய தங்க நகைகள் எங்க வாங்கியிருந்தாலும் அதை எந்த கழிவும் இல்லாமல் எக்ஸ்சேஞ்ச் பண்ணிக்கலாம். சேகுலி 1.99% இருந்து ஸ்டார்ட் ஆகுது. இந்தியாவில் இம்போர்ட் டியூட்டி ரிவிஷன் மூலமா நீங்க இப்போ UAE ல தங்கம் வாங்கும் போது கோல்ட் ரேட் 15% வரை சேமிக்கலாம். உடனே மலபார் கோல்ட் அண்ட் டைமண்ட்ஸ் விசிட் பண்ணுங்க.
6: UAE நாட்டில் ஜோஹோ தனது நீண்ட கால சேவையை இப்போது மேலும் வலுப்படுத்தி இருக்கிறது. துபாயிலும் அபுதாபியிலும் அமைக்கப்பட்டுள்ள புதிய டேட்டா சென்டர்ஸ் மூலம் ஜோஹோ தனது சேவைகளை இங்கிருந்தே வழங்குகிறது. உங்கள் வணிக தகவல்கள் பாதுகாப்பாக உள்நாட்டிலேயே தங்கும்.
7: DESC விதிமுறைகளுக்கு உட்பட்டு அரசு மற்றும் அரசு சார் நிறுவனங்கள் உட்பட அமீரகம் முழுவதும் உள்ள அனைத்து அமைப்புகளுக்கும் உறுதுணையாக இருக்கும். தரவுகள் உள்நாட்டிலிருந்தே பகிரப்படுவதால் சேவைகளின் வேகம் அதிகரிப்பதோடு முக்கிய பணி அமைப்புகள் செயல்திறனும் பன்மடங்கு மேம்படும். அமீரகத்தின் டிஜிட்டல் எதிர்கால திட்டங்களுக்கு ஒத்திசைவாய் ஜோஹோ தொடர்ந்து முதலீடு செய்து வருவதை அறிவிப்பதில் மகிழ்ச்சி. மேலும் விவரங்களுக்கு 800 ஜோஹோவை அழைக்கவும் அல்லது ஜோஹோ.com க்கு வருக.

0: வரை காலை 6 மணி முதல் 7 மணி வரை உங்கள் விஷ்வாவுடன்.
1: This hour of Mercel Morning is brought to you by Bright Collection, அளிக்கும் தன்னம்பிக்கையுடன் உங்கள் வாழ்க்கை மிளிரட்டும். Joy Alucas, the world's favorite jeweler. Mercel Morning brought to you by ALD Properties. வெறும் 999 dirhams பே பண்ணி திருச்சியோட பிரைம் ஸ்பாட்ல உங்க பிளாட்ட புக் பண்ணுங்க.
2: You are with Kirtana on Mercel Morning.
0: Request a song. Call or WhatsApp 050-252-8940.
3: Manasu thottu mittu.

0: 89.4 Tamil FM. Nama radio, nama music.
1: This hour of Mersal Morning is brought to you by Evora Collection from Joy Alukas. உங்கள் உணர்வுகளை வெளிப்படுத்தும் பிரகாசமான நகைகள். Joy Alukas, the world's favorite jeweler.
2: 89.4 Tamil FM. விரிவான செய்திகள். Brought to you by Divya Auto Spare Parts Trading, genuine parts center for Japanese cars.
0: வணக்கம். காலை நேர விரிவான செய்திகள். தொகுத்து வாசிப்பவர் கிருஷ்ணி மணிபாலன்.
2: அமீரக செய்திகள்.
0: கத்தார் பிரதமர் ஐக்கிய அரப அமீரக தேசிய பாதுகாப்பு ஆலோசகருடன் பிராந்திய விவகாரங்கள் தொடர்பில் பேச்சுவார்த்தை நடத்தினார். கத்தார் பிரதமரும் வெளிவிவகார அமைச்சருமான ஷேக் முகமது பின் அப்துல் ரஹ்மான் அல் ஜாசிம் அல் தானி, அபுதாபியின் துணை ஆட்சியாளரும் ஐக்கிய அரப அமீரகத்தின் தேசிய பாதுகாப்பு ஆலோசகருமான ஷேக் தஹ்னூன் பின் ஜாயத் அல் நஹியானுடன் தொலைபேசியில் கலந்துரையாடினார். அமெரிக்கா மற்றும் ஈரான் இடையே புரிந்துணர்வு ஒப்பந்தம் கையெழுத்தானதைத் தொடர்ந்து பிராந்தியத்தில் பாதுகாப்பையும் நிலைத்தன்மையையும் மேம்படுத்துவதற்காக மேற்கொள்ளப்பட்டு வரும் ராஜதந்திர முயற்சிகள் உள்ளிட்ட சமீபத்திய பிராந்திய முன்னேற்றங்கள் குறித்து அவர்கள் விவாதித்தனர். அமெரிக்கா மற்றும் ஈரானுக்கிடையில் நடைபெற்று வரும் பேச்சுவார்த்தைகளுக்கு கத்தார் தனது முழுமையான ஆதரவை தெரிவித்ததாக பிரதமர் கூறினார். மேலும் கிடப்பில் உள்ள பிரச்சினைகளுக்கு உரையாடல் மற்றும் அமைதியான வழிமுறைகள் மூலம் நீடித்த தீர்வுகளை எட்டுவதன் முக்கியத்துவத்தையும் அவர் வலியுறுத்தினார். இதனிடையே ஈரான் ஒப்பந்தம் தொடர்பில் கலந்துரையாடுவதற்காக அமெரிக்க ராஜாங்க செயலாளர் ஐக்கிய அரபு அமீரகத்துக்கு வருகை தரவுள்ளார். தொடர்ந்து அவர் குவைத் மற்றும் பஹ்ரைனுக்கும் செல்லவுள்ளார்.
2: உலக செய்திகள்.
0: பிரிட்டன் தொழில் கட்சியில் குறைந்தது 2 மூத்த எம்பிக்கள் தலைமை போட்டியில் களமிறங்குவது குறித்து பரிசீலித்து வருகின்றனர். ஆண்டி பர்மன் எந்தவொரு முறையான தலைமை தேர்தல் போட்டியும் இன்றி பிரதமராகி விடுவதை தடுக்கும் நோக்கில் குறித்த 2 எம்பிக்கள் தலைமை போட்டியில் களமிறங்குவது குறித்து பரிசீலித்து வருகின்றனர். முன்னாள் பாதுகாப்புத்துறை அமைச்சரான அல்கான்ஸ் தாம் போட்டியிடலாமா என்பதை ஆராய்ந்து வருவதாக கூறியுள்ளார். இதேவேளை கியஸ்டாமர் தலைமைச் செயலாளரான டாரன் ஜோன்ஸும் சவால் விடுக்கும் வாய்ப்பை நிராகரிக்கவில்லை என்று பிபிசி செய்தி வெளியிட்டுள்ளது. கியஸ்டாமர் தனது பதவி விலகலை நேற்று அறிவித்திருந்த நிலையில் புதிய தலைவருக்கான வேட்புமனு தாக்கல் நிறைவடையும் ஜூலை 16 பிறகு ஜூலை 17 ஆண்டி பர்மன் பிரதமராகலாம் என்று தொழிற்கட்சியின் பல எம்பிக்கள் நம்புகின்றனர். எனினும் தலைமை தேர்தல் போட்டியின் மூலம் கொள்கை யோசனைகள் சோதிக்கப்படாத ஒருவரை தலைவராக ஏற்றுக்கொள்வதில் கட்சியின் கணிசமான எண்ணிக்கையிலான எம்பிக்கள் அதிருப்தி கொண்டுள்ளதாக தெரிவிக்கப்படுகின்றது. பிரிட்டன் பிரதமர் பொறுப்பில் இருந்து தாம் விலகுவதாக கியஸ்டாமர் நேற்று அறிவித்தார்.
2: தமிழக செய்திகள்.
0: ஆளுநர் உரைக்கு நன்றி தெரிவிக்கும் தீர்மானம் மீதான விவாதத்துக்கு முதலமைச்சர் ஜோசப் விஜய் இன்று பதிலுரை வழங்குகிறார். மேலும் தமிழகத்தின் சட்டம் ஒழுங்கு பிரச்சினை தொடர்பாக எதிர்க்கட்சிகள் எழுப்பிய கேள்விகளுக்கு சட்டப்பேரவையில் முதல்வர் விஜய் இன்று விரிவான பதிலளிக்க உள்ளார். சட்டப்பேரவை கூட்டத்தொடர் தற்பொழுது ஆரம்பமாகியுள்ளது. இந்நிலையில் சட்டப்பேரவை கூட்டத்தொடரில் ஆளுநர் உரைக்கு நன்றி தெரிவிக்கும் தீர்மானத்தின் மீதான நேரலை வெள்ளிக்கிழமையன்று துண்டிக்கப்பட்டிருந்தது. ஆனாலும் நேற்று முழுமையாக ஒளிபரப்பு செய்யப்பட்டது. இந்நேரத்தில் முதலமைச்சர் விஜயை நோக்கி பல்வேறு உறுப்பினர்களும் நேரடியாக கேள்வி எழுப்பினர். இந்நிலையில் எதிர்க்கட்சிகளின் அனைத்து கேள்விகள் மற்றும் குற்றச்சாட்டுகளுக்கும் பதிலளிக்கும் வகையில் முதல்வர் விஜய் இன்று தனது உரையை நிகழ்த்துவார் என்று எதிர்பார்க்கப்படுகின்றது.
2: இந்திய செய்திகள்.
0: கத்தாரில் எல்என்ஜி தொழிற்சாலையில் ஏற்பட்ட விபத்தில் உயிரிழந்தவர்களில் 12 பேர் இந்தியர்கள் என்று கத்தாரில் உள்ள இந்திய தூதரகம் உறுதிப்படுத்தியுள்ளது. ஜூன் 22 சமூக ஊடக தளமான எக்ஸ் தளத்தில் கத்தார் தூதரகம் அறிக்கையொன்றை வெளியிட்டுள்ளது. உயிரிழந்தவர்களின் குடும்பங்களுக்கு இந்திய தூதரகம் தனது ஆழ்ந்த இரங்கலை தெரிவித்துள்ளது. நேற்று இரவு ராஸ் லஃபான் சம்பவத்தில் 12 இந்திய பிரஜைகள் துரதிருஷ்டவசமாக உயிரிழந்துள்ளதாக கத்தார் அதிகாரிகள் உறுதிப்படுத்தியுள்ளனர். துயரத்தில் உள்ள குடும்பங்களுக்கு எங்களின் ஆழ்ந்த இரங்கலையும் உயிரிழந்தவர்களின் ஆன்மா சாந்தியடைய எங்களின் பிரார்த்தனைகளையும் தெரிவித்துக் கொள்கின்றோம் என்று கத்தாரில் உள்ள இந்திய தூதரகம் தெரிவித்துள்ளது. விபத்தில் காயமடைந்த அனைவரும் தற்போது நிலையான உடல்நிலையில் உள்ளனர் என்றும் அவர்கள் அனைவருக்கும் தேவையான மருத்துவ சிகிச்சைகள் வழங்கப்பட்டு வருவதாகவும் கத்தாரில் உள்ள இந்திய தூதரகம் தெரிவித்துள்ளது. இவ்விபத்தில் சிக்கிய 13 பேர் உயிரிழந்ததுடன் 60 அதிகமானவர்கள் காயமடைந்துள்ளனர்.
2: இலங்கை செய்திகள்.
0: திரைசெய்தியில் இருந்து 2.5 மில்லியன் அமெரிக்க டாலர் பணம் காணாமற் போனமை குறித்து ஆராய்வதற்காக அரசாங்க நிதி பற்றிய குழு இன்று மீண்டும் கூடவுள்ளது. இக்குழுவின் தலைவரான பாராளுமன்ற உறுப்பினர் கலாநிதி ஹர்ஷ டி சில்வா தலைமையில் இக்கூட்டம் நடைபெறவுள்ளது. அரசாங்க நிதி பற்றிய குழுவின் இன்றைய கூட்டத்தில் கலந்து கொள்ளுமாறு திரைசெய்தி செயலாளர் கலாநிதி ஹர்ஷன சூரியபெரும மற்றும் மத்திய வங்கி ஆளுநர் கலாநிதி நந்தலால் வீரசிங்க ஆகியோருக்கும் அழைப்பு விடுக்கப்பட்டுள்ளது. மத்திய வங்கியும் நிதி அமைச்சகமும் இந்த 2.5 மில்லியன் அமெரிக்க டாலர் முறைகேடு தொடர்பாக அறிக்கை அளித்துள்ளதாக பாராளுமன்ற உறுப்பினர் ரவி கருணாநாயக்க தெரிவித்திருந்தார்.
2: விளையாட்டுச் செய்திகள்.
0: ஃபிஃபா கால்பந்து உலகக்கோப்பை கிரிக்கெட் தொடரில் குழு ஜேயில் நேற்று நடைபெற்ற ஆட்டத்தில் ஆஸ்திரியாவை 2-0 என்ற கோல் கணக்கில் வீழ்த்தி அர்ஜென்டினா வெற்றியீட்டியது. இந்த போட்டியில் லியோனல் மெஸ்ஸி உலகக்கோப்பை தொடர்களில் தனது 17th கோலை பதிவு செய்ததன் மூலம் ஆண்களுக்கான உலகக்கோப்பை வரலாற்றில் அதிக கோல்களை அடித்த வீரர் என்ற சாதனையை படைத்துள்ளார். ஜெர்மனி அணியின் முன்கள வீரர் மிரோஸ்லோ க்ளோசேயின் சாதனையையும் மெஸ்ஸி முறியடித்தார். இதேவேளை நோர்வே மற்றும் செனகல் அணிகளுக்கிடையிலான போட்டியில் 3-2 என்ற கோல் கணக்கில் நோர்வே அணி வெற்றி பெற்றது. அத்துடன் ஈரான் அணிக்கு எதிரான மற்றொரு போட்டியில் பிரான்ஸ் அணி 3-0 என்ற கோல் கணக்கில் வெற்றி பெற்றுள்ளது. தொடரில் ஜோர்தான் மற்றும் அல்ஜீரியா அணிகளுக்கிடையிலான போட்டி தற்பொழுது நடைபெற்று வருகிறது. ஜோர்தான் அணி 1-0 என்ற கோல் கணக்கில் முதல் பகுதியின் நிறைவில் முன்னிலையில் உள்ளது. குழு கேயில் என்ற போர்ச்சுக்கல் மற்றும் உஸ்பெகிஸ்தான் அணிகள் பல பரீட்சை நடத்த உள்ளன. இதேவேளை இங்கிலாந்து மற்றும் கானா அணிகளுக்கிடையிலான போட்டியும் இன்று நடைபெற உள்ளது.
2: சமீப
0: காலமாக நிலவும் பல காரணிகளின் ஒருங்கிணைந்த தாக்கத்தால் எண்ணெய் விலைகள் தொடர்ச்சியாக சரிந்து வருகின்றன. புவிசார் அரசியல் பதற்றங்கள், உற்பத்தி அதிகரிப்பு மற்றும் தேவையில் ஏற்படும் மாற்றங்கள் ஆகியவை முக்கிய பங்காற்றுகின்றன. அமெரிக்கா மற்றும் ஈரான் இடையே ஏற்பட்டுள்ள அமைதி ஒப்பந்தம் சர்வதேச சந்தையில் எண்ணெய் விலைகளை குறைக்க உதவியுள்ளது. இதன் விளைவாக பிரெண்ட் கச்சா எண்ணெய் 1.51% குறைந்துள்ளதுடன் ஒரு பீப்பாய்க்கு 78.34 டாலர் வரை சரிந்திருந்தது. உலக சந்தையில் தற்போதைய நிலவரப்படி எண்ணெய் விலை அடிப்படையில் மேற்கு டெக்சஸ் சந்தையில் ஒரு பீப்பாய் கச்சா எண்ணெய் விலை 73.64 டாலராக உள்ளது. பிரிட்டனின் பிரெண்ட் சந்தையில் 77.58 டாலராக சரிந்துள்ளது.
2: விரிவான செய்திகள் was brought to you by Divya Auto Spare Parts Trading Sharjah Dubai Abu Dhabi and Alliance since 1982 Weather update brought to you by Alras Auto AC Parts the number one auto AC parts dealer in the Middle East with 25 plus outlets spread across the UAE Oman Qatar KSA and Bahrain visit alras.me
0: ஐக்கிய அரபு அமீரகத்தில் இந்த வார இறுதி வரை இடியுடன் கூடிய மழை மேகங்கள், புழுதி காற்று, அதிக ஈரப்பதம் மற்றும் கொந்தளிப்பான கடல் ஆகியவை காணப்படும் என்று எதிர்பார்க்கப்படுகின்றது. இதேவேளை வெள்ளிக்கிழமை முதல் வெப்பநிலை சற்று குறைவடையும் என்று தேசிய வானிலை ஆய்வு மையம் தெரிவித்துள்ளது. ஞாயிற்றுக்கிழமை வரை நாட்டின் பெரும்பாலான பகுதிகளில் வானிலை பொதுவாக தெளிவாகவும் ஓரளவு மேகமூட்டத்துடனும் இருக்கும் என்று தேசிய வானிலை ஆய்வு மையம் தெரிவித்துள்ளது. பிற்பகல் நேரங்களில் கிழக்கு மற்றும் தெற்கு பகுதிகளில் இடியுடன் கூடிய மழை மேகங்கள் உருவாகும் வாய்ப்பு இருப்பதால் சில இடங்களில் மழை பெய்யக்கூடும் என்று தெரிவிக்கப்பட்டுள்ளது. நாளை மழையை தரக்கூடிய மேகங்கள் கிழக்கு பகுதிகளில் இருந்து உள்நாட்டு பகுதிகளின் சில இடங்களுக்கு பரவக்கூடும் என்றும் தெரிவிக்கப்பட்டுள்ளது. மணிக்கு 35 கிலோமீட்டர் வேகத்தில் காற்று வீசக்கூடும். அரேபிய வளைகுடா மற்றும் ஓமன் கடற்பிராந்தியங்கள் ஓரளவுக்கு சீற்றமாக இருக்கும். இத்துடன் காலை நேர விரிவான செய்தி அறிக்கை நிறைவடைகின்றது. எமது செய்திச் சுருக்கத்தினை 9 மணி முதல் எதிர்பாருங்கள். வணக்கம்.

0: குட் மார்னிங் அண்ட் வெல்கம் பேக். 8:18 ஆகுது. மெரிசில் மார்னிங்ல நான் கீர்த்தனா உங்ககிட்ட பேசிட்டு இருக்கேன். அழகான ராட்சசிய பாட்டு முதல்வன் படத்துல இருந்து கேட்டு முடிச்சாச்சு. அப் நெக்ஸ்ட் பேக் டு பேக் ரெண்டு பாட்டுல என்னை நோக்கி பாயும் தோட்டா, ராஜா ராணி படங்கள் இருந்தெல்லாம் உங்களுக்காக பாட்டு பிளே பண்ண போறேன். ஆனால் அதற்கு முன்னாடி ஒரு சில அப்டேட்ஸ் எல்லாம் தெரிஞ்சுக்கணும் இல்லையா?
1: இன்று தங்கத்தின் விலை brought to you by Ain Gold Wallet app la verum 1 dirham mudal gold purchase pannalam refer and earn first purchase bonus kuda irukku available in play store and app store.
0: Okay, thangathudaiya vilai vandu yerna maadhiri irundhadu neethiki sattani pa irangidichu paarengale 24 carat thangam ippo paathona 1 gram irukku 498 dirham 75 fils 22 carat thangam 1 gram irukku 461 dirham 75 fils idhuve vandu neethiki nam paathona 24 carat thangam vandu inda 500 dirham mark taandi 506 dirham varaikum poochu. அண்ட் 22 கேரட் கோல்டு வந்து நம்ம பார்த்தோம்னா ஆல்மோஸ்ட் 468 வரைக்கும் போச்சு. ஆனால் இப்போ திருப்பியும் கம்மியாகிருக்கு.
1: இன்று தங்கத்தின் விலை brought to you by Ain Gold Wallet app la verum 1 dirham mudal gold purchase pannalam refer and earn first purchase bonus kuda irukku available in play store and app store.
0: அப்புறம் இன்னைக்கு மத்தியானத்துக்கு மேல மழை வருமா? ஏன்னா நம்ம நேஷனல் சென்டர் ஆஃப் மீட்டரோலஜி சொல்லியிருக்கிறது இன்னைக்கு மத்தியானத்துக்கு மேல லேசா மழை வர ஆரம்பிக்கும் அப்படிங்கிற மாதிரி. அண்ட் ஃபர்ஸ்ட் என்ன சொன்னாங்க, 2 நாளைக்கு மழை வரும்ன்ற மாதிரி சொன்னாங்களா, இப்ப என்ன சொல்லியிருக்காங்கன்னா 4 நாட்கள் வரைக்கும் கிளவுட் பில்டப் இருக்க போகுது. அங்கங்கே வந்து ஸ்கேட்டர்டா மழை பெய்யறதுக்கான வாய்ப்பு இருக்குன்னு சொல்லியிருக்காங்க. ஸோ இந்த ஒரு பர்டிகுலர் சீசன் நம்ம பார்த்தோம்னா ரவாயே அப்படிங்கிற ஒரு பீரியடாமா, லோக்கலி வந்து இந்த பீரியட் வந்து ரவாயே அப்படின்னு சொல்லி சொல்லுவாங்க. அண்ட் இந்த நேரத்தில் வந்து இந்த கோடை மழை ஆங்காங்கே பெய்யறதுக்கான வாய்ப்பு இருக்குமா? So, அதுதான் வந்து இப்ப நடக்க இருக்கு. அண்ட் அன்செட்டில்டு வெதர் கண்டிஷன்ஸ் வந்து எப்போ இன்டென்சிஃபை ஆகும்னா நாளைக்கு நாளைக்கு 2 நாட்களும் வந்து கொஞ்சம் இன்டென்சிஃபை ஆகி மதியத்துக்கு மேல வந்து கிளவுட் பில்டப் ஜாஸ்தி ஆகி மழையும் பெய்யும். மெயினா வந்து ஈஸ்டர்ன் ஏரியாஸ், மவுண்டனஸ் ரீஜன்ஸ் அண்ட் அந்த பக்கத்துல இருக்கிற இடங்கள்ல. அண்ட் வெள்ளிக்கிழமை வந்து பார்த்தா சிமிலர் கண்டிஷன்ஸ் வரும். அண்ட் இந்த எக்ஸ்டெண்டட் பீரியட் ஆஃப் வெதர் இன்ஸ்டபிலிட்டி வந்து ஒரு 4 நாட்களுக்கு தொடரும்ன்ற மாதிரி சொல்லியிருக்காங்க. ஸோ ஈஸ்டர்னஸ் ரீஜன்ஸ்னா ஐ மீன் ஈஸ்டர்ன் மவுண்டனஸ் ரீஜன்ஸ்னா எங்க அப்படின்னு சொல்லி கேட்டா யூஏஇல பர்டிகுலர்லி ஃபுஜேரா, அதுக்கப்புறம் கோர்ஃபகான், கல்பா, மசாஃபி இந்த இடங்கள்லாம் தான் வந்து பலத்த மழை பெய்யறதுக்கான வாய்ப்பு இருக்கு இந்த வாரம். அண்ட் ஆல்சோ இந்த ஆல் தாஃப்ரா ரீஜன் மறுவார்த்தை
1: back to back
2: அடுத்து ரெண்டு பாட்டு

0: ஒரு குட்டி கமர்ஷியல் பிரேக்குக்கு அப்புறம் சந்திக்கலாம். ஸ்டே டியூன்ட்.
1: என்னங்க எப்ப வரீங்க?
2: இன்னும் ரெண்டே நாள் தாம்மா.
1: குழந்தைங்க செம்ம எக்ஸைட்டடா இருக்காங்க. பெரிய கிஃப்ட் லிஸ்டே இருக்கு. உங்க பட்ஜெட் மேல ஒரு கண்ணு இருக்கட்டும்.
2: கவலையே இல்ல, நான் தான் பீமா போக போறேன்ல. பீமாவோட ஹோம் அகைன் செலிப்ரேஷன் வந்தாச்சு. தங்க விலை இந்தியாவை விட கம்மி. ஒரு பவுன் அப்ராக்சிமேட்டா 12,000 ரூபாய் வரைக்கும் கம்மி. மேக்கிங் சார்ஜஸ் செயின்ஸ் அண்ட் பேங்கிள்ஸ்க்கு வெறும் 1.99% தான். மாடர்ன் லேசர் கட் பேங்கிள்ஸ்க்கு 4.99% அண்ட் சிங்கப்பூர் குவைத்தி அதர் டிசைன்ஸ்க்கும் 6.99% தான். கூடவே டைமண்ட் ஜுவல்லரியில 1,899 dirhams ஆஃபர் பர் கேரட். இதுக்கு மேல என்ன வேணும்?
1: சூப்பரா இருக்கே. எல்லாருக்கும் ரொம்ப அழகான கிஃப்ட் தான்
2: இது. உனக்கும் கூட.
3: உங்க வெகேஷன் ஷாப்பிங்க்கு பீமா ஜுவல்லர்ஸ். பீமா, வேர் வித் ப்ரைட்.
4: தமிழகத்தில் புதிய அரசியல் களம்.
5: புதிய ஆட்சி அமைந்த சூழலில் கட்சிகளில் நடக்கும் பரபரப்பான நிகழ்வுகள்.
4: தமிழக அரசியலில் புதிய திருப்பமாக இதுவரை காணாத சட்டசபை தலைவர்கள் என்ன சொல்கிறார்கள்?
5: உள்ளூர் அரசியல் முதல் உலக அரசியல் வரை உண்மை நிலவரத்தை தினமும் உங்கள் இருந்த இடத்தில் இருந்தே அறிந்து கொள்ள தினத்தந்தி அமீரகத்தின் ஒரே தமிழ் நாளிதழ்.
4: ஆண்டு சந்தாவுக்கு இன்றே அழையுங்கள். 800-58

இந்த வெகேஷனுக்கு அன்புடன் உங்களை காத்திருக்கும் அன்புக்குரியவர்களுக்கு ஒரு கோல்டன் சர்பிரைஸ் கொடுத்தா எப்படி இருக்கும்? மலபார் கோல்டன் டைமண்ட்ஸ் இன் கோல்டன் சம்மர் ஆஃபருடன் டைமண்ட் அண்ட் பிரெஷியஸ் ஜெம் ஜுவல்லரி வாங்கும் போது ஃப்ரீ கேஷ் வவுச்சர்ஸ் பெறுங்க. உங்க பழைய தங்க நகைகள் எங்க வாங்கியிருந்தாலும் அதை எந்த கழிவும் இல்லாமல் எக்ஸ்சேஞ்ச் பண்ணிக்கலாம். சேகுலி 1.99% இருந்து ஸ்டார்ட் ஆகுது. இந்தியாவில் இம்போர்ட் டியூட்டி ரிவிஷன் மூலமா நீங்க இப்போ UAE-ல தங்கம் வாங்கும் போது கோல்ட் ரேட் 15% வரை சேமிக்கலாம். உடனே மலபார் கோல்டன்

0: பண்ணுங்க.
1: உலக அரங்கின் நடப்புகள், அரசியல் நிகழ்வுகள், விளையாட்டு தகவல்கள், வணிக செய்திகள், வானிலை நிலவரம், இவை அனைத்தையும் நடுநிலை தவறாமல் உடனுக்குடன் தெரிந்து கொள்ள ஒவ்வொரு மணி நேரமும் இணைந்திருங்கள்.
2: தமிழ் FM செய்தி அறையில் இருந்து நான் உங்கள் கிருஷ்ணி மணிபாலன்.
3: This hour of Mersal Morning is brought to you by Evora Collection from Joy Alukas. உங்கள் உணர்வுகளை வெளிப்படுத்தும் பிரகாசமான நகைகள். Joy Alukas, the world's favorite jeweler.

0: அப்டேட் brought to you by ABC Cargo and Courier number 1 in GCC.
1: வேலை தேடிட்டு இருக்கீங்களா? இங்கே நம்ம யூஏனுடைய எமிரேட்ஸ் ஏர்லைன்ஸில் பெரிய பெரிய வேகன்சிஸ் எல்லாம் அறிவிச்சிருக்காங்க. நிறைய வேகன்சிஸ் அறிவிச்சிருக்காங்க அக்ராஸ் ஏஷியா, யூரோப் அண்ட் யூஏஇ. அதில் வந்து நீங்கள் எப்படி அப்ளை பண்ணணும், என்ன இது அப்படிங்கிறதெல்லாம் கேட்டிங்கன்னா அவங்களோட வெப்சைட்டுக்கு போய்ட்டு நீங்கள் அப்ளை பண்ணலாம். அண்ட் நிறையா பார்த்தோன்னா ஜூலை அண்ட் ஆகஸ்ட் மாதங்களில் மல்டிபிள் கண்ட்ரீஸில் ஹையரிங் பண்ண போகிறதா சொல்லியிருக்காங்க. ஹையரிங் ஈவெண்ட்ஸும் வந்து பிளான் பண்ணியிருக்காங்களா அவங்களுடைய என்ஜினியரிங் டிவிஷனுக்காக முக்கியமாக. ஸோ ஸ்ரீலங்கா, மலேசியா, தாய்லாந்து, இந்தியா அண்ட் மற்ற கீ மார்க்கெட்ஸில் வந்து இந்த ரெக்ரூட்மெண்ட் செஷன்ஸ் எல்லாம் நடக்க போகுது. பிளஸ் அஃப்கோர்ஸ் இங்கே துபாயிலையும் ஆன் கோயிங் செஷன்ஸ் எல்லாம் இருக்குது. அதை தவிர்த்து வேறு சில இன்டர்நேஷனல் லொக்கேஷன்ஸ்லையும் பண்ண போகிறதா சொல்லியிருக்காங்க. அண்ட் எமிரேட்ஸ் குரூப் வந்து ரீசென்ட்லி பார்த்தா ரெக்கார்ட் பெர்ஃபார்மன்ஸ் எடுத்திருக்காங்க. அவங்களுடைய ஃபினான்ஷியல் இயர் 25-26 ரெக்கார்ட் பிரேக்கிங் ப்ராஃபிட்ஸ் எடுத்ததன் காரணமாக 20 weeks சேலரி போனஸ் எல்லாம் வேற கொடுத்துருந்துருக்காங்க. நீங்களும் கேள்விப்பட்டிருப்பீங்க அப்படின்னு நம்புறேன். ஸோ ரைட் நோ வந்து ரெக்ரூட்மெண்ட் இவெண்ட்ஸ் அக்ராஸ் கீ சிட்டிஸ் நடக்கக்கூடிய அந்த டேட்ஸ் எல்லாம் வெளியிட்டிருக்காங்க. அதில் வந்து பார்த்தோன்னா கொலம்போவில் July 7th, குவாலாலம்பூரில் July 7th, பேங்காக்ல வந்து July 7th, மும்பை, அதுக்கப்புறம் டெல்லியிலையும் வந்து லேட்டர் இன் ஜூலை நடக்க போறதா தெரிவிச்சிருக்காங்க. ஸோ பாருங்க, பார்த்துட்டு உங்களுக்கு சூட்டபிளான வேலை இருந்ததுன்னா தாராளமாக நீங்க அப்ளை பண்ணலாம். முக்கியமாக வந்து இந்த டெக்னிக்கலி சவுண்டாக இருக்கக்கூடிய வேகன்சிஸ் லைக் டெக்னிக்கலி சவுண்டாக இருக்கக்கூடிய ரோல்ஸ்க்கான வேகன்சிஸ் தான் வந்து இப்பொழுதுக்கே அறிவிச்சிருக்காங்க. அதனால அவங்களுடைய வெப்சைட்டுக்கு போய் பாருங்க. முக்கியமாக அவங்களுடைய அந்த இன்ஜினியரிங் ஹப்புக்காக தான் இப்பொழுதுக்கு ஆட்கள்லாம் எடுத்துக்கிட்டு இருக்காங்க. ஸோ போய் பார்த்துட்டு உங்களுக்கு சூட்டபிளான ஏதாவது வேகன்சி இருந்ததுன்னா ப்ளீஸ் டூ அப்ளை. ஆல் தி பெஸ்ட்.
0: UAE அப்டேட் brought to you by ABC Cargo and Courier. உலகம் முழுவதும் உங்கள் பொருட்களை அனுப்புங்க ABC Cargo-வின் back to home express services மூலமாக. ABC Cargo and Courier number 1 in GCC. Call or WhatsApp 800-916 or visit abccargo.ae. TNC apply. Mercel Morning brought to you by ALD Properties. வெறும் 999 திரம்ஸ் பே பண்ணி ட்ரிச்சியோட பிரைம் ஸ்பாட்ல உங்க பிளாட்ட புக் பண்ணுங்க.

0: You are listening to 89.4 Tamar FM. Tamar FM. FM. பிக் டிக்கெட்டோட அதிரடி ஆட்டம் ஆரம்பிச்சாச்சு.
1: 25 பில்லியன் திரம்ஸ் நிச்சய பரிசு,
0: 5 வெற்றியாளர்களுக்கு தலா 1 மில்லியன் திரம்ஸ்,
1: கூடவே வீக்லி டிரா.
0: உடனே bigticket.ae-ல உங்க டிக்கெட்ஸ் வாங்குங்க.
2: This is an 18 plus game. Play responsibly. TNC supply.
3: ஒரு திரஹாம் என்ன வாங்கலாம்? கரெக்ட்டாயா? இப்போ கோல்ட் டே வாங்கலாம்.
4: டேய், என்ன சொல்ற?
3: நிஜம்தான். Just 1 திரஹாம்ல இருந்து கோல்ட் வாங்கலாம். 100 திரஹாம்ஸ்க்கு கோல்ட் பர்சேஸ் பண்ணா அவங்களுக்கும் 20 திரஹாம்ஸ் வர்த் கோல்ட் ஃப்ரீ. உங்களுக்கு 10 திரஹாம்ஸ் ரெஃபரல் போனஸ். இது கம்ப்ளீட்லி safe and licensed கூட.
0: கோல்ட் சேவ் பண்ணுங்க, லேட்டர் கோல்ட் பார் காயின் இல்ல கேஷா ரிடீம் பண்ணிக்கலாம். நீங்க இருக்கிற இடத்துக்கே வந்து டெலிவரியும் பண்ணுவாங்க. டவுன்லோட் ஐன் கோல்ட் வாலெட் ஆப் ஆர் விசிட் தியர் ஸ்டோர் நியர் கோல்சூக் மெட்ரோ ஸ்டேஷன். தமிழி.

0: மொழிகள் வளமிக்க உளமுற்ற தீ தன்னேரிலா தமிழ் மொழிக்கென தமிழ் பண்பலை தரும் தனி நிகழ்ச்சி. வார நாட்களில் பிற்பகல் 2 மணி முதல் 3 மணி வரை 89.4 தமிழ் பண்பலையில் உங்கள் கிருஷ்ணியுடன்.
1: This hour of Mersal Morning is brought to you by Evora Collection from Joy Alukas. உங்கள் உணர்வுகளை வெளிப்படுத்தும் பிரகாசமான நகைகள். Joy Alukas, the world's favorite jeweler.
2: You are with Kirtana on Mersal Morning. Golden Song of the Hour. Golden Song of the Hour.
1: Brought to you by Pride Collection அளிக்கும் தன்னம்பிக்கையுடன். உங்கள் வாழ்க்கை மிளிரட்டும். Joy Alukas, the world's favorite jeweler.

0: இங்க நான் தான் கிங், நான் போடுறதுதான் பாட்டு, அது கப் சிப்னு கேட்டு என்ஜாய் பண்ணதோ. ஹுக்கும் தமிழ் எஃப்எம் கா ஹுக்கும்.
1: ஒரு குட்டி கமர்ஷியல் பிரேக்கு அப்புறம் சந்திக்கலாம். ஸ்டே டியூன்ட்.
2: இந்த வெகேஷனுக்கு அன்புடன் உங்களை காத்திருக்கும் அன்புக்குரியவர்களுக்கு ஒரு கோல்டன் சர்ப்ரைஸ் கொடுத்தா எப்படி இருக்கும்? மலபார் கோல்டன் டைமண்ட்ஸ் இன் கோல்டன் சம்மர் ஆஃபருடன் டைமண்ட் அண்ட் பிரெஷியஸ் ஜெம் ஜுவல்லரி வாங்கும் போது ஃப்ரீ கேஷ் வவுச்சர்ஸ் பெறுங்க. உங்க பழைய தங்க நகைகள் எங்க வாங்கியிருந்தாலும் அதை எந்த கழிவும் இல்லாமல் எக்ஸ்சேஞ்ச் பண்ணிக்கலாம். சேகூலி 1.99% இருந்து ஸ்டார்ட் ஆகுது. இந்தியாவில் இம்போர்ட் டியூட்டி ரிவிஷன் மூலமா நீங்க இப்போ UAE-ல தங்கம் வாங்கும் போது கோல்ட் ரேட் 15% வரை
3: மற்றும்
4: டிஐபி. மேடம் ஒரு நிமிஷம்.
5: எஸ்
4: தமிழ் எஃப்எம் தெரியுமா? 89.4.
5: ஹா, நல்லா தெரியுமே.
4: சூப்பர் மேடம். அது இல்ல 11-2 மசாலா கேஃபே ஷோ தெரியுமா?
5: கேள்விப்பட்ட மாதிரி இருக்கு.
4: அதெல்லாம் கேட்டிருப்பீங்க மேடம். அதுல மதுன்னு ஒரு பையன் ஹேண்ட்ஸமா வந்து பேசுவானே, அவனு தெரியுமா?
5: எது? மதுவா?
4: அட என்ன மேடம், பெண்கள் அவன் ஷோக்கு கால் பண்ணி கூழாங்கல்லு கண்ணாலிவா சுண்டி பாண்டி அப்படி பாடுவாங்களே.
5: ஓ மை காட், யார் அவரு?
4: அது நான் தான், அது என்னோட ஷோ தான்.
5: டாம் இட்.
6: 89.4 தமிழ் எஃப்எம்இல் திங்கள் முதல் வெள்ளி வரை தினமும் மதியம் 11 மணி முதல் 2 மணி வரை மசாலா கஃபே கேளுங்க வித் RJ மது.
5: அடிங்க
7: மசாலா கேஃபே brought to you by பீமா ஜுவல்லர்ஸோட ஹோம் அகைன் செலிபிரேஷன்ல கோல்ட் செயின் அண்ட் பேங்கிள்ஸ்க்கு வெறும் 1.99% மேக்கிங் சார்ஜஸ் அண்ட் டைமண்ட் ஜுவல்லரியில 1899 dirhams off.
8: This hour of Mersal Morning is brought to you by Evora Collection from Joy Alukas. உங்கள் உணர்வுகளை வெளிப்படுத்தும் பிரகாசமான நகைகள். Joy Alukas, the world's favorite jeweler.

0: 8:54 ஆகுது. மெரிசல் மார்னிங்ல நான் கீர்த்தனா உங்ககிட்ட பேசிட்டு இருக்கேன். என்னது செம்ம டிராபிக்கா? ஏன் அப்படின்னா, இப்போ துபாய் போலீஸ் அண்ட் தென் லைவ் மேப்லலாம் வந்து பார்க்கும்பொழுது, இல்லை துபாய் போலீஸ் ட்வீட் பண்ணியிருக்கிறது லைவ் மேப்லலாம் பார்க்கும்பொழுது, மேஜர் டிலேஸ் அண்ட் கிராஷஸ் ஆன் கீ ரோட்ஸ் தெரியுது. இன்னைக்கு காலையில இருந்து நம்ம பார்த்தோம்னா துபாய் அண்ட் ஷார்ஜானுடைய முக்கியமான ரோட்ஸ்ல வந்து டிராஃபிக் ரொம்ப ஜாஸ்தியா இருக்கு. அண்ட் இந்த ஒரு பர்டிகுலர் அப்டேட் ஒரு ஒரு ஆல்மோஸ்ட் ஒரு 40 minutes முன்னாடி வந்ததுன்னு வச்சுக்கலாமே. ராசல் கோர் ரோட்ல வந்து ஜபீல் செகண்ட் ஏரியால ஒரு கிராஷ் ஒன்று ஆகியிருந்ததுனால டுவர்ட்ஸ் துபாய் போகக்கூடிய டைரக்ஷன்ல பயங்கர டிராஃபிக். அண்ட் இத்திஹாத் ரோட்லயும் வந்து துபாய் பவுன் டைரக்ஷன்ல பயங்கர கன்ஜெஷன் இருந்திருக்கு. அண்ட் ஷார்ஜாலுமே வந்து பார்த்தோம்னா எமிரேட்ஸ் ரோட்ல நான் சொன்ன மாதிரி மல்டிபிள் கிராஷஸ் வந்து ரிப்போர்ட் ஆயிருந்திருக்கு. அதனால வந்து நம்ம துபாய் போலீஸ் பார்த்தா ஒரு அப்டேட் வேற கொடுத்துருக்காங்க. அண்ட் அவங்க கொடுத்த அப்டேட் வந்து என்னன்னா, தயவு செஞ்சு மொபைல் போன் பார்த்துட்டே நீங்க வந்து டிரைவ் பண்ணாதீங்க, ஏன்னா அதன் காரணமாக தான் இங்க நிறைய கிராஷஸ் வந்து ஆகுது அப்படின்ட்டு. கிராஷ்னா இது வந்து ஃபாஸ்டா வந்து இடிக்கிற அந்த கிராஷ்லாம் கிடையாது. இந்த டிராஃபிக்ல ஸ்டக்கா இருக்கும்போது நம்ம என்ன பண்ணுவோம், மெதுவா பிரேக்ல வந்து கால் வச்சு சரி வண்டி இந்த பேஸ்ல தானே நகர்ந்துட்டு இருக்கு அப்படின்ட்டு போன் அப்படி பாத்துக்கிட்டே கீழே பார்த்துட்டே தெரியாம பிரேக்கை விட்டுருவோம். இல்ல வந்து முன்னாடி இருக்கிற வண்டி ஸ்டாப் பண்ணிருக்கிறத பார்க்காம போய் இடிச்சிருவோம். ஸோ லேசா தட்டினாலும் அது கிராஷ் தானே. அதுக்கப்புறமா வந்து போலீஸ் வந்து கிளியர் பண்ணி அந்த கன்ஃபியூஷன்லாம் நமக்கு தேவையே இல்லை காலங்கத்தால இருக்கக்கூடிய டிராஃபிக்ல. ஸோ பிளீஸ் டோன்ட் டூ தட். அந்த ஒரு ஃபியூ செகண்ட்ஸ்ல நம்ம போனை பார்க்கலன்னா ஒன்றும் ஆயிராது. அதனால வந்து பிளீஸ் பிளீஸ் பிளீஸ் டிரைவ் பண்ணும்பொழுது ஃபோனை பார்க்காதீங்க. ஃபோன் பார்த்தீங்கன்னா உங்களுக்கும் இப்படி தான் லேட் ஆகும். பிகாஸ் யூனோ டிஸ்ட்ராக்டட் டிரைவிங் இஸ் ஒன் ஆஃப் த மோஸ்ட் டேஞ்சரஸ் திங்ஸ் தட் ஒன் கேன் டூ டிரைவ் பண்ணும்பொழுது. அதனால தயவு செஞ்சு டிஸ்ட்ராக்டடா டிரைவ் பண்ணாதீங்க.
1: மெர்சல் மார்னிங்

0: 89.4 தமிழ் FM. நம்ம ரேடியோ, நம்ம மியூசிக்.
1: 89.4 தமிழ் FM இன் செய்தி சுருக்கம். Brought to you by Divya Auto Spare Parts, authorized dealers of Toyota, Lexus, Nissan, Mitsubishi and Isuzu.
2: வணக்கம். செய்தி சுருக்கம் தொகுத்து வாசிப்பவர் கிருஷ்ணி மணிபாலன்.
1: தமிழக செய்திகள்.
2: ஆளுநர் இன்று உரைக்கு பதிலளித்து தமிழ்நாடு சட்டப்பேரவையில் முதலமைச்சர் ஜோசப் விஜய் உரையாற்றி வருகின்றார். தமது அரசியல் பிரவேசம் மற்றும் வாழ்நாளில் தாம் பங்கேற்ற அரசியல் சார் நடவடிக்கைகளை முதல்வர் விஜய் பட்டியலிட்டார். கட்சி தொடங்கி 2 ஆண்டுகளில் ஆட்சிக்கு வந்துவிட்டதாக கூறுகின்றார்கள் என்று பதிலளித்தார். என் உயர்வுக்கு தமிழக மக்கள் தான் காரணம் என்றார். மத்திய அரசுடன் மோதல் போக்கை விரும்பவில்லை என்றும் முதல்வர் தெரிவித்தார். தாவிகாவின் அரசியல் வெளிப்படையாகவே ஆரம்பித்துள்ளது என்றும் கூறினார். தூய்மையான சிறந்த ஆட்சி என்ற விடயத்தில் எப்போதும் உறுதியாக இருப்போம் என்றார். தமது அரசாங்கத்திற்கு மக்கள் அவகாசம் தர வேண்டும் என்றும் கேட்டுக்கொண்டார். மேலும் முந்தைய ஆட்சியின் முறைகேடுகளை சுட்டிக்காட்டினார். ஊழலில் ஊறியவர்களுக்கு கூட்டணி கட்சிகளுக்கு ஆட்சியில் பங்கு வழங்க முடியாது என்றும் முதல்வர் விமர்சித்தார். வாக்களித்த மக்களை தவறாக பேசுகின்றார்கள் என்றும் அவர் விசனம் தெரிவித்தார்.
1: இந்திய செய்திகள்.
2: கத்தாரில் இயற்கை எரிவாயு கிடங்கில் ஏற்பட்ட தீ விபத்தில் உயிரிழந்த 13 இந்தியர்களில் நெல்லையைச் சேர்ந்த 2 அடங்குகின்றனர். ராதாபுரத்தைச் சேர்ந்த பபித், சுஜித் குமார் ஆகியோர் உயிரிழந்துள்ளனர். உயிரிழந்த தமிழர்களின் உடல்கள் இதுவரை கிடைக்கவில்லை என்று தெரிவிக்கப்படுகின்றது. கத்தாரில் இயற்கை எரிவாயு கிடங்கில் ஏற்பட்ட தீ விபத்தில் 13 உயிரிழந்ததுடன் அதில் 12 இந்தியர்கள் என்று கத்தாரில் உள்ள இந்திய தூதரகம் உறுதிப்படுத்தியுள்ளது.
1: இலங்கை செய்திகள்.
2: இலங்கையின் பாராளுமன்ற நடவடிக்கைகள் சபாநாயகர் தலைமையில் தற்போது ஆரம்பமாகியுள்ளன. பெறுமதி சீர் வரி சட்டம் மூலம் 2வது மதிப்பீடு, சிறப்பு பண்ட அறவீட்டுச் சட்டத்தின் கீழ் 2482(9) மற்றும் 2487(2) இலக்க வர்த்தமானி அறிவித்தல்களில் வெளியிடப்பட்ட 2 கட்டளைகள், இறக்குமதி ஏற்றுமதி சட்டத்தின் கீழ் 2487(29) இலக்க வர்த்தமானி அறிவித்தலில் வெளியிடப்பட்ட விதிமுறைகள் என்பன விவாதிக்கப்பட்டு நிறைவேற்றப்படவுள்ளன. இதனையடுத்து இன்று பிற்பகல் 5 பாராளுமன்ற உறுப்பினர் ரவி கருணாநாயக்கவினால் முன்வைக்கப்படும் நிகழ்நிலை காப்புச் சட்டம் சட்டமூலம் எனும் தனிநபர் சட்டமூலத்தின் 2வது மதிப்பீடு குறித்து ஆராய்வதற்காக சட்டவாக்க நிலையிற் குழுவுக்கு ஆற்றுப்படுத்தப்படவுள்ளது. தெற்கு லெபனானில் பாதுகாப்பு மண்டலத்தை தொடர்ந்தும் பராமரிப்போம் என்று இஸ்ரேல் அறிவித்துள்ளது. இஸ்ரேலின் பாதுகாப்புத்துறை அமைச்சர் மற்றும் ராணுவ தளபதி பெஞ்சமின் நெத்தன்யாகு ஆகியோர் இணைந்து நடத்திய பாதுகாப்பு ஆலோசனைக்கு பிறகு வெளியிடப்பட்ட அறிக்கையில், இஸ்ரேலிய ராணுவம் தெற்கு லெபனான் பகுதியில் உள்ள பாதுகாப்பு மண்டலத்தை தொடர்ந்தும் பராமரிக்கும் என்று தெரிவிக்கப்பட்டுள்ளது. இஸ்ரேலிய வீரர்கள் மற்றும் பொதுமக்களுக்கு எதிரான அச்சுறுத்தல்களை நடுநிலையாக்க ராணுவம் தொடர்ந்தும் நடவடிக்கை எடுக்கும் என்று அந்த அறிக்கையில் தெரிவிக்கப்பட்டுள்ளது. மேலும் பேரிடர்களின் உட்கட்டமைப்புகளை அழிப்பதுடன் தெற்கு லெபனானில் உள்ள பாதுகாப்பு மண்டலத்தையும் தொடர்ந்தும் கட்டுப்பாட்டில் வைத்திருக்கும் என்றும் அதில் கூறப்பட்டுள்ளது. மேலும் இஸ்ரேலிய குடிமக்கள் மற்றும் படையினரின் பாதுகாப்பே எந்தவித சமரசமும் இன்றி எங்களின் முதன்மை வழிகாட்டும் கொள்கையாக இருக்கும் என்பதை மூவரும் தெளிவுபடுத்தியுள்ளதாக அந்த அறிக்கையில் மேலும் தெரிவிக்கப்பட்டுள்ளது. எமது அடுத்த செய்தி சுருக்கத்தை 10 மணிக்கு நீங்கள் கேட்கலாம். வணக்கம்.
1: செய்தி சுருக்கம்.

0: குட் மார்னிங் அண்ட் வெல்கம் பேக். 9:11 ஆகுது. மெரிசல் மார்னிங்ல நான் கீர்த்தனா உங்ககிட்ட பேசிட்டு இருக்கேன். எனக்கு மட்டும்தான் இப்படி இந்த ஆட்ஸ் வந்துட்டு இருக்கா, உங்களுக்கும் வருதா? இந்த எண்ட் ஆஃப் சீசன் சேல் இருக்குல்ல, இப்போ லைக் வி ஆல் நோ விண்டர் ஃபுல்லா முடிஞ்சது, அதுக்கப்புறம் இந்த ஸ்பிரிங் எல்லாம் முடிஞ்சு இப்போ நம்ம சம்மருக்குள்ள டிரான்சிஷன் ஆகிறோம். ஸோ சம்மர் கலெக்ஷன்ஸ் எல்லாம் கொண்டு வரும்பொழுது பழைய கலெக்ஷன், விண்டர் கலெக்ஷன், அதுக்கு நடுவில் வந்து இடைப்பட்ட காலத்தில் வந்து கலெக்ஷன் எல்லாத்தையும் வந்து அவங்க தள்ளி விடணுங்கிறதுக்காக இந்த எண்ட் ஆஃப் சீசன் சேல் எல்லாம் போடுவாங்க இல்லையா. இட்ஸ் ஆக்சுவலி குட். எப்பவுமே எல்லாம் அந்த சீசன் ஆரம்பிக்கிற நேரத்தில் நம்ம க்ளோத்ஸ் போய் வாங்குறதுக்கு, அன்லெஸ் அண்ட் அன்டில் நீங்கள் வந்து இஃப் யூ சோ பர்டிகுலர் அபவுட் யூனோ இந்த டிசைன்ஸ் அண்ட் இந்த வருஷத்தினுடைய சம்மருக்கான டிசைன்ஸ் இதுதான் வந்து கலெக்ஷன்ஸ், அவுட் ஆஃப் யூனோ டைம் போன கலெக்ஷன்லாம் வந்து நான் வாங்க மாட்டேங்கிற மாதிரிலாம் நீங்கள் யோசிச்சுட்டு இருந்தாலே ஒழிய, இந்த டைம் வந்து ஐ திங்க் இட் இஸ் த பெஸ்ட் டைம் டு யூனோ கிராப் சம் நைஸ் க்ளோத்ஸ். இந்த எண்ட் ஆஃப் சீசன் சேலில் வரக்கூடியதெல்லாம் நல்ல நல்லதாக இருக்கும். அதுவே வந்து இந்த சீசனுடைய ஆரம்பத்தில் வந்து நம்ம பார்த்தோம்னா பயங்கர எக்ஸ்பென்சிவாக இருந்திருக்கும். மோர் தென் 50-60-70% எல்லாம் எனக்கு வந்துட்டு இருக்கு. அதுவும் ஒரே ஒரு வெப்சைட் வந்து நான் பார்த்துட்டேன் தெரியாமல், அதை ஒட்டி அதே மாதிரி ஆட்ஸ் எல்லாம் எனக்கு வந்துகிட்டே இருக்கு. என்ன தான் பண்ணுறது, நம்மளும் வந்து கை வச்சு சும்மா இருக்கணும், எதுவும் தேவையில்லாமல் ஷாப் பண்ணக்கூடாதுன்னு நினச்சாலும் விட மாட்டேங்குது இந்த ஆட்ஸ் எல்லாம். எனிவே இதை பற்றி பேசும்பொழுது தான் இல்லை, ஒரு இன்ட்ரெஸ்டிங்கான ஒரு விஷயம் நான் ஒன்று பார்த்தேன். என்னென்னா இப்போ இந்த ஷாப் பண்ணுறது வந்து நம்ம எல்லாருக்கும் இந்த ஒரு டோப்பமின் ரஷ் வந்து கொடுக்கும் தெரியுமா, ஒரு ஒரு பயங்கர இந்த ஹாப்பி ஹார்மோன்ஸ் எல்லாம் சுரக்கும். அண்ட் அதுவும் எஸ்பெஷலி இந்த ஆன்லைனில் நிறைய பேருக்கு இந்த பழக்கம் இருக்கும். என்னோடய ஃப்ரெண்ட்ஸ்கே சில பேருக்குலாம் இந்த பழக்கம் இருக்குது, நானும் கேள்விப்பட்டிருக்கேன். உங்களுக்கும் வந்து அந்த பழக்கம் இருக்குன்னா சொல்லுங்கள். கொரியாவில் வந்து ஒரு டோப்பமின் சைட் ஒன்று கொண்டு வந்திருக்காங்களாம். ஸோ அதுக்கு முன்னாடி என்ன பழக்கம் அப்படின்னா, சும்மா நமக்கு தூக்கம் வராமல் இருக்கக்கூடிய நேரங்களில், ஒரு போர் அடிக்கிற நேரங்களில் ஃபோன் எடுத்து நம்ம இந்த ஆன்லைன் சைட்ஸ்லாம் போயிட்டு நமக்கு பிடிச்ச திங்ஸ் எல்லாம் கார்ட்டில் சும்மா ஆட் பண்ணி வைப்போம். அதுவே வந்து ஒரு சந்தோஷத்தை தரும். வாங்குறோமோ இல்லையோ, இந்த கார்ட்டில் ஆட் பண்ணுறது வந்து பல பேருக்கு அந்த ஒரு இன்ஸ்டன்ட் ஹாப்பினஸை கொடுக்கும். இது வந்து பல பேருக்கு குளோபலி இருக்கக்கூடிய பிரச்சனை போல. அதனால என்ன பண்ணியிருக்காங்களா, கொரியாவில் ஒரு டோப்பமின் சைட் ஒன்று லான்ச் பண்ணியிருக்காங்களாம். அதில் என்ன பண்ணுவோம்னா, ஃபேக் ஆர்டர்ஸ் நம்ம வந்து பிளேஸ் பண்ணிக்கலாமா, பணம் வந்து ஸ்பெண்ட் பண்ணாமல் நம்ம வந்து ஃபேக் ஆர்டர்ஸ் வந்து பிளேஸ் பண்ணிக்கலாம் அப்படிங்கிற மாதிரி சொல்கிறாங்க. அதுக்காக நாட் ஜஸ்ட் ஒன் சைட், மோர் தென் 2-3 சைட்ஸ் வந்து கொரியாவில் இருக்காமா மக்கள்லாம் வந்து அதை ஆக்டிவாக பயன்படுத்திகிட்டு இருக்காங்களாம். பயங்கர பாப்புலராக இருக்கான், எஸ்பெஷலி வந்து ஜென்சி மத்தியில் வந்து இது ரொம்ப பாப்புலராக இருக்குது. ஏன்னா ஏதாவது ஸ்ட்ரெஸ் ஆச்சுன்னா ஹேஷ்டேக் ரீட்டைல் தெரப்பி அப்படின்ட்டு போய் ஷாப்பிங் எல்லாம் பண்ணுறது உண்டு இல்லையா. ஸோ அதுக்காக இது கொண்டு வந்திருக்காங்க. அண்ட் இதுக்கு பின்னாடி இருக்கக்கூடிய அந்த ஒரு சைக்காலஜி என்ன அப்படின்னு சொல்லிட்டு பார்த்தா, நியூரோலாஜிக்கல் ஸ்டடிஸ் எல்லாம் சொல்றது, நம்ம ஹியூமன் டோபமின் லெவல்ஸ் இந்த மாதிரி ஒரு ஒரு ஆன்டிசிபேஷனோட நம்ம இருக்கக்கூடிய நேரத்தில் வந்து ஸ்பைக் ஆகுது அப்படிங்கிற மாதிரி சொல்கிறாங்க. இப்போ ஒரு ஒரு பொருளை நம்ம ஆர்டர் பண்ணிட்டு அதுக்காக வெயிட் பண்ணுற அந்த டைமில், இல்லை அந்த ஆர்டர் பண்ணும்பொழுது அந்த கார்ட்டில் ஆட் பண்ணும்பொழுது இருக்கிற அந்த ஒரு ஹாப்பினஸ் இருக்கு இல்லையா, லைக் யூனோ த ப்ராசஸ் ஆஃப் ப்ரௌசிங், செலக்டிங், ஆர்டரிங், இதெல்லாம் வந்து நமக்கு ஒரு இன்ஸ்டன்ட் டோப்பமின் ரஷ்ஷை வந்து கொடுக்கும். ஸோ அது ஃபுல் ப்ராசஸை வந்து மிமிக் பண்ணுறதுனால நம்ம பிரெயினுக்கு வந்து ஒரு பர்ஸ்ட் ஆஃப் இன்ஸ்டன்ட் கிராட்டிஃபிகேஷன் கிடைக்குமா. ஆனால் வாங்கினதுக்கப்புறமா நம்ம அந்த பயர்ஸ் ரிமோர்ஸ் அப்படின்னு சொல்லுவாங்க தெரியுமா, தேவையில்லாமல் வாங்கிட்டோமே, ச்சே வாங்காமல் இருந்திருக்கலாம் அப்படின்னு சொல்லிட்டு இந்த ரிகரெட்லாம் பண்ணுவோமே, அதுவோ இல்லை வந்து தேவையில்லாமல் நமக்கு செலவோ ஆகாமல் இருக்கும். ஸோ அந்த என்டையர் ப்ராசஸ் கொடுக்கக்கூடிய கிராட்டிஃபிகேஷனை வந்து இது சந்தோஷமாக நமக்கு தருது, பட் ஃப்ரீ ஆஃப் காஸ்ட்டில் அப்படிங்கிற மாதிரி சொல்கிறாங்க. ஆனால் எனக்கெல்லாம் அப்படி கிடையாது. எனக்கு எப்போ அந்த டோப்பமின் ரஷ் வரும்னா, நான் அந்த பார்சல் ஓப்பன் பண்ணும்போது தான் எனக்கு டோப்பமின் ரஷ் வரும். ஸோ நமக்கெல்லாம் இது செட் ஆகாது. பட் இந்த மாதிரி ஆர்டர் பண்ணக்கூடிய ப்ராசஸ் வந்து என்ஜாய் பண்ணுற பீப்புளுக்காக கொரியாவில் இப்படி ஒரு வெப்சைட்டையே தயாரிச்சிருக்காங்களாம். பாருங்கள் என்னெல்லாம் பிஸ்னஸ் ஆப்பர்ச்சுனிட்டி. எனிவே பேக் டு பேக் ரெண்டு பாட்டில் உங்களுக்காக எதிர்நீச்சல், ஆயிரத்தில் ஒருவன் படங்கள் இருந்தெல்லாம் பாட்டு பிளே பண்ண போறேன். அதுக்கு முன்னாடி குயிக்கா
1: இன்று தங்கத்தின் விலை Brought to you by Ain Gold Wallet app la verum 1 dirham mudal gold purchase pannalam referent earn first purchase bonus kuda irukku available in Play Store and App Store.
0: தங்கத்தினுடைய விலை என்னவாக இருக்கு, 24 கேரட் தங்கம் 1 கிராம் இருக்கு 498 திரம்ஸ் 75 ஃபில்ஸ், 22 கேரட் தங்கம் 1 கிராம் இருக்கு 461 திரம்ஸ் 75 ஃபில்ஸ்.
1: இன்று தங்கத்தின் விலை
2: gold rate
1: brought to you by Ain Gold Wallet app la verum 1 dirham mudal gold purchase pannalam referent earn first purchase bonus kuda irukku available in Play Store and App Store.
3: Back to back
2: அடுத்தடுத்து ரெண்டு பாட்டு

0: ஏய் ஆண்டனி, தெரிக்க லியோவை எவ்வளவு நாள் தான் தேடுவேன். பேசாம தமிழ் எஃப்எம் ஆன் பண்ணு, பாட்டாச்சு கேட்போம்.
1: ஒரு குட்டி கமர்ஷியல் பிரேக் அப்புறம் சந்திக்கலாம். ஸ்டே டியூன்ட். ALD Properties இன் நான்காம் ஆண்டு தொடக்க விழா சலுகையாக தஞ்சாவூர் பிக் பாஸ் ப்ராப்பர்ட்டி மற்றும் திருச்சி ராக்ஃபோர்ட் கார்டன் சிட்டியில் 24 மாத இஎம்ஐ ஸ்கீம் பெற்று மகிழுங்கள். அது மட்டுமல்ல, 18 மாதம் 12 மாதம் இஎம்ஐ கூட இருக்கு. புக் பண்ற எல்லா கஸ்டமருக்கும் ஃப்ரீ கோல்ட் காயின் அண்ட் ஃப்ரீ ரெஜிஸ்ட்ரேஷன் பட்டா கொடுக்க போறாங்க. வெறும் 999 திரம்ஸ் கொடுத்து உங்க ட்ரீம் பிளாட்ட புக் பண்ணுங்க. கான்டாக்ட் 056-364-3646.
2: இந்த வெகேஷனுக்கு அன்புடன் உங்களை காத்திருக்கும் அன்பு கூறியவர்கள் ஒரு கோல்டன் சர்ப்ரைஸ் கொடுத்தா எப்படி இருக்கும்? மலபார் கோல்டன் டைமண்ட்ஸ் இன் கோல்டன் சம்மர் ஆஃபருடன் டைமண்ட் அண்ட் பிரெஷியஸ் ஜெம் ஜுவல்லரி வாங்கும் போது ஃப்ரீ கேஷ் வவுச்சர்ஸ் பெறுங்க. உங்க பழைய தங்க நகைகள் எங்க வாங்கியிருந்தாலும் அதை எந்த கழிவும் இல்லாமல் எக்ஸ்சேஞ்ச் பண்ணிக்கலாம். சேகுலி 1.99% இருந்து ஸ்டார்ட் ஆகுது. இந்தியாவில் இம்போர்ட் டியூட்டி ரிவிஷன் மூலமா நீங்க இப்போ UAE-ல தங்கம் வாங்கும் போது கோல்ட் ரேட் 15% வரை சேமிக்கலாம். உடனே மலபார் கோல்டன் டைமண்ட்ஸ் விசிட் பண்ணுங்க.
3: பிக் டிக்கெட் அதிரடி ஆட்டம் ஆரம்பிச்சாச்சு.
4: 25 பில்லியன் திரம்ஸ் நிச்சய பரிசு.
3: 5 வெற்றியாளர்களுக்கு தலா 1 மில்லியன் திரம்ஸ்.
4: கூடவே வீக்லி டிரா.
3: உடனே bigticket.ae ல உங்க டிக்கெட்ஸ் வாங்குங்க.
5: This is an 18+ game. Play responsibly. TNC Supply.

0: 94 தமிழ் FM இல் திங்கள் முதல் வெள்ளி வரை இரவு 8 மணி முதல் 11 மணி வரை.
1: அன்புடன் நான் brought to you by ஆயு ட்ரீட் ஆயுர்வேதா. பிரச்சனை எதுவாக இருந்தாலும் அதற்கு ஒரே தீர்வு ஆயு ட்ரீட் ஆயுர்வேதா, DIP மற்றும் சிலிக்கன் ஓயாசிஸ். கால் 0588204172.

0: அப்டேட் brought to you by ABC Cargo and Courier, number 1 in GCC.
1: சம்மர் ஹாலிடேஸ் கிட்ட நெருங்க நெருங்க ஏர் ஃபேர்ஸ் எல்லாம் ஸ்கை ராக்கெட்டிங் இல்லையா? சம்மர் ஹாலிடேஸ்க்காக ஊருக்கு போகணும் அப்படின்னு நினைக்கிறவங்களுக்கு எல்லாம் தெரியும், ஏர் ஃபேர்ஸ் வந்து இப்போ நம்ம யூஏயில் பார்த்தோம்னா கிட்டத்தட்ட 30-40% வந்து ஜம்ப் ஆகியிருக்கு, உயர்ந்திருக்குங்கிற மாதிரி சொல்கிறாங்க. அண்ட் நிறைய பேர் ஏர்லி புக்கிங்ஸ் எல்லாம் பண்ணியிருந்தீங்கன்னா பரவாயில்ல, இல்லைனா உங்களுக்கு கொஞ்சம் கஷ்டம்தான். அண்ட் ஷார்ட்டர் ட்ரிப்ஸ் அண்ட் சீப்பர் டீல்ஸை தேடி மக்கள்லாம் அலைஞ்சிட்ருக்காங்கிற மாதிரியும் இங்கே இருக்கக்கூடிய ட்ராவல் ஏஜென்ட்ஸ் எல்லாம் சொல்லியிருக்காங்க. ஸோ சம்மர் 2025 காட்டிலும் இந்த வருஷம் சம்மர் 2026 பார்த்தோன்னா 30-40% வரைக்கும் வந்து இன்க்ரீஸ் ஆகியிருக்கு. அண்ட் சம்மர் வந்து ட்ரெடிஷ்னலி இந்த பார்ட் ஆஃப் த வேர்ல்டில் வந்து ஒன் ஆஃப் த மோஸ்ட் எக்ஸ்பென்சிவ் பீரியட்ஸ் டு ட்ராவல் அப்படின்னாலும் கூட ஸ்டில் அஃபோர்டபுளாக இருந்திருக்கு. ஆனால் இந்த வருஷம் வந்து அகேன் இந்த ரீஜனல் டிஸ்ட்ரப்ஷன்ஸ் காரணமாக, இந்த ஜெட் ஃபியூவல் காஸ்ட் ஜாஸ்தியானதன் காரணமாக, இந்த ஸ்ட்ரேட் ஆஃப் ஹார்மஸோடைய அந்த க்ளோஷர் அது இது காரணமாக நம்ம பார்த்தோம்னா சில லாங்கர் ஃப்ளைட் ரூட்ஸ் எல்லாமும் வந்து கொஞ்சம் எக்ஸ்பென்சிவாக இருக்குங்கிற மாதிரி சொல்கிறாங்க. ஸோ ஏர்லியராக புக் பண்ணியிருந்தீங்கனாலோ இல்லை அஃபோர்டபுளான டெஸ்டினேஷன்ஸ் நீங்கள் சூஸ் பண்ணுறீங்க, ஆர் ஷார்ட்டர் பிரேக்ஸ் நீங்கள் எடுத்துக்கிறீங்க, லாஸ்ட் மினிட் டீல்ஸ்க்கு வெயிட் பண்ணுறதுக்கு பதிலாக டக்கு டக்கு நீங்கள் முன்கூட்டியே

0: சம்மர் டெஸ்டினேஷனாக இருக்குனாலும் கூட வீசா கிடைக்கிறது ரொம்ப டிஃபிகல்ட்டாக இருக்குது. பட் ஆன் தி அதர் ஹேண்ட், இந்த வருஷம் யூரோப்பும் வந்து அதிபயங்கரமான ஹீட் வேவால் தாக்கப்பட்டுருக்கிற அந்த காரணத்தினால அங்கே போனீங்கனாலும் கொஞ்சம் கஷ்டம்தான். ஸோ பக்கத்தில் இருக்கக்கூடிய இடங்களுக்கு ரீஜனல் ஷார்ட்டர் ஹாலிடேஸை வந்து மக்கள் ப்ரிஃபர் பண்ணுறதுனா பண்ணலாம், ஆனால் அதுவும் வந்து கொஞ்சம் எக்ஸ்பென்சிவாக தான் இருக்குது. பட் ஸ்டில் இந்த பாப்புலர் ரூட்ஸை காட்டிலும் அது கொஞ்சம் ஓகேவாக தான் இருக்குது. அண்ட் தென் யுஏயிலிருந்து இந்தியாவினுடைய சில டெஸ்டினேஷன்ஸ்க்கு நம்ம பார்த்தோம்னா ரொம்ப ரொம்ப எக்ஸ்பென்சிவாக இருக்குது. சே துபாய் டு கொச்சி, அதுக்கப்புறம் துபாய் டு மும்பை, அபுதாபி டு மும்பை, இந்த ரூட்ஸ் எல்லாம் வந்து ரொம்ப எக்ஸ்பென்சிவாக இருக்குங்கிற மாதிரியும் ட்ராவல் ஏஜென்ட்ஸ் எல்லாம் சொல்கிறாங்க. அப்போ என்ன தான் பண்ணுறது, முன்கூட்டியே புக் பண்ணணும். ஆனால் இப்போ இருக்கக்கூடிய காலகட்டத்தில் எவ்வளோ அட்வான்ஸாக புக் பண்ணாலும் நமக்கு லாஸ்ட் இயர் கிடைச்ச ரேட்ஸ் எல்லாம் கிடைக்கிறதுக்கான வாய்ப்பே இல்லை. சரி, யூஏ ட்ராவலர்ஸ் எல்லாம் வேறு எங்கே போகிறாங்க அப்படின்னு சொல்லி பார்த்தா, இங்கே இருக்கக்கூடிய இந்த பாப்புலர் ட்ராவல் பிளாட்ஃபார்மான வீகோ சொல்கிறது என்னன்னா, நம்ம யூஏ மக்கள் சர்ச் பண்ணக்கூடிய இடங்கள் வந்து பக்கத்தில் இருக்கக்கூடிய ரீஜனல் டெஸ்டினேஷன்ஸ்னு பார்த்தா குவைட், பாரேன் அண்ட் ஒமான் தான் வந்து ஸ்ட்ராங்காக மக்கள் சர்ச் பண்ணுறாங்களாம். அப்படியா, இங்கே போகணும்னு ஆசைப்பட்டுட்டு இருக்கீங்களா தெரியல. எனிவே அண்ட் கொஞ்சம் லாங்கர் ஹால் இன்ட்ரெஸ்ட் இருக்கக்கூடிய பீப்புள் வந்து பார்த்தோம்னா சைனா, போலண்ட் இதெல்லாம் வந்து சர்ச் பண்ணுறதா சொல்கிறாங்க. அண்ட் வேறு என்னென்ன இடங்கள் அப்படின்னு சொல்லிட்டு பார்த்தா பூட்டான், மலேசியா, அப்புறம் மொரீஷியஸ், நார்த் பாலி, இந்த இடங்களுக்கு எல்லாமும் மக்கள் போகணுன்ற மாதிரி எதிர்பார்ப்போட தேடிட்டு இருக்காங்கங்கிற மாதிரியும் சொல்கிறாங்க. எனிவே நீங்கள் எங்கே போக போகிறீங்க சம்மர் ஹாலிடேஸ்?
1: UAE update brought to you by ABC Cargo and Courier. உலகம் முழுவதும் உங்கள் பொருட்களை அனுப்புங்க ABC Cargo இன் back to home express services மூலமாக. ABC Cargo and Courier, number 1 in GCC. Call or WhatsApp 800-916 or visit abccargo.ae. TNC apply. Mercel Morning brought to you

89.4 தமிழ் எஃப்எம், நம்ம ரேடியோ, நம்ம மியூசிக். தலைவர் சாங் ஆஃப் தி ஆர் brought to you by பாஷா பாய் பிரியாணி. ஆத்தென்டிக்கான திண்டுக்கல் சீரக சம்பா பிரியாணி அண்ட் சென்னை பாய் வீட்டு கல்யாண பிரியாணியை இப்பவே ருசித்து ரசிக்க விசிட் பாஷா.

0: PR was brought to you by Basha Bhai Biryani, Vasil Hub Block 4, Karama.
1: We'll be back.
2: இந்திய பாரம்பரியத்தை பிரதிபலிக்கும் நகைகளை அமீரக மக்களுக்கு வழங்கி வரும் அன்னதங்கம் கோல்டன் டைமண்ட்ஸோட லேட்டஸ்ட் ஆஃபர்ஸ் கேள்விப்பட்டீங்களா? டைமண்ட் அண்ட் பிரஷர்ஸ் அன்கட் ஜுவல்லரி மேக்கிங் சார்ஜஸ் அண்ட் 40% ஆஃப் ஆன் டைமண்ட் அண்ட் பிரஷர் ஸ்டோன்ஸ் ஜுவல்லரி ரேட், 40% ஆஃப் ஆன் 22 அண்ட் 18 கேரட் ஜுவல்லரி மேக்கிங் சார்ஜஸ் அண்ட் 30% டிஸ்கவுண்ட் ஆன் சர்டிஃபைட் பிளாட்டினம் ஜுவல்லரின்னு இன்னும் ஏராளமான ஆஃபர்ஸ் உங்களுக்காக ஓன்லி அட் அன்னதங்கம் கோல்டன் டைமண்ட்ஸ், கிராமா சென்டர், துபாய்.
3: கார்ல அப்பப்போ பிரச்சனை வர ஏசியோ இல்ல பிரச்சனை வந்தா ஸ்பேர் பார்ட்ஸ் அண்ட் சர்வீஸ்ல ப்ராப்ளம் வர சாதாரண ஏசி பிராண்ட் இல்லடா இது.
4: Denso's UAE's first distributor. 1982 ல இருந்து தன்யா ரெஃப்ரிஜரேஷனோட முக்கியமான அங்கம்
5: ஜெயம் பிராண்ட் ஏசிடா.
6: ஜெயம் பிராண்ட் ஏசிடா.
7: தன்யா ரெஃப்ரிஜரேஷன், ஷார்ஜா, துபாய். 40 ஆண்டுகளுக்கு மேலான அனுபவம். Since 1982.
2: தனித்தனி அமைப்புகள், தொடர்ச்சியில்லா தரவுகள், ஒரு வேலைக்கு பல கைமாற்றங்கள், முரண்பட்ட அறிக்கைகள். இனி நிறுவனம் பெரிதாகும் பொழுது இந்த செலவெல்லாம் எங்க போய் முடியுமோ நினைக்கிறீங்களா?
8: ஜோஹோ இருக்க கவலையே. நிறுவனம் எவ்வளவு பெருசானாலும் ஜோஹோவின் ஒருங்கிணைந்த சூழல் அமைப்பு இருந்தா விற்பனை, நிதி, மனித வளம், சந்தைப்படுத்துதல், சேவை மையம் எல்லாமே ஒன்றாக ஒத்திசைவாக மாறும். தலைமையில் அணுக்கம், குழுக்களில் இணக்கம், முடிவுகளில் வேகம். மறைமுக செலவுகள் இல்லாத மிடுக்கான நிர்வாகத்துக்கு தேவையான ஒரே மென்பொருள் ஜோஹோவின்.
0: அன்பீட்டபிள் சம்மர் ஆஃபர்ல பை நவ் பே நெக்ஸ்ட் இயர் ஜீரோ வாட், ஜீரோ இன்ட்ரெஸ்ட் அண்ட் 9 AD EMI ல உங்க பிராண்ட் நியூ SUV-க்கு அப்கிரேட் ஆகுங்க.
9: E44 நம்ம ராசல்கோர் ரோட் அப்படியே போற டுவர்ட்ஸ் டிசைன் டிஸ்ட்ரிக்ட் போற டைரக்ஷன்ல பார்த்தோம்னா மல்டிபிள் கிராஷஸ் ஆகியிருக்கு. ஏற்கனவே அங்க டிராபிக் ஜாஸ்தியா தான் இருக்கும், காலிலிருந்து ஜாஸ்தியா தான் இருக்கு. அங்க இந்த கிராஷஸ் வேற ஓரிரு கிராஷஸ் இருக்கிற அந்த காரணத்தினால இன்னும் கொஞ்சம் கன்ஜெஷன் ஜாஸ்தியா இருக்கு. அந்த பக்கம் போறவங்களா இருந்தீங்கன்னா டிலேஸ் எதிர்பார்க்கலாம். 311 வந்து அங்கங்கே கிராஷஸ் இருக்கு. அண்ட் E11 கூட ஒரு கிராஷ் ஒன்று பார்க்க முடியுது ரைட் நவ். எங்கே எங்கே அப்படின்னு பார்த்தா அல் கலீதியா டிஸ்ட்ரிக்ட் ஷார்ஜான்னு எனக்கு இங்க மேப்ல காட்டுது. ஸோ டிரைவ் சேஃப்.
0: Traffic update. Was brought to you by Jetor UAE, a part of Elite Group Holding.

0: ஜாயிண்ட் பெயின்னாலையும் ப்ராப்பர் பாடி பிளெக்சிபிலிட்டி இல்லாமலும் ருமடாய்டு ஆர்த்ரைட்டிஸ்னால கஷ்டப்படுறீங்களா? அப்போ ஆயுர்வேத தீர்வு இருக்கே.
1: ஆயு ட்ரீட் ஆயுர்வேத கிளினிக், டுபாய் சிலிக்கனோசிஸ் மற்றும் டிஐபி.
2: பிக் டிக்கெட்டோட அதிரடி ஆட்டம் ஆரம்பிச்சாச்சு.
1: 25 பில்லியன் திரம்ஸ் நிச்சய பரிசு,
2: 5 வெற்றியாளர்களுக்கு தலா 1 மில்லியன் திரம்ஸ்,
1: கூடவே வீக்லி டிரா.
2: உடனே bigticket.ae ல உங்க டிக்கெட்ஸ் வாங்குங்க.
3: This is an 18 plus game. Play responsibly. TNC supply.
4: இந்த வெகேஷனுக்கு அன்புடன் உங்களை காத்திருக்கும் அன்புக்குரியவர்களுக்கு ஒரு கோல்டன் சர்ப்ரைஸ் கொடுத்தா எப்படி இருக்கும்? மலபார் கோல்டன் டைமண்ட்ஸ் இன் கோல்டன் சம்மர் ஆஃபருடன் டைமண்ட் அண்ட் பிரெஷியஸ் ஜெம் ஜுவல்லரி வாங்கும் போது ஃப்ரீ கேஷ் வவுச்சர்ஸ் பெறுங்க. உங்க பழைய தங்க நகைகள் எங்க வாங்கியிருந்தாலும் அதை எந்த கழிவும் இல்லாமல் எக்ஸ்சேஞ்ச் பண்ணிக்கலாம். சேகூலி 1.99% இருந்து ஸ்டார்ட் ஆகுது. இந்தியாவில் இம்போர்ட் டியூட்டி ரிவிஷன் மூலமா நீங்க இப்போ UAE-ல தங்கம் வாங்கும் போது கோல்ட் ரேட் 15% வர சேமிக்கலாம். உடனே மலபார் கோல்ட் அண்ட் டைமண்ட்ஸ் விசிட் பண்ணுங்க.
5: இந்த சாம்ராஜ்யத்தின் மிக முக்கியமான சுயம்வரத்திற்கு உங்களை அன்புடன் வரவேற்கிறோம். நம் அனைவரின் அரசியான மனதை வெல்ல போட்டியிடும் போட்டியாளர்கள்.
6: ஹாய், நான் காஃபி.
7: ஹலோ, நான் தான் டிராவல்.
8: வணக்கம், நான் நினைவுகள்.
7: ஹாய், நான் தான் இயற்கை.
6: இதுல மனசோட மனச வெல்ல போவது யாரு?
7: எங்கப்பா மனசு காணோம்?
6: அங்கே பாருங்கள், போட்டிக்கு ராஜாவின் பாடல்கள் வருகின்றன.
7: ராஜா பாட்டு போகுது, மனசும் பின்னாடியே போகுதே.
9: ராஜா பாட்டு போட்டிக்கு வந்தால் மனதை வெல்லத்தானே செய்யும்.
10: வார நாட்களில் மதியம் 3 மணி முதல் 4 மணி வரை மனசார கேளுங்க ராக் வித் ராஜா, only on 89.4 தமிழ் FM. நம்ம ரேடியோ, நம்ம மியூசிக்.

0: ஒரு விஷயம் வேண்டாம் வேண்டாம் அப்படிங்கும் போது தான் வேணும் வேணும் அப்படின்னு நமக்கு தோணும். யாராவது நம்மளை வந்து இக்னோர் பண்றாங்கன்னா தான் நமக்கு அவங்க மேல இருக்கக்கூடிய அந்த ஒரு கியூரியாசிட்டி கொஞ்சம் ஜாஸ்தி ஆகும். கரெக்டா? அதை வந்து புரிஞ்சுக்கிட்டு தான், அந்த சைக்காலஜியை புரிஞ்சுட்டு தான் இந்த ஆப்ஸ் எல்லாம் விதவிதமான ஃபீச்சர்ஸ் எல்லாம் கொண்டு வராங்க. இப்போ வாட்ஸ்அப்ல இப்போ ஒரு அப்டேட் ஒன்று வந்திருக்காங்க, கேள்விப்பட்டீங்களா? வாட்ஸ்அப்ல உங்களை யாராவது பிளாக் பண்ணியிருக்காங்கன்னா எப்படி அதை தெரிஞ்சுக்கிறது அப்படின்ட்டு. பொதுவாக வந்து ஒருத்தங்க நம்மளை பிளாக் பண்ணிட்டாங்கன்னா அவங்களோட டீடைல்ஸ் எதுவுமே தெரியாது, நம்ம அனுப்புற மெசேஜ் வந்து சிங்கிள் டிக்ல போகும், அதுக்கப்புறம் அவங்களோட டிஸ்பிளே பிக்சர் தெரியாது, எதுவுமே தெரியாது இல்லையா? ஸோ ஆனால் அது நிறைய பேர் வந்து வாட்ஸ்அப்ல இருந்துட்டே அந்த மாதிரி கூட அவங்களுடைய ப்ரொஃபைலை செட் பண்ணிப்பாங்க, டிஸ்பிளே பிக்சர்லாம் வைக்காம லாஸ்டிங்லாம் ஹைட் பண்ணிட்டு. சம்டைம்ஸ் டேட்டா இல்லாமல் இருந்தது, நெட்ஒர்க் கவரேஜ் ஏரியாக்கு வெளியில் இருந்ததுன்னா சிங்கிள் டிக்கில் போகும். ஸோ எப்படி வேணாலும் எடுத்துக்கலாம். அதனால அவங்க பிளாக் பண்ணிட்டாங்களா இல்லையாங்கிறத நம்ம கன்ஃபார்மாக சொல்ல முடியாது. இட் வில் ஜஸ்ட் பி அ கெஸ்ஸிங் கேம், பண்ணியிருப்பாங்களோ அப்படிங்கிற மாதிரி தான். ஆனால் இப்போ வாட்ஸ்அப்பில் ஒரு ஃபீச்சரை வச்சு நீங்கள் கண்டுபிடிக்கலாம் அப்படிங்கிற மாதிரி ஒரு செய்தி ஒன்று பார்த்தேன். அதனால சரி உங்ககிட்ட வந்து ஷேர் பண்ணலாமே அப்படின்னு சொல்லி தோணுச்சு. இந்த என்கிரிப்ஷன் வெரிஃபிகேஷன் அப்படின்னு சொல்லிட்டு ஒரு ஆப்ஷன் ஒன்று இருக்குமா, சரியா? அதை வச்சு நம்மளால் கண்டுபிடிக்க முடியும் ஒருத்தர் நம்மளை பிளாக் பண்ணியிருக்காங்களா இல்லையா அப்படின்ட்டு. நீங்கள் என்ன பண்ணுறீங்கன்னா, இப்போ ஒருத்தவங்க உங்களை பிளாக் பண்ணிட்டாங்கிற டவுட் இருக்குன்னு வச்சுக்கோங்களேன், அந்த சாட்டுக்கு போயிட்டு அந்த சாட் விண்டோவுக்கு போயிட்டு மேலே டேப் பண்ணிங்கன்னா அந்த காண்டாக்ட் இன்ஃபோ வர அந்த ஸ்க்ரீன் இருக்கும் இல்லையா, அங்கே வந்து என்கிரிப்ஷன் அப்படிங்கிற அந்த ஒரு ஆப்ஷன் இருக்குமா. ஸோ அந்த ஆப்ஷனை வந்து நீங்கள் கிளிக் பண்ணிங்கன்னா ஆட்டோமேட்டிக்கலி உங்களுக்கும் அவங்களுக்கும் நடுவில் இருக்கிற கான்வர்சேஷன் வந்து என்கிரிப்டடா இல்லையா. சி பேசிக்கலி வந்து இந்த என் டு என் என்கிரிப்ஷன் சொல்லுவாங்கல்ல, யாராலையும் வந்து படிக்க முடியாது, உங்கள் ரெண்டு பேரால் மட்டும்தான் படிக்க முடியும், அந்த ஒரு என்கிரிப்ஷன் ஃபீச்சர் இருக்கே அதை டெஸ்ட் பண்ணுறதுக்கான ஒரு ஃபீச்சர் தான் இது. ஆனால் அந்த ஃபீச்சரை பயன்படுத்தி உங்களால் கண்டுபிடிக்க முடியுன்றாங்க. ஸோ அந்த சாட் விண்டோ அந்த காண்டாக்ட் விண்டோவுக்கு போயிட்டு என்கிரிப்ஷன் அப்படின்னு கிளிக் பண்ணிங்கன்னா இஃப் எவ்ரி திங் இஸ் நார்மல், வெரிஃபிகேஷன் வந்து டக்குன்னு கம்ப்ளீட் ஆகிடுச்சுன்னா அவங்க உங்களை பிளாக் பண்ணல அப்படின்னு அர்த்தமா. இதே வெரிஃபிகேஷன் பண்ணுறதுக்காக நீங்கள் அந்த என்கிரிப்ஷன் ஆப்ஷனை கிளிக் பண்ண வாட்ஸ்அப் வந்து ரிப்பீட்டட்லி ஃபெயில் டு வெரிஃபை என்கிரிப்ஷன், ஃபெயில் டு வெரிஃபை என்கிரிப்ஷன் சொல்லி வந்துச்சுன்னா மேபி அவங்க உங்களை பிளாக் பண்ணியிருக்கலாம் அப்படிங்கிறது தான் வந்து சொல்கிறாங்க. இது வந்து இன்னொரு இன்ட்ரெஸ்டிங்கான விஷயம் என்னென்னா, நீங்கள் இப்படி வந்து வெரிஃபிகேஷன் ட்ரை பண்ணிட்டு இருக்கிறது அந்த பர்சனுக்கு வந்து நோட்டிஃபை எல்லாம் ஆகாது. ஸோ குவிக்காக குவாய்ட்டாக நீங்கள் வந்து செக் பண்ணிக்கலாம் உங்களை வந்து பிளாக் பண்ணியிருக்காங்களா இல்லையான்ட்டு. ஹவெவர் வாட்ஸ்அப் வந்து இது ஒஃபிஷியலி பிளாக் டிடெக்ஷன் டூலாக கன்ஃபார்ம் பண்ணலை அப்படின்னாலும் கூட ஒரு சில சைட்ஸ் எல்லாம் சொல்கிறது என்னென்னா, இது வந்து திஸ் இஸ் மோஸ்ட் லைக்லி ட்ரூ, இப்படியே வந்து நீங்கள் கண்டுபிடிச்சிடலாம் அப்படிங்கிற மாதிரி சொல்கிறாங்க. அதனால ரொம்ப நாளாக மைண்டில் ஓடிட்டு இருக்க இந்த டவுட்னா இப்பவே தேடுங்க பார்ப்போம்.
1: மெர்சல் மார்னிங் brought you by ALD properties. வெறும் 999 dirhams பே பண்ணி ட்ரிச்சியோட பிரைம் ஸ்பாட்ல உங்க பிளாட்டை புக் பண்ணுங்க.
2: உனக்கு நான் மினிஸ்ட்ரியில இடம் பாக்குறேன். The back of the bus.

0: 99.4 தமிழ் எஃப்எம் நம்ம ரேடியோ நம்ம மியூசிக்.
1: 89.4 தமிழ் எஃப்எம் செய்தி சுருக்கம் brought to you by Divya Auto Spare Parts Trading, genuine parts center for Japanese cars.
2: வணக்கம், செய்தி சுருக்கம் தொகுத்து வாசிப்பவர் கிருஷ்ணி மணிபாலன்.
1: தமிழக செய்திகள்.
2: மாநிலத்தில் மின்வெட்டு நிலைமை அறவே நீக்கப்படும் என்று முதலமைச்சர் விஜய் சட்டப்பேரவையில் தெரிவித்தார். மின் தடங்களை விரைந்து சரி செய்வதற்கு 10 கண்காணிப்பு குழுக்கள் செயற்பட்டு வருவதாகவும், 125 மின் தடை நீக்க ரோந்து வாகனங்கள் இயங்கி வருவதாகவும் அவர் கூறினார். தமிழ்நாட்டில் தமிழ் ஆட்சி மொழி மற்றும் இருமொழி கொள்கையில் மாற்று கருத்து இல்லை என்றார். திருக்குறளை தேசிய இலக்கியமாக அறிவிக்குமாறு தமிழ்நாடு சார்பில் மத்திய அரசிடம் பேசியுள்ளதாகவும் கூறினார். எதிர்கட்சிகள் அவதூறு அரசியல் செய்வதாக குற்றம் சுமத்திய முதல்வர், தமிழ்நாட்டில் கடந்த 10 மாதங்களாக சட்டம் ஒழுங்கு டிஜிபி ஒருவர் இருக்கவில்லை என்பதை சுட்டிக்காட்டினார். காவல்துறையை கைவசம் வைத்திருந்தவர்கள் போதைப்பொருள் கலாசாரத்தை ஏன் ஒழிக்கவில்லை என்று வினவினார். எதிர்கட்சிகள் நடுநிலையாக பேசுவது சிறப்பாக இருக்கும் என்றும் கூறினார். டாஸ்மாகில் கட்சி நிதி என்ற பெயரில் பணம் கொள்ளையடிக்கப்பட்டுள்ளதாக முதல்வர் குற்றஞ்சாட்டினார். இதன்போது குறுக்கிட்ட எதிர்க்கட்சிகள் எழுந்து நின்று முழக்கமிட்டனர். முதல்வர் விஜய் அவதூறாக பேசியதாக திமுக குற்றம் சுமத்தியது. கட்சி நிதி பற்றி ஆதாரத்துடன் முதல்வரை விடயங்களை முன்வைக்குமாறு எதிர்க்கட்சித் தலைவர் உதயநிதி ஸ்டாலின் தெரிவித்தார். இதனைத் தொடர்ந்து முதல்வரின் பேச்சுக்கு எதிர்ப்பு தெரிவித்து திமுகவினர் சட்டப்பேரவையில் இருந்து வெளிநடப்பு செய்தனர்.
1: இந்திய செய்திகள்.
2: கேரள மாநிலம் கொல்லம் மாவட்டத்தில் பேருந்து நிறுத்தத்தில் லாரி மோதியதில் பள்ளி மாணவர்கள் மூவர் உயிரிழந்தனர். மணல் ஏற்றிச் சென்ற லாரி கட்டுப்பாட்டை இழந்து பேருந்து நிறுத்தத்தில் மோதியதில் 3 மாணவர்கள் உயிரிழந்தனர்.
1: இலங்கை செய்திகள்.
2: இஸ்லாமிய மார்க்கத்தை அவமதிக்கும் வகையில் கருத்து வெளியிட்டு இனங்களுக்கிடையிலான நல்லிணக்கத்தை சீர்குலைக்க செயற்பட்டார் என்ற குற்றச்சாட்டின் கீழ் பொதுபல சீனா அமைப்பின் பொதுச் செயலாளர் கலகுட அத்தே ஞானசார தீரருக்கு கொழும்பு நீதவான் நீதிமன்றம் விதித்த 9 மாதங்கள் சிறை தண்டனையை கொழும்பு மேல் நீதிமன்றம் இன்று உறுதி செய்தது. குறித்த சிறை தண்டனையில் இருந்து தன்னை விடுவித்து விடுதலை செய்யுமாறு கோரி ஞானசார தீரரினால் தாக்கல் செய்யப்பட்ட மேன்முறையீட்டு மனுவை நிராகரித்து கொழும்பு மேல் நீதிமன்ற நீதிபதி மஞ்சுள திலகரத்ன இந்த உத்தரவை பிறப்பித்தார்.
1: உலகச் செய்திகள்.
2: அமெரிக்கா ஆகஸ்ட் 21 வரை தடைகளை தளர்த்தும் ஈரான் தொடர்பான பொது உரிமத்தை வெளியிட்டுள்ளது. அமெரிக்கா ஈரானின் எண்ணெய் மீதான சில பொருளாதார தடைகளை நேற்று தற்காலிகமாக நிறுத்தி வைத்தது. ஈரான் மீண்டும் அமெரிக்கா அணு ஆய்வாளர்களை நாட்டிற்குள் அனுமதிக்க ஒப்புக்கொண்டதாக ஜேடி வான்ஸ் தெரிவித்தது இதற்கு காரணம் என்று தெரிவிக்கப்பட்டிருந்தது. இந்நிலையில் அமெரிக்க கருவூலத்துறையின் இணையதளத்தில் வெளியிடப்பட்ட தகவலின்படி ஈரான் தொடர்பிலான பொது உரிமம் என்ற பொது உரிமம் வழங்கப்பட்டுள்ளதாக தெரிவிக்கப்பட்டுள்ளது. இதன் மூலம் 2026 ஆகஸ்ட் 21 வரை ஈரான் மூலமான கச்சா எண்ணெய், பெட்ரோ வேதியியல் பொருட்கள் மற்றும் பெட்ரோலிய பொருட்களின் உற்பத்தி, விநியோகம் மற்றும் விற்பனைக்கு அனுமதி வழங்கப்பட்டுள்ளது.
1: விளையாட்டுச் செய்திகள்.
2: இந்திய அணியின் நிதிஷ்குமார் ரெட்டி உபாதை காரணமாக அயர்லாந்து மற்றும் இங்கிலாந்து சுற்றுப்பயணங்களில் இருந்து நீக்கப்பட்டுள்ளதாக தெரிவிக்கப்படுகின்றது. இந்த காயம் கடந்த வாரம் சென்னையில் நடைபெற்ற ஆப்கானிஸ்தானுக்கு எதிரான 3வது ஒருநாள் போட்டியில் மோசமடைந்ததாக தெரிவிக்கப்படுகின்றது. அவர் 1 மாதத்திற்கு பெங்களூருவில் மறுவாழ்வு சிகிச்சைக்கு உட்படுத்தப்பட உள்ளதாக தெரிவிக்கப்படுகின்றது. அதன் பின்னர் ஆகஸ்டில் நடைபெறவுள்ள 2 போட்டிகள் கொண்ட இலங்கை டெஸ்ட் தொடருக்கு தயாராகும் நோக்கம் உள்ளது என்று தெரிவிக்கப்பட்டுள்ளது. அந்த தொடருக்கான தேதிகள் இன்னும் அறிவிக்கப்படவில்லை.
3: Business update.
4: Brought to you by Zoho.com. Zoho Recruit இருக்கும்போது candidate recruitment பத்தி ஒரு கவலையும் இல்ல. Call 800 Zoho or visit Zoho.com/recruit.
2: உலக சந்தையில் இன்றும் தங்கத்தின் விலையில் மாற்றம் ஏற்பட்டுள்ளது. இதற்கமைய இன்றைய நிலவரப்படி அமீரக சந்தையில் தங்கத்தின் விலையிலும் மாற்றம் ஏற்பட்டுள்ளது.
1: Weather update.
5: brought to you by Alras Auto AC Parts, the number one auto AC parts dealer in the Middle East, with 25 plus outlets spread across the UAE, Oman, Qatar, KSA and Bahrain. Visit alras.me.
2: அமீரகத்தில் இன்றைய தினத்தில் வெப்பநிலையில் குறிப்பிடத்தக்க வீழ்ச்சி ஏற்படும் என தேசிய வானிலை ஆய்வு மையம் தெரிவித்துள்ளது. அடுத்த சில நாட்களுக்கு நாட்டில் மழையுடனான வானிலையை எதிர்பார்க்கலாம் என்றும் தெரிவிக்கப்பட்டுள்ளது. எவ்வாறாயினும் நேற்றுடன் ஒப்பிடுகையில் இன்று வெப்பநிலையில் குறிப்பிடத்தக்க உயர்வு ஏற்பட்டுள்ளது. ஃபுஜிராவில் தற்பொழுது 33 டிகிரி செல்சியஸிலும், அபுதாபியில் 37 டிகிரி செல்சியஸிலும், அஜ்மானில் 38 டிகிரி செல்சியஸிலும், துபாய், ராசல் கைமா, ஷார்ஜாவில் 39 டிகிரி செல்சியஸிலும், உமல் குவைனில் 40 டிகிரி செல்சியஸிலும் தற்பொழுது வெப்பநிலை பதிவாகியுள்ளது.
6: Brought to you by Zoho.com.
7: Zoho Recruit இருக்கும்போது candidate recruitment பத்தி ஒரு கவலையும் இல்ல. Call 800 Zoho or visit Zoho.com/recruit.
2: உலக சந்தையில் தற்போதைய நிலவரப்படி ஒரு அவுன்ஸ் தங்கத்தின் விலை 1.52% சரிந்து 4,120.57 ஆக உள்ளது. இதேவேளை வெள்ளியின் விலை 4.51% சரிந்து 62.5 உள்ளது. அமீரக சந்தையிலும் தங்கத்தின் விலையில் வீழ்ச்சி ஏற்பட்டுள்ளது. நேற்று 506 திரம்ஸ் ஆக இருந்த 24 கேரட் தங்கத்தின் விலை தற்பொழுது 496 திரம்ஸ் 25 பைசாக குறைவடைந்துள்ளது. 22 கேரட் தங்கத்தின் விலை சுமார் 9 திரம்ஸ் சரிந்து 459 திரம்ஸ் 50 பைசாக உள்ளது. எமது அடுத்த செய்தி சுருக்கத்தை 11 மணிக்கு எதிர்பாருங்கள். வணக்கம்.
8: செய்தி சுருக்கம்
9: was brought to you by Divya Auto Spare Parts Trading, Sharjah, Dubai, Abu Dhabi and Alay, since 1982. 89.4
10: கண்ணா, ஒரு டைம் ஆன் பண்ணிட்டா ஆஃப் பண்ணவே கூடாது. ஹுக்கும் தமிழ் எஃப்எம் கா ஹுக்கும் தமிழ் எஃப்எம் கா ஹுக்கும் தமிழ் எஃப்எம் கா ஹுக்கும்
11: Star of the month. Singer SPB.

0: குட் மார்னிங் அண்ட் வெல்கம் பேக். 10:14 ஆகுது. மெரிசல் மார்னிங்ல நான் கீர்த்தனா உங்கள்கிட்ட பேசிட்டு இருக்கேன். மின்னலே நீ வந்தது என்னடி மே மாதம் படமும் ரொம்ப அழகான ஒரு படம். என்டையர் ஆல்பமும் சூப்பராக இருக்கும். அண்ட் எஸ்பிபி அவர்கள் பாடின இந்த ஒரு பாட்டு ஆஹா எவ்வளோ நல்லா இருந்ததுல. ஐ திங்க் இஃப் ஐம் நாட் ராங், இந்த படத்தில் வந்து ஆக்டர் வினீத்க்கு நம்ம ஆக்டர் விக்ரம் தான் வந்து வாய்ஸ் கொடுத்துருப்பாரு அப்படின்னு நினைக்கிறேன்ல. ஆக்டர் விக்ரம் வந்து அப்போ முன்ன நிறைய ஹீரோஸ்க்கு வந்து வாய்ஸ் எல்லாம் அவர் கொடுத்துருப்பாரு. ஸோ ரொம்ப நல்லாயிருக்கும். ஐ திங்க் இன்ஃபேக்ட் கண்டு கொண்டேன் படத்தில் கூட நம்ம அப்பாஸ்க்கு வாய்ஸ் கொடுத்ததும் ஆக்டர் விக்ரம் தானோ. ஐ கெஸ் ஸோ யா. எனிவே பேக் டு பேக் ரெண்டு பாட்டில் ஸ்பேட் ராஜாவும் இதய ராணியும் படத்துலேருந்தும் காக்கி சட்டை படத்துலேருந்தும் உங்களுக்காக பாட்டெலாம் நான் ப்ளே பண்ண போகிறேன். பட் அதுக்கு முன்னாடி இல்லை முக்கியமான ஒரு யூஏ அப்டேட் உங்களுக்காக.
1: UAE update brought to you by ABC Cargo and Courier, number 1 in GCC.
0: ஆல் ரைட், ஷார்ஜாவில் வந்து ட்ரோன் பயன்பாட்டுக்கு சில ஸ்ட்ரிக்ட் லா அண்ட் ரெகுலேஷன்ஸ் வந்து விதிச்சிருக்காங்க. ஷார்ஜாவினுடைய ரூலர் அவர்கள் வந்து ஒரு புது லா ஒன்று இஷ்யூ பண்ணி ட்ரோன்ஸ் நீங்கள் பயன்படுத்துகிறீங்க ஆப்ரேட் பண்ணுறீங்க அப்படின்னா, இல்லை இந்த அன்மேன்ட் ஏரியன் வெஹிக்கிள்ஸ்க்கு ஜென்ரலி அவங்க கொடுத்துருக்கக்கூடிய நீங்கள் பயன்படுத்துகிறீங்கன்னா அவங்க கொடுத்துருக்கக்கூடிய சில ரூல்ஸ் அண்ட் ரெகுலேஷன்ஸ் எல்லாம் வந்து தெரிஞ்சுக்க வேண்டியதாக இருக்குது. ஸோ ஏர் ஸ்பேஸ் செக்யூரிட்டி, ஏவியேஷன் சேஃப்டி இதெல்லாம் வந்து ப்ரொடெக்ட் பண்ணணும் அப்படிங்கிற அந்த காரணத்தினாலையும், அட் த சேம் டைம் ட்ரோனுங்கிற இந்த ஒரு டெக்னாலஜியை வந்து ப்ராப்பராக ரெஸ்பான்சிபிளாக கண்ட்ரோல்டாக பயன்படுத்தணும் அப்படிங்கிறதுக்காக தான் இந்த லாவை நாங்கள் கொண்டு வந்திருக்கோம்னு சொல்லியிருக்காங்க. ஸோ லைசன்சிங், ரெஜிஸ்ட்ரேஷன், ஆப்ரேஷனல் என்ஃபோர்ஸ்மெண்ட் ரெக்குயர்மெண்ட்ஸ் எல்லாம் என்னென்ன அப்படிங்கிறத தெளி தெளிவாக கொடுத்துருக்காங்க. ஸோ ட்ரோன் ரிலேட்டட் ஆக்டிவிட்டீஸ் நீங்கள் பண்ணுறீங்கன்னா ஷார்ஜாவில் இந்த ரெகுலேட்டரி சிஸ்டமின் கீழே அவங்க சொல்லியிருக்கக்கூடிய அந்த ரூல்ஸ் அண்ட் ரெகுலேஷன்ஸை ஃபாலோ பண்ணி இந்த லாக்கு அபாய்ட் பண்ணி தான் வந்து நீங்கள் பயன்படுத்தணுங்கிற மாதிரி டீட்டெயில்டாக கொடுத்துருக்காங்க. ஸோ ட்ரோன்ஸ் எல்லாம் பயன்படுத்துறவங்களா நீங்கள் இருக்கீங்க ஷார்ஜாவில் அப்படின்னா பார்த்து தெரிஞ்சுக்கோங்க.
1: UAE update brought to you by ABC Cargo and Courier. உலகம் முழுவதும் உங்கள் பொருட்களை அனுப்புங்க ABC Cargo இன் back to home express services மூலமாக. ABC Cargo and Courier, number 1 in GCC. Call or WhatsApp 800-916 or visit abccargo.ae. TNC apply.
0: ஓகே, நம்ம எல்லாரும் வந்து இல்லை வீட்டில் உட்காந்துட்டு இருக்கும்பொழுது லைக் சில் பண்ணணும் அப்படின்னு நினைக்கும்பொழுது ஓடிடி பிளாட்ஃபார்ம்ஸ்லாம் படங்கள் சீரீஸ் இதெல்லாம் பார்க்கறது உண்டு. ஸோ அப்படி இப்போது ரீசெண்ட் டைம்ஸில் உங்களுக்கு நாங்கள் Z5 பற்றி ஞாபகப்படுத்திட்டு இருக்கோம் இல்லையா. பேட்ரியாட் அப்படிங்கிற இந்த வருஷத்தினுடைய பிரம்மாண்டமான படம், அதை நீங்கள் வந்து தியேட்டரில் மிஸ் பண்ணியிருந்தீங்கன்னா ரைட் நோ இட் இஸ் ஸ்ட்ரீமிங் ஆன் Z5 அண்ட் Z5 ஓடிடி பிளாட்ஃபார்ம் உங்கள் கிட்ட இருக்கிறதுனால உங்களுக்கு என்ன அட்வான்டேஜ் அப்படின்னு சொல்லி கேட்டிங்கன்னா, அவ்வளோ இன்ட்ரெஸ்டிங்கான படங்கள் லைக் அக்ராஸ் சவுத் இந்தியன் லாங்குவேஜஸ் நீங்கள் வந்து பார்த்து என்ஜாய் பண்ணலாம். அண்ட் அவங்களுடைய சப்ஸ்கிரிப்ஷன்லயும் வந்து பாத்தீங்கன்னா ரைட் நவ உங்களுக்காக நல்ல ஆஃபர் எல்லாம் கொடுத்துட்டு இருக்காங்க. சோ Z5ல போயிட்டு நீங்க லேட்டஸ்டா வெளியான படங்களாகட்டும், இல்ல வந்து இன்னும் ஒரு சில வருஷங்களுக்கு முன்னாடி வெளியான படங்களை அக்ராஸ் தமிழ் மலையாளம் ஹிந்தி தெலுங்கு லாங்குவேஜஸ்ல எல்லாம் பார்த்து என்ஜாய் பண்ணும் அப்படின்னு நினைச்சீங்கன்னா தாராளமாக நீங்க சப்ஸ்கிரைப் பண்ணலாம். அண்ட் ரைட் நவ என்ன ஆஃபர் அப்படிங்கறத ஃபர்ஸ்ட் சொல்றேன், அதுக்கப்புறமா உங்களுக்கு நான் என்ன கொடுக்க போறேன் அப்படிங்கறதையும் சொல்றேன். ஆல் ஆக்சஸ் ஆனுவல் பேக் வந்து இட் இஸ் ஜஸ்ட் அவைலபிள் ஃபார் 99.99 திரும்ஸ். தட் இஸ் 100 திரும்ஸ் மட்டும் தான். இது வந்து முன்னாடி பாத்தீங்கன்னா 275 திரும்ஸ் ஆக இருந்தது, முதல் 3 மாதங்களுக்கு உங்களுக்கு நீங்க மந்த்லி 19.99 annual pack நான் கொடுக்க போறேன் Z5-க்கான இந்த annual subscription வந்து நான் தரப்போறேன் சரியா. ரொம்ப ரொம்ப சிம்பிள் தான். நம்ம வந்து படங்கள்லாம் வந்து பார்ப்போம்ல. ஸோ இப்போ நான் சொல்லக்கூடிய ஒரு ஒரு செட் ஆஃப் க்ளூஸை வச்சு இது என்ன படம் அப்படிங்கிறத நீங்கள் கண்டுபிடிச்சிங்கன்னா உங்களுக்கு நான் இந்த annual subscription தந்துடுவேன் நான் சரியா. இந்த படம் வந்து எல்லாருக்கும் ரொம்ப பிடிச்ச ஒரு படம். இது வந்து இன் ஜென்ரல் நம்ம பார்த்தோம்னா ரொமான்ஸ் அப்படிங்கிற இந்த ஜானர் கீழே வரக்கூடிய ஒரு படம். ஓகே, இந்த படத்தில் வந்து ஒரு ஹீரோ இருப்பார், 2 ஹீரோயின்ஸ் இருப்பாங்க. ஓகே, இவர் வந்து என்ன பண்ணுவார்னா இந்த ஹீரோ அவருடைய சைல்டுஹுட் பெஸ்ட் ஃப்ரெண்டை வந்து கல்யாணம் பண்ணிப்பார். இதுதான் வந்து பெர்ஃபெக்டான டெசிஷன். ஸோ அவளை விட அவர் யாருக்கு என்ன பெட்டரா தெரியும் அப்படின்னு சொல்லிட்டு சைல்டுஹுட் பெஸ்ட் ஃப்ரெண்டை வந்து கல்யாணம் பண்ணிப்பாரு. பட் கல்யாணத்துக்கு அப்புறமா வந்து பார்த்தா மேரிட் லைஃப் வந்து போக போக ஃப்ரெண்ட்ஷிப் மட்டும் வந்து இந்த ரிலேஷன்ஷிப்பை சஸ்டெயின் பண்ணுறதுக்கு நமக்கு போதுமானதாக இருக்குமா, அவங்கள வந்து ஃப்ரெண்டாக தான் பார்க்க முடியுதே தவிர அந்த ஒரு ஒரு ரொமான்டிக் பார்ட்னராக பார்க்க முடியலேங்கிற மாதிரி யோசிச்சு ரிக்ரெட் பண்ண ஆரம்பிப்பார். அப்போ வந்து ஒரு எக்ஸ்ட்ராஆர்டினரியான ஒரு ட்விஸ்ட் ஒன்று வரும். அப்போ அவருக்கு ஒரு சான்ஸ் ஒன்று கிடைக்கும். என்னன்னா பாஸ்ட்டுக்கு போயிட்டு மேபி இந்த பொண்ணை கல்யாணம் பண்ணாமல் வேற ஒரு பொண்ணை கல்யாணம் பண்ணியிருந்தா அவரோட ஃபியூச்சர் வந்து எப்படி மாறுங்கிற மாதிரி அந்த விஷயங்கள்லாம் வந்து அவர் பார்க்க ஆரம்பிப்பார். அதில் வந்து லவ் இருக்கும், ஃப்ரெண்ட்ஷிப் இருக்கும், அது இதுன்னெலாம் சொல்லிட்டு ரொம்ப ஒரு ஹார்ட் வார்மிங்காக இருக்கும். இதில் வந்து ஒரு ஒரு டிவைன் இன்டர்வென்ஷன் ஒன்று இருக்கும். சரியா, இந்த பாஸ்ட் பற்றியெல்லாம் வந்து அவருக்கு காடே வந்து சொல்லுவார். ஓகே, ஸோ இது என்ன படம் அப்படிங்கிறது தான் வந்து உங்கள்கிட்ட நான் கேட்குறேன். ஐயோ ஐயோ, இன்னும் ஒரு வார்த்தை வந்து என் வாயிலேருந்து தெரியாமல் வந்துருச்சுன்னா அந்த படம் பேரே வந்துடும். அதனால் நான் என்ன பண்ணிக்கிறேன், இப்போ அப்படி கண்ட்ரோல் பண்ணிட்டு இது என்ன படம்ங்கிறத நீங்கள் சொல்லுங்கள். நான் கொடுத்த க்ளூஸை வச்சு நீங்கள் கண்டுபிடிச்சு எனக்கு வாட்ஸ்அப் வழியாக சொல்லுங்கள். அண்ட் இன்னொரு எக்ஸ்ட்ரா க்ளூ வந்து அப்புறமா நான் சொல்கிறேன். சரியா, இப்போது கரெக்டான ஆன்சர்ஸ் எனக்கு ஒரு போதுமான அளவு வந்துடுச்சுன்னா ஓகே உங்களுக்கு புரிஞ்சிருச்சு அப்படின்ட்டு நான் விட்டுருவேன். இல்லை புரியலன்னா இன்னும் கொஞ்சம் நேரத்தில் வந்து இன்னொரு க்ளூவும் நான் தரேன். ஓகே, நான் இந்த கொடுத்த ஹின்ஸ் எல்லாம் வச்சு அந்த படத்தை எப்படி கண்டுபிடிக்கலான்ட்டு. ஸோ இப்போ கண்டுபிடிச்சிட்டிங்களா படம் என்னென்னு. நீங்கள் என்ன பண்ணுறீங்கன்னா உங்கள் ஃபோன் எடுத்து வாட்ஸ்அப் பண்ணணும். ஓகேயா, வாட்ஸ்அப்பில் வந்து Z5 டைப் பண்ணி, Z E5 டைப் பண்ணி உங்கள் நேம் அண்ட் எமிரேட்டை டைப் பண்ணி, இப்போது நான் கொடுத்த க்ளூவை வச்சு இது என்ன படம் அப்படிங்கிறத கண்டுபிடிச்சு அந்த படத்தோட பேரை டைப் பண்ணி 0502528940க்கு வாட்ஸ்அப் பண்ணுங்கள். கிளம்புறதுக்கு முன்னாடி கரெக்டான ஆன்சர் என்னங்கிறத ரிவீல் பண்ணிட்டு உங்களை வந்து மூணு பேருக்கு அந்த சப்ஸ்கிரிப்ஷனையும் கொடுத்துட்டு Z5க்கான ஆனுவல் சப்ஸ்கிரிப்ஷனையும் கொடுத்துட்டு நிம்மதியாக பாய் சொல்லிட்டு நான் கிளம்பினா அனுப்புங்க பாப்போம் வாட்ஸ்அப். Back to back. அடுத்தடுத்து ரெண்டு பாட்டு.

0: டாடி, தமிழ் எஃப்எம் ஆன் பண்ணுங்க டாடி. ஐ நீட் திஸ் டாடி, ஐ நீட் திஸ் பேக் நவ். நானும் யூஎஸ்ல கூட அது எஃப்எம் தான் டாடி கேப்போம்.
1: பிக் டிக்கெட்டோட அதிரடி ஆட்டம் ஆரம்பிச்சாச்சு.
2: 25 பில்லியன் திரம்ஸ் நிச்சய பரிசு.

0: ஆக்சஸ் பேக் வெறும் 99.99 AD per year.
1: தமிழ், ஹிந்தி, மலையாளம், தெலுங்குன்னு எல்லா லாங்குவேஜ் பிளாக் பஸ்டர் மூவிஸும் ஒரே இடத்துல.
0: இன்னைக்கே ஜி ஃபைவர் சப்ஸ்கிரைப் பண்ணுங்க. என்டர்டைன்மெண்ட்டா அன்லிமிட்டடா என்ஜாய் பண்ணுங்க.
2: ஒரு நல்ல ஹோஸ்ட்னா எப்படி இருக்கணும் தெரியுமா? ஷோ ஆன் டைம்க்கு வரணும், கேக்குறதுக்கு முன்னாடி கண்டென்ட்டா தரணும், மொத்தத்துல ரொம்ப ரொம்ப நல்லவனா இருக்கணும்.
3: ஆனா எனக்கு கிடைச்சது
4: எனிவே 4 மணி ஆயிடுச்சா? சரி ரெண்டு பாட்டு போடு, நான் வந்துறேன்.
5: ஒரு தரமான ஹோஸ்ட்னா எப்படி இருக்கணும் தெரியுமா? என் கூட எப்பவுமே சிங்க்லயே இருக்கணும். நான் பிரெயின் ராட்டா பேசினா கூட கை தட்டி சிரிக்கணும். மொத்தத்துல கோ ஹோஸ்ட், கோ ஹோஸ்டா இருக்கணும். ஹோஸ்டா இருக்கணும்.
6: எனக்கும் தான் ஒருத்தி இருக்காங்க.
7: போன் ரிங் ஆச்சா? சாரி, சைலன்ட்ல போட
6: மறந்துட்டேன். நிவி,
7: இதை கேட்ட ஓவர் திங்க் பண்றதுனா கவனிக்கவே இல்ல.
1: உணர்ந்துட்டாங்க, திருந்திருவாங்கன்னு நினைக்கிறேன்.
7: என்ன பத்தி எல்லாமே போட்டு குடுத்துட்டியா? அவ்வளவுதானே நம்ம நட்பு? முடிஞ்சு. இதோட உனக்கும் எனக்குமான ஃப்ரெண்ட்ஷிப் கட்டு. நான் கிளம்பி இந்தியா போறேன். நான் இந்தியால இருந்து வீக்கெண்ட் ஷோ தான் பண்ணுவேன். அப்ப கூட நான் உன் கூட ஷோ பண்ண மாட்டேன். முடிஞ்சு. தனியாவே பண்றா
4: ஈவினிங் கர. போகாத, போயிட்டியா? அப்ப 4 மணி நேரம் நான் மட்டும் ஜாலியா தனியா ஷோ பண்ணவா? ஓகே ஓகே, பாய்.
8: மற்றும் இந்த வருஷத்தோட பிகஸ்ட் மூவியான பேட்ரியட் மற்றும் பல பிளாக் பஸ்டர் மூவிஸ் வெறும் 99.99 dirhams per year. வெறும் 999 dirhams pay பண்ணி ட்ரிச்சியோட பிரைம் ஸ்பாட்ல உங்க பிளாட்டை புக் பண்ணுங்க.

0: ஈஸியாக வந்து கண்டுபிடிச்சிட்டீங்க. இல்லை ஒரு வேர்டு வந்து நான் கஷ்டப்பட்டு ரெஸ்ட்ரிக்ட் பண்ணேன், அந்த ஹின்ஸ் வந்து உங்களுக்கு கொடுக்கும்போது இந்த ஒரு வார்த்தையை மட்டும் நம்ம சொல்லிட்டோன்னா அவ்வளோதான் கண்டுபிடிச்சிருவாங்க. இதுக்கு பேசாம படத்தோட பேரே நான் சொல்லிட்டு போயிடலாம் அப்படின்னு நினச்சேன். நல்ல வேலை நான் கண்ட்ரோல் பண்ணிட்டு சொல்லலை. பட் எல்லாருமே எனக்கு ரைட்டான ஆன்சர் தான் அனுப்பியிருக்கீங்க. என்னது, என்ன ஆச்சு, எதுக்கு ரைட் ஆன்சர் நான் கேட்கலையே அப்படின்னு ஃபீல் பண்ணீங்கன்னா டோன்ட் வரி, இன்னும் ஒரு முறை உங்களுக்காக நான் சொல்கிறேன். ஜி ஃபைவ் இருக்காங்க இல்லையா, ஜி ஃபைவ் பிளாட்ஃபார்ம் பற்றி உங்களுக்கு தெரிஞ்சிருக்கோன்னு நினைக்கிறேன். தமிழ், மலையாளம், ஹிந்தி, தெலுங்குன்னு சொல்லிட்டு எல்லா மொழிகளில் இருக்கக்கூடிய சூப்பர் ஹிட் பிளாக் பஸ்டர்ஸ்லாம் நீங்கள் பார்த்து என்ஜாய் பண்ணலாம். அண்ட் ஜி ஃபைவ்னுடைய சப்ஸ்கிரிப்ஷன் நீங்கள் வின் பண்ணணும், ஆனுவல் சப்ஸ்கிரிப்ஷன் வின் பண்ணணும்னா இப்போ நான் கேட்குற கொஸ்டின்ங்கிறத விட இந்த ஹின்ஸ், ஒரு படத்தை பற்றின ஹின்ஸ் நான் கொடுப்பேன். அது என்ன படம் அப்படிங்கிறத நான் கொடுக்குற இந்த ஹின்ஸ் ஆர் க்ளூ வச்சு நீங்கள் கண்டுபிடிக்கணுங்கிற மாதிரி நான் சொல்லியிருந்தேன். இது வந்து ஒரு ரெண்டு ஹீரோயின்ஸ் இருக்கக்கூடிய படம். ஹீரோ இருப்பார் அண்ட் ஹீரோ வந்து அவங்களுடைய சைல்ட்ஹுட் பெஸ்ட் ஃப்ரெண்டை வந்து கல்யாணம் பண்ணிப்பார். இதுதான் ரைட் டிசிஷன் அப்படின்னு நினச்சிக்கிட்டு, பட் கல்யாணம் பண்ணதுக்கப்புறம் தான் தெரியுது அவங்கள வந்து ஃப்ரெண்டாக மட்டும்தான் பார்க்க முடியுது, அதை தாண்டி ஒரு ரொமான்டிக்கான ஒரு கனெக்ஷன் அவங்களோட உருவாகிறது கிடையாது. ஸோ ஃப்ரெண்ட்ஷிப் மட்டும் போதுமா வாழ்க்கையை முன்னோக்கி கொண்டு போகிறதுக்குன்னு யோசிக்கக்கூடிய நேரத்தில் தான் ஒரு ட்விஸ்ட் ஒன்று நடக்கும். அவர் வந்து மேபி இந்த பொண்ணை கல்யாணம் பண்ணாமல் வேற ஒரு பொண்ணை கல்யாணம் பண்ணியிருந்தால் எப்படி இருந்திருக்கும் அப்படின்னு சொல்லிட்டு பாஸ்ட்டுக்கு போயிட்டு அதெல்லாம் பார்க்குற மாதிரியான ஒரு ஆப்பர்ச்சுனிட்டி, ஒரு ஸ்பெஷல் ட்ரம்ப் கார்டு மாதிரி ஒன்று அவருக்கு கிடைக்கும். அண்ட் அந்த ஒரு டிவைன் இன்டர்வென்ஷனில் அப்பப்போ வந்து ஒரு சூப்பர் பவர் வந்து அவர்கிட்ட சொல்லும், இந்த மாதிரி ஆச்சுன்னா இப்படி பண்ணனா அப்படி பண்ணனா, உன்னோட வாழ்க்கையில் நீ அவ்வளோ கல்யாணம் பண்ணியிருக்கல இப்படி ஆச்சல அப்படி ஆச்சலங்கிற மாதிரிலாம் அவருக்கு வந்து பயங்கரமாக சொல்லிகிட்டே இருக்கும். அதுக்கப்புறம் அவர் ரியலைஸ் பண்ணுவார், இல்லை இந்த டிசிஷன் ஆன்சர் சொல்றவங்க வந்து மூணு பேரை செலக்ட் பண்ணி ஆளுக்கு ஒரு ஆனுவல் சப்ஸ்கிரிப்ஷன் நான் தரப்போறேன் ஜி ஃபைவ் ஆப்காக. ஓகே, அடுத்ததா கான் சிட்டில இருந்து ஃப்ரெஷ் சாங் ஆஃப் தி ஆர் கேட்க போறோம். பட் பிஃபோர் தட், டிராஃபிக் அப்டேட்
1: brought to you by Jetor UAE. Jetor-oda unbeatable summer offer-la buy now pay next year 0 VAT 0 interest and 9680 EMI-la உங்க brand new SUV-க்கு அப்கிரேட் ஆகுங்க.
0: ஆல் ரைட், டிராஃபிக் எப்படி இருக்குது அப்பாடி? ஃபைனலி ஐ திங்க் இந்த ராசல்கோர் கன்ஜெஷன் வந்து கொஞ்சம் கிளியர் ஆகியிருக்கு நம்புறேன் நான். ஏன்னா மல்டிபிள் கிராஷஸ் இருந்ததன் காரணமாக காலையிலேருந்தே அங்கே கொஞ்சம் டிராஃபிக் ரொம்ப ஜாஸ்தியாக இருந்தது பார்க்க முடிஞ்சது. பட் லுக்ஸ் லைக் இட் இஸ் கொஞ்சம் கிளியர் ஆகியிருக்கு. அண்ட் வேற எங்கே டிராஃபிக் இருக்குது இப்போது அப்படின்னு பார்த்தோம்னா இன்டர்னல் ரோட்ஸ் ஆஃப் நம்ம டவுன் டவுனில் வந்து கொஞ்சம் டிராஃபிக் இருக்கிறது பார்க்க முடியுது. அண்ட் தென் D75 டிராஃபிக் கொஞ்சம் இருக்கு. அப்புறம் நம்மளோட 311 பார்த்தோம்னா, சாரி E11 வந்து அல்கியாதா மெட்ரோ ஸ்டேஷனுக்கு அப்புறமாக ஒரு கிராஷன் ஆகியிருக்கு. அண்ட் E11 வந்து ரொம்ப நேரமாகவே கன்ஜெஷன் இருக்கு தான் செய்யுது, அதில் எந்த விதமான குறைச்சலும் கிடையாது. அண்ட் ஆல்சோ 311 வந்து கன்ஜெஷன் ஜாஸ்தியாக தான் இருக்கு. ஒரு கிராஷ் வேற ஒன்று ஆகியிருக்கு எங்கே அப்படின்னு சொல்லி நம்ம பார்த்தோம்னா வாசல் வில்லேஜ் இந்த டம்பிங் ஏரியாலாம் இருக்கு இல்லையா, சாலிட் வேஸ்ட் டம்பிங் ஏரியா, அது பக்கத்தில் முகேஷ்னா ஃபிஃப்த் அந்த சைடில் ஒரு கிராஷ் ஒன்று ஆகியிருக்கு. ஸோ இந்த பக்கத்துலலாம் நீங்கள் வந்துட்டுருக்கீங்கன்னா தாராளமாக டிலேஸ் எதிர்பார்க்கலாம்.
1: Traffic update was brought to you by Jetor UAE, a part of Elite Group Holding. Master, சூடா ஒரு பாட்டு. சுட சுட புத்தம் புது பாட்டு. Brought to you by PropChill Property Oda. 28 June, Ramada Corniche, Abu Dhabi-ல நடக்கிற NRA Meetup-ல கலந்துக்கிட்டா 10 gold coins and 10 square feet extra free.

0: என்னடி கெட்ட வார்த்தை எல்லாம் பேசிட்டு இருக்க, யாரடி சொல்லி கொடுத்தா?
1: நீதான்.
0: நான் எப்படி சொல்லி கொடுத்தேன்?
2: நீ கெட்ட வார்த்தை பேசுன, கெட்டு கெட்டு பழகுன, கத்து கெட்டு இப்ப ஒன்னு திட்டி திக்கற.
0: ஓ, நான் பேசலன்னா உனக்கு ஒண்ணுமே தெரியாதுல்ல.

0: இந்த வெகேஷனுக்கு அன்புடன் உங்களை காத்திருக்கும் அன்புக்குரியவர்களுக்கு ஒரு கோல்டன் சர்பிரைஸ் கொடுத்தா எப்படி இருக்கும்? மலபார் கோல்டன் டைமண்ட்ஸ் இன் கோல்டன் சம்மர் ஆஃபருடன் டைமண்ட் அண்ட் பிரெஷியஸ் ஜெம் ஜுவல்லரி வாங்கும் போது ஃப்ரீ கேஷ் வவுச்சர்ஸ் பெறுங்க. உங்க பழைய தங்க நகைகள் எங்க வாங்கியிருந்தாலும் அதை எந்த கழிவும் இல்லாமல் எக்ஸ்சேஞ்ச் பண்ணிக்கலாம். சேகுலி 1.99% இருந்து ஸ்டார்ட் ஆகுது. இந்தியாவில் இம்போர்ட் டியூட்டி ரிவிஷன் மூலமா நீங்க இப்போ UAE-ல தங்கம் வாங்கும் போது கோல்ட் ரேட் 15% வர
1: நினைச்சு பார்க்க முடியாத வெற்றியை கொடுத்திருக்கு. ஒவ்வொரு புதன் மற்றும் சனிக்கிழமைகள்ல ராத்திரி 9:30 நடக்கிற லக்கி டே டிராவில கலந்துகிட்டு மற்றும் 5 மில்லியன் திரும்ஸ் பரிசா வெல்லுங்க. நீங்களும் ஆகலாம் அடுத்த வெற்றியாளர். Get your ticket now at the UAE lottery.ae. brought to you by the Game LLC, licensed by the GCGRA for 18 and above only. Terms and conditions apply. எந்த வேலையும் செய்ய முடியாம உங்களை படுத்த கூடிய சைனஸ்ல இருந்து ஆயுர்வேத முறையில இருந்து விடுபட விசிட் டாக்டர் கீதா சதானந்தன்.
2: ஆயு ட்ரீட் ஆயுர்வேத கிளினிக், துபாய் சிலிக்கன் ஓயசிஸ் மற்றும் DIP.
3: You are with Kirtana on Marisol Morning. Golden Song of the Hour. Golden Song of the Hour.
4: Brought to you by Pride Collection அளிக்கும் தன்னம்பிக்கையுடன் உங்கள் வாழ்க்கை மிளிரட்டும். Joyalukas, the world's favorite jeweler.

0: 89.4 தமிழ் எஃப்எம், நம்ம ரேடியோ, நம்ம மியூசிக். ஒரு குட்டி கமர்ஷியல் பிரேக்குக்கு அப்புறம் சந்திக்கலாம். ஸ்டே டியூன்ட்.
1: பிக் டிக்கெட்டோட அதிரடி ஆட்டம் ஆரம்பிச்சாச்சு.
2: 25 பில்லியன் திரம்ஸ் நிச்சய பரிசு,
1: 5 வெற்றியாளர்களுக்கு தலா 1 மில்லியன் திரம்ஸ்,
2: கூடவே வீக்லி டிரா.
1: உடனே bigticket.ae ல உங்க டிக்கெட்ஸ் வாங்குங்க.
3: This is an 18 plus game. Play responsibly. TNC supply.
4: தனித்தனி அமைப்புகள், தொடர்ச்சி இல்லா தரவுகள், ஒரு வேலைக்கே பல கைமாற்றங்கள், முரண்பட்ட அறிக்கைகள். இனி நிறுவனம் பெரிதாகும் பொழுது இந்த செலவெல்லாம் எங்க போய் முடியுமோ நினைக்கிறீங்களா?
5: ஜோஹோ இருக்க கவலையே. நிறுவனம் எவ்வளவு பெருசானாலும் ஜோஹோவின் ஒருங்கிணைந்த சூழல் அமைப்பு இருந்தா விற்பனை, நிதி, மனித வளம், சந்தைப்படுத்துதல், சேவை மையம் எல்லாமே ஒன்றாக ஒத்திசைவாக மாறும். தலைமையில் அணுக்கம், குழுக்களில் இணக்கம், முடிவுகளில் வேகம், மறைமுக செலவுகள் இல்லாத மிடுக்கான நிர்வாகத்துக்கு தேவையான ஒரே மென்பொருள் ஜோஹோவினை பெற இன்றே zoho.com வருக, அல்லது 800 ஜோஹோ அழைக்கவும்.
6: இந்த சாம்ராஜ்யத்தின் மிக முக்கியமான சுயம்வரத்திற்கு உங்களை அன்புடன் வரவேற்கிறோம். நம் அனைவரின் அரசியான மனதை வெல்ல போட்டியிடும் போட்டியாளர்கள்.
7: ஹாய், நான் காஃபி.
8: ஹலோ, நான் தான் டிராவல்.
9: வணக்கம், நான் நினைவுகள்.
8: ஹாய், நான் தான் இயற்கை.
6: இதுல மனசோட மனச வெல்ல போவது யாரு?
8: எங்கப்பா மனசு காணோம்?
7: அங்கே பாருங்கள், போட்டிக்கு ராஜாவின் பாடல்கள் வருகின்றன.
8: ராஜா பாட்டு போகுது, மனசும் பின்னாடியே போகுதே.
10: ராஜா பாட்டு போட்டிக்கு வந்தால் மனதை வெல்லத்தானே செய்யும்.
11: வார நாட்களில் மதியம் 3 மணி முதல் 4 மணி வரை மனசார கேளுங்க ராக் வித் ராஜா, only on 89.4 தமிழ் FM. நம்ம ரேடியோ, நம்ம மியூசிக்.

0: 10:53 ஆகுது. மெரிசல் மார்னிங்ல இருந்து நான் பாய் சொல்லிட்டு கிளம்ப போறேன். பட் ஆஃப் கோர்ஸ் வின்னர்ஸ் யார் அப்படிங்கறத அறிவிச்சுட்டு தான் நான் கிளம்ப போறேன். Z5 அவங்க வழங்குற 1 year சப்ஸ்கிரிப்ஷன், அதாவது ஆனுவல் சப்ஸ்கிரிப்ஷன் நீங்க வின் பண்ணும் அப்படின்னு ஆசைப்பட்டீங்கன்னா, நான் கொடுக்குற ஹிண்ட்ஸ் ஒரு க்ளூஸ வச்சு என்ன படம் இதுங்கிறத கண்டுபிடிச்சு சொல்லுங்க அப்படின்னு சொல்லி நான் ஒரு செட் ஆஃப் க்ளூஸ் கொடுத்துருந்தேன். இட் வாஸ் குவைட் ஈஸி தான். ரெண்டு ஹீரோயின்ஸ் இருப்பாங்க. ஹீரோ வந்து அதுல ஒருத்தங்களை வந்து கல்யாணம் பண்ணிப்பாங்க. அந்த அவங்க அந்த ஹீரோவும் அந்த கேர்ளும் வந்துட்டு பாத்தீங்கன்னா சைல்ட்ஹுட் பெஸ்ட் ஃப்ரெண்ட்ஸ். ஸோ பெஸ்ட் ஃப்ரெண்ட்ஸா இருக்கனால கல்யாணம் பண்ணா எல்லாம் கரெக்டா இருக்கும். கல்யாணம் பண்ணுவாரு. பட் அவரால் ஒரு ரொமான்டிக் கனெக்ஷன் அவங்களோட இது பண்ண முடியாது. ஸோ பாஸ்ட்ல ஒரு ஸ்பெஷல் பவர் ஒன்னு கிடைச்சு மேபி நீங்க வந்து திருப்பியும் பின்னாடி போயிட்டு இந்த பொண்ணு இல்லாம வேற பொண்ணை கல்யாணம் பண்ணிட்டீங்கன்னா உங்க வாழ்க்கை எப்படி மாறுங்கறத நீங்க பாருங்க அப்படின்னு சொல்லிட்டு அந்த ஒரு டிவைன் ஃபோர்ஸ் ஒரு பவர் ஒன்னு கொடுக்கும். அப்புறம் பாத்துட்டு இல்ல வேண்டாம் இந்த பொண்ணு தான் எனக்கு கரெக்டான பொண்ணுன்னு சொல்லிட்டு ரியலைஸ் பண்ணுவாரு. வைரம் ஒன்றை கையில் வைத்து எங்கு தேடி அலைந்தாயோ அப்படிங்கிற அந்த ஒரு லைன் தான் வந்து அந்த ஒரு ஸ்டோரிக்கு பெர்ஃபெக்டான ஒரு லைன் இல்ல. எஸ் யார் ரைட், ஓ மை கடவுளே அப்படிங்கறதா கரெக்டான ஆன்சர். Z5 OTT-லயும் வந்து அந்த படம் ஸ்ட்ரீம் ஆயிட்டு இருக்கு. இன்னும் சில பேர் வந்து டிக்கிலோனால சொல்லியிருந்தீங்க, அதுக்கும் இது மாதிரி சிமிலர் ஸ்டோரி லைன் தானா, நான் பார்த்ததில்ல. அதுவும் வந்து Z5 இருக்குன்னு சொல்லி சில பேர் எனக்கு தேடி கண்டுபிடிச்ச சொல்லிருந்தீங்க. அதுக்கு உங்களுக்கு வந்து ஸ்பெஷல் பிரவுனி பாயிண்ட்ஸ் தான் கொடுக்க முடியுமே தவிர சப்ஸ்கிரிப்ஷன் கொடுக்க முடியாது. ஏன்னா நான் சொன்ன படம் வந்து ஓமை கடவுளே. அண்ட் ஆல்மோஸ்ட் எல்லாரும் எக்ஸப்ட் ஒரு 2-3 பேரை தவிர்த்து இது எல்லாரும் வந்து ஓமை கடவுளே அப்படின்னு தான் சொல்லியிருக்கீங்க. அதுல இருந்து நம்ம கம்ப்யூட்டர் ஜி செலக்ட் பண்ணியிருக்கிற 3 லக்கி வினர்ஸ் யார் யார்னு பார்த்தோம்னா, 3 பேரோட பேருமே வந்து எஸ்ல ஆரம்பிக்குது. சமீர், சையத் அண்ட் ஷார்னிஷ், கங்க்ராச்சுலேஷன்ஸ். உங்களுக்கு Z5 வழங்குற ஆனுவல் சப்ஸ்கிரிப்ஷன் கிடைச்சிருக்கு. இதை வச்சுட்டு நீங்க நிறைய படங்கள்லாம் வந்து பார்த்து என்ஜாய் பண்ணலாம். தமிழ், தெலுங்கு, மலையாளம், ஹிந்தி அப்படின்லாம் சொல்லிட்டு. அண்ட் பாக்கி இருக்கிறவங்கெல்லாம் வந்து ஃபீல் பண்ணாதீங்க, இன்னும் சில வவுச்சர்ஸ் வந்து நீங்க வின் பண்றதுக்கான சான்ஸ் இருக்கு. எல்லா ஷோஸையும் கேளுங்க. கேட்டுக்கிட்டு கான்டெஸ்ட்ல வந்து நீங்க கலந்துகிட்டீங்கன்னா உங்களுக்கு வவுச்சர்ஸ் கிடைக்கிறதுக்கான வாய்ப்பு இருக்கு. அதர்வைஸ் நீங்க வந்து Z5 டவுன்லோட் பண்ணிட்டு நீங்களே சப்ஸ்கிரைப் பண்ணிக்கலாம். ஏன்னா அவ்வளவு அஃபோர்டபுளாக இப்போ அவங்க கொடுக்குறாங்க அவங்களுடைய பேக்கேஜஸ் எல்லாம். ஸோ ஆல் ஆக்சஸ் ஆனுவல் பேக் வந்து இட்ஸ் அவைலபிள் ஃபார் ஜஸ்ட் 99.99 திரம்ஸ். அண்ட் இதே நீங்க வந்து மந்த்லி நீங்க ரெனியூ பண்ணிக்கிறேன் அப்படிங்கிற மாதிரி யோசிச்சிங்கன்னா ஃபர்ஸ்ட் 3 months 19.99 திரம்ஸ் பர் மந்த்க்கு நீங்க Z5 சப்ஸ்கிரைப் பண்ணிக்கலாம், சரியா? அண்ட் இன்னும் ஒன்னே முக்கியமான ஒன்று நான் சொல்லணும்னு நினைக்கிறேன். இப்போ கான்டெஸ்ட்ல வின் பண்ணிருக்கீங்க அப்படின்னு சொல்லிட்டு வின்னர்ஸ் அறிவிச்சிருக்கோம் இல்லையா? ஸோ கொஞ்சம் நீங்க வந்து டைம் கொடுக்கணும் நம்மளோட குழு வந்து உங்களை காண்டாக்ட் பண்றதுக்கு. ஸோ இப்பவே நீங்க வந்து வின்னர் அப்படின்னு அறிவிச்சு அடுத்த 1 மணி நேரத்தில் கிஃப்ட் கிடைக்கணும் அப்படின்னா அது வந்து பிராக்டிகலி நாட் பாசிபிள். ஸோ நாட் ஜஸ்ட் திஸ் கான்டெஸ்ட், எனி கான்டெஸ்ட் நம்ம 89.4 தமிழ் எஃப்எம்ல நீங்க ஜெயிச்சிங்கனாலும் கொஞ்சம் டைம் கொடுங்க. நம்ம டீம் உங்களை காண்டாக்ட் பண்ணிட்டு கிஃப்ட் கொடுப்பாங்க. கட்டாயமாக நீங்க கிஃப்ட் வின் பண்ணிருக்கீங்கன்னு சொல்லி உங்க பெயரை அறிவிச்சோம்னா கிஃப்ட் நிச்சயமா உங்களுக்கு வந்து சேரும், சரியா? அதனால டென்ஷன் ஆகாம ஜாலியா அப்படியே உங்க டே கொண்டு போங்க. அண்ட் நல்ல ஒரு பாட்டு உங்களுக்காக நான் பிளே பண்ணிட்டு அப்படியே கிளம்புறேன், சரியா? அண்ட் மது தயாரா இருக்காரு மசாலா கஃபேக்கு, அவரோட நீங்க கண்டினியூ பண்ணுங்க. நாளை காலையில 7 மணிக்கு திருப்பியும் மெர்சல் மார்னிங்ல உங்கள்ட்ட வந்து நான் பேசுவேன். மீன் வாயில் 89.4 தமிழ் எஃப்எம்ஓட ஆப்போட நீங்க கனெக்டடா இருங்க. நம்ம ஆப் வந்து இட்ஸ் அவைலபிள், ஆண்ட்ராய்டா இருந்தாலும் சரி இல்ல iOS-ஆ இருந்தாலும் சரி இட்ஸ் அவைலபிள். அதுக்கப்புறமா நம்ம 89.4 தமிழ் எஃப்எம்ஓட சோஷியல் மீடியா பேஜஸ்லயும் எங்களோட கனெக்டடா இருப்பீங்களா, சரியா? பாய், டேக் கேர்.
1: மெர்சல் மார்னிங் brought to you by ALD Properties. வெறும் 999 திரம்ஸ் பே பண்ணி ட்ரிச்சியோட பிரைம் ஸ்பாட்ல உங்க பிளாட்டை புக் பண்ணுங்க.

0: 99.4 தமிழ் FM. நம்ம ரேடியோ, நம்ம மியூசிக்.
1: 89.4 தமிழ் FM இன் செய்தி சுருக்கம். Brought to you by Divya Auto Spare Parts, authorized dealers of Toyota, Lexus, Nissan, Mitsubishi and Isuzu.
2: வணக்கம். செய்தி சுருக்கம். தொகுத்து வாசிப்பவர் கிருஷ்ணி மணிபாலன்.
1: தமிழக செய்திகள்.
2: தமிழ்நாடு சட்டப்பேரவை சினிமா தியேட்டர் போல் ஆகிவிட்டது என்று எதிர்க்கட்சித் தலைவர் உதயநிதி ஸ்டாலின் விமர்சித்தார். சட்டப்பேரவையில் சினிமா படப்பிடிப்பு, இயக்குநர்களாக சபாநாயகர், உதவி இயக்குநர்களாக அமைச்சர்கள் உள்ளனர் என்று குறிப்பிட்டுள்ளார். பொதுக்கூட்ட மேடை போல சட்டப்பேரவையிலும் முதலமைச்சர் பேசுகின்றார் என்றார். சமூக வலைதளங்களில் ட்ரெண்டாக வேண்டும் என்பதற்காகவே சட்டமன்றத்தில் முதல்வர் பேசியுள்ளார் என்றும் எதிர்க்கட்சித் தலைவர் விமர்சித்தார். முதலமைச்சரின் 30 நிமிட பேச்சில் ஒரு 10 ரீல்ஸ் தேறும் என்றும் அவர் குறிப்பிட்டார். யார் தயவிலும் தாவிக்க ஆட்சி இல்லை என்று கூறும் முதலமைச்சர் அதிமுகவின் ஒரு பிரிவினரை சந்தித்தது ஏன் என்று வினவினார். கட்சி நிதி என சொல்வதற்கு ஆதாரம் உள்ளதா என்று வினவிய எதிர்க்கட்சித் தலைவர் பத்திரிகையாளர்களை கண்டாலே முதலமைச்சர் விஜய் ஓடுகின்றார் என்று குறிப்பிட்டுள்ளார். எந்த ஒரு கேள்விக்கும் முதல்வரிடம் தெளிவான பதில் இல்லை என்றும் தெரிவித்தார். மின்வெட்டு சரி செய்யப்பட அவகாசம் கேட்கின்றது தாவைக்க அரசு, அதிலும் திமுக மீது பழி போடுகின்றது என்று எதிர்க்கட்சித் தலைவர் உதயநிதி ஸ்டாலின் தெரிவித்தார்.
1: இந்திய செய்திகள்.
2: திரிணாமுல் காங்கிரஸ் கட்சியின் புதிய தலைவராக அருப் ராய் தேர்வு செய்யப்பட்டுள்ளார். அருப் ராயை புதிய தலைவராக அதிருப்தி எம்எல்ஏக்கள் குழு தேர்வு செய்தது. கட்சியின் துணைத் தலைவர்களாக பிரகத் ஹக்கீம், ரத்தின் கோஷ், சமீனா யாஸ்மின் ஆகியோர் தேர்வு செய்யப்பட்டுள்ளனர். மம்தா பானர்ஜி கட்சியின் ஆலோசகராக வந்தால் ஏற்றுக்கொள்வோம் என்று ரித்தப்பிரதா பானர்ஜி தெரிவித்துள்ளார்.
1: இலங்கை செய்திகள்.
2: இலங்கையில் இந்த ஆண்டின் இதுவரையான காலப்பகுதியில் 47,530 டெங்கு நோயாளர்கள் பதிவாகியுள்ளதுடன் உயிரிழப்பு எண்ணிக்கை 29 உயர்வடைந்துள்ளது. ஜூன் மாதத்தில் மாத்திரம் 13,689 டெங்கு நோயாளர்கள் பதிவாகியுள்ளதாக தேசிய டெங்கு ஒழிப்பு பிரிவு தெரிவித்துள்ளது. இதேவேளை மொத்த டெங்கு நோயாளர்களில் 51.90% மேல் மாகாணத்திலும், 16.18% தென் மாகாணத்திலும் பதிவாகியுள்ளனர். டெங்கு பரவும் அதிக அவதானம் மிக்க 112 சுகாதார வைத்திய அதிகாரி பிரிவுகள் இதுவரை அடையாளம் காணப்பட்டுள்ளதாக தெரிவிக்கப்படுகின்றது.
1: உலகச் செய்திகள்.
2: சுவிட்சர்லாந்தில் நடைபெற்ற ஈரான் மற்றும் அமெரிக்காவுக்கிடையிலான தொழில்நுட்ப பேச்சுவார்த்தைகள் முடிவடைந்துள்ளதாக ஈரானிய அரசு ஊடகம் இன்று தெரிவித்துள்ளது. அணு தொடர்பான விவகாரங்கள் மற்றும் தடைகள் குறித்து பேசும் பேச்சுவார்த்தை குழுக்கள் அமைக்கப்பட உள்ளதாகவும் அச்செய்தியில் தெரிவிக்கப்பட்டுள்ளது. ஈரானிய துணை வெளியுறவு அமைச்சர் காசிப் கனி பாபாடி கூறியதன்படி 4 வேலை குழுக்கள் உருவாக்கப்படுவதற்கு இருதரப்பும் ஒப்புக்கொண்டுள்ளதாக தெரிவிக்கப்படுகின்றது. தடைகள் நீக்கம், அணு விவகாரங்கள், மறுசீரமைப்பு மற்றும் பொருளாதார வளர்ச்சி, கண்காணிப்பு மற்றும் அமலாக்கம் தொடர்பில் இதன்போது முக்கிய கவனம் செலுத்தப்பட்டுள்ளது.
1: விளையாட்டுச் செய்திகள்.
2: ஃபிஃபா கால்பந்து உலகக்கோப்பை தொடரில் குழு ஜேயில் இன்று நடைபெற்ற ஜோர்தானுக்கு எதிரான போட்டியில் அல்ஜீரியா 2-1 என்ற கோல் கணக்கில் வெற்றியை தம்வசப்படுத்தியது. ஜோர்தான் அணி சார்பில் நிசார் அல் ரஷான் 36th நிமிடத்தில் கோல் ஒன்றை போட்டார். அல்ஜீரியா 69th நிமிடத்தில் ஒரு கோலை போட்டதுடன் அல் கோரி 82th நிமிடத்தில் மற்றொரு கோலை போட்டார். இதற்கமைய அல்ஜீரியா 2-1 என்ற கோல் கணக்கில் வெற்றியேடியது. தொடரில் இதுவரை நடைபெற்ற போட்டிகளின் அடிப்படையில் குழு ஏயில் மெக்சிகோ முதலிடத்திலும், குழு பியில் கனடா முதலிடத்திலும், பிரேசில் குழு சியில் முதலிடத்திலும், குழு டியில் ஐக்கிய அமெரிக்காவும், குழு இயில் ஜெர்மனியும், குழு எஃபில் நெதர்லாந்தும், குழு ஜியில் எகிப்தும், குழு எச்சில் ஸ்பெயினும், குழு ஐயில் பிரான்சும், குழு ஜியில் அர்ஜென்டினாவும், குழு கேயில் கொலம்பியாவும், குழு எல்லில் இங்கிலாந்தும் முன்னிலையில் உள்ளன.
1: செய்தி சுருக்கம் was brought to you by Danya Group of Companies since 1982. Weather update brought to you by Alras Auto AC Parts, the number one auto AC parts dealer in the Middle East with 25 plus outlets spread across the UAE, Oman, Qatar, KSA and Bahrain. Visit alras.me.
2: அமீரகத்தில் இன்று பொதுவாக தெளிவான வானிலை நிலவும் என்று தேசிய வானிலை ஆய்வு மையம் தெரிவித்துள்ளது. எதிர்வரும் சில நாட்களில் மழையுடனான வானிலையை எதிர்பார்க்க முடியும் என்றும் தெரிவிக்கப்பட்டுள்ளது. இக்கால பகுதியில் வெப்பநிலையில் குறிப்பிடத்தக்க வீழ்ச்சி ஏற்படும் என்றும் தெரிவிக்கப்பட்டுள்ளது. குறிப்பாக வெள்ளிக்கிழமை முதல் வெப்பநிலை வீழ்ச்சியடையும் என்று கூறப்படுகின்றது. இன்றைய தினத்தை பொறுத்தவரையில் நேற்றுடன் ஒப்பிடுகையில் வெப்பநிலை குறிப்பிடத்தக்க அளவில் உயர்வடைந்துள்ளது. அல் ஃபுஜைராவில் தற்பொழுது 33 டிகிரி செல்சியஸிலும், அஜ்மான் மற்றும் அபுதாபியில் 38 டிகிரி செல்சியஸிலும், ராசல் கைமாவில் 39 டிகிரி செல்சியஸிலும், ஷார்ஜாவில் 40 டிகிரி செல்சியஸிலும், துபாய் மற்றும் உமல் குவைனில் 41 டிகிரி செல்சியஸிலும் தற்பொழுது வெப்பநிலை பதிவாகியுள்ளது. எமது அடுத்த செய்திச் சுருக்கத்தை நண்பகல் 12 மணிக்கு நீங்கள் கேட்கலாம். வணக்கம்.

0: என்ன செவ்வாய்க்கிழமையா? ஓ, நமக்கு நடுவில் ஒரு ரெண்டு மூணு வீக்கெண்ட் அப்படியே மண்டே டியூஸ்டே இதோடலாம் சேர்த்து வந்ததுனால இந்த ஈதலா தான் ஹாலிடேஸ். அதுக்கப்புறமா நான் ஒரு வாரம் லீவ் எடுத்தேன். அதுக்கப்புறமா வந்து போன வாரம் மண்டே லீவ் கொடுத்துருந்தாங்க. ஸோ இந்த மாதிரி மண்டே பெருசாக வேலை செய்யாததால் வாரத்தோட ரெண்டாவது நாளே வெண்டஸ்டேங்கிற மாதிரி என் மைண்ட் வந்து நம்ப ஆரம்பிச்சிருச்சு. அது வந்து இப்போ கிடையாதுரா, இது டியூஸ்டே, நீ திருப்பி பேக் டு ஸ்கொயர் ஒன் அப்படிங்கிறத எனக்கு நினைவுபடுத்தக்கூடிய வகையில் இந்த வாரம் இருக்குது அப்படின்னு நினைக்கிறேன். அதனால் இந்த வாரம் ரொம்ப ஸ்லோவாக போகிற மாதிரி இருக்குது ஃப்ரெண்ட்ஸ். ரிவே பேசிக் திங்ஸ் ஃபர்ஸ்ட், முக்கியமான விஷயங்கள்லாம் பார்த்துட்டு அப்படி நம்ம இன்னைக்கு எதை பற்றி பேச போகிறோம் அப்படிங்கிறதையும் டிஸ்கஸ் பண்ணலாம்.
1: UAE update brought to you by ABC Cargo One Courier, number 1 in GCC.
0: Okay, இந்த குழந்தைகளுக்கான சோஷியல் மீடியா பேன், சின்ன பசங்களுக்கான சோஷியல் மீடியா பேன் ரீசெண்டாக போடப்படுது. 15 வயசு கீழே இருக்கக்கூடியவங்க நீங்கள் வந்து சோஷியல் மீடியா யூஸ் பண்ணக்கூடாது அப்படின்னு சொல்லியிருந்தாங்க இல்லையா. ஸோ இந்த புது ரூல்ஸை பொறுத்த வரைக்கும் இது ஒரு ஸ்மார்ட்டர் டிஜிட்டல் ஹேபிட்டை ப்ரமோட் பண்ணும் அப்படின்னு தான் பல பேர் வந்து சர்வே மூலமாக சொல்லியிருக்காங்க. அதையும் தாண்டி இந்த சில்ட்ரன் யூஸ் ஆஃப் சோஷியல் மீடியா வந்து இந்த ரெஸ்ட்ரிக்ஷன் கொண்டு வந்ததுக்கு அப்புறமா உடல் ரீதியாகவும் நிறைய முன்னேற்றங்கள் இருக்கும் அப்படின்னு நிறைய மெடிக்கல் ப்ரொஃபஷனல்ஸும் வந்து சொல்லியிருக்கிறாங்க. ஸோ இது வந்து பல நாளாக நாங்கள் எதிர்பார்த்துட்டு இருந்தோம். இப்போ இதை கொண்டு வந்தது மிகப்பெரிய ஒரு வரப்பிரசாதம் அப்படின்னா மேக்ஸிமம் 99.9% ஆஃப் தடல் சொல்லுவாங்க அப்படின்னு நினைக்கிறேன். ஏன்னா ரீசெண்டாக ஃபார் எக்ஸாம்பிள் இது கண்டினியூட் கோஆப்ரேஷன் இருந்துச்சுன்னு வச்சுக்கோங்களேன், ஃபேமிலி, ஸ்கூல், ரெகுலேட்டர்ஸ், டெக்னாலஜி கம்பெனிஸ் எல்லாருக்கிட்டையுமே ஒரு கோஆப்ரேஷன் இருந்துச்சு அப்படின்னா யங் பீப்புள் வந்து ஒரு ஆன்லைன் ஹார்ம்லேருந்து ப்ரொடெக்ட் செய்யப்படலாம் அப்படிங்கிறது சொல்லப்படுது. ஸோ இது ஒரு லாங் டேர்ம் சக்ஸஸாக இருக்கும் அப்படின்னு சொல்கிறாங்க. ஸோ திஸ் இஸ் த ஹெட்லைன் ஆஃப்டர் 1 week, ஒரு ஃபீட்பேக் அந்த மாதிரி எடுத்துக்கலாம் நம்ம. ஸோ இந்த யூஏஇ சோஷியல் மீடியா பேன், 15 இயர்ஸ் கீழே இருக்கக்கூடிய குழந்தைங்க சோஷியல் மீடியா யூஸ் பண்ணக்கூடாது அப்படிங்கிறது தான்.
1: UAE update brought to you by ABC Cargo One Courier. உலகம் முழுவதும் உங்கள் பொருட்களை அனுப்புங்க ABC Cargo வின் back to home express services மூலமாக. ABC Cargo One Courier, number 1 in GCC. Call or WhatsApp 800-916 or visit abccargo.ae. TNC apply.
0: நான் தூங்க எழுந்து பார்த்தேன், சரியா என்னடா எங்க அப்பா போட்டோக்கு மாலை போட்டு வச்சிருக்கீங்கிற மாதிரி கோல்டு சர் நிறைய கிடக்கு.
2: இன்று தங்கத்தின் விலை
1: brought to you by Ain Gold Wallet app la verum 1 dirham mudal gold purchase pannalam, refer and earn first purchase bonus kuda irukku, available in Play Store and App Store.
0: Right, net close aagumbodhu kidathada 506 dirhams la close aachi 24, ipo vandu 10 dirhams kitta korandirukku. 24 carat is back to 496.25, 22 carat 459.50, 21 carat 440.50 and 18 carat thangatha porthu varaiku 377.75 dirhams irukku.
2: Indru thangathin vilai
3: gold rate
1: brought to you by Ain Gold Wallet app la verum 1 dirham mudal gold purchase பண்ணலாம், refer and earn first purchase bonus கூட இருக்கு, available in Play Store and App Store.
2: back to back
3: அடுத்து ரெண்டு பாட்டு

இந்திய பாரம்பரியத்தை பிரதிபலிக்கும் நகைகளை அமீரக மக்களுக்கு வழங்கி வரும் அன்னதங்கம் கோல்டன் டைமண்ட்ஸோட லேட்டஸ்ட் ஆஃபர்ஸ் கேள்விப்பட்டீங்களா? டைமண்ட் அண்ட் பிரஷர்ஸ் அண்ட் கட் ஜுவல்லரி மேக்கிங் சார்ஜஸ் அண்ட் 40% ஆஃப் ஆன் டைமண்ட் அண்ட் பிரஷர் ஸ்டோன்ஸ் ஜுவல்லரி ரேட், 40% ஆஃப் ஆன் 22 அண்ட் 18 கேரட் ஜுவல்லரி மேக்கிங் சார்ஜஸ் அண்ட் 30% டிஸ்கவுண்ட் ஆன் சர்டிஃபைட் பிளாட்டினம் ஜுவல்லரினு இன்னும் ஏராளமான ஆஃபர்ஸ் உங்களுக்காக ஒன்லி அட் அன்னதங்கம் கோல்டன் டைமண்ட்ஸ், கிராமா சென்டர், துபாய்.

0: பயங்கர சுவாரஸ்யமா போயிட்டு இருக்கு. லெஜிஸ்லேட்டிவ் அசம்பிளி, இவங்க வெளிநடப்பு செய்யறாங்க, அவங்க பேசுறாங்க. ஒரு பக்கம் முதலமைச்சர் பேசுறாரு, ஒரு பக்கம் எதிர்கட்சியினர் வந்து எழுந்து நிக்கிறாங்க, ஒரு பக்கம் வந்து சபாநாயகர் உட்காருங்க அப்படின்னு சொல்றாரு. ஃபுல்லா சோசியல் மீடியாவை திறந்தாலே இப்போ சட்டப்பேரவை வீடியோஸா இருக்கு, அதுலயே பாதி நேரம் ஓடிடுதா, ஆபீஸ் கிளம்புறதுக்கு லேட் ஆயிருது. காலையில எழுந்த உடனே நம்ம அதான் பாத்துட்டு இருக்கோம். இந்தியன் டைம் படி வேற சீக்கிரமே அதை ரிலீஸ் பண்ணி விட்டுறாங்க. நமக்கு அது வரத்துக்குள்ள டைம் ஆயிருது, அதனால ஆபீஸ் கிளம்புறதுக்கு லேட் ஆயிருது. ஒரு ஃபேக்டரா இருக்கு. ஃபிஃபா வேர்ல்டு கப் தான் இருக்கும் நினைச்சேன், கிடையாது. காலைல மேட்ச்லாம் பார்க்காம நான் தூங்கிறேன். ஓகே, நேத்து மேட்சோட குட்டி சமரி ஒன்று பார்த்துலாம். வழக்கம் போல அர்ஜென்டினா 2-0 கம்ஃபர்டபுள் வின், மெஸ்ஸி பிரேஸ் ரெண்டு கோல் அடிச்சிருக்கா அப்படி, ஆஸ்திரியா கூட. அண்ட் பிரான்ஸ் வர்சஸ் இராக் 3-0, அந்த மேட்ச் வந்து டிஸ்டரப்ட் ஆச்சு பிகாஸ் ஆஃப் பேட் வெதர். அதுக்கப்புறமா கண்டினியூ ஆகி பிரான்ஸ் ஸ்கோர்டு 3 goals அண்ட் உஸ்மான் டெம்பலே 1, எம்பாப்பே 2. ஸோ இதுதான் பிரான்ஸ் வர்சஸ் இராக்கோட ஸ்கோர் லைன். அதுக்கப்புறம் நடந்த மேட்சஸ் ஆக்சுவலாக நல்லாவே போச்சு, ஏன்னா நான் ஹைலைட்ஸ் பார்த்தேன், செம்மையாக இருந்தது. நார்வே 3-2, அதுக்கப்புறமா ஜார்டன் 1-2. ஜார்டன் ஃபர்ஸ்ட் கோல் போட அல்ஜீரியா வந்து கம்பேக் கொடுத்தாங்க. ஸோ இஸ்மாயில் சார் 2 goals செனகலுக்காக போட்டார். அண்ட் நார்வேயை பொறுத்த வரைக்கும் பெட்டர்சன் 43rd minute ஒரு கோல், எர்லிங் ஆலன் அவங்களோட ஸ்டார் ஸ்ட்ரைக்கர் அவர் ஒரு பிரேஸ் அடிச்சுட்டு அப்படி. அதனால் இங்கிலாந்து வர்சஸ் கானா மேட்ச் இருக்கு இன்னைக்கு, நல்ல மேட்ச் அது, செம்மையாக இருக்கும், நல்ல டாப் டீம்ஸ் மோதுறாங்க. அண்ட் அதுக்கு முன்னாடி போர்ச்சுகல் உஸ்பெகிஸ்தான் இன்னைக்கு 9:00 இருக்கு, இங்கிலாந்து வர்சஸ் கானா 12:00, பனமா குரோவேஷியா ஏர்லி மார்னிங், அண்ட் கொலம்பியா வர்சஸ் டெமோக்ராட்டிக் ரிப்பப்ளிக் ஆஃப் காங்கோ 6 AM டுமாரோ. ஓகேவா, இதான் இன்னைக்கான மேட்சஸ், போர்ச்சுகல் உஸ்பெகிஸ்தான், இங்கிலாந்து கானா, பனமா குரோவேஷியா, கொலம்பியா, டிஆர் காங்கோ. ஓகே, ஸோ இப்போ என்ன பண்ணலாம், ஒரு 90s பாட்டு கேட்போமா? 89.4 FM இது நம்ம ரேடியோ, நம்ம மியூசிக்
1: மசாலா கேஃபே, brought to you by பீமா ஜுவல்லர்ஸோட ஹோம் மேக்கிங் செலிப்ரேஷன்ல கோல்ட் செயின் அண்ட் பேங்கிள்ஸ்க்கு வெறும் 1.99% மேக்கிங் சார்ஜஸ் அண்ட் டைமண்ட் ஜுவல்லரியில 1899 dirhams off.

0: நீங்கள் கேட்டுக்கொண்டிருப்பது 89.4 தமிழ் FM.
1: ALD Properties இன் 4 ஆண்டு தொடக்க விழா சலுகையாக தஞ்சாவூர் பிக் பாஸ் ப்ராப்பர்ட்டி மற்றும் திருச்சி ராக்ஃபோர்ட் கார்டன் சிட்டியில் 24 மாத EMI ஸ்கீம் பெற்று மகிழுங்கள். அது மட்டுமல்ல, 18 மாதம் 12 மாதம் EMI கூட இருக்கு. புக் பண்ற எல்லா கஸ்டமருக்கும் ஃப்ரீ கோல்ட் காயின் அண்ட் ஃப்ரீ ரெஜிஸ்ட்ரேஷன் பட்டா கொடுக்க போறாங்க. வெறும் 999 திரம்ஸ் கொடுத்து உங்க ட்ரீம் பிளாட்ட புக் பண்ணுங்க. கான்டாக்ட் 056-364-3646.
2: உலக அரங்கின் நடப்புகள், அரசியல் நிகழ்வுகள், விளையாட்டு தகவல்கள், வணிக செய்திகள், வானிலை நிலவரம், இவை அனைத்தையும் நடுநிலை தவறாமல் உடனுக்குடன் தெரிந்து கொள்ள ஒவ்வொரு மணி நேரமும் இணைந்திருங்கள்.
0: தமிழ் FM செய்தி அறையில் இருந்து நான் உங்கள் கிருஷ்ணி மணிபாலன்.
3: சார், என் பேர் ஸ்வீட்டி. கியூ பெருசா இருக்கு, நான் ரேடியோல பேசணும்.
4: கை கொடுங்க மேடம். 4 வருஷம் முன்னாடி இதே மாதிரிதான் ரேடியோல பேசணும், ரேடியோல பேசணும்னு சொல்லினே இருப்பேன். கடைசியில இங்க வந்து உட்கார்ந்துருக்க.
3: யோ, நான் பாட்டு கேட்க வந்தயா?
0: You are listening to Masala Cafe with RJ Madhu, only on 89.4 Tamil FM.
1: Talaivar Song of the Hour, brought to you by Basha Bhai Biryani. Authenticana Dindukal Siraga Sambar Biryani and Chennai Bhai Vittu Kalyana Biryani. Ippave Rusithu Rasika. Visit Basha Bhai.

நிலையங்கள் வளமிக்க உளமுற்ற தீ தன்னேரிலா தமிழ் மொழிக்கென தமிழ் பண்பலை தரும் தனி நிகழ்ச்சி. வார நாட்களில் பிற்பகல் 2 மணி முதல் 3 மணி வரை 89.4 தமிழ் பண்பலையில் உங்கள் கிருஷ்ணியுடன். 89.4 தமிழ் FM, நம்ம ரேடியோ, நம்ம மியூசிக்.

0: ஓகே, பொதுவாக நான் ஏதாவது ஒரு படமோ சீரீஸோ நான் பார்த்தேன் அப்படின்னா சஜஸ்ட் பண்ணுவேன். பட் இன்னைக்கு முதல் முறையாக நான் பார்க்காமே உங்களுக்கு சஜஸ்ட் பண்ண போகிறேன். அதுக்கான காரணம் என்ன அப்படின்னா, இது அவ்வளோ பயங்கரமாக இருக்கான், இதை பற்றி நிறைய பேர் பேசிக்கிட்டே இருக்காங்க, இது இன்னும் பார்க்கலையா ஐயா யா அப்படின்னு சொல்லிட்டு பேசுகிறாங்க. அந்தளவுக்கு சூப்பராக இருக்கான். நெட்ஃப்ளிக்ஸில் ஹிஸ் அண்ட் ஹர்ஸ் அப்படின்னு ஒரு சீரீஸ் இருக்காமா? ஸோ அவுட் சைடு உலகம் இருக்குங்கிறதே மறந்துட்டு நீங்கள் பார்ப்பீங்களா? ஃபர்ஸ்ட் எபிசோட்லேருந்தே பயங்கரமாக இருக்குமா, மர்டர் மிஸ்ட்ரிலாம் இருக்குமா, நீங்கள் யாரை கொலகாரன்னு நினைக்கிறீங்களோ அவங்க கடைசியில் கொண்டிருக்கவே மாட்டாங்களா, இந்த மாதிரிலாம் இருக்குமா? அதனால் போயிட்டு பாருங்கள் ஹிஸ் அண்ட் ஹர்ஸ். ஒருவேளை உங்களுக்கு HIS அண்ட் HERS, ஒருவேளை உங்களுக்கு சப்ஸ்கிரிப்ஷன் இல்லை அப்படின்னா நம்மளாம் ஷேர் பண்ணிக்குவோமா? சரி சொல்லுங்கள் என்னென்னு பார்த்து சொல்லுங்கள், எவ்வளோ ஏஐடின்னு சொல்லுங்கள், ஆளாளுக்கு கொஞ்சம் பிரிச்சுக்குவோம், ஒரு 5 டிவைஸை போட்டு விட்டுவோம். ரைட், இது மசாலா கஃபே 99.4 தமிழ் FM RJ மது பேசிட்டிருக்கேன். ரொம்ப நாளாக இன்ஸ்டாகிராமில் பாட்டு கேட்டுட்டு இருக்கக்கூடிய நண்பர்களுக்கும் அப்பப்போ பாட்டு கொடுக்கணும் இல்லையா, கண்டிப்பாக நான் வந்து கொடுக்குறேன். எல்லா புகழும் பாட்டு கேட்டுருக்காங்க, அழகிய தமிழ் மகன்லேருந்து அதை பட்டம் போட்டு வரேன். ஸோ 12 மணிக்கு மேல் நம்ம தொடர்ந்து பேசுவோம். இது நம்ம ரேடியோ, நம்ம மியூசிக்.
1: Request a song. Call or WhatsApp 050-252-8940. Manasu thottu mittu.

0: 89.4 தமிழ் FM, நம்ம ரேடியோ, நம்ம மியூசிக்.
1: 89.4 தமிழ் FM இன் செய்தி சுருக்கம் brought to you by Divya Auto Spare Parts Trading, genuine parts center for Japanese cars.
2: வணக்கம், செய்தி சுருக்கம் தொகுத்து வாசிப்பவர் கிருஷ்ணி மணிபாலன்.
1: தமிழக செய்திகள்.
2: திருவள்ளூர் ரால் பதப்படுத்தி ஏற்றுமதி செய்யும் தொழிற்சாலையில் அமோனியா வாயு கசிவினால் உயிரிழந்தவர்களின் எண்ணிக்கை 9 உயர்ந்தது. 60 தொழிலாளர்கள் தொடர்ந்தும் சிகிச்சை பெற்று வருகின்றனர். காயமடைந்த பலரின் நிலைமை ஆபத்தாக இருப்பதால் உயிரிழப்பு அதிகரிக்கக்கூடும் என்று அஞ்சப்படுகின்றது. அமோனியா வாயு கசிவு விவகாரத்தில் கைதான ஆலை உரிமையாளர் உள்ளிட்ட 3 பேரை ஜூலை 6 வரை சிறையில் அடைக்க நீதிமன்றம் உத்தரவிட்டுள்ளது. ஆலை உரிமையாளர்கள் மோகன், ஜோசப் ஜெகன், மேலாளர் டேனியலை ஜூலை 6 வரை சிறையில் அடைக்க ஊத்துக்கோட்டை நீதிமன்றம் உத்தரவிட்டது. நீதிமன்றத்தில் முன்னிலைப்படுத்தப்பட்ட 3 பேரையும் புழல் சிறைக்கு போலீசார் கொண்டு சென்றுள்ளனர். ஆளுநர் உரையில் இடம்பெற்ற கருத்துக்களுக்கு பதிலளிக்கும் வகையில் முதலமைச்சரின் உரை இல்லை என்று OS மணியன் தெரிவித்துள்ளார். தமிழ்நாட்டின் நிலைமை எப்படி இருக்கின்றது என்பது குறித்த புள்ளி விவரங்கள் முதல்வரின் உரையில் இல்லை என்றும் அவர் கூறினார். எதிர்க்கட்சித் தலைவர் முன்வைத்த குற்றச்சாட்டுகளுக்கும் முதலமைச்சர் பதில் சொல்லவில்லை என்று OS மணியன் தெரிவித்தார். ஆளும் கட்சி இன்னும் நிறைய கற்றுக்கொள்ள வேண்டும், மரபுகள் சட்டங்களை தெரிந்து கொள்ள வேண்டும் என்று OS மணியன் கூறினார்.
1: இந்திய செய்திகள்.
2: மராட்டியத்தில் உத்தவ் தாக்கரே கட்சி எம்பிக்கள் 6 பேர் ஏக்நாத் ஷிண்டே அணிக்கு தாவியுள்ளனர். உத்தவ் தாக்கரே சிவசேனாவைச் சேர்ந்த சஞ்சய் ஹரிபாவ் ஜாதவ், பாப் சாஹிப் ராஜாராம், ஓம் பிரகாஷ் போபால் சிங் அணி ஆகியோர் அணி தாவியுள்ளனர். சஞ்சய் தினா பாட்டில், சஞ்சய் உத்தம் ராவ், தேஷ்முக் நாகேஷ், பாபுராவ் பாட்டிலும் ஏக்நாத் ஷிண்டே அணிக்கு மாறியுள்ளனர். மும்பையில் நடைபெற்ற நிகழ்ச்சியில் ஷிண்டே முன்னிலையில் 6 எம்பிக்களும் அவரது அணியில் இணைந்து கொண்டனர்.
1: இலங்கை செய்திகள்.
2: இலங்கை பாராளுமன்றத்தில் இன்று ஏற்பட்ட அமைதியின்மை காரணமாக சபை நடவடிக்கைகள் சிறிது நேரத்துக்கு ஒத்திவைக்கப்பட்டிருந்தது. எதிர்க்கட்சி பாராளுமன்ற உறுப்பினர்கள் 20 பேர் எழுந்து நின்று சபாநாயகரிடம் அவசர பாராளுமன்ற விவாதம் ஒன்றை கோரினர். அதற்குமைய சபாநாயகர் இதுகுறித்து ஆளும் தரப்பிடம் வினவிய போது அதற்கு இணங்க முடியாது எனவும், தேவையெனில் குறித்த விடயம் தொடர்பாக வாக்கெடுப்பு ஒன்றை நடத்துவதற்கு இணங்குவதாகவும் சபை முதல்வர் அமைச்சர் பிமல் ரத்நாயக் தெரிவித்தார். அதனைத் தொடர்ந்து அமைதியின்மை ஏற்பட்டதால் சபை நடவடிக்கைகள் 10 நிமிடங்களுக்கு ஒத்திவைக்கப்பட்டிருந்தன.
1: உலக செய்திகள்.
2: மியான்மரில் கடந்த ஆண்டு நடைபெற்ற தேர்தல் காலத்தில் 6 மாதங்களில் 700 அதிகமான பொதுமக்கள் உயிரிழந்ததாக ஐக்கிய நாடுகள் சபை தெரிவித்துள்ளது. இதற்கு மியான்மர் ராணுவமே காரணம் என்றும் ஐக்கிய நாடுகள் சபை அறிக்கை வெளியிட்டுள்ளது. ஆகஸ்ட் முதல் ஜனவரி வரை உள்ள காலப்பகுதியில் நம்பகமான ஆதாரங்கள் குறைந்தது 702 பேர் கொல்லப்பட்டதை உறுதிப்படுத்தியுள்ளதாக ஐக்கிய நாடுகள் சபை தெரிவித்துள்ளது. இதில் 224 பெண்கள் மற்றும் 153 குழந்தைகள் அடங்குகின்றன. மியான்மரில் நடைபெற்ற தேர்தலில் முக்கிய எதிர்க்கட்சிகள் பங்கேற்க அனுமதி அளிக்கப்படாததால் இந்த தேர்தல் செயல்முறை பெரும்பாலும் நாடகம் என விமர்சிக்கப்பட்டது.
1: அமீரக செய்திகள்.
2: துபாய் புதிய வாடகை வசதி திட்டமான பிளெக்ஸி ரென்ஸ் எனும் திட்டத்தை அறிமுகப்படுத்தியுள்ளது. இது வாடகை செலுத்துபவர்கள் வீட்டு செலவுகளை எளிதாக நிர்வகிக்க உதவுவதற்காக உருவாக்கப்பட்டுள்ளது. இதில் நெகிழ்வான கட்டண திட்டங்கள், மாதாந்த வாடகை செலுத்தும் விருப்பங்கள் மற்றும் பிற சலுகைகள் அடங்கும் என்று துபாய் காணி திணைக்களத்தின் வாடகை விவகார பிரிவு இயக்குநர் காலித் அல் ஷைபானி தெரிவித்தார். குடியிருப்பு நிலைத்தன்மையை மேம்படுத்துவது மற்றும் குடியிருப்பாளர்களின் வாழ்க்கை தரத்தை உயர்த்துவதே இந்த திட்டத்தின் நோக்கம் என்று கூறினார். வாடகை கட்டணங்களை மேலும் அணுகக்கூடியதும் எளிதாக நிர்வகிக்கக்கூடியதுமானதாக மாற்றுவதே இதன் முக்கிய இலக்கு என்று அவர் தெரிவித்தார்.
1: 89.4 தமிழ் FM இன் செய்தி சுருக்கம் was brought to you by Divya Auto Spare Parts Trading, Sharjah, Dubai, Abu Dhabi and Alliance since 1982. Weather update brought to you by Alras Auto AC Parts, the number one auto AC parts dealer in the Middle East with 25+ outlets spread across the UAE, Oman, Qatar, KSA and Bahrain. Visit alras.me.
2: அமீரகத்தின் பல பகுதிகளிலும் நேற்றுடன் ஒப்பிடுகையில் இன்று வெப்பநிலையில் குறிப்பிடத்தக்க உயர்வு ஏற்பட்டுள்ளது. புஜேனாவில் தற்பொழுது 34 டிகிரி செல்சியஸிலும், ராசல்கீமா மற்றும் அஜ்மானில் 38 டிகிரி செல்சியஸிலும், அபுதாபியில் 39 டிகிரி செல்சியஸிலும், துபாயில் 40 டிகிரி செல்சியஸிலும், ஷார்ஜா மற்றும் உமல் குவைனில் 41 டிகிரி செல்சியஸிலும் தற்பொழுது வெப்பநிலை பதிவாகியுள்ளது. அடுத்த சில தினங்களில் நாட்டில் மழையுடனான வானிலை நிலவக்கூடும் என்று எதிர்வு கூறப்பட்டுள்ளது. எமது அடுத்த செய்திச் சுருக்கத்தை ஒரு மணிக்கு நீங்கள் கேட்கலாம். வணக்கம்.

0: எத்தியா ட்ரெயின்ல போக ரெடியா? எனக்கு தெரிஞ்ச பிளாகர்ஸ் பிளாகர்ஸ் ஆல்ரெடி டிக்கெட் புக் பண்ணிருப்பாங்கன்னு நினைக்கிறேன்.
1: UAE update brought to you by ABC Cargo and Courier number 1 in GCC.
0: கே செப்டம்பர் 30th லேருந்து ஃபர்ஸ்ட் எத்தியாட் ரயில் வந்து செயல்பட போகிறதா சொல்லியிருக்காங்க. துபாய் அண்ட் அல்தைத் ஸ்டேஷன்ஸ் வில் ஓப்பன் ஆன் செப்டம்பர் 30th. அல்தஃபரா ரீஜன் வந்து டிசம்பர் 30th 2026 ஓப்பன் ஆகும் அப்படிங்கிறது தெரிய வந்திருக்கு. அபுதாபிலேருந்து ஃபுஜராக்கே மொத்தமே 1.5 மணி நேரம் மட்டும்தான் ஆகும். ஸோ நீங்கள் எத்தியாட் ரயிலில் டிக்கெட் புக் பண்ணலாம். எத்தியாட் ரயில் .ae வெப்சைட்டை விசிட் பண்ணி நீங்கள் வந்து டிக்கெட் புக் பண்ணலாம் இன்னிலேருந்தே அப்படின்னு சொல்லியிருக்காங்க. ஸோ இதுக்கான டிக்கெட் ப்ரைஸஸ் வந்து கம்ஃபர்ட் கிளாஸில் 55 dirhams 120 dirhams வந்து ப்ரீமியம் கிளாஸில் இருக்கும். அபுதாபி டு ஃபுஜரா ரூட்டை பொறுத்த வரைக்கும் ஒரு 13 ட்ரெயின் போகும். அதில் வந்து 400 பேசஞ்சர்ஸ் பர் ட்ரெயின் வந்து இருக்கும் அப்படின்னு சொல்லியிருக்காங்க. ஸோ வெரைட்டி ஆஃப் ஆப்ஷன்ஸில் நீங்கள் வந்து டிக்கெட்ஸ் புக் பண்ணிக்கலாம் ஸ்டார்டிங் ஃப்ரம் June 23rd 2026 இஸ் டுடே. ஸோ நீங்கள் வந்து எத்தியா ட்ரெயில் வெப்சைட் விசிட் பண்ணி டிக்கெட்ஸில் எப்படி இருக்குன்னு பாருங்க. அபுதாபி டு ஃபுஜைரா போகிறீங்க அப்படின்னா ஒரு 1.5 மணி நேரத்தில் போகிறதுக்காக இந்த எத்தியா ட்ரெயிலை நீங்கள் பயன்படுத்திக்கோங்க.
1: UAE update brought to you by ABC Cargo and Courier. உலகம் முழுவதும் உங்கள் பொருட்களை அனுப்புங்க ABC Cargo வின் back to home express services மூலமாக. ABC Cargo and Courier number 1 in GCC. call or whatsapp 800-916 or visit abccargo.ae. TNC apply.
0: She is dropping and she is dropping hard. நல்லா குறஞ்சிட்டு வருது
2: இன்று தங்கத்தின் விலை.
3: Gold rate
4: brought to you by Ain Gold Wallet app la verum 1 dirham mudal gold purchase pannalam. Referent earn first purchase bonus kuda irukku. Available in Play Store and App Store.
0: Okay, na vandu 18 karat la irundharamikiren. 18 karat thangam vandu 377.75 dirhams aavum. 21 karat thangam 440.50 dirhams aavum. 22 karat thangam 459.50 dirhams aavum. 24 karat thangam 496.25. இன்னைக்கு தான் ரேட் எல்லாமே 500 கீழ வந்துருச்சு இப்போ. Including 24 karat.
2: இன்று தங்கத்தின் விலை.
3: Gold rate
4: brought to you by Ain Gold Wallet app la verum 1 dirham mudal gold purchase pannalam. Referent earn first purchase bonus kuda irukku. Available in Play Store and App Store.
2: Back to back
3: adutha rendu paattu

0: ஒருங்கிணைந்த சூழல் அமைப்பு இருந்தா விற்பனை, நிதி, மனித வளம், சந்தைப்படுத்துதல், சேவை மையம் எல்லாமே ஒன்றாக ஒத்திசைவாக மாறும். தலைமையில் அணுக்கம், குழுக்களில் இணக்கம், முடிவுகளில் வேகம். மறைமுக செலவுகள் இல்லாத மிடுக்கான நிர்வாகத்துக்கு தேவையான ஒரே மென்பொருள் ஜோஹோவினை பெற இன்றே zoho.com வருக அல்லது 800 ஜோஹோ அழைக்கவும்.
1: ஒரு நல்ல ஹோஸ்டனா எப்படி இருக்கணும் தெரியுமா? ஷோக்கு ஆன் டைம்க்கு வரணும், கேக்குறதுக்கு முன்னாடியே கண்டென்ட்டா தரணும், மொத்தத்துல ரொம்ப ரொம்ப நல்லவனா இருக்கணும்.
2: ஆனா எனக்கு கிடைச்சது
3: எனவே 4 மணி ஆயிடுச்சா, சரி ரெண்டு பாட்டு போடு நான் வந்துடுறேன். ஒரு தரமான ஹோஸ்ட்னா எப்படி இருக்கணும் தெரியுமா? என் கூட எப்பவுமே சிம்பிளே இருக்கணும். நான் பிரெயின் ராட்டா பேசினா கூட கைத்தட்டி சிரிக்கணும். மொத்தத்துல கோஹோஸ்ட் கோஹோஸ்டா இருக்கணும்.
4: எனக்கும் தான் ஒருத்தி இருக்காங்க.
5: போன் ரிங் ஆச்சா? சாரி, சைலண்ட்ல போட
4: மறந்துட்டேன். நிவி
5: இதா கேட்ட ஓவர் திங்க் பண்றதனா கவனிக்கவே இல்ல. மட்டும் சொல்லு, மட்டும் சொல்லு.
2: உணர்ந்துட்டாங்க, திருந்திருவாங்கன்னு நினைக்கிறேன்.
5: டேய் டேய் டேய், என்ன பத்தி எல்லாமே போட்டு குடுத்துட்டியா? அவ்வளவுதானே நம்ம நட்பு? முடிஞ்சு. இதோட உனக்கும் எனக்குமான ஃப்ரெண்ட்ஷிப் கட்டு. நான் கிளம்பி இந்தியா போறேன். நான் இந்தியால இருந்து வீக்கெண்ட் ஷோ தான் பண்ணுவேன். அப்ப கூட நான் உன் கூட ஷோ பண்ண மாட்டேன். முடிஞ்சு. தனியாவே பண்றா ஈவினிங்க.
3: நிவி நிவி போகாத, போயிட்டியா? அப்ப 4 மணி நேரம் நான் மட்டும் ஜாலியா தனியா ஷோ பண்ணவா? ஓகே ஓகே, பாய்.
6: மற்றும் இந்த வருஷத்தோட பிகஸ்ட் மூவியான பேட்ரியட் மற்றும் பல பிளாக் பஸ்டர் மூவிஸ் வெறும் 99.99 dirhams per year ல என்ஜாய் பண்ணுங்க.
7: மசாலா கேஃபே brought to you by Bima Jewelers ஓட ஹோம் அகைன் செலிப்ரேஷன்ல கோல்ட் செயின் அண்ட் பேங்கிள்ஸ்க்கு வெறும் 1.99% மேக்கிங் சார்ஜஸ் அண்ட் டைமண்ட் ஜுவல்லரில 1899 dirhams off.
8: சார் ஒரு நிமிஷம் சார், எனக்கு ஷோ பண்ண வராது. ஏன்னா எனக்கு ஷோ பண்ண வந்தது. நல்லா ஷோ பண்ண வர ஒருத்தனை.
9: சார் ஒரு நிமிஷம் நீங்க ஒழுங்கா ஷோ பண்ணுங்க சார்.
10: நீங்க கேட்டுட்டு இருக்கிறது மசாலா கஃபே வித் ஆர்ஜே மது, ஒன்லி ஆன் 89.4 தமிழ் எஃப்எம்.
11: மாஸ்டர் சூடா ஒரு பாட்டு,
12: சுட சுட புத்தம் புது பாட்டு.
13: Brought to you by PropShell Property Oda. 28 June, Ramada Corner, Abu Dhabi, NRA Meetup, 10 gold coins and 10 square feet extra free.

0: ஒரு கதை சொல்லட்டுமா சார்?
1: சொல்லு.
0: நீ பாட்டு போடுறவன், நான் பாட்டு கேட்கிறவன், என்னைக்குமே ரெண்டு பேரும் ஒன்னா இருந்தா தான் சார் சூப்பர்.
2: தலைவர் சாங் ஆஃப் தி ஆர் brought to you by பாஷா பாய் பிரியாணி. ஆத்தென்டிக்கான திண்டுக்கல் சீரக சம்பா பிரியாணி அண்ட் சென்னை பாய் வீட்டு கல்யாண பிரியாணியை இப்பவே ருசித்து ரசிக்க விசிட் பாஷா பாய் பிரியாணி கராமா. கார்பரேட் அண்ட் பல்க் ஆர்டர்ஸ் ஆல்சோ அக்செப்டட்.
3: Give me one touchdown, yeah! Give me two touchdown, yeah!

0: தொடர் பயணங்களால உடம்புக்கு தேவையான போதிய ஓய்வு இல்லாம சோர்வா இருக்கிற உங்களுக்கு ஆயுர்வேத ட்ரீட் தான் ஆயுர் ட்ரீட் ஆயுர்வேதா.
1: ஆயுர் ட்ரீட் ஆயுர்வேதா கிளினிக், டுபாய் சிலிக்கன் ஓயசிஸ் மற்றும் டிஐபி.
2: கார்ல அப்பப்போ பிரச்சனை வர ஏசியோ இல்ல பிரச்சனை வந்தா ஸ்பேர் பார்ட்ஸ் அண்ட் சர்வீஸ்ல ப்ராப்ளம் வர சாதாரண ஏசி பிராண்ட் இல்லடா இது. Denso's UAE's first distributor, 1982 lerunde Danya Refrigeration oda mukhyamana angam JM brand AC da. JM brand AC da.
3: Danya Refrigeration, Sharjah, Dubai. 40 aandugalukku melana anubavam since 1982.
4: Inda vacation ku anbudan ungalai kaathirukkum anbu koriyavargalukku oru golden surprise kudutha eppadi irukum? Malabar Golden Diamonds in golden summer offer in diamond and precious gem jewelry vaangumbodhu free cash vouchers perunga. Unga பழைய தங்க நகைகள் எங்க வாங்கியிருந்தாலும் அதை எந்த கழிவும் இல்லாமல் எக்ஸ்சேஞ்ச் பண்ணிக்கலாம். செய்கூலி 1.99% இருந்து ஸ்டார்ட் ஆகுது. இந்தியாவில் இம்போர்ட் டியூட்டி ரிவிஷன் மூலமா நீங்க இப்போ UAE-ல தங்கம் வாங்கும் போது கோல்ட் ரேட் 15% வரை சேமிக்கலாம். உடனே மலபார் கோல்டன் டைமண்ட்ஸ் விசிட் பண்ணுங்க.

0: இன்னைக்கு வந்து டைப்ரைட்டர் டேவா. ஸோ இன்னைக்கு எதை பற்றி பேச போறோம்னா, எந்த ஒரு பொருள் லைக் டைப்ரைட்டர், ஃபேக்ஸ் மிஷின், ஃப்ளாப்பி டிஸ்க், லேண்ட்லைன் ஃபோன்லாம் இப்போ பெருசாக யூஸ் பண்ணுறது கிடையாது. ஒரு காலத்தில் இருந்திருக்கும், ஒரு காலத்தில் அதோட தேவை வந்து பயங்கரமாக இருந்திருக்கும். ஆனால் போக போக அதை பற்றி மக்கள் பெருசாக பேசியிருக்க மாட்டாங்க. அதை யூஸும் நம்ம அப்படியே எவென்ச்சுவலாக பண்ணுறதை ஸ்டாப் பண்ணியிருப்போம். அது ஒரு பட்டன் ஃபோனாக இருக்கட்டும், நோக்கியா எக்ஸ்பிரஸ் மியூசிக் அப்படிலாம் சொல்லிட்டு ஒரு ஃபோன் வச்சிருப்போம்ல. அந்த மாதிரி இப்போ நான் எக்ஸிஸ்டண்ட்டாக இருக்கக்கூடிய, ஒரு காலத்தில் எக்ஸிஸ்டண்ட்டாக இருந்த எந்த ஒரு பொருளை நீங்கள் பயங்கரமாக மிஸ் பண்ணுறீங்க, இதான் இன்னைக்கான தலைப்பு. 800-8940 நீங்கள் கால் பண்ணலாம்.
1: Traffic update. Brought to you by Jetor UAE. Jetor-oda unbeatable summer offer la buy now pay next year, 0 VAT, 0 interest and 966 AD EMI la unga brand new SUV ku upgrade aagunga.
0: அல்கேல் ரோட்ல போயிட்டு இருக்கீங்களா? அல்கேல் ரோட்ல ஒரு கிராஷ் ரிப்போர்ட் ஆயிருக்கு. ஸோ துபாய் ஹில்ஸ் மால் போறதுக்கு முன்னாடி அதனால பயங்கர ஸ்லோவா இருக்கு. ஃப்ரம் பிசினஸ் வே நீங்க போயிட்டு இருக்கீங்க அப்படின்னா இட்ஸ் வெரி வெரி ஸ்லோ. அதே மாதிரி E44 இஸ் ஃபைன், அங்கே எதுவும் பெருசாக டிராஃபிக் இல்லை, அங்கே ஒரு கிராஷ் போட இருந்துச்சு, பட் இருந்தாலும் இட்ஸ் ஃபைன் அண்ட் குட் கோ. E611 டுவர்ட்ஸ் நீங்கள் ஷார்ஜா போயிட்டுருக்கீங்க, டுவர்ட்ஸ் S116 போயிட்டுருக்கீங்க அப்படின்னா ரெண்டு கிராஷ் போட இருக்கு. அதனால E611 அந்த கவனிக்கு பேரலாக அப்படியே கொஞ்சம் ஸ்லோ மூவ்மெண்ட் இருக்கு. E311 டுவர்ட்ஸ் துபாய் கொஞ்சம் ஸ்லோ. அதே மாதிரி ஷார்ஜா ஆல் இண்டஸ்ட்ரியல் ஏரியாஸ் கனெக்டிங் டு மலையா ஸ்ட்ரீட் ஸ்லோ. அண்ட் மற்றபடி நீங்கள் பெருசாக சொல்லிக்கிற அளவு டிராஃபிக் இல்லை. இங்கே இருந்துச்சுன்னா நீங்கள் கால் பண்ணி அப்டேட் பண்ணுங்க. சரியா?
1: Traffic update. Was brought to you by Jetor UAE, a part of Elite Group Holding.
0: Already இப்ப நம்ம கூட யார பேசுறாங்கனு பார்க்கலாம். வணக்கம், யாரங்க பேசுறீங்க?
2: வணக்கம் bro, ஷாஹுலமி ஹப்சாவங்க
0: பேசுறேன். ஷாஹுலமி இங்க இருந்து பேசுறீங்க? டப்சாவா?
2: ஹப்சான்ல இருந்து
0: ஷாஹுலமி. ஓகே ஷாஹுலமி, சொல்லுங்க, எந்த ஒரு பொருளை நீங்க பயங்கரமா மிஸ் பண்றீங்க? இப்ப நான் எக்ஸிஸ்டன்ட்டா இருக்கக்கூடிய பொருள்
2: 1100
0: என்னும் கல்லு. அத நான் கல்லுன்னு சொல்லுவேன், ஏன்னா கல்ல கீழ போட்டா கூட உடையும். 1100 லாரி இடில ஏத்தனை கூட உடையாது. ஒரு சில பேர்
2: இன்னும்
0: ஒரு 15 வருஷம் கழிச்சு அதை வித்து ஆளுக்கு பாதி எடுத்துக்குமா? கஷ்டப்பட்டு ஓகே சொல்றீங்களே. சரி ஓகே, நான் எடுத்துக்க மாட்டேன். நீங்க நான் உங்களுக்கு விக்கிறதுக்கு ஆள் ஏற்பாடு பண்ணி தரேன், நீங்க கமிஷன் கொடுத்துருங்க. சரியா? பட்டாணி சைஸுக்கு இருக்கும் அது, பாத்தீங்கன்னா தேவா அவர்களுடைய இசையில ஒரு பாட்டு கேட்க போறோம். சாரி, தேவா படத்துல இருந்து ஒரு பாட்டு கேட்க போறோம், மாத்தி சொல்லிட்டேன். சரி, ஆக்சுவலா தேவா அவர்கள் வந்து நிறைய அந்த கொலம்பியன் பாட்டு, ரஷ்யன் பாட்டு, இந்த மாதிரி மூவிலாம் இன்ஸ்பயர் பண்ணி நிறைய பாட்டுலாம் போட்டிருப்பாரு. கொலம்பியாவில் இருக்கக்கூடிய ஒரு பெண், அவங்க வந்து என்ன பண்ணிருக்காங்கன்னா ஒரு பாட்டு போட்டிருக்காங்க. ஏய், நீங்க எப்படி தமிழ்ல இந்த பாட்டை போட்டீங்க அப்படின்னு சொல்லிட்டு அவங்க வந்து கேட்டிருக்காங்க. ஸோ அந்த கொலம்பியன் பாட்டு அப்படியே ஒரு தமிழ் பாட்டா இருக்கு. அது என்ன பாட்டுங்கிறது அப்புறமா நான் சொல்கிறேன். தேவா இந்த படத்துக்கான மியூசிக் டைரக்டர் தேவா அவர்கள் தான். செல்வா படத்துக்கு மியூசிக் டைரக்டரும் தேவா அவர்கள் தான். ஸோ தேவா படத்திலிருந்து ஒரு கடிதம் பாட்டு வருது எஸ்பிபி அவர்களோட வாய்ஸில். 89.4 தமிழ் எஃப்எம் லார்ஜ் வந்து பேசிகிட்டு இருக்கேன். தொடர்ந்து பேசுவோம். எந்த ஒரு பொருள் நாஸ்டாலஜிக்காக நமக்கு இருக்கும், இப்போ ஒரு காலத்தில் அது பயங்கரமாக யூஸ் பண்ணியிருப்போம், அட்லீஸ்ட் தேய்ச்சிருப்போம், ஆனால் இன்றைக்கி வந்து அது நான் எக்ஸிஸ்டண்ட்டாக போயிருக்கும். அது என்னங்கிறது தான் இன்றைக்கான கேள்வி.
1: Golden Song of the Hour. Golden Song of the Hour. Brought to you by Pride Collection அளிக்கும் தன்னம்பிக்கையுடன் உங்கள் வாழ்க்கை மிளிரட்டும். Joya Lucas, the world's favorite jeweler.

0: ப்ளீஸ் லவ் மீ மை லவ். தமிழ ஃபோம்ல ஆர்ஜே, இது இவ்வளோ பெரிய பேசும் பொருளாக மாறும் தெரிஞ்சுன்னு தான் நான் ஊர்லேயே இருந்திருப்பேன். ஏன் நாங்களாம் மசாலா கஃபே ஷோ பண்ணக்கூடாதா?
1: தாராளமாக பேசுங்க சார், ஆனால் வாய் கொஞ்சம் நேரம் வச்சு பேசுங்க சார்.
2: நீங்கள் கேட்டுட்டு இருக்கிறது மசாலா கஃபே வித் ஆர்ஜே மது, ஓன்லி ஆன் 89.4 தமிழ் எஃப்எம்.
3: ALD ப்ராப்பர்ட்டிஸின் 4 ஆண்டு

0: பண்ற எல்லா கஸ்டமருக்கும் ஃப்ரீ கோல்ட் காயின் அண்ட் ஃப்ரீ ரெஜிஸ்ட்ரேஷன் பட்டா கொடுக்க போறாங்க. வெறும் 999 திரம்ஸ் கொடுத்து உங்க ட்ரீம் பிளாட்ட புக் பண்ணுங்க. கான்டாக்ட் 056-364-3646.
1: இந்திய பாரம்பரியத்தை பிரதிபலிக்கும் நகைகளை அமீரக மக்களுக்கு வழங்கி வரும் அன்னதங்கம் கோல்டன் டைமண்ட்ஸோட லேட்டஸ்ட் ஆஃபர்ஸ் கேள்விப்பட்டீங்களா? டைமண்ட் அண்ட் பிரஷர்ஸ் அன்கட் ஜுவல்லரி மேக்கிங் சார்ஜஸ் அண்ட் 40% ஆஃப் ஆன் டைமண்ட் அண்ட் பிரஷர் ஸ்டோன்ஸ் ஜுவல்லரி ரேட், 40% ஆஃப் ஆன் 22 and 18 கேரட் ஜுவல்லரி மேக்கிங் சார்ஜஸ் அண்ட் 30% டிஸ்கவுண்ட் ஆன் சர்டிஃபைட் பிளாட்டினம் ஜுவல்லரி. இன்னும் ஏராளமான ஆஃபர்ஸ் உங்களுக்காக ஒன்லி அட் அன்னதங்கம் கோல்டன் டைமண்ட்ஸ், கிராமா சென்டர், துபாய்.

0: 89.4 தமிழ் FM-இல் திங்கள் முதல் வெள்ளி வரை இரவு 8 மணி முதல் 11 மணி வரை.
1: அன்புடன் நான் brought to you by Ayutreat Ayurveda. பிரச்சனை எதுவாக இருந்தாலும் அதற்கு ஒரே தீர்வு Ayutreat Ayurveda, DIP மற்றும் Silicon Oasis. Call 0588204172.
2: நீங்கள் கேட்டுக்கொண்டிருப்பது 89.4 தமிழ் FM. 89.4 தமிழ் FM.

0: ஓகே. ஸோ இன்றைக்கி டைப்ரைட்டர் டே அப்படிங்கிறதால இந்த தலைப்பு நம்ம எடுத்திருக்கோம். எந்த ஒரு பொருளை நீங்கள் ஒரு காலத்தில் பயங்கரமாக யூஸ் பண்ணியிருப்பீங்க, ஆனால் இப்போ வந்து அது இல்லையன்னு சொல்லிட்டு ஃபீல் பண்ணுவீங்க. சார் அது இருந்தால் செம்மையாக இருந்திருக்கும்ல. அந்த ஃப்ளாப்பி டிஸ்கில் 1.44 MB அதை வச்சுக்கிட்டு பயங்கரமாக நம்ம வந்து யூஸ் பண்ணியிருப்போம். இப்போ எத்தனை டிவி கொடுத்தாலும் நமக்கு பத்த மாட்டேங்கிறேன்னு சொல்லிட்டு ஃபீல் பண்ணிக்கிட்டு இருப்போம். வணக்கம், வேற எங்கிருந்து பேசுகிறீங்க?
1: வணக்கம், அதான் துபாயிலிருந்து பேசுகிறேன், சரத்குமார்.
0: சரத்குமார் சொல்லுங்க சார்.
1: நான் இந்த டேப் ரிகார்டர் ரொம்ப மிஸ் பண்றேங்க. டேப் ரிகார்டரும் ஈவன் இந்த பழைய ரேடியோ எஃப்எம்ஏ சிலோன் எஃப்எம் காலையில தென்காட்சி சாமிநாதனுடைய அந்த இன்று விஷயங்களை ரொம்ப மிஸ் பண்றதா ஃபீல் பண்றேன்.
0: இந்த ஆண்டனாவை இழுத்து பிடிச்சி எங்க சீன் பார்த்து
1: உள்ளுக்குள்ள
0: இருக்கிற அந்த பிலிம் எல்லாம் சுத்திக்கும், அத வந்து பேனா விட்டு திருகினாதான் வரும்.
2: பேசுறீங்க
1: செங்கல் அதுக்கப்புறம் அதுக்கப்புறம் பிளாக்பெரி.
0: ஓகே,
1: அதுக்கப்புறம் சாரி பிளாக்பெரிக்கு முன்னாடி ரிலையன்ஸ் ஒண்ணு விட்டாங்க, கைத்துல மாட்டிக்கிட்ட அந்த சின்ன கேமரா மாதிரி இருக்கும்
0: அதெல்லாம் ஒரு காலத்துல வச்சிருந்தா சம பிரஸ்டீஜ்ல ஏ பிளாக்பெரி போன் வச்சிருக்கான்டா இவன் அப்படிலாம் பேசுவாங்க.
1: ஆமா, நான் சொல்றது வந்து சண்முகால பண்ணும் போது 1997.
0: ஓகே ஓகே, அதான் என் காலேஜ் தான், நம்ம காலேஜ் தான்.
1: ஆமா தெரியும், நீங்களும் அங்கதான் படிச்சீங்கன்றது. சேதுராமன் சார் பையனுடைய கிளாஸ்மேட் தான் நானு.
0: அப்படியா?
1: நினைக்கிறேன். ரொம்ப நன்றி. அதுக்கப்புறம் வந்துட்டு அகைன் ஒரு நோக்கியா, இந்த போன் எல்லாமே தூக்கி போடல வச்சிருக்கேன், இன்னும் லைவ்ல தான் இருக்கு. அப்பப்ப சார்ஜ் போட்டு அப்பப்ப தேவையானதெல்லாம்
0: பாத்துக்குவேன்.
1: புகைப்படம் எல்லாம் முக்கியமானது. கிரிக்கெட் பாலாஜி வந்து காளிகாம்பாள் கோயில்ல என்னுடைய பொண்ணு 3 வயசு அப்போ இருந்த போட்டோவும் அதுலயே இருக்கு பிளாக்பெரியில.
0: எப்பாடி சூப்பர் சூப்பர்.
1: அந்த மெமரிஸ் எல்லாம் அப்படியே இருக்கும்னால அது அதெல்லாம் டவுன்லோட் பண்ண முடியாது அந்த டைம்ல.
0: கரெக்ட் கரெக்ட் கரெக்ட்.
1: அது அப்படியே வச்சிட்டு இருக்கேன். இப்போ சாம்சங் போற ஆப்பிள் அகைன் வந்து சாம்சங் S26.
0: அப்கிரேட் ஆயிட்டே இருக்கீங்களே, பரவாயில்ல. ஓல்டே வச்சிருக்கீங்க, நியூ வச்சிருக்கீங்க. சூப்பர் சார், சூப்பர் சார். தேங்க்யூ ஸோ மச் கால் பண்ணதுக்கு ஐயா. மகிழ்ச்சி உங்களோட பேசினதுல. ஸோ இந்த மாதிரி ஒவ்வொருத்தகிட்டையும் கேட்கும்போது பார்த்தீங்களா, அவங்க வச்சிருக்கக்கூடிய பொருள்லாம் அப்படியே ஒன்றுன்னா வெளியே எடுத்து விடுறாங்க. அந்த அளவுக்கு ஒரு ஞாபகங்களை வந்து அந்த பொருட்கள்லாம் நம்ம கொடுத்துருக்கு அப்படிங்கிறதா உண்மை. எனிவே சார், நம்ம தொடர்ந்து பேசுறதுக்கு முன்னாடி ஒரு சின்ன ரெக்கமெண்டேஷன் உங்களுக்கு நான் இப்போ கொடுக்க போகிறேன். நவராசாலேருந்து நானும் பாடுதா இப்போ கேட்க போகிறோம். இந்த பாட்டு வந்து பயங்கர ஒரு மெமரபிள் பாட்டு. ஏன்னா ஃப்ளைட்டில் போகும்போதுலாம் ரெகுலராக கேட்கக்கூடிய பாட்டில் இந்த பாட்டு நீங்கள் வந்து இருக்கும். அதுக்கு முன்னாடி நீங்கள் இப்போ கோல்டு வாங்கலாம் அப்படின்னு யோசிச்சுட்டு இருக்கீங்கன்னா, கோல்டு வந்து செம கம்மியாக இருக்குல்ல, இதுதான் வந்து ரைட்டான டைம் கோல்டு வாங்குறதுக்கு. எங்கே வாங்கலாம்? நீங்கள் வெறும் 1 திர்ஹாம்லேருந்தே கோல்டு வாங்கலாம் தெரியுமா? ஆ, 1 திர்ஹாம் தருவாங்க கோல்டு. நீங்கள் நினச்சிங்கன்னா தராங்க. ப்ளே ஸ்டோர் அண்ட் ஆப் ஸ்டோரில் எயின் கோல்டு வாலெட் ஆப்பை டவுன்லோட் பண்ணுங்கள். AIN எயின் கோல்டு வாலெட் ஆப்பை டவுன்லோட் பண்ணுங்கள். இது சேஃப் அண்ட் லைசன்ஸ்ட். ஃபர்ஸ்ட் பர்ச்சேஸ் நீங்கள் பண்ணுறீங்கன்னு வச்சுக்கோங்களேன். இதில் நீங்கள் வந்து 100 திர்ஹாம்ஸ்க்கு ஒரு கோல்டு வாங்குறீங்க அப்படின்னா உங்களுக்கு அதில் ஆஃபர் கிடைக்கும். 20 திர்ஹாம்ஸ் ஒர்த் கோல்டு வந்து ஃப்ரீயாக கொடுத்துருவாங்க. பாயிண்ட் நம்பர் 1. பாயிண்ட் நம்பர் 2, உங்கள் ஃப்ரெண்டை நீங்கள் ரெஃபர் பண்ணுறீங்கன்னு வச்சுக்கோங்களேன். அவங்களுக்கு 20 திர்ஹாம்ஸ் சாரி அவங்களுக்கு 20 திர்ஹாம்ஸ் ஒர்த் கோல்டு கிடைக்கும். 100 பர்ச்சேஸ் பண்ணும்போது உங்களுக்கு 10 திர்ஹாம்ஸ் போனஸாக வந்து கிடைக்கும். ஸோ விட்ரால் ரொம்ப ஈஸி. நீங்கள் கோல்டு பார் இல்லை காயின் இல்லை கேஷ் ரிடம்ஷனாக கூட பண்ணிக்கலாம். டோர் டெலிவரி ஆப்ஷன் முதற்கொண்டு எல்லாமே இருக்குது. கூடவே அவங்க வந்து ஒரு ஸ்டோர் வச்சுருக்காங்க, அதை நீங்கள் விசிட் பண்ணுங்கள். நல்ல கன்வீனியன்ட் பார்க்கிங்கோட. இல்லை நீங்கள் மெட்ரோவில் போகிறீங்க அப்படின்னா கோல்ட் சூக் மெட்ரோலேருந்து 2 நிமிஷம் தான். ஐன் கோல்டன் டைமண்ட்ஸ் எல்எல்சியை நீங்கள் விசிட் பண்ணலாம். ஓகே. அப்படி இல்லைனா அயன் கோல்டு வாலெட் ஆப்பை டவுன்லோட் பண்ணுங்கள், சிம்பிளாக வேலையை முடிச்சிருங்க. அண்ட் அப்புறம் என்ன ஜாலி தான், கோல்டு வந்து எவ்வளோ கம்மி ரேட்டில் எவ்வளோ சீக்கிரம் வாங்கி வைக்கிறீங்களோ இன்னும் கொஞ்ச நாள் அது சருன்னு ஏறும்போது நீங்கள் பயங்கரமாக சந்தோஷப்படுவீங்க. இந்த நவரா சாப்பிடத்துலேருந்து நான் ஃப்ளைட்ல ரெகுலராக கேட்குறேன், நானும் பாட்டை கேட்டு ஒரு மணிக்கு மேலே தொடர்ந்து இந்த தலைப்பில் நம்ம பேசுவோம். இது நம்ம ரேடியோ நம்ம மியூசிக்
2: மசாலா கேஃபே brought to you by பீமா ஜுவல்லர்ஸோட ஹோம் அகெயின் செலிபிரேஷன்ல கோல்ட் செயின் அண்ட் பேங்கிள்ஸ்க்கு வெறும் 1.99% மேக்கிங் சார்ஜஸ் அண்ட் டைமண்ட் ஜுவல்லரியில 1899
3: dirhams ஆஃப்.
4: You are listening to Masala Cafe with RJ Madhu, only on 89.4 Tamil FM.

0: 99.4 தமிழ் FM. நம்ம ரேடியோ, நம்ம மியூசிக்.
1: 89.4 தமிழ் FM இன் செய்தி சுருக்கம். Brought to you by Divya Auto Spare Parts, authorized dealers of Toyota, Lexus, Nissan, Mitsubishi and Isuzu.
2: வணக்கம், செய்தி சுருக்கம் தொகுத்து வாசிப்பவர் கிருஷ்ணி மணிபாலன்.
1: தமிழக செய்திகள்.
2: தவிகாவினர் அதிமுகவின் ஓர் அணியினரை மட்டுமே சந்தித்தது குறித்த கேள்விக்கு அமைச்சர் நிர்மல்குமார் பதிலளித்துள்ளார். எடப்பாடி பழனிசாமியை சந்திக்கவும் நாங்கள் நேரம் கேட்டோம் என்று அவர் கூறினார். நான் முதல்வன் திட்டத்தின் பெயர் திறன் மேம்பாடு என மாற்றப்பட்டுள்ளது எனவும் அமைச்சர் நிர்மல்குமார் தெரிவித்தார். பெயர் மட்டுமே மாற்றப்பட்டுள்ளது, நான் முதல்வன் திட்டம் முடக்கப்படவில்லை என்று அவர் கூறினார். தாவைக்கு ஆட்சியில் தவறு செய்யும் நபர்கள் மீது நடவடிக்கை எடுக்கப்படும், அவர்களை காப்பாற்ற மாட்டோம் என்று அவர் கூறினார். விவசாயிகளின் 5,932 கோடி ரூபாய் பயிர்க்கடன் தள்ளுபடி செய்யப்பட்டுள்ளதாக தமிழ்நாடு அரசு அரசாணை வெளியிட்டுள்ளது. மொத்தமாக 14,43,504 விவசாயிகளின் 5,932 கோடி ரூபாய் பயிர்க்கடன் தள்ளுபடி செய்யப்பட்டுள்ளது. இதேவேளை ஊரக வளர்ச்சித்துறையில் 66 இணை இயக்குநர்களை பணியிட மாற்றம் செய்து தமிழ்நாடு அரசு உத்தரவிட்டுள்ளது. மேலும் சிங்கப்பெண் அதிரடிப்படையை அழைக்க 1091 என்ற உதவி எண்ணை காவல்துறை அறிவித்துள்ளது. 112 என்ற அவசரகால உதவி எண்ணுடன் சிங்கப்பெண் அதிரடிப்படையின் 1091 உதவி எண் இணைக்கப்பட்டுள்ளது. பெண்கள், குழந்தைகள் எளிதாக உதவியை பெறும் வகையில் 1091 என்ற உதவி எண் அறிவிக்கப்பட்டுள்ளதாக காவல்துறை தெரிவித்துள்ளது.
1: இந்திய செய்திகள்.
2: இந்தியாவில் டெலிகிராம் மீதான தற்காலிக தடை நீக்கப்பட்டுள்ளது. நீட் மறுதீர்வு நிறைவடைந்ததை தொடர்ந்து டெலிகிராம் மீதான தற்காலிக தடையை நீக்கி மத்திய அரசு நடவடிக்கை எடுத்துள்ளது. இதனால் டெலிகிராம் செயலி மீண்டும் வழக்கம் போல் செயற்பட தொடங்கியுள்ளது. டெலிகிராம் செயலியை முழுமையாக பயன்படுத்த முடியாத வகையில் தடை விதிக்கப்பட்டிருந்ததுடன் பயனர்கள் அனுப்பிய செய்திகளை திருத்தும் வசதியையும் ஜூன் 30 வரை முடக்குமாறு மத்திய அரசு உத்தரவிட்டிருந்தது. இந்த நடவடிக்கையை எதிர்த்து டெலிகிராம் நிறுவனம் டெல்லி உயர்நீதிமன்றத்தில் மனு தாக்கல் செய்தது. ஆனால் அந்த மனுவை நீதிமன்றம் தள்ளுபடி செய்திருந்தது.
1: இலங்கை செய்திகள்.
2: பயங்கரவாத தடை சட்டத்தை நீக்கும் நோக்கம் தற்போதைய அரசாங்கத்துக்கு இல்லை என்று இலங்கையின் முன்னாள் நீதி அமைச்சர் விஜயதாச ராஜபக்ச தெரிவித்துள்ளார். அவ்வாறு செய்வதற்கு தேவைப்படி தாம் அறிமுகப்படுத்திய புதிய சட்டமூலத்தை நடைமுறைப்படுத்துவதற்கான ஆற்றல் அரசாங்கத்திற்கு உண்டு என்று அவர் சுட்டிக்காட்டினார். பயங்கரவாத எதிர்ப்பு சட்டமூலத்தை நாங்கள் கொண்டு வந்தோம், அதை பாராளுமன்றத்தில் சமர்ப்பித்த போது தற்போதைய வெளிவிவகார அமைச்சர் விஜிதஹேரத் வெறுப்புடனும் கோபத்துடனும் நடுங்கிக் கொண்டு இந்த சட்டங்களை பாராளுமன்றத்தில் கொண்டுவர நாங்கள் அனுமதிக்க மாட்டோம், எங்களுக்கு தேவை பயங்கரவாதத்துக்காக புதிய சட்டங்களை கொண்டு வருவதல்ல, இருக்கின்ற சட்டத்தை முழுமையாக ஒழிப்பதுதான் என்று கத்தியது எனக்கு இன்றும் நினைவிருக்கின்றது என்று முன்னாள் நீதி அமைச்சர் விஜயதாச ராஜபக்ச தெரிவித்தார்.
1: அமீரக செய்திகள்.
2: பயணிகள் போக்குவரத்து சேவை எப்போது தொடங்கும் என்பது தொடர்பான அறிவிப்பை எத்திஹாத் ரயில் அறிவித்துள்ளது. எத்திஹாத் ரயில் நிறுவனம் அபுதாபி மற்றும் ஃபுஜைரா இடையிலான பயணிகள் ரயில் சேவையின் தொடக்க செயற்பாட்டு கட்டத்தை 2026 ஜூன் 30 அன்று தொடங்க உள்ளதாக அறிவிக்கப்பட்டுள்ளது. இந்த புதிய சேவையால் 2 அமீரகங்களுக்கும் இடையிலான பயண நேரம் சுமார் 1:45 குறையும் என்று தெரிவிக்கப்பட்டுள்ளது. துபாய் ரயில் நிலையம் மற்றும் அல் தாயித் ரயில் நிலையம் ஆகியவை செப்டம்பர் 30 அதிகாரப்பூர்வமான தொடக்கத்துடன் திறக்கப்படும். அல்தஃப்ரா பகுதியில் உள்ள நிலையங்கள் டிசம்பர் 30 அன்று திறக்கப்படும். எத்திஹாத் ரயில் சேவை ஐக்கிய அரபு அமீரகத்தின் தேசிய ரயில் வலையமைப்பை விரிவுபடுத்தும் முயற்சியின் ஒரு பகுதியாகும்.
1: உலகச் செய்திகள்.
2: இங்கிலாந்து தனது வரலாற்றிலேயே ஜூன் மாதத்தில் அதிக வெப்பமான நாளைய தினத்தில் அனுபவிக்கக்கூடும் என்று எதிர்பார்க்கப்படுகின்றது. வெப்பநிலை 35 °C கடந்து செல்லும் என்று கணிக்கப்பட்டுள்ளது. தற்போதைய ஜூன் மாத வெப்பநிலை சாதனை 35.6 °C ஆகும். இது 1976 பதிவானது. வாரத்தின் நடுப்பகுதியில் வெப்பம் மேலும் அதிகரித்து 40 °C வரை சென்றடையக்கூடும் என்று எதிர்பார்க்கப்படுகின்றது. இது இங்கிலாந்தில் இதுவரை பதிவான மிக அதிக வெப்பநிலையை விட 1 °C குறைவானதாகும். இங்கிலாந்தில் புதன்கிழமை முதல் வியாழன் வரை அதிகூடிய வெப்பம் தொடர்பிலான சிவப்பு எச்சரிக்கையை அந்நாட்டு வானிலை அலுவலகம் வெளியிட்டுள்ளது.
3: Brought to you by Zoho.com. Zoho AI பயன்படுத்தினா அனைத்து தரவுகளும் நாட்டிலேயே தங்கும். Visit Zoho.com or call 800 Zoho.
2: துபாய் புதிய வாடகை வசதி திட்டமான பிளெக்ஸி ரென்ட்ஸ் எனும் திட்டத்தை அறிமுகப்படுத்தியுள்ளது. இது வாடகை செலுத்துபவர்கள் வீட்டு செலவுகளை எளிதாக நிர்வகிக்க உதவுவதற்காக உருவாக்கப்பட்டுள்ளது. இதில் நெகிழ்வான கட்டண திட்டங்கள், மாதாந்த வாடகை செலுத்தும் விருப்பங்கள் மற்றும் பிற சலுகைகள் அடங்கும் என்று துபாய் காணி திணைக்களத்தின் வாடகை விவகார பிரிவு இயக்குநர் காலித் அல் ஷைபானி தெரிவித்தார். குடியிருப்பு நிலைத்தன்மையை மேம்படுத்துவது மற்றும் குடியிருப்பாளர்களின் வாழ்க்கை தரத்தை உயர்த்துவதே இந்த திட்டத்தின் நோக்கம் என்று கூறினார். வாடகை கட்டணங்களை மேலும் அணுகக்கூடியதும் எளிதாக நிர்வகிக்கக்கூடியதுமானதாக மாற்றுவதே இதன் முக்கிய இலக்கு என்று அவர் தெரிவித்தார். எமது அடுத்த செய்தி சுருக்கத்தை 2 மணிக்கு நீங்கள் கேட்கலாம். வணக்கம்.
4: 89.4 தமிழ் FM செய்தி சுருக்கம்
5: was brought to you by Danya Group of Companies since 1982.

0: 50% ஆஃபர் வேணுமாலே.
1: UAE அப்டேட் brought to you by ABC Cargo and Courier number 1 in GCC.
0: ஓகே, அபுதாபி டு ஃபுஜைரா சேவை வந்து விரைவில் தொடங்கவிருக்கு. ஸோ இதில் அபுதாபி டு ஃபுஜைரா சேவை ஜூன் 30th நீங்கள் புக் பண்ணிக்கலாம். வெப்சைட்டில் வந்து 50% லான்ச் டிஸ்கவுண்ட் கொடுத்துருக்காங்க. ஃபார் எக்ஸாம்பிள், நீங்கள் வந்து கம்ஃபர்ட் சீட்ஸ் 55 dirhams $120 ஃபார் ப்ரீமியம் கிளாஸ் புக் பண்ணுறீங்க அப்படின்னா, ப்ரீமியம் கிளாஸில் நீங்கள் போகிறதுக்கு இதாக ரைட் சாய்ஸ். ஏன்னா இப்போ 50% ஆஃபரில் நீங்கள் வந்து அழகாக போயிட்டு வந்துடலாம். செம்மையாக இருக்குது பார்க்குறதுக்கு, ஃபோட்டோஸ்லாம் நான் பார்த்தேன். ஸோ ஜூன் 30th வந்து அபுதாபி டு ஃபுஜைரா எத்திஹாட் ரயில் வந்து இயக்கப்படும். அதுக்கப்புறமா September 30th UAE எத்திஹாட் பேசஞ்சர் ரயில் நெட்ஒர்க் வில் அஃபிஷியலி லான்ச். ஸோ நீங்கள் வந்து எத்திஹாட் ரயிலோட ஆப் அண்ட் எத்திஹாட் ரயிலோட வெப்சைட்டில் நீங்கள் டிக்கெட்ஸ் புக் பண்ணிக்கலாம். ஸோ கம்ஃபர்ட் கிளாஸ் ப்ரைஸஸ் வந்து 109 அப்படியே 55 ஆயிருக்கு, அண்ட் ப்ரீமியம் கிளாஸ் வந்து 239 120 ஆயிருக்கு. ஸோ இதுதான் அந்த 50% ஆஃபரோட நான் சொன்ன விலை. ஸோ நீங்கள் இதுக்கு மேலே புக் பண்ணுறீங்க அப்படின்னா நீங்கள் ஃபுல் ப்ரைஸ் கொடுக்குற மாதிரி இருக்கும். இன்றைக்கே புக் பண்ணிங்க அப்படின்னா உங்களுக்கு 50% ஆஃப்லாம் இருக்குது. ஃபர்ஸ்ட் ட்ரெயின் டிபார்ட்ஸ் ஃப்ரம் அபுதாபி ஸ்டேஷன் அட் 8:19 AM அண்ட் ரெண்டு அதர் டேரக்ட் சர்வீசஸ் இருக்குது. 1:53 PM 6:39 PM அபுதாபி டு ஃபுஜைராக்கு ட்ரெயின் ஓடும். ஸோ முதல் ட்ரெயின் அப்படிங்கிறதுனால கண்டிப்பாக கூட்டம் செம்மையாக இருக்கும், எல்லோரும் வந்து எதிர்பார்ப்போடு போயிட்டு வருவாங்க. அதேமாதிரி ஃபுஜைரா பொறுத்த வரைக்கும் காலைல 5:34 முதல் வண்டி கிளம்பும், அண்ட் 10:59 5:28 ஈவினிங் 5:28 ரெண்டாவது மூன்றாவது வண்டிகள் ரெஸ்பெக்டிவ்லி கிளம்பும்.
1: UAE அப்டேட் brought to you by ABC Cargo and Courier. உலகம் முழுவதும் உங்கள் பொருட்களை அனுப்புங்க ABC Cargo-வின் back to home express services மூலமாக. ABC Cargo and Courier number 1 in GCC. Call or WhatsApp 800-916 or visit abccargo.ae. TNC apply.
0: Okay, சரிக்கு விழுந்த தங்கத்தின் விலை மறுபடி என்னங்கறத ஒரு சின்ன ரிமைண்டர் நான் கொடுத்துறேன்.
2: இன்று தங்கத்தின் விலை
3: gold rate
1: brought to you by Ain Gold Wallet app la verum 1 dirham mudal gold purchase pannalam. Referent earn first purchase bonus kuda irukku, available in Play Store and App Store.
0: ஓகே, ஸோ கோல்ட் ரேட்டை பொறுத்த வரைக்கும் இன்னைக்கு 23rd ஜூன் இல்லையா, எஸ் இன்னைக்கான கோல்ட் ரேட் கரெக்டாக வந்து நான் டாலர்ஸில் இல்லாமல் ஏடியிலே சொல்லிடுறேன், எப்பவுமே அதை தான் சொல்லுவேன். 18 கேரட்டை பொறுத்த வரைக்கும் 377.75 grams இருக்கு, அண்ட் 21 கேரட்டை பொறுத்த வரைக்கும் 440.50, 22 கேரட் 459.50, அண்ட் 24 கேரட் 496.25 ஏடியா இருக்கு.
2: இன்று தங்கத்தின் விலை
3: கோல்ட் ரேட்
1: brought to you by Ain Gold Wallet app la verum 1 dirham mudal gold purchase pannalam. Referent earn first purchase bonus kuda irukku, available in Play Store and App Store.
0: Okay, already ninga namo oru thalaipula pesikittu irundhom la, adu vandu enna thalaipu, oru kaalathula adu use pannirpom, fax, floppy disk, குட்டி குட்டி பட்டன் ஃபோன், இந்த மாதிரி பல விஷயங்கள் யூஸ் பண்ணிப்போம். அது போக போக வந்து அப்படியே நடைமுறை வாழ்க்கையில யூஸ் இல்லாம இருந்திருக்கும். அந்த பொருளை நீங்க பயங்கரமா மிஸ் பண்ணிருப்பீங்க, அது என்னங்கறதா கேள்வி.
2: Back to back.
3: அடுத்தடுத்து ரெண்டு பாட்டு.

0: 40 ஆண்டுகளுக்கும் மேலான அனுபவம் ஒரு நல்ல ஹோஸ்டனா எப்படி இருக்கணும் தெரியுமா? ஷோ ஆன் டைம்க்கு வரணும், கேக்குறதுக்கு முன்னாடி தரணும், மொத்தத்துல ரொம்ப நல்லவனா இருக்கணும்.
1: எனக்கு கிடைச்சது
2: எனிவே 4 மணி ஆயிடுச்சா, சரி ரெண்டு பாட்டு போடு, நான் வந்துடுறேன். ஒரு தரமான ஹோஸ்ட்னா எப்படி இருக்கணும் தெரியுமா? என் கூட எப்பவுமே சிங்க்லயே இருக்கணும். நான் பிரெயின் ராட்டா பேசினா கூட கை தட்டி சிரிக்கணும். மொத்தத்துல கோ ஹோஸ்டா இருக்கணும். எனக்கும் தான் ஒருத்தி இருக்காங்க.
3: போயிட்டியா அப்ப 4 மணி நேரம் நான் மட்டும் ஜாலியா தனியா ஷோ பண்ணுவா ஓகே பாய்
4: மற்றும் இந்த வருஷத்தோட பிகஸ்ட் மூவியான பேட்ரியட் மற்றும் பல பிளாக் பஸ்டர் மூவிஸ் வெறும் 99.99 dirhams per year.
5: சார் ஒரு நிமிஷம் சார், எனக்கு ஷோ பண்ண வராது. ஏன்னா எனக்கு ஷோ பண்ண வந்தது. நல்லா ஷோ பண்ண வர ஒருத்தனை.
6: சார் ஒரு நிமிஷம் நீங்க ஒழுங்கா ஷோ பண்ணுங்க சார்.
0: நீங்க கேட்டுட்டு இருக்கிறது மசாலா கஃபே வித் RJ மது, only on 89.4 தமிழ் FM.

0: ஓகே, நம்ம டாபிக் வந்து கண்டினியூ பண்ணலாம். எந்த ஒரு பொருளை நீங்கள் வந்து பயங்கரமாக மிஸ் பண்ணுறீங்க, அது ஒரு ஃபோனாக இருக்கலாம், ஒரு டைப்ரைட்டராக இருக்கலாம். எதுக்காக இந்த டாபிக்னா, இன்றைக்கி வந்து டைப்ரைட்டர் டே, அதனால தான் நான் வந்து எடுத்தேன். 800-8940 கால் பண்ணுங்க, 800-8940 நீங்களும் வந்து 89.4 தமிழ் எஃப்எம்ல மசாலா கஃபே நிகழ்ச்சியில் பேசணும் அப்படின்னு நினச்சிங்கன்னா, ஆர் இன்ஸ்டாகிராமில் ஆர்ஜி மதுன் இருக்கேன், எம்ஏடிஹெச் அங்கே வந்து நீங்கள் பேசலாம். ஸோ நிறைய பேர் வந்து சொன்ன ஒரு விஷயம் வந்து இந்த 1100 ஃபோன், இந்த கல் எனப்படும் 1100 ஃபோன். அதே மாதிரி இந்த ஃபோனை நம்பர்லாம் சுற்றி சுற்றி டயல் பண்ணுவோம் தெரியுமா, ஜிங் ஜிங் ஜிங் அப்படின்னு டயல் பண்ணும். அந்த ஃபோன் இப்போ கிடையவே கிடையாது. சிவாஜி படத்தில் வர ₹1 ஃபோன் இப்போ கிடையாது. இந்த மாதிரி நிறைய விஷயங்கள் இப்போ காணாமல் போயிடுச்சு, எக்ஸிஸ்டன்ஸ்லேயே இல்லை. அண்ட் அந்த சிஆர்டி மானிட்டர், கம்ப்யூட்டர்லாம் நம்ம யூஸ் பண்ணும்போது மானிட்டர் குண்டு அப்படி பெருசாக இருக்கும் தெரியுமா, அந்த மாதிரி மானிட்டர்லாம் இப்போ கிடையாது. ஸோ இந்த மாதிரி 1008 விஷயங்கள் நம்மளை சுற்றி இருக்குது, நம்ம மிஸ் பண்ணக்கூடிய விஷயங்கள், அதை பற்றி தான் இன்றைக்கி நம்ம பேசிகிட்டு இருக்கோம். நான் இப்போ அடுத்த ஃபோன் எடுக்கிறதுக்கு முன்னாடி டக்குன்னு உங்களுக்கு டிராஃபிக் எங்கே இருக்குன்னு கூட சொல்லிடுறேன்.
1: Brought to you by Jetor UAE. Jetor-oda unbeatable summer offer-la buy now pay next year, 0 VAT, 0 interest and 9.66 EMI-la unga brand new SUV-ku upgrade aagunga.
0: ஓகே, இப்போ பெருசாக எங்கேயும் டிராஃபிக் இருக்கிற மாதிரி எனக்கு தெரியல, ஆனால் இருக்கேன். E611 ஆமாம், அல்லவீர் பக்கத்துலலாம் பயங்கர ஸ்லோவாக இருக்குது. டுவர்ட்ஸ் ஷார்ஜா ரிங் ரோட் நீங்கள் போயிட்டுருக்கீங்க அப்படின்னா பயங்கர ஸ்லோவாக இருக்குது. அந்த இடத்துல வந்து கொஞ்சம் ரோடு ஒர்க்லாம் வேறு நடக்குது. ஓகேவா, அதே மாதிரி E11 இந்த அபுஷாகர் ஒன்றைக்கு போயிட்டுருக்கீங்கன்னா அங்கே கொஞ்சம் ஸ்லோவாக இருக்குது. அண்டு வழக்கம் போல் ஷார்ஜா இண்டஸ்ட்ரியல் ஏரியாஸ் அண்ட் மலையா ஸ்ட்ரீட், டுவர்ட்ஸ் வாசித் ஸ்கொயர் ரவுண்ட் அபவுட் இன் அல்தீத் ரோட், அண்ட் E311 ஒரு கிராஷ் வேறு போட்டு இருக்குது. டுவர்ட்ஸ் துபாய் வர டேரக்ஷனில் கரெக்டாக சேஸ் இந்த லேண்ட்ஃபில் பக்கத்தில் நினைக்கிறேன். அண்ட் மற்றபடி எங்கேயும் பெருசாக துபாய்க்குள்ளே டிராஃபிக் இருக்கான்னு கேட்டாலும் அந்த அல்கேல் ரோட்டில் கொஞ்சம் ஸ்லோ மூமெண்ட் இருந்துச்சு ஒரு கிராஷ்னால, அது இப்போ கிளியர் பண்ணிட்டாங்க அப்படின்னு நினைக்கிறேன். அந்த இடத்துல கொஞ்சம் மச் பெட்டர் மூவிங் டிராஃபிக்காக தான் இருக்குது. ஸோ இதான் தற்போதைய நிலவரம், மதியம் 1:30 படி.
1: Traffic update. Was brought to you by Jetor UAE, a part of Elite Group Holding.
0: ஓகே, எனக்கு செல்வா டபுள் செல்வா இருக்கு அவர் பேரில், அவர் மெசேஜ் பண்ணியிருக்காரு. டிவி நான் வந்து மிஸ் பண்ணுறேன், இப்போ என்னதான் ஃபிளாட் ஸ்க்ரீன் அந்த ஸ்க்ரீன் வந்தால் கூட அந்த குண்டு டிவி ஒன்று இருக்கும் தெரியுமா, அந்த

0: லிட்ரலி 2018-17. அது வரைக்கும் அந்த டிவியில் எந்த பிரச்சனையுமே வந்தது கிடையாது. எங்கள் அப்பா சண்டே ஆனால் அந்த டிவி வந்து அப்படி லைட்டாக தொடச்சி விடுவார், அவ்வளோதான். நத்திங் எல்ஸ், நத்திங் எல்ஸ். டிவியை அந்த பிளக்கில் அந்த சுவிட்சை போட்டிருந்தோம்ல, அதை கயட்டினது கூட கிடையாது. நாங்கள் எங்கள் பாட்டி வந்து எப்பயாவது இடி இடிச்சிச்சுன்னா கேபிள் ஒயரை மட்டும் பிடிங்க கூட சொல்லுவாங்க. ஏன்னா அந்த காலத்து டிவியில் இடி இடித்தா டிவி போயிருன்னு சொல்லிட்டு ஒரு பயங்கரமான மித்து இருக்கும்ல, அதனால் மித்து இல்லை அது உண்மைதான். ஸோ இப்போ அந்த மாதிரிலாம் கிடையாது, பவர் சப்ளைலாம் டோட்டலாக மாறி போயிடுச்சு. ஸோ இதுதான் இதை பற்றி தான் நீங்கள் பேசிகிட்டு இருக்கோம். தொடர்ந்து நம்ம பேசுவோம். இன்னும் கொஞ்சம் நேரத்தில் உங்களுக்கு பிடிச்ச பாட்டி நான் கொடுக்குறேன். 89.4 தமிழ் எஃப்எம் லார்ஜ் வந்து பேசிகிட்டு இருக்கேன். இது நம்ம ரேடியோ, நம்ம மியூசிக்.
1: மசாலா கேஃபே brought to you by பீமா ஜுவல்லர்ஸோட ஹோம் அகைன் செலிப்ரேஷன்ல கோல்ட் செயின் அண்ட் பேங்கிள்ஸ்க்கு வெறும் 1.99% மேக்கிங் சார்ஜஸ் அண்ட் டைமண்ட் ஜுவல்லரியில 1899 dirhams off. 91 போடு.

0: அண்ணாச்சி குமுதாவே விரும்பி கேட்கிற ஒரே எஃப்எம் 89.4 தமிழ் எஃப்எம் தான் அச்சி.
1: Flavor Song of the Hour brought to you by Basha Bhai Biryani. Authentic ana Dindukal Siraga Sambar Biryani and Chennai Bhai Vittu Kalyana Biryani ipave rusithu rasikka. Visit Basha Bhai.

0: of the hour was brought to you by Basha Bai Biryani, Vasil Hub Block 4, Karama.
1: Joint pain nalayum, proper body flexibility illamalum, rheumatoid arthritis nala kashtapadringla. Appo Ayurveda thirvirukke.
2: Ayu Treat Ayurveda Clinic, Dubai Silicon Oasis, Matrum DIP.
1: அம்மீரகத்திலிருந்து உலகின் கடை கோடி வரை உங்கள் வணிகம் எங்கும் நன்றாய் இயங்க தேவை ஜோஹோ. விற்பனை, நிதி, மனிதவளம், உதவி மையம் இயக்க தேவையான அனைத்து கருவிகளும் ஜோஹோவில் அடக்கம். வளரும் குழுக்கள், பெரிய சந்தைகள், புதிய வரம்புகள் தாண்டி உள்ளூர் முதல் உலக அரங்கம் வரை உங்கள் வணிகம் சிறக்க ஜோஹோ.
0: ஜோஹோ ஒரு அமைப்பு, முழு இயக்கம். அனைத்து வணிக தேவைகளையும் நிர்வகிக்க ஒரே தளம் ஜோஹோ. மேலும் அறிய zoho.com வருக அல்லது 800 ZOHO அழைக்கவும்.
3: இந்த சாம்ராஜ்யத்தின் மிக முக்கியமான சுயம்வரத்திற்கு உங்களை அன்புடன் வரவேற்கிறோம். நம் அனைவரின் அரசியான மனதை வெல்ல போட்டியிடும் போட்டியாளர்கள்.
4: ஹாய், நான் காஃபி.
5: ஹலோ, நான் தான் டிராவல்.
6: வணக்கம், நான் நினைவுகள்.
5: ஹாய், நான் தான் இயற்கை.
3: இதுல மனசோட மனச வெல்ல போவது யாரு?
5: எங்கப்பா மனசு காணோம்?
4: அங்கே பாருங்கள், போட்டிக்கு ராஜாவின் பாடல்கள் வருகின்றன.
5: ராஜா பாட்டு போகுது, மனசும் பின்னாடியே போகுதே.
7: ராஜா பாட்டு போட்டிக்கு வந்தால் மனதை வெல்லத்தானே செய்யும்.
1: வார நாட்களில் மதியம் 3 மணி முதல் 4 மணி வரை மனசார கேளுங்க ராக் வித் ராஜா, only on 89.4 தமிழ் FM. நம்ம ரேடியோ, நம்ம மியூசிக்.
8: தமிழ் FM-ல ஆர்ஜே. இது இவ்வளவு பெரிய பேசும் போர்லாம் மாறும் தெரிஞ்சிருந்தா நான் ஊர்ல இருந்திருப்பேன். ஏன் நாங்கெல்லாம் மசாலா கஃபேஸ்வா பண்ண கூடாதா?
5: தாராளமா பேசுங்க சார், ஆனா வாய் கொஞ்சம் நேரம் வச்சு பேசுங்க சார்.
1: நீங்க கேட்டுட்டு இருக்கிறது மசாலா கஃபே வித் ஆர்ஜே மது, only on 89.4 தமிழ் FM.
9: Chillax song of the hour.

0: முன்னாடி பாட்டு கொடுத்துட்டு தான் போவோம். 800-8940 கால் பண்ணி 889-40 நம்பர் கால் பண்ணி உங்களுக்கு பிடிச்ச பாட்டு கேட்கலாம். வணக்கம், இறங்கி பேசுறீங்க. தாவூத், எப்படி இருக்கீங்க தாவூத்? நல்லா இருக்கேன் தாவூத். சொல்லுங்க தாவூத், லஞ்ச் எல்லாம் ஆயிடுச்சா? லஞ்ச் சாப்பிட்டீங்களா?
1: லஞ்ச் இல்ல, ஒண்ணு இல்ல.
0: ரேடியோ வால்யூம் கம்மி பண்ணுங்க, ரெண்டு பேரும் உங்கள்ட்ட ஒரே நேரத்துல பேசுற மாதிரி இருக்கும். என்ன பாட்டு வேணும் தாவூதுக்கு?
1: எனக்கு மிஸ்டர் ரோமியோல இருந்து அந்த லாஸ்ட் பாட்டு இருக்கும்.
0: லாஸ்ட் பாட்டா?
1: அந்த வந்து
0: மெல்லிசையே இருக்கு, மோனாலிசா மோனாலிசா இருக்கு, ரோமியோ அட்டம் போட்டால் சுத்தும் பூமி சுத்தாதே, தண்ணீரை காதலிக்கும் மீன்களா இல்ல.
1: லாஸ்ட் அதான் அந்த படம் முடியும் போது
0: முத்து முத்து மழைன்னு ஒரு பாட்டு இருக்கு. இவ்வளவு பாட்டு தான் என்கிட்ட இருக்கு. ஸோ தொடர்ந்து சர்வே சந்தித்து கொண்டிருக்கும் கோல்டு விலை, அதுக்கப்புறமா இன்னைக்கு எத்தியா ட்ரெயில் வேறு டிக்கெட்ஸ்லாம் ஓப்பன் பண்ணியிருக்காங்க, இது எல்லாத்தையும் நம்ம வந்து ப்ரீஃபாக பார்த்தோம். அண்ட் ஆல்சோ நாஸ்டாலஜிக்காக இன்றைக்கி ஒரு தலைப்பு எடுத்து நம்ம வந்து பேசணும். ரொம்ப சந்தோஷம் எனக்கு. வணக்கம், இறங்கி பேசுகிறீங்க.
2: வணக்கம், கணேஷ் பேசுகிறேன், துபாயிலிருந்து.
0: கணேஷ் பேசுகிறீங்களா?
2: வாங்க.
0: ஓகே கணேஷ், உங்களுக்கு என்ன பாட்டு வேணும்
2: கணேஷ்? நம்ம கண்ணுக்குள் நிலவு படத்துலேருந்து
0: என்னது
2: மாட்டேங்குது.
0: யோசிங்க யோசிங்க.
3: வெறும் 1.99% மேக்கிங் சார்ஜஸ் அண்ட் டைமண்ட் ஜுவல்லரியில 1899 dirhams off.
4: Request a song. Call or WhatsApp 050-252-8940.
5: Manasu thottu mittu.

0: 99.4 தமிழ் எஃப்எம் நம்ம ரேடியோ நம்ம மியூசிக்
1: 89.4 தமிழ் எஃப்எம் செய்தி சுருக்கம் brought to you by Divya Auto Spare Parts Trading genuine parts center for Japanese cars.
2: வணக்கம். செய்தி சுருக்கம் தொகுத்து வாசிப்பவர் கிருஷ்ணி மணிபாலன்.
1: அமீரக செய்திகள்.
2: எதிஹாத் ரயில் சேவையில் முதலாவது பயணிகள் ரயில் பயணத்தில் 50% தள்ளுபடி அறிவிக்கப்பட்டுள்ளது. ஐக்கிய அரபு அமீரகத்தில் வசிப்பவர்களும் பயணிகளும் இப்போது முதல் இணையதளம் மூலம் எமிரேட்களுக்கு இடையிலான பயணிகள் ரயில் சேவைக்கான டிக்கெட்டுகளை முன்பதிவு செய்ய முடியும். அபுதாபியில் இருந்து அல் ஃபுஜைராவுக்கு இடையிலான பயணிகள் ரயில் சேவைக்கான முன்பதிவுகளை இன்று முதல் மேற்கொள்ளலாம் என்று அறிவிக்கப்பட்டுள்ளது. இந்த சேவை ஜூன் 30 அன்று தொடங்குகிறது. இணையதளத்தில் காண்பிக்கப்பட்டுள்ள கட்டணங்களின் அடிப்படையில் தொடக்க அறிமுக சலுகையாக 50% தள்ளுபடி வழங்கப்படுகிறது. இந்த புதிய சேவை மூலம் அபுதாபி மற்றும் ஃபுஜைரா இடையிலான பயணம் வேகமாகவும் வசதியாகவும் அமையும் என்று எதிர்பார்க்கப்படுகின்றது.
1: உலகச் செய்திகள்.
2: பிப்ரவரி இறுதிக்கு பின்னர் ஹோர்மூஸ் ஜலசந்தி வழியாக நேற்று சென்ற கப்பல்களின் எண்ணிக்கை இதுவரை இல்லாத அளவுக்கு அதிகமாக இருந்ததாக கடற்சார் கண்காணிப்பு நிறுவனமான கெப்லர் தெரிவித்துள்ளது. அந்நிறுவனத்தின் தரவுகளின்படி குறைந்தது 35 சரக்கு மற்றும் மூலப்பொருள் கப்பல்கள் நேற்று ஹோர்மூஸ் நீரிணையை கடந்துள்ளன. இது போர் தொடங்கியதில் இருந்து பதிவான மிக உயர்ந்த எண்ணிக்கையாகும். இந்த 35 பயணங்கள் அமைதி காலத்தில் தினசரி நடைபெறும் சுமார் 120 கப்பல் பயணங்களில் கிட்டத்தட்ட 1/3.
1: தமிழக செய்திகள்.
2: தாய்மாமன் தங்க மோதிரம் திட்டத்திற்கு 755 கோடி ரூபாய் நிதி ஒதுக்கீடு செய்து முதலமைச்சர் விஜய் உத்தரவிட்டுள்ளார். செப்டம்பர் 15 தாய்மாமன் தங்க மோதிரம் திட்டத்தை முதலமைச்சர் விஜய் தொடங்கி வைக்க உள்ளார். தாய்மாமன் தங்க மோதிரம் திட்டத்துக்கு 755 கோடி ரூபாய் நிதி ஒதுக்கீடு செய்து முதலமைச்சர் விஜய் உத்தரவு பிறப்பித்துள்ளார். இந்த திட்டத்தை செயற்படுத்த ஆண்டுதோறும் 755.83 கோடி ரூபாய் ஒதுக்கீடு செய்யப்படும் என்றும் அவர் தெரிவித்துள்ளார். செப்டம்பர் 15 தாய்மாமன் தங்க மோதிரம் திட்டத்தை முதலமைச்சர் விஜய் தொடங்கி வைக்க உள்ளார்.
1: இந்திய செய்திகள்.
2: மத்திய இணை அமைச்சர் ஜார்ஜ் குரியன் ராஜினாமா செய்துள்ளார். அவரது ராஜினாமா குடியரசுத் தலைவர் திரௌபதி முர்மு உடனடியாக ஏற்றுக்கொண்டார். பிரதமர் நரேந்திர மோடியின் ஆலோசனையின் பேரில் ஜார்ஜ் குரியன் அளித்த ராஜினாமாவை குடியரசுத் தலைவர் திரௌபதி முர்மு உடனடியாக அமலுக்கு வரும் வகையில் ஏற்றுக்கொண்டதாக தெரிவிக்கப்படுகின்றது. ஜார்ஜ் குரியனின் மாநிலங்களவை உறுப்பினர் பதவிக்காலம் ஜூன் 21 நிறைவடைந்தது. இந்நிலையில் அவர் பதவியை ராஜினாமா செய்துள்ளார்.
1: இலங்கை செய்திகள்.
2: நாடு முழுவதும் நிலவும் டெங்கு பரவலை கட்டுப்படுத்துவதற்கும் ஒழிப்பு நடவடிக்கைகளை விரைவுபடுத்துவதற்கும் இலங்கையின் 14 மாவட்டங்களுக்கு உட்பட்ட 538 கிராம உத்தியோகத்தர் பிரிவுகள் அதி அவதான வலயங்களாக அறிவிக்கப்பட்டு அரசாங்க தகவல் திணைக்களத்தினால் விசேட அறிவித்தல் ஒன்று வெளியிடப்பட்டுள்ளது. அவ்வறிக்கையின்படி மேல் மாகாணமே அதிகளவான பாதிப்புக்குள்ளாகியுள்ளதுடன் கொழும்பு, கம்பா மற்றும் களுத்துறை மாவட்டங்களின் பெரும்பாலான கிராம உத்தியோகத்தர் பிரிவுகள் இதில் உள்வாங்கப்பட்டுள்ளன. கொழும்பு மாவட்டத்தின் கொழும்பு மாநகர சபை அதிகார பகுதி மகரகம, பிலியாந்தல, ஹோமாகம, கடுபல, பொர்லஸ்கமுவ, திகிவளை, எகுடியு உயன மற்றும் கொத்தடுவ போன்ற பல சுகாதார வைத்திய அதிகாரி பிரிவுகளில் உள்ள கிராம உத்தியோகத்தர் பிரிவுகள் அதி அவதான மிக்கவை என அடையாளம் காணப்பட்டுள்ளன. எமது அடுத்த செய்தி சுருக்கத்தை 3 நீங்கள் கேட்கலாம். வணக்கம்.
1: செய்தி சுருக்கம் was brought to you by Divya Auto Spare Parts Trading Sharjah Dubai Abu Dhabi and Alliance since 1982 89.4 நீங்கள் கேட்டுக்கொண்டிருப்பது 89.4 Tamil FM Star of the Month
3: Singer SPB

0: அனைவருக்கும் வணக்கம். எல்லாரும் எப்படி இருக்கீங்க? சாப்பிட்டாச்சா? என்ன பண்ணிட்டு இருக்கீங்க? நிகழ்ச்சி கேட்டுட்டு இருக்கவங்க எங்கிருந்து கேட்டுட்டு இருக்கீங்க அப்படின்னு சொல்லுங்க. கிருஷ்ணி 19 என்ற என்னுடைய இன்ஸ்டாகிராம் பக்கம், அது மட்டும் இல்லாமல் 800-8940 என்ற எண்ணுக்கு அழைப்பெடுத்து சொல்லலாம். அது மட்டும் சொல்ல வேணாம், உங்களுடைய வாழ்க்கையில உங்களுக்கு மிக நெருக்கமான பாடல் அல்லது இசை, அது எந்த மொழியா வேண்டா இருக்கலாம், ஆனால் ஏதோ ஒரு இனம் புரியாத ஒரு உணர்வை வந்து எனக்குள்ள ஏற்படுத்தினது. அந்த உணர்வை இன்றைக்கு வரைக்கும் என்னால பெயர் சூட்டி அழைக்க முடியல அப்படிங்கிற மாதிரியாக கூட இருக்கலாம். அல்லது ஏதாவது ஒரு பாட்டு உங்களால ஏதோ ஒரு வாழ்க்கையில சந்தர்ப்பத்துல ரொம்ப கை கொடுத்தது, அதனாலதான் நான் அதிலிருந்து மீண்டு வந்தேன் அந்த ஒரு நிலைமையிலிருந்து அப்படின்னு சொல்லக்கூடிய மாதிரியான பாடலாக கூட இருக்கலாம். 22ஆம் திகதி 21ஆம் திகதி உலக இசை தினம் கொண்டாடப்பட்டது. எனவே இந்த வாரம் முழுக்க உங்களுடைய வாழ்க்கையில அந்த ஒரு அற்புதத்தை நிகழ்த்திய அந்த இசை, அந்த பாடல், அந்த வரிகள் என்ன அப்படின்னு நாம பேசலாம். சரியா? அத்தோட சேர்த்து இன்னும் நிறைய விஷயங்களை நான் உங்களோடு பகிர்ந்து கொள்வேன். சரி, ரயில்ல போலாமா? யுஏயில் இருக்கக்கூடியவங்க மெட்ரோல போயிருப்போம் ஆசை தீர, ஆனா ரயில்ல எப்போ போக போறோம் அப்படிங்கிற, ரயில் இல்லையா இங்க, வந்த உடனேயே நிறைய பேருக்கு ஒரு ஆச்சரியம் மிகுந்திருக்கும், இந்த ஊர்ல ரயில் இல்லையா அப்படின்னு. அந்த எல்லா கேள்விகளுக்கும் பதில வந்து எதிஹாத் ரயில் ஏற்கனவே கொடுத்திருந்தாங்க. இப்போ வந்து அந்த ரயில் சேவை எப்போ அதிகாரப்பூர்வமாக ஆரம்பிக்கப்பட போகுது அப்படிங்கிற அறிவிப்பு வெளியாகி இருக்கு. வேறப்பையும் இல்ல, ஜூன் 30ஆம் திகதி அபுதாபியில இருந்து அல் ஃபுஜைரா வரைக்குமான ஒரு ரயில் சேவை இடம்பெறவிருக்கு. நீங்க வந்து நார்மல் டிக்கெட் எடுக்க போறீங்க அப்படின்னா அது வந்து 55 திரம்ஸ் தான். அதுக்கப்புறம் பிரீமியம் கிளாஸ் ஆயிருந்தா அது வந்து 120 திரம். இப்ப இது ஆரம்பிக்கிறதுனால அந்த ஆரம்ப ஒரு சலுகை ஒன்று கொடுப்பாங்க இல்லையா, அப்படி 50% தள்ளுபடி அறிவிச்சிருக்காங்க. அப்போ 55 திரம்ஸ்னா அதில் பாதி கொடுத்து நீங்கள் வந்து டிக்கெட் வந்து புக் பண்ணலாம் அபுதாபியிலிருந்து ஃபுஜைரா போக போகிறீங்க அப்படின்னா. சரியா? அது மட்டும் இல்லாமல் அதுக்கு அடுத்ததா துபாய், அடுத்து அல்தாயித், இந்த ஷார்ஜா, இங்கெல்லாம் வந்து எப்போ ஆரம்பிக்க போகுது அப்படிங்கிற கேள்விக்கும் அவங்க பதில் சொல்லியிருக்காங்க. 30ஆம் திகதிக்கு பிறகு கட்டம் கட்டமாக வந்து ஒவ்வொரு இடத்துலையும் வந்து ஆரம்பிக்க போறாங்க. ஜூன் 30ஆம் திகதி வந்து அல் அபுதாபியிலிருந்து அல் ஃபுஜைராவுக்கு இடையிலான சேவை ஆரம்பமாகுது. அதுக்கப்புறமா அந்த ரயில் நெட்வொர்க், அந்த ரயில் வலையமைப்பு இருக்கு இல்லையா, அது வந்து அதிகாரப்பூர்வமா 30ஆம் திகதி ஆரம்பிக்கப்பட இருக்கிறது. எனவே இன்னையில இருந்து டிக்கெட்ஸ் வந்து புக் பண்ணி கொள்ளலாம் அப்படிங்கிற அறிவிப்பை வந்து அதிகாரிகள் வெளியிட்டிருக்காங்க. எல்லாருக்கும் சந்தோஷமான ஒரு செய்தி அது. அமீரகத்துல இப்போ ரயில்ல வந்து ஊரை சுத்தி பார்க்கலாம் அப்படின்னு இன்னும் நிறைய பேர் புறப்பட்டிருப்பீங்க அப்படிங்கிறது எனக்கு தெரியுது. இங்கே வரக்கூடிய பயணிகளாக இருக்கட்டும், எல்லாருக்குமே இது ஒரு சிறப்பான ஒரு சேவையாக இருக்க போகுது அப்படிங்கிறதுல எந்த விதமான சந்தேகமும் இல்லை. சரி, திருக்குறள் உலக பொது மறை. சரியா? எல்லாருமே திருக்குறள் படிச்சிருப்போம். ஆளுக்கு ஒரு திருக்குறளாவது வாழ்க்கையில் எல்லாருக்குமே தெரிஞ்சிருக்கும். எதுவுமே தெரியாதுன்னு சொன்னா கூட ஏதோ ஒரு திருக்குறளாவது அவங்களுக்கு கண்டிப்பா தெரிஞ்சிருக்கும் அப்படின்னு நான் நினைக்கிறேன். குறிப்பா தமிழ் மொழி பேசுறவங்களுக்கு. அது மட்டும் இல்லாம வேறு வேறு மொழிகள்லையும் இந்த உலக பொதுமறை மொழிபெயர்ப்பு செய்யப்பட்டு வருது. அரபு மொழியில கூட மொழிபெயர்ப்பு செய்யப்பட்டிருக்கு. திருக்குறள்ல வரக்கூடிய ஒரே ஒரு கிழங்கு வகை என்ன அப்படின்னு உங்களுக்கு தெரியுமா? ஒரு கிழங்கு வகை பற்றி வள்ளுவர் வந்து குறிப்பிட்டிருக்காரு. ஒரு ஒரு குறளில் வந்து அந்த அதனுடைய பெயர் மட்டும் வந்திருக்கு, அது சார்ந்து வரல, பட் அதனுடைய பெயர் வந்திருக்கு. இப்போ அது என்ன அப்படின்னு உங்களுக்கு தெரியுமா? அது பற்றி தான் நான் இன்னைக்கு உங்களோட பகிர்ந்து கொள்ள போகிறேன். சரியா? அடுத்து காதலி காதலி பாட்டு வருது. 96 படத்திலிருந்து அதுக்கப்புறமா 2ஆம் உலகம் படத்திலிருந்து என் காதல் தீ, இந்த 2 பாடல்களும் வருது. கேட்டுட்டு வாங்க, நாம தொடர்ந்து பேசலாம். இது ழகரம் 89.4 தமிழ் பண்பலையில் கிருஷ்ணியுடன்.
1: பேக் டு பேக் அடுத்து 2 பாட்டு

0: listening to 89.4 Tamar FM. Tamar FM. Tamar FM. ஒரு குட்டி கமர்ஷியல் பிரேக்குக்கு அப்புறம் சந்திக்கலாம். ஸ்டே டியூன்ட். பிளம்பிங், எலக்ட்ரிக்கல் வர்க், இன்டீரியர் டிசைன், இதுக்கெல்லாம் ஆளை புடிச்சு என் பிசினஸ் ஸ்டார்ட் பண்ணவே பல வருஷம் ஆயிடு போல இருக்கே.
1: ப்ரோ, எல்லாமே செய்ய ஒரே ஒரு ஆள் இருக்காங்க, ஃபால்கன் ஃபாஸ்ட்லிங் டெக்னிக்கல் சர்வீசஸ். நீ அவங்க கிட்ட இடத்த மட்டும் கொடு. இன்டீரியர் வர்க், ஏசி, எலக்ட்ரிக்கல், பர்னிச்சர், பெயிண்டிங், கார்பென்ட்ரி, பார்ட்டிஷன், எக்யூப்மெண்ட் இன்ஸ்டாலேஷன், அது இதுன்னு எல்லாமே கம்ப்ளீட்டா செஞ்சு உன் கையில சாவியை கொடுத்துருவாங்க.
0: அப்ப நான் அம்பானி ஆகிறத எவனாலையும் தடுக்க முடியும்.
1: Falcon Fastlink Technical Services LLC. Call 0586815179.

0: திருக்குறள்ல பேசப்பட்ட அந்த ஒரே ஒரு கிழங்கு வகை என்ன அப்படின்னு உங்களுக்கு தெரியுமா? சரி, ஒருத்தங்க வராங்க, உங்கள்ட்ட கேட்கலாம், தெரியுமான்னு பாப்போம். வணக்கம்.
1: வணக்கம் மேடம்.
0: வணக்கம், யார் பேசுறீங்க?
1: கமல்ராஜ்.
0: கமல்ராஜ், சொல்லுங்க, எப்படி இருக்கீங்க? சாப்பிட்டீங்களா? சரி, சொல்லுங்க. திருக்குறள்ல வந்த அந்த ஒரே ஒரு கிழங்கு வகை என்னன்னு தெரியுமா? சரி, அப்ப உங்களுக்கு பிடிச்ச பாட்டு இல்லைன்னா ஒரு பெரிய பாதிப்பு ஏற்படுத்தின பாட்டு, ஏதாவது ஒரு இசை இல்லைன்னா வரிகள்?
1: சின்ன வயசுல இருந்து எனக்கு ரொம்ப பாட்டு ரொம்ப பிடிக்கும்.
0: என்ன பாட்டு?
1: மூன்றாம் பிறை படத்துல வந்து பூங்காற்று புதிதானது.
0: பூங்காற்று புதிதானது.
1: அது ஸ்டார்டிங் அந்த மியூசிக், அந்த பாட்டு ஃபுல்லா பிடிக்கும். ஆரம்பத்துல அந்த மியூசிக்.
0: ஓகே ஓகே, ஏன் அப்படின்னு தெரியுமா உங்களுக்கு?
1: நன்றி
0: கமல்ராஜ். ஆமா, அருமையான பாட்டு. இளையராஜா இசை, கண்ணதாசன் எழுதின பாட்டு அப்படின்னா சும்மாவா? அருமையான பாட்டு தான். சரி, திருக்குறள்ல வந்து அந்த ஒரே ஒரு கிழங்கு வகை என்ன அப்படின்னு சொல்லிடலாமா? என்ன திருக்குறள் அப்படின்னா, ஊடியவரை உணராமை வாடிய வள்ளி முதலறிந்தற்று. இதுல இந்த வள்ளி அப்படின்னு வள்ளுவர் குறிப்பிட்டிருக்காரு. வேற எந்த ஒரு கிழங்குக்கும் இல்லாத அந்த கிடைக்காத பெருமை வந்து திருக்குறள்ல வந்தது வாயிலாக அந்த கிழங்குக்கு கிடைச்சிருக்கு. அந்த கிழங்குமே கூட அப்படியான அற்புதமான ஒரு குணநலன்கள் இருக்கக்கூடிய ஒரு கிழங்கு தான் சக்கரவள்ளி கிழங்கு இருக்கு இல்லையா? யார் யாரு சக்கரவள்ளி கிழங்க வாரத்துல ஒரு தடவையாவது உங்க உணவுல சேர்த்துட்டு வாரீங்க? நான் சேர்த்துட்டு வரேன், சரியா? அது மாதிரி நீங்க சேர்த்துட்டு வரீங்களா? அதுல அத்தனை குண நலன்கள் இருக்கு. இந்த ஃபிட்னஸ் ஃப்ரீக்காக இருக்கக்கூடியவங்க கூடியவங்க இந்த இவங்க எல்லாமே வந்து அதிகமாக இந்த சக்கரவள்ளி கிழங்கை வந்து எடுத்துப்பாங்க. ஏன்னா அவ்வளவு அதுல பலன் இருக்கு அப்படிங்கிறதுனால, சரியா? என்ன திருக்குறள் அப்படின்னா, காதலரோடு மனைவிக்கு வந்து ஊடல், சரியா? ஏதோ ஒரு காரணத்தினால ஊடல். அப்ப அப்படி ஊடல்ல இருக்கக்கூடிய மனைவியை வந்து அவங்கள போய் வந்து அந்த ஊடலை வந்து தெளிவுபடுத்தாம கணவன் போவானா இருந்தா, கணவன் அல்லது காதலன் வந்து அந்த ஊடலை தெளிவுபடுத்தாம அப்படியே விட்டுட்டு, பாதியில விட்டுட்டு அப்படியே போவான் அப்படின்னா, அது எப்படி ஆனது அப்படின்னா, ஏற்கனவே நீர் இல்லாம வாடி போன ஒரு சக்கரவள்ளி கிழங்க வந்து அடியோடு அறுத்தது போலது போல அப்படின்னு அந்த குறள் சொல்லுது. ஏற்கனவே நீர் இல்லாம வாடி போயிருக்க அந்த சக்கரவள்ளி கிழங்கு, அதை வந்து அப்படியே அடியோடு அறுத்துட்டு போனா எப்படி இருக்குமோ, அந்த மாதிரி அதை வளர விடாம பண்ணா எப்படி இருக்குமோ, அந்த மாதிரி தான் இந்த ஊடல்ல இருக்கக்கூடிய தலைவிக்கு, காதலிக்கு, அல்லது மனைவிக்கு அந்த ஊடலை தெளிவுபடுத்தாம அப்படியே அந்த கவலையிலேயே அவ இருக்கட்டும் அப்படின்னு சொல்லி விட்டுட்டு போறது அப்படின்னு வள்ளுவர் சொல்லியிருக்காரு. அழகான குறள் இல்லையா? எனவே உங்க காதலியா மனைவியா யாரா இருந்தாலும், யாரா இருந்தாலும் உங்க உறவுல இருக்கக்கூடியவங்களை அந்த மாதிரி ஊடல் வரும்போது போய் அவங்கள வந்து ஆசுவாசப்படுத்துறதுக்கு முயற்சி செய்யுங்க. ஆண்களே, உங்களுக்கு தான் இந்த குறள், சரியா? அப்படியே விட்டுட்டு போட்டும், அப்படியே இருக்கட்டும், அப்பதான் அவளுக்கு புரியும் அப்படின்லாம் தயவு செய்து விடாதீங்க, சரியா? அடுத்து நட்புக்குள்ளி பாட்டு வருது. சென்னை 628 படத்துல இருந்து கேட்டுட்டு வாங்க, நாம தொடர்ந்து பேசலாம். இது ரகரம் 89.4 தமிழ் பண்பலையில் கிருஷ்ணியுடன்.

0: 94 தமிழ் பண்பலையில் இளகரம் கிருஷ்ணியுடன்.
1: மாஸ்டர் சூடா ஒரு பாட்டு,
0: சுட சுட புத்தம் புது பாட்டு.
1: Brought to you by PropShell Property Oda. 28 June, Ramada Corner, Abu Dhabi, NRA Meetup, 10 gold coins and 10 square feet extra free.

0: இங்க நான் தான் கிங், நான் போடுறதுதான் பாட்டு, அது கப் சிப்னு கேட்டு என்ஜாய் பண்ணதோ. ஹுக்கும் தமிழ் எஃப்எம் கா ஹுக்கும்.
1: We'll be back after a short commercial break.
2: இந்திய பாரம்பரியத்தை பிரதிபலிக்கும் நகைகளை அமீரக மக்களுக்கு வழங்கி வரும் அன்னதங்கம் கோல்டன் டைமண்ட்ஸோட லேட்டஸ்ட் ஆஃபர்ஸ் கேள்விப்பட்டீங்களா? டைமண்ட் அண்ட் பிரஷஸ் அன்கட் ஜுவல்லரி மேக்கிங் சார்ஜஸ் அண்ட் 40% ஆஃப் ஆன் டைமண்ட் அண்ட் பிரஷஸ் ஸ்டோன்ஸ் ஜுவல்லரி ரேட், 40% ஆஃப் ஆன் 22 அண்ட் 18 கேரட் ஜுவல்லரி மேக்கிங் சார்ஜஸ் அண்ட் 30% டிஸ்கவுண்ட் ஆன் சர்டிஃபைட் பிளாட்டினம் ஜுவல்லரினு இன்னும் ஏராளமான ஆஃபர்ஸ் உங்களுக்காக ஒன்லி அட் அன்னதங்கம் கோல்டன் டைமண்ட்ஸ், கிராமா சென்டர், துபாய்.

துபாய் வாசிகளுக்கு ஒரு சந்தோஷமான செய்தி இன்னைக்கு வெளியானது. நிறைய செய்தி வெளியானது இது அப்படின்னு தானே யோசிக்கிறீங்க. ஆமா, இந்த டெனன்ஸ் நம்ம வந்து வாடகை கொடுத்து இருக்கோம் இல்லையா, பெரும்பாலானவங்க அப்படித்தானே. நமக்கு வந்து ஒரு இந்த ஃப்ளெக்சிபிளான ஒரு ரெண்டல் பே பண்ணக்கூடிய மாதிரியான ஒரு கட்டமைப்பை வந்து துபாய் லேண்ட் டிபார்ட்மெண்ட் வந்து இன்றைக்கி வந்து அறிவித்தாங்க. வழக்கமாக வந்து நாம் எப்படி செக்ஸில் வந்து பே பண்ணுவோம் இல்லையா, ஒரு மாதம், ரெண்டு மாதம், நாலு மாதம், ஆறு மாதம் அந்த மாதிரி வாடகை கவர் ஆகிற மாதிரியாக செக்கெல்லாம் கொடுத்து தான் நாம் வந்து ரெண்டல் ஆனுவல் ரெண்ட் அந்த இது வந்து நாங்கள் பண்ணுவோம். ஆனால் இப்போ வந்து அது ஒரு சிஸ்டம்குள்ளே கொண்டு வராங்க. இதை வந்து ஃப்ளெக்சிபிளாக நீங்கள் வந்து பே பண்ணலாம் அப்படிங்கிற மாதிரியான ஒரு அறிவிப்பு. இதில் முதற்கட்டமாக ஒரு 12 இந்த ரியல் எஸ்டேட் நிறுவனங்கள் ஊடாக வரக்கூடிய டெனன்ஸுக்கு தான் அந்த ஒரு வாய்ப்பை வந்து முதற்கட்டமாக வழங்குறாங்க. அதுக்கப்புறமா மற்ற நிறுவனங்களோட இந்த வீடுகளை வாடகைக்கு கொடுக்குற அந்த அமைப்புகளோடு வந்து கொலாபரேஷன்ஸ் பண்ணுவோம் அப்படின்னு சொல்லியிருக்காங்க துபாய் லேண்ட் டிபார்ட்மெண்ட். ஒரு நல்ல விஷயம்.

0: முக்கியமாக இருக்குது. ஃப்ளெக்சிபிளாக நம்ம வந்து ரெண்ட் செலுத்த முடியும் அப்படின்னா அது கொஞ்சம் இன்னும் கொஞ்சம் நம்மளை வந்து இந்த சுமையை வந்து கொஞ்சம் குறைக்கிற மாதிரி இருக்கும் இல்லையா? சரி, நீங்கள் சொல்லுங்கள், உங்களுக்கு வாழ்க்கையில் எனக்கு ரொம்ப பிடிச்ச பாட்டு அப்படின்னா இந்த ஒரு பாட்டை தான் சொல்லுவேன். இதுக்கான காரணம் என்ன அப்படின்னு என்னால் சரியாக சொல்ல முடியுமா அப்படின்னு தெரியாது. ஆனால் ஏதோ ஒரு காரணத்துக்காக, காரணமே இல்லை அப்படின்னா கூட, எனக்கு இந்த பாட்டு பிடிக்கும் அப்படிங்கிற பாட்டு என்ன, உங்கள் வாழ்க்கையில் அப்படி ஒரு தாக்கத்தை ஏற்படுத்திய அந்த இசை எதுவாக இருந்தது அல்லது வரிகள் எதுவாக இருந்தது அப்படிங்கிறத பகிர்ந்து கொள்ளுங்க. இசை வாரமா இந்த வாரம் இருக்க போகுது ழகரம் நிகழ்ச்சியில அப்படின்னு சொல்லலாம். சரியா, அடுத்து ஒரு பாட்டு வருது, நீளாது அப்படின்னு கேட்டுட்டு வாங்க. அதுக்கப்புறமா கோல்டன் சாங் ஆஃப் தி இயர்ல கொஞ்சம் மஞ்சள் பாட்டு வருது, உல்லாசம் படத்துல இருந்துன்னு சொல்லிட்டே இருக்கும் போது ஒருத்தர் வந்து வந்திருக்காரு அழைப்புல. அப்ப யாரு அப்படின்னு அவரோட பேசிட்டு போலாமா? வணக்கம்.
1: முன்னாடி நம்ம எஃப்எம்ல நாகான் சொல்லிட்டு ஒரு ஆர்ஜே இருந்தாரு.
0: சரிங்க,
1: எனக்கு அவரை நினைவுபடுத்துறீங்க நீங்க. அது ஐ திங்க் பிராவோக்கு மட்டும் தான் தெரியும், அவரை வேற யாரும், எல்லாரும்
0: சரிங்க சரிங்க.
1: பாராட்டுறதுக்காக
0: நன்றி நன்றிங்க நன்றிங்க நன்றி. சரி, ஓகே, நம்ம அடுத்து நீளாதோ பாட்டு வருது, கேட்டுட்டு வாங்க, நாம தொடர்ந்து பேசலாம். இது ழகரம் 89.4 தமிழ் பண்பலையில் கிருஷ்ணியுடன்.

அன்பலையில் இளகரம் கிருஷ்ணியுடன் கோல்டன் சாங் ஆஃப் தி ஹவர். கோல்டன் சாங் ஆஃப் தி ஹவர் ப்ராட் டு யூ பை பிரைட் கலெக்ஷன் அளிக்கும் தன்னம்பிக்கையுடன் உங்கள் வாழ்க்கை மிளிரட்டும். ஜோயாலுகாஸ், தி வேர்ல்ட்ஸ் ஃபேவரட் ஜுவல்லர்.

0: குட்டி கமர்ஷியல் பிரேக்குக்கு அப்புறம் சந்திக்கலாம். ஸ்டே டியூன்ட்.
1: பெறுங்கிருந்தாலும் அதை எந்த கழிவும் இல்லாமல் எக்ஸ்சேஞ்ச் பண்ணிக்கலாம். செய்கூலி 1.99% இருந்து ஸ்டார்ட் ஆகுது. இந்தியாவில் இம்போர்ட் டியூட்டி ரிவிஷன் மூலமா நீங்க இப்போ UAE-ல தங்கம் வாங்கும் போது கோல்ட் ரேட் 15% வரை சேமிக்கலாம். உடனே மலபார் கோல்ட் அண்ட் டைமண்ட்ஸ் விசிட் பண்ணுங்க.
2: மேடம் ஒரு நிமிஷம்.
3: எஸ்,
2: தமிழ் FM தெரியுமா? 89.4.
3: ஹா, நல்லா தெரியுமே.
2: சூப்பர் மேடம். அதுல 11-2 மசாலா கஃபே ஷோ தெரியுமா?
4: திங்கள் முதல் வெள்ளி வரை தினமும் மதியம் 11 மணி முதல் 2 மணி வரை மசாலா கஃபே கேளுங்க வித் RJ மது.
5: மசாலா கேஃபே brought to you by Bima Jewelers oda home again celebration la gold chain and bangles ku verum 1.99% making charges and diamond jewelry la 1899 dirhams

0: சரி, 30ஆம் தேதி ட்ரெயின்ல போறதுக்கு டிக்கெட் புக் பண்ணிட்டீங்களா? பண்ணல அப்படின்னா இப்பவே போய் பண்ணுங்க. அபுதாபி எத்திஹாத் ரயிலோட ஒஃபிஷியல் வெப்சைட், அது மட்டும் இல்லாமல் அவங்களோட அந்த ஒஃபிஷியல் அப்ளிகேஷன்லையும் வந்து டிக்கெட் புக் பண்ணிக்கொள்ளலாம். முதல்ல புக் பண்றவங்களுக்கு, அதாவது முதல் டிக்கெட்டுக்கு வந்து 50% தள்ளுபடி வழங்க போறதா சொல்லியிருக்காங்க. அது எப்படி அப்படின்னு போய் பாருங்க, நானும் போய் புக் பண்ண போறேன். வணக்கம், யார் பேசுறீங்க?
1: வணக்கம், எப்படி இருக்கீங்க?
0: நல்லா இருக்கேன். நீங்க யாரு?
1: என் பேர் சுந்தர்.
0: சுந்தர், சாப்பிட்டீங்களா? சொல்லுங்க, உங்களுக்கு பிடிச்ச பாட்டு என்ன?
1: பாட்டு நிறைய இருக்கு.
0: ஆமா,
1: என்ன
0: பாட்டு சொல்லிருங்க?
1: ஐயோ,
0: முகவரி இல்ல, முகவரி இல்ல. ஆமா, ரேவதியும் நலம் வாழ இல்ல, நலம் வாழையா? சரி, அப்ப அந்த பாட்டை உங்களுக்கு தந்துடலாமா? மனசு தொட்டமிட்டுல சரி, நன்றி நன்றி. ஆமா, ரொம்ப ரொம்ப அருமையான ஒரு பாட்டு, வாலி அவர்கள் எழுதின பாட்டு இல்லையா? ரொம்ப அற்புதமான வரிகள் அதுல வந்திருக்கும். நம்ம வாழ்க்கைக்கு தேவையான நிறைய விஷயங்கள் கூட சொல்லியிருப்பாங்க. அந்த பாட்டு மனசு தொட்டமிட்டுல வருது. அதுக்கப்புறமா இன்னொரு சின்ன குட்டி பாட்டு வருது, அத்தோட நிகழ்ச்சி நிறைவுக்கு வருது. நிகழ்ச்சி சம்பந்தமான உங்களுடைய கருத்துக்கள் விமர்சனங்களை எனக்கு வந்து சொல்லுங்க. கிருஷ்ணி19 என்ற என்னுடைய இன்ஸ்டாகிராம் பக்கம், அல்லது 89.4 தமிழ் பண்பலை என்னுடைய இன்ஸ்டாகிராம், ஃபேஸ்புக், எங்கேயும் நீங்க வந்து சொல்லலாம். அது மட்டும் இல்லாமல் நீங்க அழைப்பிடுத்தும் கூட சொல்லலாம். நிகழ்ச்சி எப்படி இருந்தது, நல்லா இருக்கா, இன்னும் என்னென்ன விஷயங்கள் பேசலாம், என்ன எதிர்பார்க்குறீங்க அப்படிங்கிறதுக்கு கூட நீங்க என்னோட பகிர்ந்து கொள்ளலாம். இன்னைக்கு நிகழ்ச்சியோடு இணைந்து கொண்டு உங்களுக்கு பிடிச்ச, உங்க வாழ்க்கையில் அந்த தாக்கத்தை செலுத்தின பாடல்கள் பற்றி பகிர்ந்து கொண்ட அனைவருக்கும் நன்றி. இதே விஷயம் இந்த வாரம் வெள்ளிக்கிழமை வரைக்கும் போக போகுது. எனவே யார் யாரெல்லாம் உங்களுக்கு அந்த ஒரு தாக்கத்தை ஏற்படுத்திய பாடல், இசை, வரி அதை பகிர்ந்து கொள்ளணும்னு நினைக்கிறீங்களோ எல்லாருமே அழைப்பிடுங்க, நாம பேசலாம். சரியா? அப்போ இன்றைய நிகழ்ச்சி நிறைவுக்கு வருது. மீண்டும் நாளை நான் உங்களை வந்து சந்திப்பேன். விடைபெறும் நான் கிருஷ்ணி மணிபாலன். வணக்கம். Request a song. Call or WhatsApp 050-252-8940. Manasu thottamittu.

0: Request a song. Call or WhatsApp 050-252-8940.
1: மனசு தொட்டுமிட்டு மனசு தொட்டுமிட்டு.
2: Coming up next.
0: அடுத்து வருவது Rock with Raja.

0: 89.4 Tamil FM. Nama radio, nama music.
1: This hour of Rock with Raja is brought to you by ALD Properties. Verum 999 dirhams pay panni Trichy oda prime spot la unga plot book pannunga.
2: 89.4 Tamil FM in Seidhi Surukkam. Brought to you by Divya Auto Spare Parts. Authorized dealers of Toyota, Lexus, Nissan, Mitsubishi and Isuzu.
0: வணக்கம். செய்தி சுருக்கம் தொகுத்து வாசிப்பவர் கிருஷ்ணி மணிபாலன்.
2: தமிழக செய்திகள்.
0: கத்தாரில் தொழிற்சாலையொன்றில் ஏற்பட்ட தீ விபத்தில் சிக்கி உயிரிழந்த தமிழ்நாட்டைச் சேர்ந்த 3 இளைஞர்களின் குடும்பங்களுக்கு தலா 10 லட்சம் ரூபாய் நிவாரணம் வழங்க முதலமைச்சர் விஜய் உத்தரவிட்டுள்ளார். கத்தார் நாட்டின் ராஸ்லஃபான் தொழிற்பேட்டை பகுதியில் உள்ள தொழிற்சாலையில் கடந்த 21 இரவு ஏற்பட்ட தீ விபத்தில் திருநெல்வேலி மாவட்டம் ராதாபுரம் வட்டம் சிதம்பராபுரம் யாக்கோபுரத்தைச் சேர்ந்த பபீத், பணக்குடி பகுதி சிவகாமிபுரத்தைச் சேர்ந்த சஜித்குமார் மற்றும் அழகிய நம்பியாபுரத்தைச் சேர்ந்த சுபின் ஆகியோர் உயிரிழந்தனர் என்ற செய்தியை கேட்டு மிகுந்த வருத்தமும் வேதனையும் அடைந்தேன் என்று தமிழ்நாடு முதலமைச்சர் சார்பில் அரசு வெளியிட்டுள்ள அறிக்கையில் தெரிவிக்கப்பட்டுள்ளது. உயிரிழந்தவர்களின் உடல்களை விரைவில் தமிழ்நாட்டுக்கு கொண்டு வருவதற்கு இந்திய வெளியுறவுத்துறை அமைச்சகத்துடனும் கத்தாரில் உள்ள இந்திய தூதரகம் மூலமும் நடவடிக்கைகள் மேற்கொள்ளப்பட்டு வருவதாக தெரிவிக்கப்படுகின்றது. மேலும் வெளிநாடு வாழ் தமிழர் நலத்துறை அமைச்சர் காதேநரசு இப்பணியில் துரித நடவடிக்கை மேற்கொள்ள அறிவுறுத்தியுள்ளதாக முதலமைச்சர் தெரிவித்துள்ளார். இந்த விபத்தில் சிக்கிய இந்தியர்கள் 12 உள்ளடங்கலாக 13 உயிரிழந்தமை குறிப்பிடத்தக்கது.
2: இந்திய செய்திகள்.
0: கர்நாடக சட்டமேலவை தேர்தலில் காங்கிரசுக்கு வாக்களித்த பாஜக மாஜத எம்எல்ஏக்கள் மீது கடும் நடவடிக்கை எடுக்கப்படும் என பாஜக மாநில தலைவர் விஜயேந்திரா தெரிவித்துள்ளார். கர்நாடக சட்டமேலவையில் காலியாக உள்ள 7 இடங்களுக்கான தேர்தல் வாக்குப்பதிவு நேற்று முன்தினம் நடைபெற்றது. இதில் ஒரு வேட்பாளர் வெற்றி பெறுவதற்கு 28 எம்எல்ஏக்களின் வாக்குகள் தேவைப்பட்டன. சட்டப்பேரவையில் உள்ள எம்எல்ஏக்களின் எண்ணிக்கைக்கேற்ப காங்கிரஸ் 4 இடங்களிலும் பாஜக 2 இடங்களிலும் எளிதாக வெற்றி பெற்றது. பாஜகவுக்கு 19 எம்எல்ஏக்களின் வாக்குகள் இருப்பதால் பாஜகவின் ஆதரவுடன் ஓட்டத்தில் வெற்றி பெறும் என்று எதிர்பார்க்கப்பட்டது. ஆனால் காங்கிரஸ் கடைசி நேரத்தில் கூடுதலாக வேட்பாளரை நிறுத்தியதால் பரபரப்பு ஏற்பட்டிருந்தது.
2: இலங்கை செய்திகள்.
0: இலங்கையில் 2027 ஆண்டு முதல் அரசு பாடசாலைகளில் முதலாம் தரத்திற்கு மாணவர்களை அனுமதிப்பதற்காக புதிய விதிகள் மற்றும் அறிவுறுத்தல்கள் அடங்கிய சுற்றறிக்கையொன்றை வெளியிட அமைச்சரவை அங்கீகாரம் வழங்கியுள்ளது. ஒவ்வொரு வருடமும் அரசு பாடசாலைகளில் முதலாம் தரத்திற்கு மாணவர்களை அனுமதிப்பது தொடர்பாக சுற்றறிக்கை அறிவுறுத்தல்கள் வெளியிடப்படுவது வழக்கமாகும். கல்வியை பெறுவதற்கான சமமான மற்றும் நியாயமான வாய்ப்புகளை உறுதி செய்தல், இந்த செயல்முறையின் வெளிப்படைத்தன்மையை அதிகரித்தல் மற்றும் முறைகேடுகளை குறைத்தல் ஆகியவையே இந்த புதிய நடவடிக்கையின் நோக்கமாகும் என்று தெரிவிக்கப்பட்டுள்ளது.
2: அமீரக செய்திகள்.
0: சமூக ஊடகங்கள் மற்றும் குறுஞ்செய்திகள் மூலம் பரப்பப்படும் போலி பண்ணை வீடு மற்றும் சாலை வாடகை விளம்பரங்கள் குறித்து குடியிருப்பாளர்கள் மற்றும் சுற்றுலா பயணிகளுக்கு அபுதாபி காவல்துறை எச்சரிக்கை விடுத்துள்ளது. முன்கூட்டிய பாதுகாப்பு மூலோபாய திட்டத்தின் ஒரு பகுதியாக சமூக ஊடகங்கள் மற்றும் டிஜிட்டல் தளங்களில் அதிகரித்து வரும் போலி கணக்குகள், போலியான குறுஞ்செய்திகள் மற்றும் இணைய மோசடிகள் குறித்து காவல்துறை பொதுமக்களை அறிவுறுத்தியுள்ளது. குறிப்பாக விடுமுறை மற்றும் சுற்றுலா காலங்களில் வாடிக்கையாளர்களை இலக்கு வைத்து மிகவும் கவர்ச்சிகரமான விலைகளில் சாலைகள் பண்ணை வீடுகள் வாடகைக்கு கிடைக்கும் என கூறி போலியான விளம்பரங்கள் வெளியிடப்படுவதாக அபுதாபி காவல்துறை அறிவுறுத்தியுள்ளது.
2: உலகச் செய்திகள்.
0: ஈரானின் அணு தளங்களை கடந்த ஆண்டு இஸ்ரேல் மற்றும் அமெரிக்காவுடன் நடைபெற்ற போரின் போது குண்டு வீசி தாக்கிய பகுதிகளுக்கு சர்வதேச அணுசக்தி முகமையின் ஆய்வாளர்களுக்கு அனுமதி வழங்கப்பட மாட்டாது என்று ஈரான் தெரிவித்துள்ளது. ஈரான் வெளியுறவு அமைச்சக பேச்சாளர் இஸ்மாயில் பாஹி தெஹ்ரானில் நடைபெற்ற செய்தியாளர் சந்திப்பில், சர்வதேச அணுசக்தி முகமையின் தலைமை இயக்குநருடன் எங்களுக்கு கூட்டம் எதுவும் நடைபெறவில்லை என்று தெரிவித்தார். மேலும் அமெரிக்கா மற்றும் சியோனிச ராணுவ தாக்குதலால் சேதமடைந்த ஈரானின் அணு வசதிகளை அந்த அமைப்பு ஆய்வு செய்வதற்கான எந்த திட்டமும் தற்போதைக்கு இல்லை என்று அவர் கூறினார்.
2: செய்தி சுருக்கம். was brought to you by Danya Group of Companies since 1982. Weather update brought to you by Alras Auto AC Parts, the number one auto AC parts dealer in the Middle East with 25 plus outlets spread across the UAE, Oman, Qatar, KSA and Bahrain. Visit alras.me.
0: ஐக்கிய அரபு அமீரகத்தில் இன்று 48 டிகிரி செல்சியஸில் அதிகூடிய வெப்பநிலை அல் தாயிதில் பதிவானது. ராஸ் அல் கைமாவில் 45 டிகிரி செல்சியஸிலும், அபுதாபியில் 43 டிகிரி செல்சியஸிலும், ஷார்ஜா துபாய் மற்றும் உமல் குவாயினில் 42 டிகிரி செல்சியஸிலும், அஜ்மான் மற்றும் ஃபுஜேராவில் முறையே 40 மற்றும் 38 டிகிரி செல்சியஸிலும் இன்று அதிகூடிய வெப்பநிலை பதிவானது. எமது அடுத்த செய்தி சுருக்கத்தை 4 மணிக்கு எதிர்பாருங்கள். வணக்கம்.
3: ஏய் ஆண்டனி, தெரிக்க லியோவை எவ்வளவு நாள் தான் தேடுவேன். பேசாம தமிழ் எஃப்எம் ஆன் பண்ணு, பாட்டாச்சு கேட்போம்.
4: அடுத்த 1 மணி நேரம் உங்களோட டைம் ராஜாவோட.
5: ராக் வித் ராஜா.
4: ஸ்டே டியூன்ட்.

0: 89.4 தமிழ் எஃப்எம், நம்ம ரேடியோ, நம்ம மியூசிக். ஒரு குட்டி கமர்ஷியல் பிரேக்குக்கு அப்புறம் சந்திக்கலாம். ஸ்டே டியூன்ட்.
1: ஒரு காலத்து வீடு இருந்துச்சு நின்றுச்சு.
2: இந்த வருஷத்தோட பிக்கஸ்ட் மூவியான பேட்ரியாட் படத்தை பார்க்க மிஸ் பண்ணிட்டீங்களா? கவலையே வேண்டாம், இப்போ பேட்ரியாட் மூவிய தியேட்டர் எக்ஸ்பீரியன்ஸோட உங்க வீட்டுல இருந்து என்ஜாய் பண்ணலாம் வித் Z5. Z5 ஃபெஸ்டிவல் ஆஃபர்ல இப்போ ஆல் ஆக்சஸ் பேக் வெறும் 99.99 AED போய். தமிழ், ஹிந்தி, மலையாளம், தெலுங்குன்னு எல்லா லாங்குவேஜ் பிளாக் பஸ்டர் மூவிஸும் ஒரே இடத்துல. இன்னைக்கே Z5 சப்ஸ்கிரைப் பண்ணுங்க. என்டர்டைன்மெண்ட் அன்லிமிட்டடா என்ஜாய் பண்ணுங்க. அம்மீரகத்திலிருந்து உலகின் கடை கோடி வரை உங்கள் வணிகம் எங்கும் நன்றாய் இயங்க தேவை ஜோஹோ. விற்பனை, நிதி, மனிதவளம், உதவி மையம் இயக்க தேவையான அனைத்து கருவிகளும் ஜோஹோவில் அடக்கம். வளரும் குழுக்கள், பெரிய சந்தைகள், புதிய வரம்புகள் தாண்டி உள்ளூர் முதல் உலக அரங்கம் வரை உங்கள் வணிகம் சிறக்க ஜோஹோ.
3: ஜோஹோ, ஒரு அமைப்பு, முழு இயக்கம். அனைத்து வணிக தேவைகளையும் நிர்வகிக்க ஒரே தளம் ஜோஹோ. மேலும் அறிய zoho.com வருக அல்லது 800 ஜோஹோ அழைக்கவும்.

0: Monday to Friday, 7 a.m. to 11 a.m. Mersal Morning with me, Keetna, on 89.4 Tamil FM.
1: Mersal Morning, brought to you by ALD Properties. Verum 999 dirhams pay pandi, Trichy oda prime spot le unga plotta book pannunga.
2: We'll be back.
1: ALD Properties in 4th ஆண்டு தொடக்க விழா சலுகையாக தஞ்சாவூர் பிக் பாஸ் ப்ராப்பர்ட்டி மற்றும் திருச்சி ராக்ஃபோர்ட் கார்டன் சிட்டியில் 24 மாத EMI ஸ்கீம் பெற்று மகிழுங்கள். அது மட்டுமல்ல 18 மாதம் 12 மாதம் EMI கூட இருக்கு. புக் பண்ற எல்லா கஸ்டமருக்கும் ஃப்ரீ கோல்ட் காயின் அண்ட் ஃப்ரீ ரெஜிஸ்ட்ரேஷன் பட்டா கொடுக்க போறாங்க. வெறும் 999 திரம்ஸ் கொடுத்து உங்க ட்ரீம் பிளாட்டை புக் பண்ணுங்க. காண்டாக்ட் 056364 3646.

0: 99.4 தமிழ் எஃப்எம் இல் திங்கள் முதல் வெள்ளி வரை இரவு 8 மணி முதல் 11 மணி வரை.
1: அன்புடன் நான் brought to you by ஆயு ட்ரீட் ஆயுர்வேதா. பிரச்சனை எதுவாக இருந்தாலும் அதற்கு ஒரே தீர்வு ஆயு ட்ரீட் ஆயுர்வேதா, DIP மற்றும் சிலிக்கனோயசிஸ். கால் 0588204172. This hour of Rock with Raja is brought to you by ALD Properties. வெறும் 999 திரம்ஸ் பே பண்ணி ட்ரிச்சியோட பிரைம் ஸ்பாட்ல உங்க பிளாட்ட புக் பண்ணுங்க.
2: You are back.
3: நீங்கள் எங்கே இருந்தாலும் எங்கே சென்றாலும் உங்களை தொடர்ந்து வருவது என் இசை மட்டுமே என்பது எனக்கு நன்றாக தெரியும்.
4: ராக் வித் ராஜா.

0: கண்ணா, ஒரு டைம் ஆன் பண்ணிட்டா ஆஃப் பண்ணவே கூடாது. ஹுக்கும் தமிழ் எஃப்எம் கா ஹுக்கும் தமிழ் எஃப்எம் கா ஹுக்கும் தமிழ் எஃப்எம் கா ஹுக்கும் ஹுக்கும் ஹுக்கும் அர்த்தமாயிருந்தா
1: ஒரு குட்டி கமர்ஷியல் பிரேக் அப்புறம் சந்திக்கலாம். ஸ்டே டியூன்ட்.
2: எனக்கு
3: ஒரு தரமான ஹோஸ்ட்னா எப்படி இருக்கணும் தெரியுமா? என் கூட எப்பவுமே சிங்க்லயே இருக்கணும். நான் பிரெயின் ராட்டா பேசினா கூட கை தட்டி சிரிக்கணும். மொத்தத்துல கோஹோஸ்ட் கோஹோஸ்டா இருக்கணும். ஹோஸ்டா இருக்கணும். எனக்கும் தான் ஒருத்தி இருக்காங்க.
4: போயிட்டியா?
5: மற்றும் இந்த வருஷத்தோட பிகஸ்ட் மூவியான பேட்ரியட் மற்றும் பல பிளாக் பஸ்டர் மூவிஸ் வெறும் 99.99
6: வெறும் 999 திரம்ஸ் பே பண்ணி திருச்சியோட பிரைம் ஸ்பாட்ல உங்க பிளாட்டை புக் பண்ணுங்க.

0: நீங்கள் எங்கே இருந்தாலும் எங்கே சென்றாலும் உங்களை தொடர்ந்து வருவது என் இசை மட்டுமே என்பது எனக்கு நன்றாக தெரியும்.
1: ராகவத் ராஜா.

0: 99.4 தமிழ் எஃப்எம் நம்ம ரேடியோ நம்ம மியூசிக்.
1: 89.4 தமிழ் எஃப்எம் செய்தி சுருக்கம் brought to you by திவ்யா ஆட்டோ ஸ்பேர் பார்ட்ஸ் டிரேடிங் ஜென்யூன் பார்ட் சென்டர் ஃபார் ஜாப்பனீஸ் கார்ஸ்.
2: வணக்கம், செய்தி சுருக்கம் தொகுத்து வாசிப்பவர் கிருஷ்ணி மணிபாலன்.
1: தமிழக செய்திகள்.
2: அமோனியா வாயு கசிவு சம்பவத்தில் தலா 25 லட்சம் ரூபாய் இழப்பீடு தர வலியுறுத்தி ஜூன் 25 போராட்டம் நடத்த உள்ளதாக சிபிஎம் அறிவித்துள்ளது. அமோனியா வாயு கசிவால் உயிரிழந்தவர்களின் குடும்பங்களுக்கு 25 லட்சம் ரூபாய் இழப்பீடு வழங்குமாறு சிபிஎம் வலியுறுத்தியுள்ளது. ஜூன் 25 திருவள்ளூர் மாவட்ட ஆட்சியர் அலுவலகம் முன்பு மார்க்சிஸ்ட் கம்யூனிஸ்ட் கட்சி போராட்டத்தில் ஈடுபட உள்ளதாக பி சண்முகம் தெரிவித்துள்ளார்.
1: இந்திய செய்திகள்.
2: டெல்லியில் 52வது காவிரி நீர் மேலாண்மை ஆணையத்தின் கூட்டம் தொடங்கியது. எஸ் கே ஹல்தர் தலைமையில் நடைபெறும் கூட்டத்தில் 4 மாநிலங்களின் நீர்வளத்துறை அதிகாரிகள் பங்கேற்றுள்ளனர். ஜப்பானிய பிரதமர் சானே தக்கேச்சி அடுத்த மாதம் இந்தியா வருகை தரவுள்ளார். இந்தியா ஜப்பான் வருடாந்த உச்சி மாநாட்டில் சானே தக்கேச்சி பங்கேற்பார் என்று தெரிவிக்கப்பட்டுள்ளது. ஜப்பானிய பிரதமர் சானே தக்கேச்சி ஜூலை 1 வாரத்தில் இந்தியாவுக்கு வருகை தருவார் என்று தெரிவிக்கப்பட்டுள்ளது. புதுடெல்லிக்கு வருகை தரும் அவர் பிரதமர் நரேந்திர மோடியை சந்திக்கவுள்ளார். இந்த சந்திப்பின் போது இருதரப்பு உறவுகளின் முன்னேற்றம் குறித்து இருவரும் பேச்சுவார்த்தை நடத்துவர் என்று தெரிவிக்கப்படுகின்றது.
1: இலங்கை செய்திகள்.
2: ஆண்டு வருவாய் வரம்பை 60 மில்லியன் ரூபாயில் இருந்து 36 மில்லியன் ரூபாயாக குறைக்கும் என எதிர்பார்க்கப்பட்ட பெறுமதி சீர் வரி மற்றும் சமூக பாதுகாப்பு பங்களிப்பு வரி தொடர்பான வரவு செலவு திட்ட முன்மொழிவு நடைமுறைப்படுத்தப்பட மாட்டாது என பொருளாதார அபிவிருத்தி பிரதி அமைச்சர் பாராளுமன்றத்தில் தெரிவித்துள்ளார். ஜூலை 1 முதல் இந்த வரி மாற்றங்கள் நடைமுறைக்கு வரும் என முன்னர் அறிவிக்கப்பட்டிருந்த நிலையில் தற்போது அந்த தீர்மானம் கைவிடப்பட்டுள்ளதாக பிரதி அமைச்சர் அதிகாரப்பூர்வமாக அறிவித்துள்ளார்.
1: உலகச் செய்திகள்.
2: ஈரான் எதிர்காலம் முழுவதும் மிக உயர்ந்த அளவிலான அணு ஆய்வுகளை முழுமையாக ஏற்றுக்கொண்டுள்ளது என்று அமெரிக்க ஜனாதிபதி டொனால்ட் ட்ரம்ப் தமது ட்ரூத் சோஷியல் வலைதளத்தில் தெரிவித்துள்ளார். ஈரான் நீண்டகால எதிர்காலத்துக்காக மிக உயர்ந்த அளவிலான அணு ஆய்வுகளுக்கு முழுமையாக ஒப்புக்கொண்டுள்ளது. இது அணு நேர்மையை உறுதி செய்யும் என்று அவர் கூறியுள்ளார். மேலும் ஈரான் இந்த நிபந்தனைக்கு ஒப்புக்கொள்ளவில்லை என்றால் மேலும் எந்த பேச்சுவார்த்தைகளும் நடைபெறாது என்று ட்ரம்ப் எச்சரிக்கை விடுத்துள்ளார்.
3: Brought to you by Zoho.com.
4: Zoho Recruit இருக்கும்போது candidate recruitment பத்தி ஒரு கவலையும் இல்ல. Call 800 Zoho or visit Zoho.com/recruit.
2: வளைகுடா நாடுகளில் இன்று பங்குச்சந்தைகள் ஆரம்பம் முதலே சரிந்து வர்த்தகமாகின. இதற்கமைய சவுதி அரேபியாவின் பிரதான பங்கு விலை சுட்டெண் 0.2% சரிந்து வர்த்தகமாகியது. துபாயின் பிரதான பங்கு விலை சுட்டெண் 1.1% சரிந்தது. அபுதாபியின் பிரதான பங்கு விலை சுட்டெண்ணும் 0.5% சரிந்து வர்த்தகமாகியது. இதேவேளை இந்தியாவின் பங்குச்சந்தைகளும் இன்று சரிந்து வர்த்தகத்தை நிறைவு செய்தன. சென்செக்ஸ் இன்று 893 புள்ளிகள் சரிந்து 76,200 புள்ளிகளில் வர்த்தகம் நிறைவடைந்தது. இதேவேளை நிப்டி 278 புள்ளிகள் சரிந்து 23,824 புள்ளிகளில் வர்த்தகம் நிறைவுக்கு வந்தது. எமது அடுத்த செய்திச் சுருக்கத்தை 5 மணிக்கு நீங்கள் கேட்கலாம். வணக்கம்.
1: செய்தி சுருக்கம் was brought to you by Divya Auto Spare Parts Trading, Sharjah, Dubai, Abu Dhabi and Alliance since 1982.
5: 89.4. Daddy, Tamil FM on pannunga daddy. I need this daddy. I need this. Beg now nanu US la kuda. Adhe FM dhaan daddy kepo.
1: 89.4. Star of the month.
6: Singer SPB.

0: கலக்குவேன் கலக்குவேன், கட்டம் கட்டி கலக்குவேன், திட்டம் திட்டி கலக்குவேன் பாரு. கிளப்புவேன் கிளப்புவேன், பட்டை எடுத்து
1: கிளக்குவேன் கிளக்குவேன்.
0: இரியா நான் தான் பாடிட்டு இருக்கேன்ல, இப்ப நடுவுல திடீர்னு
1: கிளக்குவேன் கிளக்குவேன்.
0: இருங்க நான் ஒரு வாட்டி எனக்கு ஃபுல் பாட்டு தெரியுங்க.
1: கிளக்குவேன் கிளக்குவேன்,
0: யோ எரியா
1: கிளக்குவேன் கிளக்குவேன், கட்டம் கட்டி கிளக்குவேன், திட்டம் தீட்டி கிளக்குவேன் பாரு.
0: பாடு இன்ட்ரோ கொடுக்கல, ஒண்ணும் பண்ணல, நீயே பாடு. கலக்குனது போதும், கலக்குனது போதும். எனிவேஸ் வெல்கம் பேக் டு தி ஈவினிங் கடை. 4 மணி 12 நிமிஷம் ஆகுற நேரத்தில் சக்கரை எலி வாயில் போட்டுங்க அப்படின்னு சொல்ற மாதிரி, இன்னையிலிருந்து அடுத்த 3 நாளைக்கு மழை வரும் அப்படின்றாங்க. மழை வந்தா என்ன பண்ணும், நீங்க மொட்டை மாடியில் காய வச்சிருக்கிற வடாமெல்லாம் தூக்கி கீழே வச்சிடணும். இன்னையிலிருந்து ஸ்டார்ட் ஆகுது மழை அப்படின்னு சொல்லி சொன்னாங்க. ஆனால் இன்னைக்கு 2:45 வரைக்கும் நான் வண்டியை நிறுத்திட்டு ஆஃபீஸ்க்கு நடந்து வந்துக்கிட்டு இருந்தேன். ஆனால் என்னால் நடந்து வர்றதுக்குள்ளே காஞ்சு கருவடாகி இந்த பிரெட் பேக்கெட்டோட அடியில் ஒரு பீஸ் இருக்குது தெரியுமா, அந்த மாதிரி ஆயிடுச்சுங்க, தீஞ்சு போகிற மாதிரி ஆயிடுச்சு, அவ்வளோ சூடு. எனக்கு தெரிஞ்சு மழை வந்தது அப்படின்னா மெஜாரிட்டி வாட் வில் ஹேப்பன், சூடெல்லாம் கொஞ்சம் சூட்டை கிளப்பி விட்டுடும் மழை வந்தா அப்படின்னு சொல்லி சொல்லுவாங்க. ஏன்னா இப்போ வந்து அது எந்த அளவுக்கு சயின்டிஃபிக்லேயே அதை நான் ப்ரூவ் பண்ணுறேன்னு தெரில, நான் வந்து ஃபீல் பண்ணது தான். நீங்களும் அதை ஃபீல் பண்ணியிருப்பீங்க, எப்போவுமே பெரியவங்க சொல்லுவாங்க, அதை வச்சு தான் நானும் சொல்கிறேன்னு வச்சுக்கோங்களேன். நான் இது எப்படி நினைக்கிறேன்னா, இப்போ வந்து வெயில் கண்டினியூஸாக அடிச்சுக்கிட்டு இருக்கா, அப்போ நீங்கள் வந்து தரையெல்லாம் சூடாக இருக்கும் ஓகேவா. அப்போ திடீர்னு மழை வருதுன்னா அந்த கீழே இருக்கிற சூடு அப்படியே மேலே எழும்பி அந்த சூட்டை கிளப்பி விட்டுருவோம். எனக்கு என்னமோ இவங்க வந்து வெயில் அடிச்சுட்டு படார்னு மழை வந்ததுன்னா சூட்டை கிளப்பி விட்டுரும் அப்படின்னு சொல்கிறது வந்து எனக்கு இப்படி தான் விளங்கும். ஓ இதனால தான் சூடாகுது போல் அப்படின்ட்டு. பட் இதுக்கு முன்னாடி என்ன சயின்டிஃபிக் ரீசன் இருக்குது, ஐன்ஸ்டைன் எதுவும் சாரு அப்படிங்கிறதுலாம் எனக்கு தெரில. முடிஞ்சால் வந்து அதான் 4 மணி நேரம் இருக்கேன், 8 மணி வரைக்கும் டைம் இருக்கேன், எல்லாத்தையும் கொஞ்சம் கொஞ்சமாக நம்ம ரிசர்ச் பண்ணி சொல்லுவோம். ஆனால் அதுக்கு
1: முன்னாடி
0: உனக்கு கொண்டு வேண்டாம்,
1: போதும்
0: ஓகே. ஒரே ஒரு நியூஸ் மட்டும் நான் சொல்லிக்கிறேன்டா தம்பி, அதுக்கப்புறம் பாட்டை நீ போடு என்ன ஓகேவா.
2: UAE update brought to you by ABC Cargo and Courier, number 1 in GCC.
0: ஓகே ஃபைனலி இட் இஸ் ஹேப்பனிங்ல. அதாவது எப்பவுமே நீங்கள் துபாய் டு அபுதாபி நீங்கள் போறீங்கன்னா எட்டிஹாட் ரயிலுங்கிற அந்த வந்து ஒரு பெரிய கொட்டை இடத்துல எழுதியிருப்பாங்க, அந்த ப்ராஜெக்ட் நடந்துகிட்டே இருக்கும், நிறைய இடத்துல நடக்கிறது நீங்கள் பார்த்துருப்பீங்க ஓகேவா. ஸோ ஃபைனலி இட் இஸ் ஹேப்பனிங் பிகாஸ் எட்டிஹாட் ரயில் வந்து தேவ் கன்ஃபர்ம்ட் தேர் அஃபிஷியல் லான்ச் டேட் ஃபார் UAE பேசஞ்சர்ஸ் ஆன நீங்கள் நாங்கள் எல்லாத்துக்குமே. எப்போனா June 30th அடுத்த வாரம் செவ்வாய்க்கிழமையா, 28, 29, 5 in the morning, 6 இந்த ஆமாம் அடுத்த வாரம் இந்நேரம் எட்டிஹாட் ரயில் ஸ்டார்ட் ஆகிருக்கும். அபுதாபி டு ஃபுஜராக்கு இப்போதைக்கு ஸ்டார்ட் பண்ணுறாங்க. அபுதாபி டு ஃபுஜரா இனிமேல் நம்ம வந்து ரயிலில் போகிறோம், ரயிலில் அடாடா அடாடா சொல்லும் போதே ஒரு மாதிரி வித்தியாசமாக இருக்குது எனக்கு கேட்குறதுக்கே. ஏன்னா அபுதாபி டு ஃபுஜரா வந்து காரில் மட்டும்தான் போக முடியும், பஸ்ஸில் போக முடியும். இந்த ரோடு வழி டிரான்ஸ்போர்ட் பண்ணிகிட்டு இருந்தேன், இத்தனை வருஷமாக பண்ணிகிட்டு இருந்தேன் நம்ம எல்லாருமே, இப்போ வண்டியில் ஏறி ஜம்முன்னு உட்காந்து ரயிலில் போகிறோம். அதுவும் 1 மணி நேரம் 45 நிமிஷம் இருக்கப்போ தான். இப்போ துபாய் எப்படா பண்ணுவீங்க அப்படின்னா வந்து துபாய் அண்ட் அல்தைத் இருக்கு இல்லையா, ஆமாம் September 30th ஸ்டார்ட் ஆகிடுமா, ஃபாலோட் பை டிசம்பர் மாதம், இந்த வருஷத்துடைய டிசம்பர் மாதம் அல் தாஃப்ராலையும் ஓப்பன் பண்ணிடுவாங்களாம். அண்ட் இந்த மொத்த நெட்ஒர்க்குமே வந்து ஷார்ஜா ஸ்டேஷன் அடுத்த வருஷம் மார்ச் மாதம் ஷார்ஜா ஸ்டேஷனோட கம்ப்ளீட் ஆகுது இந்த நெட்ஒர்க் அப்படின்னு சொல்லி சூப்பரான ஒரு செம்ம நியூஸ் ஒன்று வந்திருக்கு. ஃபைனலி நான் நினச்சேன் இப்போ சில புது புது ப்ராஜெக்ட்ஸ் எல்லாம் வருதுன்னு வச்சுங்களேன், ஒருவேளை நம்ம இந்த ஊர் விட்டுக்கு இது போயிட்டோன்னு வச்சுங்க, போனதுக்கப்புறம் இதெல்லாம் அனுபவிக்கிறாங்க நம்ம இங்கே இருக்கிறவங்க அப்படின்னா வந்து லைட்டாக கொஞ்சம் பொறாமையாக இருக்கும், ஐயோ நான் போனதுக்கப்புறம் இதெல்லாம் நடக்குது அப்படின்ட்டு. இல்லை நம்ம இருக்கும்போது இப்போ நடக்க போகுது, அதுவும் அடுத்த வாரமே நடக்க போதா.
2: UAE update brought to you by ABC Cargo and Courier. உலகம் முழுவதும் உங்கள் பொருட்களை அனுப்புங்க ABC Cargo-வின் back to home express services மூலமாக. ABC Cargo and Courier, number 1 in GCC. Call or WhatsApp 800-916 or visit abccargo.ae. TNC apply.
0: இன்னொரு மேட்டர் சொல்லவா, எட்டிஹாட் ரயிலோட அஃபிஷியல் மொபைல் அப்ளிகேஷன் இல்லாட்டி அவங்களுடைய வெப்சைட்டில் போனீங்கன்னா 50% ஆஃபர் வேற தராங்க செம மேட்டரில். ஆமாம், ஸோ 2 ஃபேர் ஓகே, கம்ஃபர்ட் கிளாஸ் அது வந்து நார்மலி 109 தூரமாக 110 வச்சுக்கோங்க, ஆமாம் 50% 55. ப்ரீமியம் கிளாஸ் வந்து 239, அது என்ன ஒரு தரம்னு எனக்கு தெரில, சரி 239 தரம்ஸ், இப்போ 120 தரம்ஸ்க்கு தராங்க போல். ஸோ ஆமாம் இன்னையோட புக் பண்ணணும் அப்படின்னு வெளியில் நம்ம பையன் பேசிக்கிட்டு இருந்தா மது, இப்போது அதனால் நாங்கள் போயிட்டு கடைக்கடன் புக் பண்ணிவிட்டு அடுத்த வாரம் செவ்வக்கிழமை நாங்கள்லாம் மாஸ்க் கட் அடித்தாலும் அடிப்போம், கண்டுக்காதீங்க. இப்போ உங்களுக்கு பாட்டு வந்து போதும் தம்பி, பாட்டு டைரெக்டாக போட்டுருங்க சரி, அப்போ என்ன பேசினா தானே பிரச்சனை. நம்ம ப்ராவோ யூ லிசனிங் டு 89.4 தமிழ் எஃப்எம், நம்ம ரேடியோ நம்ம மியூசிக்.
2: பேக் டு பேக்கு.

0: ஒரு குட்டி கமர்ஷியல் பிரேக்குக்கு அப்புறம் சந்திக்கலாம். ஸ்டே ட்யூன்ட்.
1: என்னங்க எப்ப வரீங்க?
2: இன்னும் ரெண்டே நாள் தாம்மா.
1: குழந்தைங்க செம்ம எக்ஸைட்டடா இருக்காங்க. பெரிய கிஃப்ட் லிஸ்டே இருக்கு. உங்க பட்ஜெட் மேல ஒரு கண்ணு இருக்கட்டும்.
2: கவலையே இல்ல, நான் தான் பீமா போக போறேன்ல. பீமாவோட ஹோம் அகைன் செலிப்ரேஷன் வந்தாச்சு. தங்க விலை இந்தியாவை விட கம்மி. ஒரு பவுன் அப்ராக்சிமேட்டா 12,000 ரூபாய் வரைக்கும் கம்மி. மேக்கிங் சார்ஜஸ் செயின்ஸ் அண்ட் பேங்கிள்ஸ்க்கு வெறும் 1.99% தான். மாடர்ன் லேசர் கட் பேங்கிள்ஸ்க்கு 4.99% அண்ட் சிங்கப்பூர் குவைத்தி அதர் டிசைன்ஸ்க்கும் 6.99% தான். கூடவே டைமண்ட் ஜுவல்லரியில 1,899 dirhams ஆஃபர் பர் கேரட். இதுக்கு மேல என்ன வேணும்?
1: சூப்பரா இருக்கு. எல்லாருக்கும் ரொம்ப அழகான கிஃப்ட் தான்
2: இது. உனக்கும் கூட.
3: உங்க வெகேஷன் ஷாப்பிங்க்கு பீமா ஜுவல்லர்ஸ். பீமா, வேர் வித் ப்ரைட்.
4: ஆஹா ஆஹா, வெற்றி வெற்றி.
5: 25 மில்லியன் dirhams வித் பிக் டிக்கெட்.
4: 5 வெற்றியாளர்களுக்கு 1 மில்லியன் dirhams பரிசு
5: பிளஸ் வீக்லி கேஷ் டிராஸ்.
4: உங்க ஆட்டத்தை தவற விட்டுறாதீங்க.
5: bigticket.al டிக்கெட்ஸ் வாங்குங்க.
6: This is an 18+ game. Play responsibly. TNC supply.
7: UAE நாட்டில் ஜோஹோ தனது நீண்ட கால சேவையை இப்போது மேலும் வலுப்படுத்தி இருக்கிறது. துபாயிலும் அபுதாபியிலும் அமைக்கப்பட்டுள்ள புதிய டேட்டா சென்டர்ஸ் மூலம் ஜோஹோ தனது சேவைகளை இங்கிருந்தே வழங்குகிறது. உங்கள் வணிக தகவல்கள் பாதுகாப்பாக உள்நாட்டிலேயே தங்கும்.
8: DESC விதிமுறைகளுக்கு உட்பட்டு அரசு மற்றும் அரசு சார் நிறுவனங்கள் உட்பட அமீரகம் முழுவதும் உள்ள அனைத்து அமைப்புகளுக்கும் உறுதுணையாக இருக்கும். தரவுகள் உள்நாட்டிலிருந்தே பகிரப்படுவதால் சேவைகளின் வேகம் அதிகரிப்பதோடு முக்கிய பணி அமைப்புகள் செயல்திறனும் பன்மடங்கு மேம்படும். அமீரகத்தின் டிஜிட்டல் எதிர்கால திட்டங்களுக்கு ஒத்திசைவாய் ஜோஹோ தொடர்ந்து முதலீடு செய்து வருவதை அறிவிப்பதில் மகிழ்ச்சி. மேலும் விவரங்களுக்கு 800 ஜோஹோவை அழைக்கவும் அல்லது zoho.com இருக்கு வருக.
9: இந்த சாம்ராஜ்யத்தின் மிக முக்கியமான சுயம்வரத்திற்கு உங்களை அன்புடன் வரவேற்கிறோம். நம் அனைவரின் அரசியான மனதை வெல்ல போட்டியிடும் போட்டியாளர்கள்.
10: ஹாய், நான் காஃபி.
11: ஹலோ, நான் தான் டிராவல்.
12: வணக்கம், நான் நினைவுகள்.
11: ஹாய், நான் தான் இயற்கை.
9: இதுல மனசோட மனச வெல்ல போவது யாரு?
11: எங்கப்பா மனசு காணோம்.
10: அங்கே பாருங்கள், போட்டிக்கு ராஜாவின் பாடல்கள் வருகின்றன.
11: ராஜா பாட்டு போகுது, மனசும் பின்னாடியே போகுதே.
13: ராஜா பாட்டு போட்டிக்கு வந்தால் மனதை வெல்லத்தானே செய்யும்.
12: வார நாட்களில் மதியம் 3 மணி முதல் 4 மணி வரை மனசார கேளுங்க ராக் வித் ராஜா. Only on 89.4 தமிழ் FM. நம்ம ரேடியோ, நம்ம மியூசிக்.

0: உன்னையும் எப்படி காட்டட்டா?
1: ஏய், நான் தானே நம்பு, உன் நண்பன் தானே சிம்பு, தம்மோடு இருக்கிறா, எங்கேயோ படுத்து இருங்க இருங்க, ஒரு நிமிஷம் கரெக்டாக சொல்கிறேன், நான் மியூசிக்கை போட்டு பேசுகிறேன். எனக்கு வந்து கலக்கவன் கலக்கவன் பாட்டு என்னைக்கு ரிலீஸ் ஆச்சோ, என்னைக்கு எழுத ஆரம்பிச்சாங்களோ, என்னைக்கு ஸ்ரீகாந்த் தேவா மியூசிக் போட்டு சங்கர் மகாதேவன் பாடி அது சிம்பு தம்ன்ற ஒரு படத்தில் அந்த பாட்டை வச்சு அதை ஆடி அதை டிவியில் போட்டு அதை முத முதல்ல நான் பார்த்தனோ அப்போ இருந்து எனக்கு அந்த பாட்டு இன்னைக்கு வரைக்கும் ஒரு இன்ச் கூட குறையாமல் பிடிக்கும். சரியா, எனக்கு இந்த பாட்டு ஃபுல்லாகவே தெரியும். காலேஜ் படிக்கிறப்போ சும்மா பாடிக்கிட்டு இருப்பேன் இந்த பாட்டெலாம். இப்போ ரேடியோக்குள்ளே வந்ததும் இல்லை, இந்த பாட்டெலாம் சில நேரம் கேட்குறது இல்லையா, திடீர்னு இன்றைக்கியாவது கேட்கும்போது அடே அப்படின்னு இருக்குது. அதுவும் எனக்கு இந்த செகண்ட் ஸ்டான்ஸ் ரொம்ப பிடிக்கும். அதாவது அட யமனே தடுத்தாலும் தடுத்து தம் கட்டு லவ்வுக்கு அழிவு இல்லைடா. சரி ஓகே, யமனே வந்து தடுத்தாலும் நீ வந்து எப்படியாவது லவ்வுக்கு அழிவு இல்லை, அதனால் எப்படியாவது தம் கட்டி லவ்வில் ஜெயிச்சிருங்கிறாரு. சரி ஓகே, நீ ஒரு பொண்ணை லவ் பண்ணுறியா, இப்போ அடுத்து பொண்ணை கடத்து கையோடு நடத்து கல்யாணம் நீ தான் கில்லாடியா, பொண்ணை வந்து கடத்திடு கையோட கல்யாணம் பண்ணிடு நீ தான் கில்லாடியாச்ச, இது வரைக்கும் கூட ஓரளவுக்கு ஓகே. இதெல்லாம் நான் ஏன் சொல்கிறேன் அப்படின்னா, அதாவது ஆமாம் நான் சொன்ன நம்பு ஓ நண்பன் தானே சிம்பு அட தம்மோடு எப்போதும் இல்லப்பா, ஏ கலக் கலக் ஏ கலக் கலக் எங்கடா அந்த பாட்டு. அது மட்டும் இல்லை, கலக்குவேன் கலக்குவேன் கட்டம் கட்டி கலக்குவேன் திட்டம் தீட்டி கலக்குவேன் பாரு. கட்டம் கட்டி கலக்குறதுனா என்ன எனக்கு புரியல, திட்டம் தீட்டுறது இஸ் ஃபைன், ஓகே யூ ஹாவ் டு ஹாவ் அ பிளான். ஓகே, வாழ்க்கைங்கிறது சில நேரங்களில் இல்லை, பல நேரங்களில் இல்லை, எல்லா நேரங்களையும் வந்து பிளான் பண்ணி பண்ணணும், இல்லைனா வந்து அவ்வளோத்தான் பொழப்பு சிரிப்பாக சிரிச்சிடும். அது நீங்கள் ஒரு வண்டியை இங்கிருந்து எடுத்து அந்த இடத்துக்கு கொண்டு போய் நிறுத்துறதா இருந்தாலும் சரி, அதுக்கப்புறம் நிறுத்தினதுக்கப்புறம் நீங்கள் ஒரு இடத்துக்கு நடந்து போகணும் அப்படின்னாலும் சரி, எல்லாத்துக்குமே பிளானிங் அப்படிங்கிறது முக்கியம். அப்போ திட்டம் தீட்டுறதுங்கிறது ஓகே, ஆனால் அந்த கட்டம் கட்டுறது என்னது? எனக்கு இப்போ இந்த பாட்டில் சில நேரம் சில பாட்டெலாம் ரொம்ப நாள் கழிச்சு ஒரு ஒரு ஒரு ஏஜ்க்கு அப்புறம் நான் கேட்கும்போது இட் ஃபீல்ஸ் டோட்டலி டிஃப்ரெண்ட் இல்லையா? இப்போ அதான் பாருங்க, அட 8-2 வயசில் எல்லோரும் இருக்கும் மனசில் பட்டாம்பூச்சி சிறகடிக்கும் பாரு, இதெல்லாம் ஓகே, ரைட் ரைட் ரைட் ஓகே ஓகே ஓகே. 8-2 வயசுலன்னா 16 வயசா? 8 × 2 = 16. சரி, எல்லாத்துக்குமே வந்து 16 வயசு ஆகிறப்போ லவ் வரும்.

0: புரியலடா, எப்படின்னா எனக்கு தெரியல. இப்போ இது எனக்கு மட்டும்தான் அப்படின்ட்டு நான் நினச்சிட்டு இருந்தேன். ஃப்ரெண்ட்ஸ்கிட்டலாம் போய் சொன்னால் என் ஸ்கூலில் படிக்கிற பசங்களையும் இப்போ பார்த்தா அப்படி தானே இருக்கானுங்க, இப்போ பெரிய பசங்களாக இருக்கானு. போய் கேட்டால் 9th ஸ்டாண்டர்ட்னா அப்படின்றானு. பெருசாக வந்து 6 பேக்கு பெரிய பெரிய பைசப்லாம் வச்சுட்டு 6 அடிக்கு இருக்கானுங்கடா அண்டர்டேக்கர் மாதிரி. போய் கேட்டால் வந்து 10th ஸ்டாண்டர்ட்றானுங்கடா. இந்த மாதிரி உங்கள் ஸ்கூல்லையும் சில பசங்களாம் இருப்பாங்க தானே பசங்க. ஐ திங்க் இட்ஸ் பிகாஸ் ஆஃப் எவல்யூஷனா, இல்லை இப்போ நம்மளுடைய லைஃப் ஸ்டைல் அந்த மாதிரி இருக்கா, எனக்கு ஒன்றும் புரியல. சரி ஓகே, நம்ம நம்ம வந்த வேலையை பார்ப்போம். எங்கடா அது பட்டனை
1: இன்று தங்கத்தின் விலை brought to you by Ain Gold Wallet app la verum 1 dirham mudal gold purchase pannalam refer and earn first purchase bonus kuda irukku available in play store and app store.
0: Uncle inga paருங்க நான் கடைசியா சொல்றேன். ஓகே மர்க்கா மர்க்கா சொல்றேன். 24 கேரட் தங்கம் 495 கிராம் 75 ஃபில்ஸ் சரியா, 22 கேரட் தங்கம் 459 கிராம் 22 459, 24 வந்து 495 கிராம் 75 ஃபில்ஸ், 21 வந்து 440 கிராம், 21 கேரட் வந்து 440 கிராம். என்ன சொல்கிறேன்னா விலை கரைஞ்சிருச்சு, சே கரைஞ்சிருச்சுன்றேன் விலை, ஓகே அப்படின்னு சொல்லலாம், விலை குறைஞ்சிருச்சு. இப்போயாவது போய் தங்கத்தை வாங்குங்க. நான்லாம் வந்து போன வாரமே இப்போ வாங்கிட்டு, நான் வாங்குறப்ப 512 என்ன இருந்தது, எனக்கே வந்து ஒரு 12-13 தரம் லாஸ்ன்ற ஒரு தாட்டில் நான் உட்காந்துட்டு இருக்கேன். பட் ஓகே, எனக்கு தெரிஞ்சு தங்கம் இறங்கும், அது எண்ட் ஆஃப் த இன்னும் ஒரு 2 மாதத்தில் ஏறிடுன்ற ஒரு நம்பிக்கையில் வாங்கிட்டு இருக்கேன். ஓகே நான் ப்ராவோ. And you're listening to 89.4 Tamil FM. And this is the
1: Evening Correct, presented by VNCT Global, largest villa developers in South India. For more details, contact 054-767-3111. Brought to you by Annathangam Gold and Diamonds, Karama Center, Dubai. 40% off on diamond and precious jewelry. 40% discount on 22-carat and 18-carat gold jewelry making charges. Madri, Pala offers. Matrum Z5. In the varsha toda biggest movie on a Patriot, Matrum Pala blockbuster movies. Verum 99.99 dirhams per year la enjoy. நடக்கிற NRA meetup கலந்துகிட்டா 10 gold coins and 10 square feet extra free.

0: 89.4 தமிழ் எஃப்எம், நம்ம ரேடியோ, நம்ம மியூசிக்.
1: We'll be back after a short commercial break.
2: ALD Properties இன் நான்காம் ஆண்டு தொடக்க விழா சலுகையாக தஞ்சாவூர் பிக் பாஸ் ப்ராப்பர்ட்டி மற்றும் திருச்சி ராக்ஃபோர்ட் கார்டன் சிட்டியில் 24 மாத இஎம்ஐ ஸ்கீம் பெற்று மகிழுங்கள். அது மட்டுமல்ல, 18 மாதம், 12 மாதம் இஎம்ஐ கூட இருக்கு. புக் பண்ற எல்லா கஸ்டமருக்கும் ஃப்ரீ கோல்ட் காயின் அண்ட் ஃப்ரீ ரெஜிஸ்ட்ரேஷன் பட்டா கொடுக்க போறாங்க. வெறும் 999 திரம்ஸ் கொடுத்து உங்க ட்ரீம் பிளாட்ட புக் பண்ணுங்க. கான்டாக்ட் 056-364-3646.
3: இந்த வெகேஷனுக்கு அன்புடன் உங்களை காத்திருக்கும் அன்பு கூறியவர்களுக்கு ஒரு கோல்டன் சர்ப்ரைஸ் கொடுத்தா எப்படி இருக்கும்? மலபார் கோல்டன் டைமண்ட்ஸ் இன் கோல்டன் சம்மர் ஆஃபருடன் டைமண்ட் அண்ட் பிரெஷியஸ் ஜெம் ஜுவல்லரி வாங்கும் போது ஃப்ரீ கேஷ் வவுச்சர்ஸ் பெறுங்க. உங்க பழைய தங்க நகைகள் எங்க வாங்கியிருந்தாலும் அதை எந்த கழிவும் இல்லாமல் எக்ஸ்சேஞ்ச் பண்ணிக்கலாம். சேகுலி 1.99% இருந்து ஸ்டார்ட் ஆகுது. இந்தியாவில் இம்போர்ட் டியூட்டி ரிவிஷன் மூலமா நீங்க இப்போ UAE-ல தங்கம் வாங்கும் போது கோல்ட் ரேட் 15% வரை சேமிக்கலாம். உடனே மலபார் கோல்டன் டைமண்ட்ஸ் விசிட் பண்ணுங்க.
4: 10-10 ஆஃபர் அலர்ட்.
5: டாப் ஷெலோட NRI மீட்டப்க்கு நீங்க ரெடியா? கமிங் ஜூன் 28 9 AM to 9 PM ரமதா கார்னிஷ் ஹோட்டல் அபுதாபியில 10 கோல்ட் காயின்ஸ், 10 ஸ்கொயர் ஃபீட் எக்ஸ்ட்ரா ஃப்ரீ. சென்னைக்கு ஃப்ரீ ஃப்ளைட் டிக்கெட்ஸ் ஆன் ஸ்பாட்ல பிளாட் புக் பண்ணீங்கன்னா அவ்வளவு ஆஃபர்ஸ் உங்களுக்காக. எல்லாமே DTCP அண்ட் RERA அப்ரூவ்ட் பிளாட்ஸ். டாப் ஷெல் NRI தமிழ்நாடு லேண்ட் மீட்டப் மிஸ் பண்ணிடாதீங்க. ஃபார் டீடைல்ஸ் கால் 056-415-4242. பிளாட்ஸ்னாலே டாப் ஷெல் தானே.

0: the evening, Karak.
1: என்ன தம்பி, என்ன மியூசிக் எங்க? நீ பாட்டில் பாட்டு எடுத்து போட்ட. ஏய் எக்கடா, நம்ம மியூசிக் போடுறேன், பாட்டு அவரை போட்டுக்கலாம்.

0: மாதிரி. ஆக்சுவலி இந்த பாட்டு வந்து எப்படின்னா, இந்த பார்க்காதே ஒரு மாதிரி, பார்க்காதா பார்க்காத, அதுக்கப்புறம் பார்க்காதே பார்க்காதே, இந்த நான் நானே பார்க்காதே, இந்த மாதிரி இந்த பார்க்காத, அப்புறம் வந்து ஐயையோ, அப்புறம் ஆஹா ஆஹா, இந்த மாதிரி பிகினிங்கில் வர ஏகப்பட்ட பாட்டு இருக்குது. நான் சொன்னதுமே பட்டுன்னு உங்களுக்கு எத்தனை பாட்டு ஞாபகத்துக்கு வருது சொல்லுங்க பார்ப்போம். ஃபஸ்ட் ஐயையோ அப்படின்னு எடுத்துக்கிட்டா, ஆடுகளமில் வந்து ஐயையோ நெஞ்சு அழகிறது, அது இருக்கா? அப்புறம் பருத்தி வீரனில் வந்து இது இருக்குது, என்ன பாட்டு இருக்குது, ஐயையோ அப்படி அந்த பாட்டு இருக்கா? கும்கியில் வந்து ஐயையோ ஆனந்தமே அப்படி ஒரு பாட்டு இருக்குது. அப்புறம் கொடி வீரன்லேயும் வந்து ஐயோ அடி ஆத்தே அப்படி ஒரு பாட்டு இருக்குது. அப்புறம் அதெல்லாம் விட ரித்தமில் வந்து ஐயோ பத்து கிச்சு பத்து கிச்சு பத்து ஓ ஓ அதெல்லாம். ஸோ எதுக்காக சொல்ல வந்தேன் அப்படின்னா, அதுக்காக சொல்ல வந்தேன், வேறு எதுவும். சரி ஓகே, இன்றைக்கி வந்து இந்த எட்டிஹாட் ரயில் வேறு எனக்கு ஒரே ஜாலியாகி போச்சு. இப்போ அடுத்த வாரம் வேறு லீவ் போடணுமா, என்ன மேட்ரு? சரி, இப்போ ட்ரெயின் டைமிங்ஸ்லாம் என்ன அப்படின்னு ஒருத்தர் ஃபோன் பண்ணி என்கிட்ட கேட்டார். சொல்கிறேன். அதாவது இப்போ நீங்கள் அபுதாபி ஸ்டேஷன் அங்கேருந்து ஃபுஜேரா போகிறதுக்கு எப்படின்னா, மொத்தமாக 3 டிரெக்ட் அவுட்போன் சர்வீசஸ் இருக்குது. ம், ஓகேவா? ஸோ ஃபஸ்ட்டு ட்ரெயின் வந்து காலைல 8:19 ஸ்டார்ட் ஆகும். ம், அதுக்கப்புறம் 2 அதோ டிரெக்ட் சர்வீசஸ் வந்து சேம் டே மத்தியானம் 1:53 ஒன்று, சாயங்காலம் 6:39 ஒன்று. இது எப்படி இது 1:53 6:39 இது மாதிரி ரொம்ப ஒரு ஃபேன்சி நம்பராகவே இல்லை, பட் ஓகே ஞாபகத்தில் நீங்கள் வச்சுக்கலாம். ஓகே, ஸோ இது வந்து அபுதாபியிலேருந்து ஃபிஜேரா போகிற அந்த இது ட்ரெயின் டைமிங்ஸ். இப்போ ஃபிஜேரா டு அபுதாபி அப்படின்னு பார்க்குறப்ப காலையில் 5:34 ஒன்று ஃபிஜேரா, ஃபிஜேரா டு அபுதாபி. ஓகே, அண்டு அதுக்கடுத்து வந்து 10:59 10:59 அண்ட் 5:28 இந்த ஈவினிங் 5:28. ஸோ இப்போது ஒரு அஃபிஷியல் ப்ரெஸ் ரிலீஸ் ஒன்று பண்ணியிருந்தாங்க. ஸோ இந்த இண்டக்ட்ரி பேசஞ்சர் ரயில் சர்வீஸ் இருக்கும்லாம் பிட்வீன் அபுதாபி அண்ட் ஃபிஜேரா, இது வந்து எப்படின்னா 1 hour 45 தான் இருக்க போகுது. இப்போ ஜென்ரலாக அபுதாபி டு ஃபிஜேராக்கு எவ்வளோ நேரம்? இப்போ நான் இங்கே நான் துபாயிலிருந்து எல்லா இடத்துக்குமே போயிருக்கேன், பட் அந்த வேறு எமிரேட்டுக்கு போய் அங்கேருந்து இன்னொரு எமிரேட்டுக்கு போனதில்லை. ப்ராப்ளி நான் என்ன பண்ணியிருக்கேன்னா, ஃபிஜேரா போயிட்டு ராசல் கேமா போயிருக்கேன் நான் ஒரே ஒரு தடவை, அவ்வளோதான். எனக்கு அதனால் தெரியல. வண்டி ஜென்ரலாக ஓட்டுறவங்களுக்கு உங்களுக்கு தெரியும், இப்போ யாராவது வந்து வண்டியிலலாம் உட்காந்துட்ருக்கீங்க, நீங்கள் வந்து அபுதாபி டு ஃபிஜேரா கார்லேயோ பஸ்லேயோ இல்லை வந்து உங்களுடைய மீன்ஸ் ஆஃப் டிரான்ஸ்போர்ட்டில் எதில் போகிறீங்கன்னு தெரியல, அது எவ்வளோ நேரம் ஆகுது, அதை விட இது கம்மியா ஜாஸ்தியா அப்படிங்கிறத எனக்கு சொல்லுங்கள். கம்மியோ இல்லை ஜாஸ்தியோ, நம்ம வந்து ஒரு நியூ வே ஆஃப் கம்யூட் நமக்கு கிடச்சிருக்கு. ஸோ அதுவே வந்து ஒரு செம்ம மேட்ரு தான். இப்போ யாராவது பசங்களாம் இருக்கீங்க, சம்மர் டைமில் ரிலீஸ் ஆகிருக்கிறதுனால கண்டிப்பாக அடுத்த வாரத்துலேருந்து நிறைய இன்ஃப்ளூயன்சர்ஸ் போவாங்க. ஐ டோன்ட் கால் மை செல்ஃப் அன் இன்ஃப்ளூயன்சர், ஐ எம் அ கான்டென்ட் கிரியேட்டர். நான் வந்து ஒரு கான்டென்ட் கிரியேட் பண்ணுறேன், இன்ஃப்ளூயன்சர் கிடையாது. ஓகே, ஸோ நிறைய இன்ஃப்ளூயன்சர் போவாங்க, என்ன மாதிரி கான்டென்ட் கிரியேட்டர்ஸ் போவாங்க, நிறைய ரியல் எஸ்டேட் பீப்புளெலாம் போவாங்க. இப்போ நீங்கள் துபாயில் வந்து இங்கேருந்து இங்கே நிறைய கனெக்டிவிட்டி வந்துருச்சோ அதனால் வந்து அப்படிங்கிற மாதிரி வீடியோஸ் பண்ணுறதுக்கு அங்கே நிறைய ரியல் எஸ்டேட் பீப்புள் போவாங்க. அப்புறம் அந்த சாதாரண மக்கள் கொஞ்சம் பேர் போய் அந்த எப்படி இருக்குது அப்படிங்கிறத எக்ஸ்பீரியன்ஸ் பண்ணுவாங்க. ஆக்சுவலாக அதுக்கு முன்னாடியே கொஞ்சம் ஒரு டெஸ்ட் ரன் மாதிரி பண்ணாங்க, ஒரு சில பேருக்கு மட்டும் வீடியோ பண்ணுறதுக்கு வேண்டி ஓப்பன் பண்ணி விட்டாங்க. ஒரு சில ரொம்ப பாப்புலராக இருக்கிற இங்கிலீஷ் மீடியாவில் இருக்கிறவங்க சில பேர் போய் அப்போயே வீடியோ போட்டிருந்தாங்க, அது பார்க்கும்போதே நல்லா இருந்தது. ஸோ இந்த அபுதாபி ஸ்டேஷன் வந்து எங்கன்னா இந்த முகமது பின் ஜாயத் சிட்டி அங்கே, அப்புறம் மெயின் அபுதாபிக்குள்ளே, அப்புறம் ME10 இந்த இடத்துலலாம் இருக்குது. ஓகே, ஸோ ஸ்டேஷன்ஸ் வந்து மண்டேலேருந்து சண்டே வரைக்கும் காலைல 5:00 to 11:00 வரைக்கும் ஆப்ரேட் ஆகுதான். ஃபிஜேரால வந்து அல் ஹிலால் சிட்டியில் இருக்குது. அதே மாதிரி எல்லா நாளும் மண்டே டு சண்டே 7 days ஆஃப் த வீக் 5 AM காலைல 5 to 11:00 வரைக்கும் இருக்கான். ஸோ இந்த ஸ்டேஷனில் வேறு என்னெல்லாம் இருக்குது அப்படின்னா, கார் பார்க்கிங், வெண்டிங் மிஷின், ப்ரேயர் ரூம், இன்ஃபர்மேஷன் அண்ட் சப்போர்ட், வெயிட்டிங் ஏரியா, ஃபர்ஸ்ட் எய்ட் ரூமு, ஃபேமிலிக்குன்னு தனி வெயிட்டிங் ஏரியா, பிக்கப் அண்ட் ட்ராப் ஆஃப் ஏரியா, அப்புறம் வழக்கம் போல் டாய்லெட்ஸ், ரீட்டைல் அவுட்லெட்டு, ஃபுட் அண்ட் பெவரேஜ் அவுட்லெட்ஸ், டாக்ஸி சர்வீஸு, பஸ் ஸ்டாப், இது எல்லாமே இருக்கு போல். ஸோ அப்புறம் காஃபி ஷாப்பு, கன்வீனியன்ஸ் ஸ்டோரு, லிஃப்ட்டு, எஸ்கலேட்டரு, கேட் லைன்ஸு, பெஞ்சு, வெயிட்டிங் ஏரியா, லைட்டு, கீட்டு, லொட்டு, லொசுக்கு எல்லாம் இருக்குது. நம்ம போ, நீங்கள் வந்தால் மட்டும் போதுன்றாங்க. அடுத்த வாரம் பார்ப்போம். கோல்டன் சாங் ஆஃப் தி இயர்ல ஜென்டில்மேன் படத்துலேருந்து பார்க்காதே பார்க்காதே நான் பார்க்காது அப்படி மின்மினி இருக்காங்களா, அவங்க பாடின பாட்டு. இந்த மின்மினி வேற என்ன பாட்டு பாடிருக்கான்னு யோசிச்சு சின்ன சின்ன ஆசையை பாடிருப்பாங்க ரோஜா படத்துல. கோல்டன் சாங் ஆஃப் தி
1: ஹவர், கோல்டன் சாங் ஆஃப் தி ஹவர், ப்ரோட் டு யூ பை பிரைட் கலெக்ஷன் அளிக்கும் தன்னம்பிக்கையுடன் உங்கள் வாழ்க்கை மிளிரட்டும். ஜோயா லூகாஸ், தி வேர்ல்ட்ஸ் ஃபேவரட் ஜுவல்லர்.

0: ஒரு குட்டி கமர்ஷியல் பிரேக்குக்கு அப்புறம் சந்திக்கலாம். ஸ்டே டியூன்ட்.
1: வாங்குங்க.

0: அரிகமே பதனிசை 453 கரெக்டான டைமுக்கு வந்திருக்கோம். அதனால் நீங்கள் வந்து ஃபோன் அடிச்சிங்க 800-8940 ஃபோன் அடிச்சிங்க அப்படின்னா நீங்கள் கேட்குற பாட்டு முழுசாக வரும், கொஞ்சம் கூட துண்டாவாமல் முழுதாக வரும் என்பதை தாழ்மையுடன் தெரிவித்துக்கொண்டே 800-8940 ஃபோன் அடிக்குமாறு மறுபடியும் தாழ்மையுடன் தெரிவித்துக் கொள்கிறேன். கோல் ரேட் வந்து 5 மணிக்கு தான் சொல்லும் புள்ளியே. சரி ஓகே, கோல் ரேட் எப்போ சொன்னால் என்ன, கீழே விழுந்தது விழுந்தது தான். ரெகுலர் காலருக்கு பாட்டு கிடையாது இன்னைக்கு, சரியா? வணக்கம்.
1: ஹலோ. வணக்கம்.
0: வணக்கம், யார் பேசுறீங்க? இதுக்கு முன்னாடி என்கிட்ட பேசிருக்கீங்களா?
1: ரெண்டு தடவை பேசிருக்கீங்க.
0: இப்போ பேசுனீங்க, எப்போ பேசுனீங்க சொல்லுங்க.
1: மேபி 1 month இருக்கலாம்.
0: 1 month முன்னாடி பாட்டு கேட்டிங்களா?
1: எது
0: பாட்டு என்கிட்ட கேட்டீங்க?
1: நான் கேட்டேன், நீங்க போடல.
0: நான் போடலையா?
1: என்ன
0: பாட்டு கேட்டீங்க? என்ன பாட்டு நான் போட முட்டேன்? காதுகிட்டவன வைக்கிறேன். வணக்கம், யார் பேசுறீங்க? வணக்கம், நல்லா இருக்கீங்களா?
2: சொல்லுங்க.
0: காதல் கொண்டேன்ல இருந்து
2: சொல்றீங்க.
0: சரி, அப்ப அதே மாதிரி சோனியா அகர்வால் ஓடி
2: இருக்கேன்.
0: அதுக்குன்னு இப்படி ஒரு கதை இருக்க கூடாதா? என்ன இருக்கலாம்
2: தானே?
0: இருந்துச்சா? சரி, மௌனத்திலே தெரியுது, பரவாயில்ல. பாட்டு மட்டும் வருது. இல்ல பரவாயில்ல, நீங்க சொல்லாதீங்க, சொல்லவே வேண்டாம், எதுவுமே எனக்கு புரிஞ்சிச்சு. சரி ஓகே. பாஸ்ட் இஸ் பாஸ்ட். பாஸ்ட்ல நம்ம கூட இருக்கிறவங்களாம் இப்ப இருக்காங்க, நம்ம கூட இப்ப இருக்கிறவங்க பாஸ்ட்ல நம்ம கூட இல்லை, அதனால ஒன்றும் பிரச்சனை இல்லை. அப்படி யோசிச்சுட்டு விட்டு போயிட்டே இருக்க வேண்டிதான். சரி, கட்சி சாங்லாம் கேட்டீங்க அப்படின்னா எந்த கட்சியா இருந்தாலும் கண்டிப்பாக ரேடியோவில் போடும். ஏன்னா ரேடியோங்கிறது இட்ஸ் காமன் ஃபார் எவ்ரிபடி, உங்களுக்கும் எனக்கும் பொதுவான ஒரு மீடியம். அங்கே வந்து ஒரு குறிப்பிட்ட கட்சியுடைய பாடலை கண்டிப்பாக ஒளிபரப்ப மாட்டோம். ஆமாம், ஏன்னா வந்து இந்த ரேடியோங்கிறது உங்கள் சொத்து, நீங்கள் பலதரப்பட்ட மக்கள் பல விதமான கட்சி கொள்கைகளை ஃபேவரிசம் நான் ஃபேவரிசம் வச்சுருப்பீங்க. ஸோ அதனால் எங்களுக்கும் அதே மாதிரி தான். ஸோ அதனால் இது காமன் அப்படிங்கிறதுனால தான் அந்த மாதிரி பாட்டெலாம் வந்து ரேடியோவில் என்றைக்குமே, இந்த ரேடியோ மட்டும் கிடையாது, எந்த ரேடியோவில் கேட்டாலும் போட மாட்டாங்க. Okay.
3: The Evening Correct, presented by VNCT Global, largest villa developers in South India. For more details, contact 054-767-3111. Brought to you by Annathangam Gold and Diamonds, Karama Center, Dubai. 40% off on diamond and precious jewelry. 40% discount on 22-carat and 18-carat gold jewelry making charges madri. Pala offers. Matrum Z5. Indha varshathoda biggest movie ana Patriot matrum pala blockbuster movies. Verum 99.99 dirhams per year la enjoy pannunga.
4: Request a song. Call or WhatsApp 050-252-8940. Manasu thottu mittu.

0: Request a song. Call or WhatsApp 050-252-8940.
1: மனசு தொட்டு மிட்டு
0: நேயர்களின் கனிவான கவனத்திற்கு டைம் செக்.
2: நேரம் இப்பொழுது மாலை 5 மணி.

0: 89.4 தமிழ் எஃப்எம் நம்ம ரேடியோ நம்ம மியூசிக்
1: 89.4 தமிழ் எஃப்எம் செய்தி சுருக்கம் brought to you by Divya Auto Spare Parts authorized dealers of Toyota Lexus Nissan Mitsubishi and Isuzu
2: வணக்கம் செய்தி சுருக்கம் தொகுத்து வாசிப்பவர் கிருஷ்ணி மணிபாலன்
1: தமிழக செய்திகள்
2: உலகளாவிய முதலீட்டாளர்களின் முன்னிலையில் தமிழ்நாடு அவமானப்படுத்தப்படுகின்றது என்று டிஆர்பி ராஜா தெரிவித்தார் எல்லாவற்றையும் அரசியல் பார்வையோடு பார்க்காமல் தொழில்துறையில் தாவிக்க அரசு கவனம் செலுத்த வேண்டும் என்று அவர் கூறினார் தொழில் முதலீடுகள் மீது அரசியல் சாயம் பூசப்பட்டால் அது முதலீட்டுச் சூழலை சீர்குலைத்துவிடும் என்று அவர் தெரிவித்தார் சிறுபிள்ளைத்தனமாக பேசுவதை தவிர்த்து திராவிட மாடல் அரசின் சாதனையை முறியடித்து காட்ட முடியுமா என்று டிஆர்பி ராஜா வினவியுள்ளார் முதலீட்டு ஊக்குவிப்பு செயற்பாடு மீது சேற்றை அள்ளி வீசினால் மாநிலத்தின் வளர்ச்சிதான் பாதிக்கும் என்று அவர் தெரிவித்தார்
1: இந்திய செய்திகள்
2: ரோஹித் சர்மா மாதவன் உள்ளிட்ட 65 பேருக்கு பத்ம விருதுகளை குடியரசுத் தலைவர் திரௌபதி முர்மு வழங்கி வைத்தார் தமிழகத்தைச் சேர்ந்த மிருதங்க வித்துவான் திருவாரூர் பக்தவச்சலம் உள்ளிட்டோருக்கு பத்ம விருதுகள் வழங்கி கௌரவிக்கப்பட்டது கலை இலக்கியம் சமூக சேவை மருத்துவம் அறிவியல் போன்றவற்றுக்காக வழங்கப்படும் நாட்டின் மிக உயர்ந்த சிவில் விருதுகளில் ஒன்றான பத்ம விருதுகள் ஒவ்வொரு ஆண்டும் குடியரசு தினத்துக்கு முந்தைய தினம் அறிவிக்கப்படுகின்றது பத்ம விபூஷன் பத்மபூஷன் பத்மஸ்ரீ போன்ற பிரிவுகளில் இந்த விருதுகள் வழங்கப்படுகின்றன இதன்படி இந்த ஆண்டும் விருதுகள் அறிவிக்கப்பட்டுள்ளதுடன் 5 பத்ம விபூஷன் விருதுகள் 13 பத்மபூஷன் விருதுகள் மற்றும் 113 பத்மஸ்ரீ விருதுகள் என மொத்தமாக 131 விருதுகளை உள்துறை அமைச்சகம் அறிவித்தது இதில் முதற்கட்டமாக கடந்த மாதம் 25 66 பேருக்கு பத்ம விருதுகள் வழங்கப்பட்டன இரண்டாம் கட்டமாக இன்று 65 பேருக்கு பத்ம விருதுகள் வழங்கப்பட்டன
1: இலங்கை செய்திகள்
2: இலங்கையில் தீவிரமாக பரவி வரும் டெங்கு அபாயத்தை கட்டுப்படுத்துவதற்காக செயற்படுத்தப்படும் தேசிய திட்டத்திற்கு இணையாக விசேட டெங்கு ஒழிப்பு கூட்டு நடவடிக்கை ஒன்றை செயற்படுத்துவதற்கு திட்டமிடப்பட்டுள்ளது கிளீன் ஸ்ரீலங்கா செயலகத்தின் வழிகாட்டலில் இந்த நடவடிக்கை ஜூன் 24-25 மற்றும் 26 ஆகிய 3 நாட்களுக்கு நடத்தப்பட உள்ளதுடன் இது தொடர்பான ஊடக தெளிவுபடுத்தல் கலந்துரையாடல் இன்று ஜனாதிபதி செயலாளர் கலாநிதி நந்திக சனத் குமநாயக்க தலைமையில் ஜனாதிபதி அலுவலகத்தில் நடைபெற்றது டெங்கு ஒழிப்பு திட்டத்தை வெற்றிகரமாக முன்னெடுப்பதற்கு பொதுமக்களின் விழிப்புணர்வும் பங்களிப்பும் இன்றியமையாதது என ஜனாதிபதி செயலாளர் இதன்போது தெரிவித்தார் ஷார்ஜாவில் மலிஹா தெருவில் செல்லும் வெளியேறும் பாதையில் ஒரு கனரக வாகனம் பழுதடைந்ததால் போக்குவரத்து நெரிசல் ஏற்பட்டுள்ளதாக ஷார்ஜா போலீசார் அறிவித்துள்ளனர் இதனால் அப்பகுதியில் போக்குவரத்து ஓட்டம் மந்தமடைந்துள்ளது மேலும் பாதிக்கப்பட்ட சாலையை கடந்து செல்லும் வாகன ஓட்டுநர்களை மிகுந்த அவதானத்துடன் வாகனம் செலுத்துமாறும் எச்சரிக்கையுடன் இருக்குமாறும் சம்பவ இடத்தில் பணியில் உள்ள காவல்துறை அதிகாரிகளின் வழிகாட்டுதல்களை பின்பற்றுமாறும் ஷார்ஜா காவல்துறை அறிவுறுத்தியுள்ளது எமிரேட்ஸ் சாலையின் கடுமையான போக்குவரத்து நெரிசல் இதனால் ஏற்பட்டுள்ளதாகவும் ஷார்ஜா போலீசார் தெரிவித்துள்ளனர்
1: உலகச் செய்திகள்
2: பிரிட்டனில் கடுமையான வெப்ப அலை காரணமாக இங்கிலாந்து மற்றும் வேல்ஸ் முழுவதும் குறைந்தது 312 பள்ளிகள் இந்த வாரம் முழுமையாக அல்லது பகுதியளவில் மூடப்பட்டுள்ளன இங்கிலாந்து மற்றும் வேல்ஸின் சில பகுதிகளுக்கு அதிகப்படியான வெப்பத்துக்கான அரிதான சிவப்பு எச்சரிக்கை விடுக்கப்பட்டுள்ளது இந்த எச்சரிக்கை புதன்கிழமை காலை முதல் வியாழக்கிழமை 9 வரை அமலில் இருக்கும் என்று அறிவிக்கப்பட்டுள்ளது செவ்வாய்க்கிழமை இங்கிலாந்து வரலாற்றிலேயே அதிக வெப்பமான ஜூன் மாத நாளை சந்திக்கக்கூடும் என எதிர்பார்க்கப்படுகின்றது நாளைய தினத்தில் வெப்பநிலை அங்கு 35 டிகிரி செல்சியஸை தாண்டும் என்று வானிலை முன்னறிவிப்புகள் தெரிவிக்கின்றன
1: விளையாட்டுச் செய்திகள்
2: ஸ்காட்லாந்து மகளிர் அணிக்கு எதிரான ஐசிசி உலகக்கோப்பை T20 கிரிக்கெட் தொடரில் இன்றைய போட்டியில் நியூசிலாந்து மகளிர் அணி 6 விக்கெட்டுகள் வித்தியாசத்தில் வெற்றியீட்டியது. போட்டியில் முதலில் துடுப்பெடுத்து ஆடிய ஸ்காட்லாந்து மகளிர் அணி 20 ஓவர்களில் 7 விக்கெட் இழப்பிற்கு 131 ஓட்டங்களை பெற்றது. பதிலளித்து ஆடிய நியூசிலாந்து மகளிர் அணி 18.2 ஓவர்களில் 4 விக்கெட் இழப்பிற்கு 132 ஓட்டங்களை பெற்று வெற்றியீட்டியது. இதனிடையே அயர்லாந்து மற்றும் இலங்கை மகளிர் அணிகளுக்கு இடையிலான போட்டி இன்னும் சற்று நேரத்தில் ஆரம்பமாக உள்ளது. நாணய சுழற்சியில் வெற்றி பெற்ற இலங்கை மகளிர் அணி முதலில் களத்தடுப்பை தேர்வு செய்துள்ள நிலையில் அயர்லாந்து மகளிர் அணி முதலில் துடுப்பெடுத்தாட உள்ளது. இதேவேளை உலகக்கோப்பை T20 மகளிருக்கான கிரிக்கெட் தொடரில் இன்னும் ஒரு போட்டியில் ஆஸ்திரேலியா மற்றும் பாகிஸ்தான் மகளிர் அணிகள் இன்று பல பரீட்சை நடத்த உள்ளன.
1: செய்தி சுருக்கம் was brought to you by Danya Group of Companies since 1982. Weather update brought to you by Alras Auto AC Parts, the number one auto AC parts dealer in the Middle East with 25 plus outlets spread across the UAE, Oman, Qatar, KSA and Bahrain. Visit alras.me.
2: அமீரகத்தில் இன்று ஸ்வைஹான் மற்றும் அல்தாயித் பகுதிகளில் 48 டிகிரி செல்சியஸில் அதிகூடிய வெப்பநிலை பதிவானது. அபுதாபியில் 43 டிகிரி செல்சியஸிலும், துபாய், ஷார்ஜா மற்றும் உமல் குவைனில் 42 டிகிரி செல்சியஸிலும், ராசல் கைமாவில் 45 டிகிரி செல்சியஸிலும், அஜ்மானில் 40 டிகிரி செல்சியஸிலும், அல் ஃபுஜைராவில் 38 டிகிரி செல்சியஸிலும் அதிகூடிய வெப்பநிலை பதிவானது. எமது அடுத்த செய்திச் சுருக்கத்தை 6 மணிக்கு எதிர்பாருங்கள். வணக்கம்.
1: தமிழ் FM, தமிழ் FM, நம்ம ரேடியோ, நம்ம மியூசிக்.

0: வெல்கம் பேக். நான் பிராவோ, யூஆர் லிசனிங் டு 89.4 தமிழ் எஃப்எம். சரி, ஓகே. இந்த ஃபிளெக்சிபிள் ரெண்ட் மேட்டர்லாம் வந்துருக்கு பார்த்தீங்களா? கொஞ்சம் நாளைக்கு முன்னாடி அபுதாபியில் என்ன பண்ணாங்கன்னா, என்ன நாங்கள் ரெண்ட்லாம் இன்க்ரீஸ் பண்ணலப்பா, ரெண்ட்டை வந்து ஃப்ரீஸ் பண்ணி வச்சிருக்கோம், நீங்கள் வந்து ரினியூவல் பண்ணணும் அப்படின்னா பழைய ரெண்ட்டுக்கே வந்து ரினியூவல் பண்ணிக்கலாம் அப்படின்னு இப்போ இந்த ரீசெண்டான சுச்சுவேஷன்லாம் வச்சு செம்மையாக ஒன்று சொல்லியிருந்தாங்க. அதே மாதிரி துபாயில் ஒன்று சொல்லியிருக்காங்க. நீங்கள் தப்பி தவறி ஒரு வேளை நீங்கள் வந்து 3 செக் 4 செக் இந்த மாதிரி மேட்டர்லலாம் இருக்கீங்க, ஒவ்வொரு 3 மாதத்துக்கும் இந்த 3 செக்கோ ஒரு 4 செக்கோ வாட் எவர் இட் இஸ் நீங்கள் அதுக்கு ஒரு பெரிய அமௌண்ட் கொடுக்கும்போது அதுக்கு காசு எடுத்து வச்சுருவீங்க, ரெடி பண்ணிடுவீங்க. ஆனால் வந்து ஐயோ இவ்வளோ காசு போதேடா ஒரே நேரத்தில் அப்படின்ற ஃபீல் இருக்கும். எனக்குமே அந்த மாதிரியெல்லாம் இருக்கும். நான் கூட எம்மா வீட்டில் புலம்பிட்டுலாம் இருந்தேன். சொல்கிறேன்
1: UAE update brought to you by ABC Cargo and Courier, number 1 in GCC.
0: இரு நான் வேற ஒன்று சொல்கிறேன். ஓகே, எனிவேஸ் நானும் கிருஷ்ணியும் வந்து ஒரு மேட்டர் டிஸ்கஸ் பண்ணிகிட்டு இருந்தோம். ஓகே, வெரி சிம்பிள். ஓகே, இப்போ வந்து நீங்கள் வந்து ரொம்ப ஃப்ளெக்சிபிளாக உங்கள் ரெண்ட்டை மந்த்லி கட்டலாம் அப்படிங்கிற மாதிரி ஒரு மேட்டர் ஒன்று வந்துருக்குது. ஓகே, நான் இப்போ படிச்சுட்டு இருந்தேன், படிக்கும் போது நல்லா இருந்தது. அப்போ ஃபைனலி சம்படி அண்டர்ஸ்டுட், ஃபைனலி இட் இஸ் ஹேப்பிளிங்கில் அப்படிங்கிற மாதிரி இருந்தது. இப்போ அந்த இப்போது யூஸ்வலாக ஊர்லலாம் என்ன பண்ணுவாங்கன்னா, 10 மாதம் அட்வான்ஸ் சார், அப்புறம் வந்து மாதத்துக்கு இவ்வளோ அப்படின்ற மாதிரி சொல்லுவாங்க. அதுவும் பேச்சுலரை பார்த்துட்டாங்க அப்படின்னா வந்து 10 மாதங்கிறத மொத்தம் 25 மாதம் ஒரு பெரிய அமௌண்ட் அக்யூமுலேட் பண்ணி 10 மாதம் அப்படின்னு சொல்லி வாடகையும் ஏற்றிலாம் கொடுத்துருவாங்க, சொல்லிவிடுவாங்க. சரி, பேச்சுலர் இது என்னென்னா, ஊர்லலாம் பேச்சுலர் பசங்க அப்படின்னா 5 பேர் இருக்காங்க, 5 பேருமே ஒர்க் பண்ணுவாங்க. எல்லாருக்கிட்டேருந்தையும் வந்து சோர்ஸ் ஆஃப் இன்கம் இருக்கிறதுனால கொஞ்சம் ரேட் ஜாஸ்தி சொல்லுவாங்கன்னு ஒரு லாஜிக் வேறு சொல்கிறாங்க. எப்படி பார்த்தாலும் தப்பு தப்பு தான் வச்சுக்கோங்களேன். பட் எனிவேஸ் ஃப்ளெக்சிபிள் ரெண்ட்ஸை இன்ட்ரடியூஸ் பண்ணியிருக்காங்க ஃப்ரம் டுடே ஆன்வர்ட்ஸ். ஸோ மந்த்லி ரெண்ட் பேமெண்ட் ஆப்ஷன்ஸு, ஃப்ளெக்சிபிளான இன்ஸ்டால்மெண்ட் பிளான்ஸ் அண்ட் ஈஸியர் பேமெண்ட் ஸ்கெட்யூல்ஸோட இப்போ வந்து நல்ல ஒரு ரெண்டல் அஃபோர்டபிலிட்டியோட இருக்கணும் எல்லாருமே. வாழும்போது எல்லாத்துக்கும் ஒரு பெரிய சங்க் ஆஃப் அமௌண்ட் வந்து ரெண்ட்லேயே போயிடுது. இப்போ நீங்கள் பார்த்தீங்கன்னா, இப்போ ஒரு 1 BHK ஒரு சாதாரணமாக ஒரு இடத்துல நீங்கள் தங்கணும், இப்போ வந்து என்ன சொல்கிறது, நீங்கள் ஒரு டீசெண்டான ஒரு இடத்துல தங்கணும் அப்படின்னா கூட மினிமம் 50,000 கிட்ட வந்துடுது. அதாவது நான் சொல்கிறது ஸ்டார்டிங் ரேட்டு 1 BHK. இப்போ ஸ்டுடியோலாம் பார்த்தோம்னா இன்டர்நேஷ்னல் சிட்டி சிலிக்கன் ஓயசிஸ்லாம் இப்போ வந்து 45,000-46,000 ஸ்டார்ட் ஆகுது. அதுவும் எப்படின்னா, வீடு பார்த்துட்டு இருக்கிறவங்களுக்கு ஒரு இன்ஃபர்மேஷன். ஓகே, ஒருவேளை இன்னும் உங்களுக்கு நீங்கள் அந்த பிஸ்னஸ்க்குள்ளே போகலை அப்படின்னா நீங்கள் வந்து ஒரு ரேட் சொல்லுவாங்க. ஓகேவா, நீங்கள் 1 செக் கொடுத்தீங்கன்னா அந்த ரேட்டு, 2 செக் கேட்டிங்கன்னா லைட்டாக காசு இன்க்ரீஸ் ஆகும், 5 செக் 6 செக்னால் இன்னும் கொஞ்சம் இன்க்ரீஸ் பண்ணுவாங்க. ஆமாம், இது போக ஒரு வீடை வந்து நீங்கள் வாடகைக்கு எடுக்கிறீங்க அப்படின்னா பிகினிங்கில் வந்து அந்த 1 செக்குக்கான அமௌண்ட்டை கொடுத்து, அதுக்கப்புறம் வந்து கமிஷன் ஃபீஸ் கொடுத்து, அதுக்கப்புறம் டிவா ஃபீஸ் கொடுத்து, அதுக்கப்புறம் வீட்டுக்குள்ளே போனதுக்கப்புறமா கேஸ் பைப் லைன் இருந்ததுன்னா அதுக்கு ஒரு 800 திரம்ஸ் கொடுத்து, இந்த மாதிரி ஆரம்பத்துலேயே நீங்கள் வந்து அந்த 1st 3 மந்த்ஸோ ஹவு மெனி செக்ஸோ அதுக்கேற்ற மாதிரி அமௌண்ட்டை தாண்டி ஒரு 5,000 திரம் செலவாகும்னு வச்சுக்கோங்களேன், இன்டர்நெட் கனெக்ஷன் எடுத்து பேக்கர்ஸ் அண்ட் மூவர்ஸ்க்கு காசு கொடுத்து அப்படின்ட்டு. ஸோ அதனால் இது வந்து வீடு பார்க்குறவங்களுக்கும் வீடு ஆல்ரெடி எக்ஸிஸ்டிங்காக இருக்கிறவங்களுக்கும் இந்த ஃப்ளெக்சிபிள் ரெண்ட் ஆப்ஷன்ஸ் வந்து இப்போ சொல்லியிருக்காங்க, விச் இஸ் அ வெரி குட் திங். இப்போ என் ப்ராப்பர்ட்டி ஆளுக்கு நான் ஃபோன் அடித்து, என்னடா தம்பி மாதம் மாதம் கட்டமா கட்டட்டுமான்னு கேட்கணும் நான். அவன் சொல்லுவான், இல்லை எங்கள் கம்பெனிக்கு நான் அப்ளை பண்ணல அப்படின்னு புது கதையை சொல்லுவான்.
1: UAE update brought to you by ABC Cargo and Courier. உலகம் முழுவதும் உங்கள் பொருட்களை அனுப்புங்க ABC Cargo-வின் back to home express services மூலமாக. ABC Cargo and Courier, number 1 in GCC. Call or WhatsApp 800-916 or visit abccargo.ae. TNC apply.
0: இன்னைக்கு வீடு தேடுறத பத்தி தான், வீடு வாடகைக்கு நம்ம தேடி அலைஞ்ச அந்த சிச்சுவேஷன் பத்தி தான் நீ நான் பேசலாம்னு இருக்கேன். முதல்ல நான் வீடு வந்து தேடிட்டு இருக்கிறப்ப என்னாச்சுன்னா, பருதுபாயிலே ஆஃபீஸ் கிட்டே வந்து, சரி நம்ம எல்லாரும் அப்படித்தானே ஆஃபீஸ் கிட்டே வந்து பாத்திரலாம் அப்படின்னு ஃபர்ஸ்ட் எல்லாருமே ஸ்டார்ட் பண்ணுவோம். ஆமாம், லிட்டில் டிடைனோ பருதுபாய் தான் உள்ளதுலே பயங்கர காஸ்ட்லியான ஒரு ஏரியா. பருதுபாய் கராமா மண்கூலு அந்நியாயம் எனக்கு. என்னன்னா டே, என்னடா இவ்வளோவா அப்படி இருந்தது. ஃபர்ஸ்ட்டு நான் என்னன்னா, 2 BHK வீடு எடுக்கிறோம், ஒரு பெட்ரூமில் நம்ம தங்குறோம், இன்னொரு பெட்ரூமில் ஃப்ரெண்ட்ஸ் வந்தால் தங்க வைக்கிறோம். ரேட்டை பார்த்ததுமே இல்லை 1 BHK அப்படின்னு வந்து சுருக்கிக்கிட்டேன். அதுக்கப்புறம் இல்லை அதுவும் வந்து செட் ஆகாது போலேன்ற மாதிரி இப்படிலாம் தாட்ஸ் ஓடிட்டு இருந்தது. ஃபைனலி ஒரு 1 BHK கிடச்சிருச்சு. தேடி அலைஞ்சு திரிஞ்சு ஒரு லாயர்ன்ற ஒரு புரோக்கர்கிட்ட பேசி எப்படியோ ஒரு 1 BHK அழகாக வந்து நல்ல பால்கனியோடலாம் கிடச்சிருச்சு. கிடச்சி காசெல்லாம் வந்து கொடுக்கறதுக்கெலாம் ரெடி ஆகிட்டேன். கரெக்டாக அந்த ஏஜென்ட் வந்து என்ன சொல்கிறாரு, உங்களுக்கு கல்யாணம் ஆகிடுச்சா? கல்யாணம்லாம் ஆகலையா? ஏன் இல்லை, ஐயோ கல்யாணம் ஆனால் தான் வீடு கொடுப்போம், ஏ என்ன ஊர் மாதிரி பண்ணுறீங்க அப்படி இருந்தது. ஸோ அதனால் கல்யாணம் ஆனால் தான் வீடு கொடுப்போம்னு சொன்னதுனால நான் வந்து பருதுபாயிலேருந்து சரி கொஞ்சம் பக்கத்தில் போகலாம் அப்படின்னு ஜஃப்லியா போய், ஜஃப்லியாலேருந்து வேர்ல்ட் ட்ரேட் சென்டர் போய், அப்படியே டவுன் டவுன் கிட்டே போய், அங்கே வில ஜாஸ்தின்னு தள்ளி போய் தள்ளி போய் தள்ளி போய் JVEC-க்கு போயிட்டேன். ஆனால் ஒன் ஆஃப் த பெஸ்ட் டிசிஷன் இன் மை லைஃப் இஸ் மூவிங் டு ஜேவிசி. அண்ட் நவ் இப்போ லைட்டாக ரிக்ரெட் பண்ணுறேன், ஏன்னா வந்து இப்போ நிறைய பேர் அங்கே வந்துட்டாங்க. பட் ஓகே, எனிவேஸ் தட் இஸ் மை ஃபர்ஸ்ட் ஹவுஸ். பட் நான் இத்தனை இன்னல்கள் அனுபவிச்சதுனால தான் ஒரு வீடு கிடச்சிது. நீங்களும் இதே மாதிரி இங்கே துபாயிலையோ இல்லை ஷார்ஜாலையோ வீடு தேடும்போது ஒரு சில ஏன்டா இப்படி பண்ணுறீங்க அப்படின்னு தலையில் அடிச்சுக்கிற மாதிரி ஒரு சில விஷயம் நடந்திருக்கும். அது வந்து ஃபோன் பண்ணி என்னன்னு சொல்லுங்கள். ஓகே வரேன், ரெண்டு பாட்டு முடிச்சுட்டு வரேன். ரைட்டு.
2: Back to back.
3: அடுத்து ரெண்டு பாட்டு.

0: நீங்கள் கேட்டுக்கொண்டிருப்பது 89.4 தமிழ் FM.
1: ஒரு குட்டி கமர்ஷியல் பிரேக்குக்கு அப்புறம் சந்திக்கலாம். ஸ்டே டியூன்ட்.
2: இந்திய பாரம்பரியத்தை பிரதிபலிக்கும் நகைகளை அமீரக மக்களுக்கு வழங்கி வரும் அன்னதங்கம் கோல்டன் டைமண்ட்ஸோட லேட்டஸ்ட் ஆஃபர்ஸ் கேள்விப்பட்டீங்களா? டைமண்ட் அண்ட் பிரஷர்ஸ் அன்கட் ஜுவல்லரி மேக்கிங் சார்ஜஸ் அண்ட் 40% ஆஃப் ஆன் டைமண்ட் அண்ட் பிரஷர் ஸ்டோன்ஸ் ஜுவல்லரி ரேட், 40% ஆஃப் ஆன் 22 அண்ட் 18 கேரட் ஜுவல்லரி மேக்கிங் சார்ஜஸ் அண்ட் 30% டிஸ்கவுண்ட் ஆன் சர்டிஃபைட் பிளாட்டினம் ஜுவல்லரின்னு இன்னும் ஏராளமான ஆஃபர்ஸ் உங்களுக்காக ஓன்லி அட் அன்னதங்கம் கோல்டன் டைமண்ட்ஸ், கிராமா சென்டர், துபாய்.
3: கார்ல அப்பப்போ பிரச்சனை வர ஏசியோ இல்ல பிரச்சனை வந்தா ஸ்பேர் பார்ட்ஸ் அண்ட் சர்வீஸ்ல ப்ராப்ளம் வர சாதாரண ஏசி பிராண்ட் இல்லடா இது.
4: Denso's UAE's first distributor. 1982 ல இருந்து தன்யா ரெஃப்ரிஜரேஷனோட முக்கியமான அங்கம்
5: ஜெயம் பிராண்ட் ஏசிடா.
4: ஜெயம் பிராண்ட் ஏசிடா.
6: தன்யா ரெஃப்ரிஜரேஷன், ஷார்ஜா, துபாய். 40 ஆண்டுகளுக்கு மேலான அனுபவம். சின்ஸ் 1982.
7: நடப்புகள், அரசியல் நிகழ்வுகள், விளையாட்டு தகவல்கள், வணிக செய்திகள், வானிலை நிலவரம், இவை அனைத்தையும் நடுநிலை தவறாமல் உடனுக்குடன் தெரிந்து கொள்ள ஒவ்வொரு மணி நேரமும் இணைந்திருங்கள்.
0: தமிழ் FM செய்தி அறையிலிருந்து நான் உங்கள் கிருஷ்ணி மணிபாலன்.

89.4 தமிழ் FM, நம்ம ரேடியோ, நம்ம மியூசிக். தலைவர் சாங் ஆஃப் தி ஆர் brought to you by பாஷா பாய் பிரியாணி. ஆத்தென்டிக்கான திண்டுக்கல் சீரக சம்பா பிரியாணி அண்ட் சென்னை பாய் வீட்டு கல்யாண பிரியாணியை இப்பவே ருசித்து

0: TR was brought to you by Basha Bhai Biryani, Vasil Hub Block 4, Karama.
1: We'll be back after a short commercial break.
2: ஒரு திரகாம்க்கு என்ன வாங்கலாம்? கரெக்டாயா? இப்போ கோல்டே வாங்கலாம்.
3: டேய் என்ன சொல்ற?
2: நிஜம்தான். ஜஸ்ட் 1 திரஹம்ல இருந்து கோல்ட் வாங்கலாம். 100 திரஹம்ஸ்க்கு கோல்ட் பர்சேஸ் பண்ணா அவங்களுக்கு 20 திரஹம்ஸ் வர்த் கோல்ட் ஃப்ரீ. உங்களுக்கு 10 திரஹம்ஸ் ரெஃபரல் போனஸ். இது கம்ப்ளீட்லி சேஃப் அண்ட் லைசென்ஸ்டும் கூட.
4: கோல்ட் சேவ் பண்ணுங்க, லேட்டர் கோல்ட் பார் காயின் இல்ல கேஷா ரிடீம் பண்ணிக்கலாம். நீங்க இருக்கிற இடத்துக்கே வந்து டெலிவரியும் பண்ணுவாங்க. டவுன்லோட் AIN கோல்ட் வாலெட் ஆப் ஆர் விசிட் தியர் ஸ்டோர் நியர் கோல்சூக் மெட்ரோ ஸ்டேஷன்.
5: வெற்றி
4: 25 மில்லியன் திரஹம்ஸ் வித் பிக் டிக்கெட்.
5: 5 வெற்றியாளர்களுக்கு 1 மில்லியன் திரஹம்ஸ் பரிசு
4: பிளஸ் வீக்லி கேஷ் டிராஸ்.
5: உங்க ஆட்டத்தை தவற விட்டுறாதீங்க.
4: பிக் டிக்கெட் டாட் ஏல டிக்கெட்ஸ் வாங்குங்க.
6: This is an 18+ game. Play responsibly. TNC Supply.

0: உன்னையும் பயப்படி காட்டட்டா. வெல்கம் பேக். நான் பிராவோ, யூ லிசனிங் டு 89.4 தமிழ் எஃப்எம். பாண்டியன் படத்திலிருந்து வந்து தலைவர் பாட்டில் உலகத்துக்காக சத்தியமாக அந்த பாட்டை நான் இது வரைக்கும் கேட்டது. இந்த மாதிரி கேட்காத பாட்டெலாம் உங்களுக்காக நாங்கள் எடுத்து போடும். ஆனால் வந்து தூரத்துலேருந்து இந்த பாட்டு கேட்கும் போது நான் ஏதோ சத்யராஜ் பாட்டு நினச்சிக்கிட்டேன். இந்த ரிக்ஷா ஓடிட்டு வருவார்ல, அது என்ன படம் வந்து ரிக்ஷா ஓடிட்டு வருவார், சத்யராஜ் வந்து ரிக்ஷா ஓடிட்டு ஒரு சின்ன குழந்தை கூட இருப்பார், ரிக்ஷா மாமா அப்படி கேட்குமே, ஞாபகம் இல்லையா? கௌதமிலாம் இருப்பாங்க, அப்புறம் வந்து பார்த்துட்டா என்ன பார்த்துட்டா அப்படி சொல்லுவார். ஐயோ டக்குன்னு மறந்து போச்சு, அது ஏதோ ரிக்ஷா கா ஏதோ சம்திங் வரும், நல்ல பேர் தான், செம்ம ஃபன்னாக இருக்கும். அந்த படத்தில் ஒரு பாட்டு மாதிரியே இருந்தது அப்படிங்கிறதுனால நான் இப்போ வந்து ஜென்ரலி வி ஸ்டார்டட் ஸ்பீக்கிங் அபவுட் இந்த என்னது ரிக்ஷா மாமா தான் படம் பேர். ஓகே ஓகே, நானும் கிருஷ்ணியும் உட்காந்து பேசினிருக்கோம். சரி ஓகே, இப்போ என்னென்னா வீடு இங்கே நீங்கள் ரெண்ட்டுக்கு பார்க்கும்போது என்னெல்லாம் அலப்பறம் நடந்தது, ஏதாவது ஒரு எக்ஸ்பீரியன்ஸ் சொல்லுங்கள், சின்னதாக ஷார்ட்டாக குட்டியாக திருக்குறளோட சின்னதா சொல்லுவீங்களா? ஹலோ வணக்கம்.
1: ஹலோ வணக்கம் ப்ரோ, எப்படி இருக்கீங்க?
0: நல்லா இருக்கேன். திருக்குறள் பாதி முடிஞ்சிருச்சு, மீதி டக்குன்னு சொல்லுங்க பாப்போம்.
1: ப்ரோ நான் வந்து இப்போ 2 இயர்ஸ் தான் ஆகுது, பெருசா ஒன்னும் எக்ஸ்பீரியன்ஸ் இல்ல. ஆனா நான் துபாயில ஃபர்ஸ்ட் இருந்தேன், இப்ப அஜ்மனுக்கு மாறிட்டேன். ஆக்சுவலா ஒன்னும் இல்ல, இங்க 1400 திரம் கிடைக்கிறது, அங்க 800 திரம் கிடைக்குது பார்ட்டிஷன், அவ்வளவுதான்.
0: பட் நீங்க தூரம் இல்லையா உங்களுக்கு?
1: இல்ல நான் வந்து சேல்ஸ்ல தான் இருக்கேன், கார் இருக்கு, அதனால பிரச்சனை இல்ல.
0: ஓகே, பட் இருந்தாலும் நீங்கள் மெஜாரிட்டி நீங்கள் இங்கே வந்துட்டு திருப்பி போகிறப்போ ஷார்ஜா டிராஃபிக்கில் மாட்டுவீங்களா சாயங்காலம்?
1: மோஸ்ட்லி வந்து ஃபீல்டு ஒர்க் இருக்காது, ஒர்க் ஃப்ரம் ஹோம் இருக்கும், ஃபீல்டு ஒர்க் இருக்குதுன்னா கொஞ்சம் அர்லியாக பிளான் பண்ணிப்பேன்.
0: ஓ ஓகே, உங்களுக்கு வந்து ஒர்க் ஃப்ரம் ஹோம் இருக்கிறதுனால பிரச்சனை இல்லை இல்லை?
1: ஆமாம் ஆமாம் இருக்கும். ஆமாம்
0: ஓகே, தட்ஸ் குட். சரி ஓகே, திஸ் இஸ் அ ஸ்மார்ட் சேவ். 800 திரம்ஸ்க்கு அதே மாதிரி இருக்கா?
1: ஆ இருக்கு ப்ரோ, அஜ்மனில் வந்து சீப் தான்.
0: ஓகே ஓகே ஃபைன்.
1: ஆனால் சொல்லுங்க,
0: உமல் குயின் இன்னும் ஒரு மாதிரி ஜாலியா இருக்கு கேள்விப்பட்டிருக்கேன் நானு.
1: உமல் குயின் அது இன்னும் தூரமாயிடும். ஓகே, அதனால அஜ்மன் ஓகே, ஏன்னா எங்க ஆபீஸ் சார்ஜால தான் இருக்கு சைஸ் ஜோன்ல.
0: ஓகே ஓகே ஓகே,
1: அதனால எனக்கு அது கொஞ்சம் ரொம்ப கன்வீனியன்ட்டா இருக்கு.
0: ஓகே, தேங்க்யூ மேம். ஆனா நான் கேட்டதுக்கு அவர் பதில் சொல்ல, பட் இருந்தாலும் ஏதோ அவர் தோணுதோ ஒன்று சொல்லியிருக்க. அப்படி நான் இப்போ என்ன மேட்டர்னா, இந்த Z5 இருக்கு பார்த்தீங்களா, இப்போ எல்லா ஓடிடி பிளாட்ஃபார்முக்கும் இப்போ சப்ஸ்கிரிப்ஷன் எடுத்து வைக்கிறதா வந்து இப்போ புது ட்ரெண்டு. முதல்லாம் வந்து எப்படின்னா எவனா ஒருத்தன் எடுத்து வைப்பான், அவன்கிட்ட பாஸ்வேர்டு வாங்கி லாகின் பண்ணி வச்சுப்பான், சரியா? ஆனால் அப்படிலாம் இல்லை இப்போ Z5 அதெல்லாம் தேவை, எதனால அதை செய்வோம், ஏன்னா அந்த ஓடிடிக்கெலாம் வில ஜாஸ்தியாக இருக்கும், அதனால தான். ஆனால் Z5 வந்து ஆனுவல் ஆக்சஸ் பேக், ஒரு வருஷத்துக்கு உண்டான பேக்கே வந்து இப்போ 99.99 திரம்ஸ் ஓன்லி. அதுவும் இல்லாமல் மூணு மாதத்துக்கு ஸ்பெஷல் மந்த்லி ரேட்டாக ஃபஸ்ட்டு 3 மந்த்ஸ்க்கு வந்து 22.99 திரம்ஸ் இருந்துச்சு, அது அதையும் கட் பண்ணி 19 திரம்ஸ் 99 ஃபில்ஸாக மாற்றிருக்காங்க. அண்ட் ஆல்சோ யூனோ Z5 வந்து நிறையா எக்ஸ்க்ளூசிவான ஃபெஸ்டிவ் ஆஃபர் அப்பப்போ போடுவாங்க, தமிழ் மலையாளம் ஹிந்தி தெலுங்குன்னு எல்லா விதமான பிளாக் பஸ்டர் படமும் சீரீஸும் உங்களுக்கு கிடைக்கும். இப்போ ரீசெண்டாக மம்முட்டி மோகன்லால் சேர்ந்து நடித்த ஒரு படம் வந்துல்ல பேட்ரியாட், அதை பிக் ஸ்க்ரீனில் மிஸ் பண்ண என்ன மாதிரி ஆட்களுக்கு Z5 தான் ஒரே வழி. ஓகே, anyways, commercial break with it. I will meet you guys after this, after a chillax song.
2: ஒரு குட்டி commercial break அப்புறம் சந்திக்கலாம். Stay tuned.
3: எந்த வேலையும் செய்ய முடியாம உங்களை படுத்தக்கூடிய சைனஸ்ல இருந்து ஆயுர்வேத முறையிலிருந்து விடுபட விசிட் டாக்டர் கீதா சதானந்தன்.
4: ஆயு ட்ரீட் ஆயுர்வேத கிளினிக், துபாய் சிலிக்கனோசிஸ் மற்றும் DIP.
5: இந்த வெகேஷனுக்கு அன்புடன் உங்களை காத்திருக்கும் அன்புக்குரியவர்களுக்கு ஒரு கோல்டன் சர்பிரைஸ் கொடுத்தா எப்படி இருக்கும்? மலபார் கோல்டன் டைமண்ட்ஸின் கோல்டன் சம்மர் ஆஃபருடன் டைமண்ட் அண்ட் பிரெஷியஸ் ஜெம் ஜுவல்லரி வாங்கும் போது ஃப்ரீ கேஷ் வவுச்சர்ஸ் பெறுங்க. உங்க பழைய தங்க நகைகள் எங்க வாங்கியிருந்தாலும் அதை எந்த கழிவும் இல்லாமல் எக்ஸ்சேஞ்ச் பண்ணிக்கலாம். செய்கூலி 1.99% இருந்து ஸ்டார்ட் ஆகுது. இந்தியாவில் இம்போர்ட் டியூட்டி ரிவிஷன் மூலமா நீங்க இப்போ UAE தங்கம் வாங்கும் போது கோல்ட் ரேட் 15% வரை சேமிக்கலாம். உடனே மலபார் கோல்ட் அண்ட் டைமண்ட்ஸ் விசிட் பண்ணுங்க.
6: 10க்கு 10 ஆஃபர் அலர்ட்
7: ஆப்ஷனோட NRI மீட்டப்க்கு நீங்க ரெடியா? கமிங் June 28th 9 AM to 9 PM ரமதா கார்னிஷ் ஹோட்டல் அபுதாபியில 10 கோல்ட் காயின்ஸ் 10 ஸ்கொயர் ஃபீட் எக்ஸ்ட்ரா ஃப்ரீ, சென்னைக்கு ஃப்ரீ ஃப்ளைட் டிக்கெட்ஸ் ஆன் ஸ்பாட்ல பிளாட் புக் பண்ணீங்கன்னா அவ்வளவு ஆஃபர்ஸ் உங்களுக்காக. எல்லாமே DTC and RERA approved plots. Prop Shell NRI Tamil Nadu Land Meetup miss pannidadinga. For details call 056 415 4242. Plots nale Prop Shell dane.
2: Chillax song of the hour.

0: நிலங்கள் வளமிக்க முளமுற்ற தீ தன்னீரிலா தமிழ் மொழிக்கென தமிழ் பண்பலை தரும் தனி நிகழ்ச்சி. வார நாட்களில் பிற்பகல் 2 மணி முதல் 3 மணி வரை 89.4 தமிழ் பண்பலையில் உங்கள் கிருஷ்ணியுடன்.
1: நகரம் எல்லாம் முடிஞ்சு போச்சு. Now you're listening to
2: The Evening Correct, presented by VNCT Global, largest villa developers in South India. For more details, contact 054-767-3111. Brought to you by Annathangam Gold and Diamonds, Karama Center, Dubai. 40% off on diamond and precious jewelry. 40% discount on 22 carat and 18 carat gold jewelry making charges. Madri, Pala offers. Matrum Z5. Inda varshathoda biggest movie ana Patriot matrum Pala blockbuster movies. Verum 99.99 dirhams per year la enjoy pannunga.
1: கூலிலிருந்து செம அடித்தடியான அதிரடியான ஒரு பாட்டு அனிருத்தோட வாய்ஸில். என்னது நாகார்ஜுனாவா? எனக்கு அதான் எப்பவுமே ஞாபகத்தில் வரும். எனவே கேட்டு பிடிங்க. I'll be back after 6 o'clock and this is 89.4 Tamil FM. You're listening to The Evening Kodak with me, RJ Bravo. அனி, let's sing. அரங்கம்

0: 89.4 தமிழ் FM, நம்ம ரேடியோ, நம்ம மியூசிக்.
1: 89.4 தமிழ் FM இன் செய்தி சுருக்கம் brought to you by திவ்யா ஆட்டோ ஸ்பேர் பார்ட்ஸ் டிரேடிங், ஜெனூன் பார்ட் சென்டர் ஃபார் ஜப்பானீஸ் கார்ஸ்.
2: வணக்கம், செய்தி சுருக்கம் தொகுத்து வாசிப்பவர் கிருஷ்ணி மணிபாலன்.
1: தமிழக செய்திகள்.
2: முதல்வர் விஜய் எப்படி பேசுகின்றார் என்பதை விட அவர் எந்த கொள்கை வழியில் நடக்கின்றார் என்பதுதான் முக்கியம் என்று இந்திய கம்யூனிஸ்ட் கட்சியின் மாநில செயலாளர் மு வீரபாண்டியன் தெரிவித்தார். சட்டப்பேரவை என்பது கேலி செய்யும் அரங்கம் அல்ல என்று அவர் கூறியுள்ளார். இந்திய கம்யூனிஸ்ட் கட்சி சார்பில் விருதுநகரில் இன்று நடைபெற்ற ஆர்ப்பாட்டத்தில் பங்கேற்ற அக்கட்சியின் மாநில செயலாளர், மேகதாது அணை விவகாரம் என்பது இரண்டு மாநிலங்களின் ஒற்றுமை மற்றும் இந்தியாவின் ஒருமைப்பாடு சார்ந்தது. மேகதாதுவில் இக்காரணம் கொண்டும் அணை கட்டக்கூடாது. இதில் மத்திய அரசு வெறும் பார்வையாளராக இருக்கக்கூடாது என்று வலியுறுத்தினார்.
1: இந்திய செய்திகள்.
2: மேற்கு வங்க பாஜக முதலமைச்சர் சுவேந்து அதிகாரி சட்டமன்ற தேர்தலில் வெற்றி பெற்றதை எதிர்த்து மம்தா பானர்ஜி தொடர்ந்த வழக்கு ஏற்கப்பட்டுள்ளது. கொல்கத்தா உயர்நீதிமன்றம் இந்த வழக்கை ஏற்றுள்ளது. பவானிபூர் தொகுதியில் போட்டியிட்டு வெற்றி பெற்று மேற்கு வங்க முதலமைச்சராக சுவேந்து அதிகாரி செயற்படுகின்றார். பவானிபூரில் பயன்படுத்தப்பட்ட வாக்கு இயந்திரங்கள், விவிபேட் கருவிகளை பாதுகாப்பாக வைக்க உத்தரவிடப்பட்டுள்ளது. ஏற்படக்கூடிய காலநிலை மாற்றங்களை கருத்தில் கொண்டு நாட்டில் பாதுகாப்பான நெல் இருப்பை பராமரிப்பது அத்தியாவசியமானது என்று இலங்கை ஜனாதிபதி அனுரகுமார திசாநாயக்க வலியுறுத்தியுள்ளார். இது ஒரு சாதாரண நடைமுறையாக அன்றி விசேட கவனத்துக்குரிய ஒரு விடயமாக பார்க்கப்பட வேண்டும் என்று ஜனாதிபதி சுட்டிக்காட்டினார். சிறுபோக நெல் கொள்வரவு திட்டங்கள் குறித்த கலந்துரையாடல் ஜனாதிபதி அனுரகுமார திசாநாயக்க தலைமையில் இன்று முற்பகல் ஜனாதிபதி செயலகத்தில் நடைபெற்ற போது அவர் இதனை கூறினார்.
1: அமீரக செய்திகள்.
2: துபாய் சாலைகள் மற்றும் போக்குவரத்து ஆணையம் ஐக்கிய அரபு அமீரகத்தில் வாகன பரிசோதனையை மேலும் எளிதாக்கும் வகையில் ஆபு என்ற புதிய கைபேசி வாகன ஆய்வு சேவையை அறிமுகப்படுத்தியுள்ளது. இந்த புதிய சேவையின் மூலம் வாகன உரிமையாளர்கள் இனி பரிசோதனை மையங்களுக்கு நேரில் செல்ல வேண்டிய அவசியமில்லை. அதற்கு பதிலாக ஆர்டிஏவின் மொபைல் ஆய்வு அலகு வாடிக்கையாளர்கள் இருக்கும் இடத்துக்கே வந்து வாகனத்தை பரிசோதிக்கும் என்று தெரிவிக்கப்பட்டுள்ளது.
1: உலகச் செய்திகள்.
2: ஈரான் தலைநகர் தெஹ்ரானில் மறைந்த உச்ச தலைவர் அலி கமேனியின் இறுதிச் சடங்கு நிகழ்வுகளையொட்டி 3 நாட்கள் பொது விடுமுறை அறிவிக்கப்பட்டுள்ளது. இறுதிச் சடங்கு ஏற்பாடுகளுக்கு பொறுப்பான இஸ்லாமிய மறுமலர்ச்சி படையினர் இதனை அறிவித்துள்ளனர். ஜூலை 4 மற்றும் 5 திகதி நாட்களில் பிரியாவிடை நிகழ்ச்சிகளும் இறுதி தொழுகைகளும் நடைபெறும் என்று அறிவிக்கப்பட்டுள்ளது. இதனைத் தொடர்ந்து இறுதிச் சடங்கு ஜூலை 6 நடைபெறும். இதனையொட்டி தெஹ்ரான் மாகாணத்துக்கு 3 நாட்கள் விடுமுறை வழங்கப்படும் என்றும் அறிவிக்கப்பட்டுள்ளது.
3: Brought to you by Zoho.com.
4: Zoho Recruit இருக்கும்போது candidate recruitment பத்தி ஒரு கவலையும் இல்ல. Call 800 Zoho or visit Zoho.com/recruit.
2: உலக சந்தையில் தற்போதைய நிலவரப்படி ஒரு அவுன்ஸ் தங்கத்தின் விலை 4,139.99 டாலராக உள்ளது. நேற்றுடன் ஒப்பிடுகையில் தங்கத்தின் விலை ஓரளவுக்கு உயர்வடைந்துள்ளது. இதற்கமைய அமீரக சந்தையிலும் இன்றைய தினத்தில் தங்கத்தின் விலையில் மாற்றம் ஏற்பட்டுள்ளது. அமீரக சந்தையில் இன்று மாலை நிலவரப்படி 24 கேரட் தங்கத்தின் விலை 495.75 திரம்ஸ் சரிந்தது. இன்று காலை 459.50 திரம்ஸ் இருந்த 22 கேரட் தங்கத்தின் விலை 459 திரம்ஸாக குறைவடைந்துள்ளது. எமது அடுத்த செய்தி சுருக்கத்தை 7 மணிக்கு எதிர்பாருங்கள். வணக்கம்.
1: செய்தி சுருக்கம் was brought to you by Divya Auto Spare Parts Trading, Sharjah, Dubai, Abu Dhabi and Alliance since 1982. 89.4.
5: ஏய், நீ ஸ்டைலா பேசுவேன் நினைக்கல. அது தமிழ் FM-ல நீங்க பாட்டு கேப்பீங்கன்னு கொஞ்சம் கூட நினைச்சு பாக்கலீங்க. It's a very good choice-ங்க.
1: 89.4. Star of the month.
6: Singer SPB.

0: கலக்குவேன் கலக்குவேன், கட்டவன் கட்டி கலக்குவேன், திட்டவன் திட்டி கலக்குவேன் பாரு. அடாடாடா, உள்ளுக்குள்ள வந்ததுமே 6 மணிக்கு அடிக்கிற பாட்டா இது? என்ன பாட்டு தெரியுமா அது? இது எந்த மாதிரி பாட்டு தெரியுமா? இது வந்து உங்களுக்குள்ள மனசுல காதல்ங்கிற ஃபீலிங் வந்த உடனே நீங்க அந்த பொண்ணையோ இல்ல அந்த பொண்ணு உங்களையோ பார்க்கும்போது உங்க மனசுக்குள்ள எழுற ஃபர்ஸ்ட் ஃபீலிங் ஒரு பாட்டா இருந்தா அதான் இந்த பாட்டு. சாயபயங்கர் வந்து இப்போ வந்து பார்த்தீங்களா, சாயபயங்கர் வந்து தனுஷோட அடுத்த படம் ஓம், அதுக்கு வந்து மியூசிக் போட்டிருக்காரு. அதில் சாயபயங்கர் பேர் வரும்போது இசை அபயங்கர்னு வருது. ஆமாம், தேர் இஸ் நோ இசை விதவுட் சாய். அது வந்து ஒரு பாப்புலர் டெம்ப்ளேட்டாக போயிட்டு இருந்தது. எனவே செகண்ட் சாங் ரெமோல இருந்து I don't know since when stalking became love னு எனக்கு தெரியாது, பட் இருந்தாலும் இந்த படத்தில் அது ஒரு மாதிரி ஃபன்னாக தான் காட்டியிருப்பாங்க. ஆனால் இன் ரியாலிட்டி யோசிச்சு பார்த்தா டே தப்புடா தம்பி தப்பு அப்படிங்கிற மாதிரியே இருக்கும். எனிவேஸ் இப்போ வி ஆர் டாக்கிங் அபவுட் வெரி சிம்பிள் திங்ஸ். ஓகே, இங்கே வந்து இப்போ ஃப்ளெக்சிபிள் ரெண்ட் இனிமேல் மாதம் மாதம் நீங்கள் கொடுத்துக்கலாம் டுபாயில் அப்படிங்கிற மாதிரி இப்போ ஒரு சட்டம் வந்து வந்திருக்கு. இது டெனன்ஸ்க்கு வந்து பிரச்சனை இல்லாமல் இருக்கணும். மாதம் மாதம் கொடுத்துட்டா சின்ன அமௌண்ட்டோட போயிடும். 3 செக் 4 செக்னு வரும்போது அது ஒரு பெரிய அமௌண்ட்டாக அக்யூமுலேட் ஆகி வரும்போது சில பேருக்கு, இல்லை பல பேருக்கு அதில் ஒரு பிரச்சனை இருக்கலாம் அப்படிங்கிற மாதிரிலாம் வந்து பேச்சு ஓடிட்டு இருந்தது. கரெக்டாக இப்போ இதே மாதிரி நீங்கள் வீடு தேடி இருப்பீங்கள்ல, அப்போ உங்களுக்கு ஏதாச்சும் என்ன சொல்கிறது, உங்களுக்கு ஏதாச்சும் டிஃபிகல்ட்டி இருந்திருக்கும்ல வீடு பார்க்கும்போது. இப்போ நான் வந்து கடைசியில் வீடு தேடி ஓரளவுக்கு எனக்கு ஒரு வீடு கிடச்சிருச்சு. நான் வந்து ஃபஸ்ட்டு 2 எக்ஸ்பீரியன்ஸை சொல்லியிருந்தேன் முன்னாடியே. ஆமாம், நான் வந்து ஒரு 1 BHK பார்த்து எல்லாம் ஃபிக்ஸ் பண்ணி செக்லாம் கொடுத்து எல்லாம் ரெடி பண்ணிடலாம், வீடு நாளையிலேருந்து சக்ஸஸ் அப்படின்னு நினைக்கும் போது டக்குன்னு அந்த ஏஜென்ட் சொன்னார், தம்பி உங்களுக்கு கல்யாணம் ஆயிடுச்சா? கல்யாணம் எது கல்யாணம் ஆயிருக்குமா? ஆமாம், கல்யாணம் தான் வீடு கொடுப்போம். நீ என்னடா எங்கே ஏதோ ஊர் மாதிரியே பண்ணுறீங்க அப்படிங்கிற மாதிரி இருந்தது. அதுக்கப்புறம் எனக்கு ஜேவிசியில் வீடு கிடச்சிச்சுன்னு வச்சுக்கோங்களேன், தட்ஸ் டிஃப்ரெண்ட். பட் ஸ்டில் எனக்கு வந்து எனக்கு இது பயங்கர ஷாக்கிங்காக இருந்தது. 1 BHK இப்போ என்ன அப்படின்னு கேட்டால், இல்லை பேச்சுலர் பசங்க வீடு எடுத்துகிட்டு அதுக்கப்புறம் நிறைய பேர் கொண்டு வந்து தங்க வைப்பாங்க. சரி ஓகே, அது என் வீடு நான் எடுத்து நான் தங்க வைக்கிறேன், நான் உள்வாடகைக்கு விட்டால் தப்பு, அது இல்லீகல் ஆக்சுவலி, அந்த கேஸே போடலாம் ஒருத்தர் மேலே. பட் என் வீட்டுக்கு யாரோ ஒருத்தர் வர்றதை இவங்க யாரும் தடுக்க முடியும்? கரெக்டாக இப்போ இந்த மாதிரி ஏதாச்சும் டிஃபிகல்ட்டியாக இல்லாட்டி வந்து நீங்களே ஆச்சரியப்படுற மாதிரி எனக்கு வீடே வாணாப்பா நான் தெருவிலே தூங்கிக்கிறேன்ற ஒரு ஸ்டேஜுக்கு நீங்கள் போயிருப்பீங்க, அந்த மாதிரி எதாவது நடந்ததுன்னா எனக்கு சொல்லுங்கள். அப்படி எதுவும் நடக்கலன்னு சொன்னால் மற்றவங்க யாராவது கூப்பிடுவாங்க, அவங்களுக்கு வழி விட்டுருங்க. ஹலோ, வணக்கம்.
1: வணக்கம்.
0: வணக்கம் மேடம்,
1: எப்படி இருக்கீங்க?
0: நான் இது சுமாராக இருக்கேன்
1: மேடம். பரவாயில்ல, அப்படியே இருந்துக்கோங்க.
0: பார்த்தீங்களா, உங்களுக்கு எவ்வளோ பாசமே இல்லை. சரி, யார் யார் சொல்லுங்கள், யாருன்னு சொல்லுங்கள்.
1: பிரியா.
0: சொல்லுங்கள் பிரியா மேடம்.
1: ஆமாம். ஸோ ஆக்சுவலி என்னன்னா, 1-2 1000 ப்ராப்ளம் வந்ததுன்ற மாதிரி சொல்லலாம்.
0: இங்கேயா?
1: இங்கே. ஆமாம் ஆமா, இங்கதான் நான் வந்து 2022 வந்தேன். என் ஹஸ்பண்ட் ஆல்ரெடி இங்க இருந்தாங்க. சோ நான் அங்க இருந்து நீங்க எனக்கு நான் ரிசர்வ் எம்ப்ளாய்மெண்ட் விசால தான் வந்தேன். சோ நீங்க வீடெல்லாம் பாத்துருங்க, கிட்டோட வரேன்றீங்க, வீடெல்லாம் பாத்துருங்க அப்படின்ட்டு அவங்க கொஞ்சம் அலட்சியமா இருந்துட்டாங்க. கடைசி நேரத்துல கிடைக்கல. எனக்கு International City.
0: சரி ஓகே, ரைட். இப்ப
1: அதுவே வந்து லைக் அரௌண்ட் 60-65 ஃபார் ஸ்டுடியோ இன்க்ளூடிங் எவ்ரிதிங்.
0: வரும் வரும் வரும்.
1: INRல. சோ எனக்கு அது ரொம்ப பெரிய அமௌண்டா தெரிஞ்சது. அப்போ வந்து ஆக்சுவலி என்னன்னா, நீங்க இப்போ ஒரு பாயிண்ட் சொன்னீங்கல்ல, உள்வாடகைக்கு விட்டா தப்பு அப்படின்னு. அந்த அந்த பார்க்கே நாங்கதான் உள்வாடகைக்கே போயிருக்கோம்.
0: சாதாரணமா ஒரு பையன் வீடு எடுக்கணும்னா உடனே ஒரு ஏஜென்ட் தூக்கிட்டு வந்துருவாரு. என்னப்பா நீ சொல்லுங்க. அப்புறம்
1: ஏற்படும் போறோம். போனா நீங்க எங்க ஸ்டே பண்ணிருக்கீங்க, ரூம் நம்பர் சொல்லி, ஃப்ளோர் நம்பர், பில்டிங் நம்பர் எல்லாம் சொன்னதுக்கு அப்புறம், இது ஆல்ரெடி ஒருத்தவங்களுக்கு நாங்க டெனன்ட்க்கு கொடுத்துட்டோமே, கான்ட்ராக்ட்ல இருக்கே அவரு அப்படின்னே. அவர் என்னெல்லாம் கேவலமா கேட்க முடியுமோ, எங்களை படிச்சவங்க தானே, இது கூட தெரியாம நீங்க போயிருக்கீங்களே அப்படியே இப்படின்னு ரொம்ப வந்து ஒரு
0: அப்படியே பாட்டுக்கு போயிடுவோம். ஓகேவா?
2: Back to back.
3: அடுத்து ரெண்டு பாட்டு.

0: ஒரு கதை சொல்லட்டுமா சார்?
1: சொல்லு.
0: நீ பாட்டு போடுறவன், நான் பாட்டு கேட்கிறவன், என்னைக்குமே ரெண்டு பேரும் ஒன்னா இருந்தா தான் சூப்பர்.
2: ஒரு குட்டி கமர்ஷியல் பிரேக்குக்கு அப்புறம் சந்திக்கலாம். ஸ்டே டியூன்ட்.
3: வெற்றி
4: வெற்றி. எலக்ட்ரிக்கல், ஃபர்னிச்சர், பெயிண்டிங், கார்பென்ட்ரி, பார்ட்டிஷன், எக்யூப்மெண்ட் இன்ஸ்டலேஷன், அது இதுன்னு எல்லாமே கம்ப்ளீட்டா செஞ்சு உன் கையில சாவியை கொடுத்துருவாங்க.
5: அப்ப நான் அம்பானி ஆகறத எவனாலையும் தடுக்க முடியாது.
4: ஃபால்கன் ஃபாஸ்ட்லிங் டெக்னிக்கல் சர்வீசஸ் LLC. கால் 058-681-5179.
6: இந்த வெகேஷனுக்கு அன்புடன் உங்களை காத்திருக்கும் அன்புக்குரியவர்களுக்கு ஒரு கோல்டன் சர்ப்ரைஸ் கொடுத்தா எப்படி இருக்கும்? மலபார் கோல்டன் டைமண்ட்ஸ் இன் கோல்டன் சம்மர் ஆஃபருடன் டைமண்ட் அண்ட் பிரெஷியஸ் ஜெம் ஜுவல்லரி வாங்கும் போது ஃப்ரீ கேஷ் வவுச்சர்ஸ் பெறுங்க. உங்க பழைய தங்க நகைகள் எங்க வாங்கியிருந்தாலும் அதை எந்த கழிவும் இல்லாமல் எக்ஸ்சேஞ்ச் பண்ணிக்கலாம். சேகுலி 1.99% இருந்து ஸ்டார்ட் ஆகுது. இந்தியாவில் இம்போர்ட் டியூட்டி ரிவிஷன் மூலமா நீங்க இப்போ UAE-ல தங்கம் வாங்கும் போது கோல்ட் ரேட் 15% வரை சேமிக்கலாம். உடனே மலபார் கோல்ட் அண்ட் டைமண்ட்ஸ் விசிட் பண்ணுங்க.
7: மேடம் ஒரு நிமிஷம்.
8: எஸ்,
7: தமிழ் எஃப்எம் தெரியுமா? 89.4.
8: ஹா, நல்லா தெரியுமே.
7: சூப்பர் மேடம். அதுல 11-2 மசாலா கஃபே ஷோ தெரியுமா?
9: திங்கள் முதல் வெள்ளி வரை தினமும் மதியம் 11 முதல் 2 வரை மசாலா கஃபே கேளுங்க வித் RJ மது.
10: மசாலா கேஃபே brought to you by Bima Jewelers oda home again celebration la gold chain and bangles ku verum 1.99% making charges and diamond jewelry la 1899 dirhams off.
11: You are back.
12: Pam pam pam pam.

0: Welcome back. Now, Bravo, you're listening to 89.4 Tamil FM, number radio, number music, and this is the evening Kodak. சரி, ஓகே. இன்னைக்கு வந்து ஜென்ரலாகவே ஓ யூஏ அப்டேட் வேறு சொல்லணும்ல, சொல்லிட்டு வந்துடுறேன்.
1: யூஏஇ அப்டேட் brought to you by ABC Cargo and Courier, number one in GCC.
0: ஆக்சுவலி ஒன்றும் இல்லை, துபாய் வந்து இப்போ இந்த ஃப்ளெக்ஸி ரெண்ட் ஸ்கீம் இப்போ லான்ச் பண்ணியிருக்காங்களா, அதை பற்றின நியூஸ் தான் வந்து போயிட்டுருக்கு இப்போ ஃபுல் அண்ட் ஃபுல். ஸோ அதை பற்றி நான் உங்ககிட்ட சொல்லிட்டேன் அப்படிங்கிறதுனால எனக்கு இப்போ என்ன பண்ணலன்னா, இப்போது எட்டிஹாட் ரயில் அதுவும் இதுவும் தான், இந்த ரெண்டு தான் மெயின் மேட்ரு. சரியா, இப்போ அபுதாபி வந்து ஒரு வெலோட்ரோம் ஒன்று பிளான் பண்ணிட்டு இருக்காங்களாம். அதில் வந்து ரூஃப் டாப்பில் சைக்கிளிங் ட்ராக்லாம் இருக்கிற மாதிரி நம்மளால் மட்டும்தான் ஹாலிவுட் ரேஞ்சு யோசிச்சு அதை செயல்படுத்தி அதை நம்மளை யூஸும் பண்ண வைக்க முடியும். ஒன்லி யூஏ, ஒன்லி இன் யூஏஇ இட்ஸ் ஆல் ஆஃப் இட்ஸ் இஸ் பாசிபிள். ஓகே,
1: UAE update brought to you by ABC Cargo and Courier. உலகம் முழுவதும் உங்கள் பொருட்களை அனுப்புங்க ABC Cargo வின் back to home express services மூலமாக. ABC Cargo and Courier, number one in GCC. Call or WhatsApp 800-916 or visit abccargo.ae. TNC apply.
0: வீட்டுலன்னா இருந்தேன் என்ன எதிர் வீட்டுலாம் அவ இருந்தால் 800-8940 ஃபோன் அடிச்சு இன்றைக்கி ஈவினிங் கரெக்டில் என்ன மாதிரியான ஒரு விஷயத்தை இன்றைக்கி டிஸ்கஸ் பண்ண ஆரம்பிச்சிருக்கோன்னா, அதாவது யூஏயில் நீங்கள் வீடு பார்த்துருப்பீங்களா, ரெண்ட்டுக்கோ வாட் எவர் இட் இஸ் பார்ட்டிஷனுக்கோ வாட் எவர் இட் இஸ், அப்போ ஏதாவது ஒரு சம்பவம் நடந்திருக்கும், அதாவது அது வந்து உங்களுக்கு ஒரு வார்னிங்காக இருந்திருக்கும், இல்லாட்டி என்னடா இது இந்த ஊரில் இதெல்லாம் கூட கேட்குறீங்க அப்படிங்கிற மாதிரி உங்களுக்கு சில நேரம் தோணிருக்கும். அது மாதிரி நான் 1BHK பார்க்கும்போது ஃபைனலி தேடி கண்டுபிடிச்சி வீடு கிடச்சி ஏஜென்ட் கிட்ட சைன் போகும்போது, சைன் போடும்போது இல்லை கல்யாணம் ஆயிடுச்சுன்னு கேட்க, கல்யாணம் ஆனால் தான் உங்களுக்கு வீடுன்ட்டார் கடைசியில். ஆமாம், இதுக்கு வேண்டி நான் போய் கல்யாணம் பண்ண முடியுமா, இல்லாட்டினா உங்கள் வீட்டில் உங்கள் ஃபேமிலி யாராவது கூப்பிட்டுவாங்க அப்படின்னு சொல்லிட்டாங்க என்கிட்ட. ஸோ இதுக்கு பின்னாடி பேக் ஸ்டோரி என்ன வேணால் இருக்கலாம், பட்டு ஒரு வீட்டுக்கெல்லாம் மேடம் கல்யாணம் பண்ண முடியும். ஹலோ, வணக்கம்.
2: ஹலோ
0: ஹலோ,
2: வெரி குட் ஈவினிங் பிராவோ ப்ரோ, எப்படி இருக்கீங்க?
0: நல்லா இருக்கேன். என்ன வாய்ஸே தொங்கி போய் கிடக்கு, என்னாச்சு?
2: இப்பதான் சைட்ல இருந்து வரேன்.
0: அதானே பார்த்தேன். ஆனா இன்னைக்கு பயங்கர சூடுங்க, இன்னைக்கு
2: ரொம்ப 53 டிகிரி.
0: 53 ஆ?
2: நான் இங்க இது ஆப்ஷன் ஆன்ஷோர்.
0: ஆ, ஓ அங்க இருக்கீங்களா? ஓகே, சரி, என்ன நடந்து விஷயத்துக்கு வரோம் சொல்லுங்க.
2: எந்த ரொம்ப ஃபன்னி ப்ரோ, ஆக்சுவலி நான் கம்பெனி அக்காமடேஷன்ல இருந்திருந்தேன் ஃபேமிலி வர வரைக்கும். ஃபேமிலி வந்ததுக்கு அப்புறம் இங்க 1BHK அபார்ட்மெண்ட் என்ன சுத்தமா கிடைக்கல. அப்புறம் நான் ரேண்டமா ஒரு கேஃபேட்டேரியால டீ குடிச்சிட்டு இருக்கும் போது ஒரு பங்காளி நின்றுட்டு இருந்தான். அவன் சொன்னா என்கிட்ட ஒரு வீடு இருக்கு அப்படின்னு சொல்லியிருந்தான். சரி, இந்த வீடுனா இதே பில்டிங்ல மேலதான் இருக்கு அப்படின்னு சொல்லியிருந்தான். சரி, நல்லதா புச்சி வா போய் பாப்போம்னு சொன்னதுக்கு போய் பார்த்தோம், எனக்கு பிடிச்சிருந்துச்சு. எல்லாமே நல்லா இருந்துச்சு.
0: தனி வீடு உங்களுக்கு?
2: ஆமா,
0: தனி வீடு. ஆ ஓகே, not like partition or something. ஆ ஓகே,
2: partition இல்ல, ஃபேமிலி வராங்கன்னு சொல்லிட்டு ஒரு ப்ராப்பர் 1BHK வா போடலாம்னு சொல்லிட்டு பார்த்தாச்சு. ஓகே, ஓகே, நான் தான் ஓனர். எனக்கு அப்பவே டவுட், இப்படி இருக்கறான், நீ தான் ஓனருங்கறான். சரி ஓகேடா, என்னடா என்ன ஃபர்தரா என்ன பண்ணனும், எனக்கு ப்ராப்பரா பண்ணு, எனக்கு இந்த ப்ரொசீஜர் எல்லாம் தெரியாது, நான் இதுக்கு முன்னாடி வீடுலாம் எடுத்தது இல்ல அப்படின்றதுக்கு ஒன்னும் கவலைப்படாதீங்க, எனக்கு ஒரு 5000 ஐடி கையில கொடுங்க,
0: அவ்வளவுதான், நான் ஓடிடுவேன்.
2: இல்ல இல்ல ப்ரோ, அவன் பக்கத்துல இருக்கவங்ககிட்ட கேட்டுட்டு இவன் தான் இங்க பாத்துக்கிறான், இவன் தான் இந்த பில்டிங் பாத்துக்கிறான் அப்படின்னு
0: சொன்னாங்க. சரி ஓகே,
2: என்ன பண்ணேன், நெக்ஸ்ட் டே 5000 ஐடி வந்து கொடுத்துட்டு ப்ரொசீஜரை ஸ்டார்ட் பண்ணுன்னு சொல்லிட்டேன். அப்புறமே அவன் வீட்டுக்கே அன்னைக்கே கையிலயும் கொடுத்துட்டான்.
0: இது வந்து இது எந்த இயர் நடக்குது?
2: இது நடந்தது வந்து 2024.
0: ஆ ஓகே, எந்த ஏரியா இது? நீங்க சோ வீடு
2: வந்து அபுதாபில அல் தஃப்ரரி.
0: ஆ ஓகே ஓகே, இப்ப சொல்லுங்க சொல்லுங்க.
2: ஏபே சவுதி. ஓகே, கீயும் கொடுத்துட்டான். நானும் ஓகே அப்படின்னு சொல்லிட்டு ஸ்டார்டிங்ல என்ன சொன்னா, 5000 இப்ப என் கையில கொடுத்துருங்க, நெக்ஸ்ட் வந்து உங்களுக்கு 30000 வந்து ரெண்ட், 30000 வந்து 4 செக்கா கொடுக்கணும் அப்படின்னு சொல்லிருந்தான்.
0: 5000 கொடுத்துறீங்க இப்ப?
2: ஆமா, இந்த 5000 எந்த கணக்குல வரும்னு கேட்டா, இந்த 5000 வேற கணக்கு, நான் இந்த 5000 வாங்கிட்டு உங்களுக்கு 35000 கான்ட்ராக்ட்ல போடாம 30000 கான்ட்ராக்ட்ல போட்டு கொடுப்பேன், சோ தட் நீங்க நெக்ஸ்ட் இயர் வந்து நீங்க 30000 மட்டும் பே பண்ணா போதுன்னு. ரொம்ப இருள வந்தா இருந்துச்சு, என்ன இது, இந்த 5000 எதுக்கு கணக்குல காட்ட மாட்டோம் அப்படின்னு. இறங்கும் போது ஒரு போஸ்டர் இருக்கு, அந்த போஸ்டருக்கு கீழே வந்து இந்த ஃபெசிலிட்டி மேனேஜ் இந்த பில்டிங் மெயின்டைன் பண்றவங்களோட நேம் இருக்கு, ஆனா நம்பர் வந்து காயினால ஸ்கிராச் பண்ணா ஒரு மாதிரி தெரியாது இல்ல,
0: அப்படி இருக்கு. சரி ஓகே,
2: நான் வந்து அப்புறம் இன்டர்நெட்ல ப்ரௌஸ் பண்ணி பார்க்கும் போது அவங்களோட கான்டாக்ட் டீடைல்ஸ் கிடைச்சிச்சு. ஓபன் பண்ணி பார்த்தா அவங்களோட வெப்சைட்ல வந்து இந்த பில்டிங்கை போட்டு லிஸ்ட் அவுட் பண்ணிருக்காங்க.
0: அப்ப வந்து ஏற்கனவே அப்ப அவரு அப்ப இது போய் அப்ப நீங்க வந்து உங்களை வெளியே போக சொல்லிட்டாங்களா?
2: இல்ல இல்ல, நான் அந்த பில்டிங்க்கு ஃபெசிலிட்டி மேனேஜ்மெண்ட்டுக்கு கால் பண்றேன். கால் பண்ணி இந்த மாதிரி என் பேர் எனக்கு வந்து இவன் மேல ரொம்பவே டவுட் இருந்துச்சு, இவன் பிஹேவியரும் சுத்தமா சரியில்லை.
0: இதெல்லாம் மனசுல வச்சுட்டு 5000 கொடுத்து அனுப்பிருக்க அவர்கிட்ட.
2: இல்ல ப்ரோ, எனக்கு அந்த டைம்ல ரொம்ப பிரஷர், இந்த ஏரியால ஃபுல்லி ஆக்குபைடு.
0: சரி, இப்ப கடைசியில வீடு என்னதாச்சு? கிளைமாக்ஸ்க்கு வருவோம்.
2: அவங்கிட்ட கால் பண்ணா, ஆமா என்கிட்ட வீடு இருக்கு, என்னோட பிளாட் நம்பர் சொல்லி அந்த வீடு இருக்கு, நீங்க வேண்டா போய் பாருங்க அப்படிங்கிறான்.
0: முதல்ல
2: பணத்தை திரும்பி வாங்கிக்கோங்க அப்படின்னு இவனை போய் பார்த்தா, இவ்வளவு நாள் நல்லா பேசினவன் டக்குன்னு ஹிந்தியில பேசுறான்.
0: சரி, இப்ப கடைசியில காசு வந்ததா இல்லையா?
2: அப்புறமேட்டு அப்படி இப்படின்னு சொல்லிட்டு அவன் கூட அவனோட ஓனர் கிட்ட கால் பண்ணி கொடுத்து கடைசியில
0: அந்த வீடு
2: கொடுத்துட்டான். வீடு வந்து இவரு இப்ப ஃபெசிலிட்டி மேனேஜ்மெண்ட் வந்து ரொம்ப அப்பாலஜிஸ் பண்ணாங்க. அப்பாலஜிஸ் பண்ணிட்டா அவங்களே வந்து, நீங்க மிச்ச அமௌண்ட்டை வந்து அவன்கிட்ட கொடுக்காதீங்க, நீங்க செக்கா எங்களுக்கு. அப்புறமா அதை அப்ரூவ் பண்ணி கொடுத்துட்டு இப்ப அந்த வீட்டுலதான் இருக்கேன். அவனும் கீழே அடிக்கடி நிப்பான், பாத்துட்டு பாத்துட்டு போவான். எல்லாத்தையும் ஆராமியும் ஆராமின்னு சொல்லிட்டு இருக்கான்.
0: அட பாவி. ஆனா இதெல்லாம் பண்ணுவாங்க. ஆனா இவ்வளோத்தையும் பண்ணிட்டு நம்ம முன்னாடியே சில பேர் நடமாடுறாங்க பாருங்களா, கொஞ்சோண்டு கில்ட் இல்லாம. எப்படா இது? எனக்கு ஒன்றும் புரியல. நம்மளால அதெல்லாம் செய்ய முடியாதுன்னா.
1: The Evening Correct presented by VNCT Global, largest villa developers in South India. For more details, contact 054-767-3111. Brought to you by Annathangam Gold and Diamonds, Karama Center, Dubai. 40% off on diamond and precious jewelry. 40% discount on 22 carat and 18 carat.

0: நீங்கள் கேட்டுக் கொண்டிருப்பது 89.4 தமிழ் எஃப்எம். 89.4 தமிழ் எஃப்எம்.
1: We'll be back after a short commercial break.
2: ALD Properties in 4th ஆண்டு தொடக்க விழா சலுகையாக தஞ்சாவூர் பிக் பாஸ் ப்ராப்பர்ட்டி மற்றும் திருச்சி ராக்ஃபோர்ட் கார்டன் சிட்டியில் 24 மாத EMI ஸ்கீம் பெற்று மகிழுங்கள். அது மட்டுமல்ல 18 மாதம் 12 மாதம் EMI கூட இருக்கு. புக் பண்ற எல்லா கஸ்டமருக்கும் ஃப்ரீ கோல்ட் காயின் அண்ட் ஃப்ரீ ரெஜிஸ்ட்ரேஷன் பட்டா கொடுக்க போறாங்க. வெறும் 999 திரம்ஸ் கொடுத்து உங்க ட்ரீம் பிளாட்ட புக் பண்ணுங்க. கான்டாக்ட் 056-364-3646.
3: தமிழகத்தில் புதிய அரசியல் களம்,
4: புதிய ஆட்சி அமைந்த சூழலில் கட்சிகளில் நடக்கும் பரபரப்பான நிகழ்வுகள்,
3: தமிழக அரசியலில் புதிய திருப்பமாக இதுவரை காணாத சட்டசபை தலைவர்கள் என்ன சொல்கிறார்கள்,
4: உள்ளூர் அரசியல் முதல் உலக அரசியல் வரை உண்மை நிலவரத்தை தினமும் உங்கள் இருந்த இடத்தில் இருந்தே அறிந்து கொள்ள தினத்தந்தி அமீரகத்தின் ஒரே தமிழ் நாளிதழ்.
3: ஆண்டு சந்தாவுக்கு இன்றே அழையுங்கள் 800-58.
5: The evening karak traffic la matna unna time pass panna vekta gadagadna chayanu kulichu onney vai panni kaatta the evening karak

0: நல்லா இருக்கும். ஐ நோ கேரட் ரொம்ப லெங்க்த் லெங்க்தா போயிட்டு இருக்கா. பாட்டு ரொம்ப கம்மியாக தான் போட முடியும். என்ன கம்மியாக தானே சொல்ல சொன்னேன், கட் பண்ணிட்டு போக சொல்லியே. சரி ஓகே. யார் இருக்கா லைன்ல? என்ன இது ஏங்க? என்ன என்ன என்ன ரங்கா ஜோக் காட்டுறீங்களா? என்ன போன் அடிச்சுட்டு நீங்க பாட்டில் வச்சுட்டு போறீங்க?
1: ஹலோ
0: ஹலோ
1: ஹலோ,
0: ஐ அம் குட். யார் பேசுறீங்க? என்ன என்ன சம்பவம்?
1: என்னன்னா நீங்க திருப்ப மாதிரி சொல்றீங்க. திருப்ப
0: கொஞ்சம் ஒரு வீடு கூட கிடைக்காம போயிடும் உங்களுக்கு.
1: இல்ல என்ன பண்ணேன்னா,
0: ஒரு வீட்டுக்கு ஒரு மனுஷன் என்னெல்லாம் பண்ணிருக்காரு முன்னாடி ப்ரீ பிளான் பண்ணி. ஓகே, அடுத்து
1: 5 मंथ्स बिफोर எங்கேஜ்மென்ட் நான் வந்து 2 मंथ्स லீவ் போனேன். கல்யாணத்துக்கு வந்து 15 டேஸ்
0: போனேன்.
1: சோ கல்யாணம் வந்து வைஃப் அங்க கூட்டி வந்தாச்சு. அவ்வளவுதான். வரும்போது இங்க போகும்போதே வீட்டை எல்லாம் பார்த்து எல்லாமே செக் பண்ணிட்டு அதுக்கு அப்புறம் இங்க வந்தாச்சு.
0: இப்போ நீங்க வரும்போது 1 BHK க்கு வந்தீங்களா?
1: ஸ்டார்டிங்ல 1 BHK. ஆமா.
0: அதுக்கப்புறம் போக
1: மாட்டீங்க? அதனால உங்களுக்கு அந்த ஒரு ஃபீலிங் இருக்கு. ஈவன் தான் நான் வந்து ஜெப்ல ஒர்க் பண்றேன், அப் அண்ட் டவுன் எப்படி இருந்தாலும் 2 ஹவர்ஸ் ஆகுதுன்னு
0: சொன்னேன்.
1: பட் ஈவன் தோ ஒரு சேஃப்டி சைடு, அப்புறம் வந்து மேபி பசங்களுக்கு மெயினா ஒய்ஃபுக்கு அவங்களுக்கு வந்து கன்வீன்டா இருக்கும் இங்கே ஷாஜா.
0: ஓகே, மேபி லைக் தட். ஓகே, தேங்க்யூ பிரதர். ஆக்சுவலி நான் என்ன நினைப்பேன்னா, நான் வேற ஒரு கண்ட்ரிக்கு போயிருக்கேன்னா எனக்கு வேற கண்ட்ரி வேற நேஷனாலிட்டியோடலாம் சேர்ந்து வாழணும்னு அது. ஆனால் திஸ் சாய்ஸ் இஸ் வெரி பர்சனல். எனக்கு இப்படி தோணும், அவருக்கு அப்படி தோணிருக்கு, விச் இஸ் குட். ஸோ எனிவேஸ், நேரம் படத்துலேருந்து ஒரு பாட்டு வருது. இன்னைக்கு ஒரே ஓட்டமாக இருக்குது இன்றைக்கி இந்த வாழ்க்கை எப்படி. ஆனால் இந்த சம்மர் வந்தாலே 4 மணி நேரம் போகிறதே தெரியாது தெரியுமா? அப்படிதான் ஒரு பாட்டு உங்களுக்கு வந்துட்டுருக்கு. கேட்டு முடிங்க. வேகமாக மனுஷனோட வாழ்க்கை ஓடிக்கிட்டு இருக்குல்ல, அதுக்கு இந்த பாட்டு தான் உதாரணம். Now, bravo, you're listening to 89.4 Top FM, and this is the

Golden Song of the Hour. Golden Song of the Hour. Brought to you by Pride Collection. அளிக்கும் தன்னம்பிக்கையுடன் உங்கள் வாழ்க்கை மிளிரட்டும். Joy Alucas, the world's favorite jewel.

0: ஒரு குட்டி கமர்ஷியல் பிரேக்குக்கு அப்புறம் சந்திக்கலாம். ஸ்டே டியூன்ட்.
1: இப்படி கஷ்டப்பட்டு இருமிட்டே இருக்காம சரியான நேரத்துக்கு சரியான ஆயுர்வேதிக் ட்ரீட்மெண்ட்க்கு விசிட் டாக்டர் கீதா சதானந்தன் அட் ஆயுர்ட்ரீட் ஆயுர்வேதா, துபாய் சிலிக்கன் ஓயாசிஸ் அண்ட் டிஐபி.
2: ஆஹா ஆஹா, வெற்றி வெற்றி.
3: 25 மில்லியன் திரம்ஸ் வித் பிக் டிக்கெட்.
2: 5 வெற்றியாளர்களுக்கு 1 மில்லியன் திரம்ஸ் பரிசு
3: பிளஸ் வீக்லி கேஷ் டிராஸ்.
2: உங்க ஆட்டத்தை தவற விட்டுறாதீங்க.
3: bigticket.ae ல டிக்கெட்ஸ் வாங்குங்க.
4: This is an 18 plus game. Play responsibly. TNC supply.
5: இந்த வெகேஷனுக்கு அன்புடன் உங்களை காத்திருக்கும் அன்புக்குரியவர்களுக்கு ஒரு கோல்டன் சர்ப்ரைஸ் கொடுத்தா எப்படி இருக்கும்? மலபார் கோல்டன் டைமண்ட்ஸ் இன் கோல்டன் சம்மர் ஆஃபருடன் டைமண்ட் அண்ட் பிரெஷியஸ் ஜெம் ஜுவல்லரி வாங்கும் போது ஃப்ரீ கேஷ் வவுச்சர்ஸ் பெறுங்க. உங்க பழைய தங்க நகைகள் எங்க வாங்கியிருந்தாலும் அதை எந்த கழிவும் இல்லாமல் எக்ஸ்சேஞ்ச் பண்ணிக்கலாம். சேகுலி 1.99% இருந்து ஸ்டார்ட் ஆகுது. இந்தியாவில் இம்போர்ட் டியூட்டி ரிவிஷன் மூலமா நீங்க இப்போ UAE ல தங்கம் வாங்கும் போது கோல்ட் ரேட் 15% வரை சேமிக்கலாம். உடனே மலபார் கோல்டன் டைமண்ட்ஸ் விசிட் பண்ணுங்க.

0: குஷி படத்துலேருந்து அப்படி ஒரு பாட்டு நான் எடுத்து வச்சிருக்கேன். ஆனால் அந்த பாட்டு போட மாட்டேன், ஏன் தெரியுமா? 800-8940 நீங்கள் ஃபோன் அடிச்சு உங்களுக்கு என்ன பாட்டு வேணுமோ அதை சொன்னீங்கன்னா நான் அந்த பாட்டு போடுவேன். டாபிக் முடிஞ்சது, அதனால் இதுக்கு மேலே டாபிக் பற்றி ஆல்மோஸ்ட் நீங்கள் சொல்ல வேண்டியதுலாம் சொல்லிட்டீங்கன்னு நினைக்கிறேன். ஸோ டிராஃபிக் அப்டேட் கொடுக்குறேன், அதுக்கப்புறம் அப்படியே நம்ம பேசுவோம்.
1: Brought to you by Jetor UAE. Jetor-oda unbeatable summer offer-la buy now pay next year 0 VAT, 0 interest and 966 AD EMI-la unga brand new SUV-ku upgrade aagunga.
0: Oh my god, ipo neenga paathina E11 road straight-a Dera Clock Tower thandi there is கிட்டத்தட்ட நீங்கள் துபாய் க்ரீக் இருக்குல்ல, ஆமாம், நம்ம அங்கேருந்தே வந்து டிராஃபிக் ஸ்டார்ட் ஆகுது. கருத் பிரிட்ஜெலாம் தாண்டும் போதே, ஐ மீன் கருத் பிரிட்ஜிலிருந்தே ஹெவி டிராஃபிக் அண்ட் கிளாக் டவரை தாண்டி ரெண்டு கிராஷ், அண்ட் ஆக்சுவலி 3 crash. சாரா சென்டருக்கு கொஞ்சம் முன்னாடி இன்னொரு கிராஷ் ஆயிருக்கு, அதை தாண்டி அபுசாகரை போகிறதுக்கு முன்னாடி இன்னொரு கிராஷ் ஆயிருக்கு. காஷ்மியாக்குள்ளே நல்லா டிராஃபிக் தெரியுது, அண்ட் ரோலாக்குள்ளேயும் நல்லா டிராஃபிக் தெரியுது. கிங் ஃபேசல் மாஸ்க்கு முன்னாடி ஒரு கிராஷ் ஆயிருக்கு. அப்படியே இன்ஃபினிட்டி பிரிட்ஜ் வந்தோம்னா நல்லா பத்திண்டு எரியறதும் பயங்கர டிராஃபிக்காக இருக்குது இன்ஃபினிட்டி பிரிட்ஜ் ஓரளவுக்கு. அண்டு அங்கே இன்ஃபினிட்டி பிரிட்ஜில் டாப்பில் அந்த ஹயத்தெல்லாம் வரும் பார்த்திங்களா, ஆமாம், அதுக்கிட்ட அந்த கோல்ஸுக்கு மெட்ரோ ஸ்டேஷன்லாம் தாண்டி அந்த டைரெக்ஷனில் நான் சொல்கிறேன், அங்கே ஒரு கிராஷ். அண்ட் மற்றபடி E11 ரோட் டுவர்ட்ஸ் அபுதாபி இஸ் ஃப்ரீ. கராமாக்குள்ளே மன்குல்குள்ளே துபாய் ஃப்ரேம் முன்னாடிலாம் வழக்கம் போல் டிராஃபிக் எப்போல்லாம் இருக்குமோ எப்படிலாம் இருக்குமோ அந்த மாதிரி இருக்கு.
1: Traffic update. Traffic update was brought to you by Jetor UAE, a part of Elite Group Holding.
0: பாட்டு வேணுமா? என்ன பாட்டு வேணும்? அது என்ன படத்துல இருக்கிற பாட்டு வேணும்? வணக்கம்.
2: ஹலோ ப்ராவோ, வணக்கம், நல்லா இருக்கீங்களா?
0: நல்லா இருக்கு. என்ன பாட்டு வேணும், பேர் சொல்லுங்க.
2: பேர் முகமது.
0: முகமதுக்கு வந்து என்ன பாட்டு போடலாம்? என்னது, என்ன பாட்டு வேணும்?
2: பெரிய
0: அஜித்தா கமலா டிசைட்
2: பண்ணுங்க.
0: கமல் பாட்டு போடு, அப்படி வாங்க, அப்போ ஒரு ஒரு டிசிஷனுக்கு நம்ம வர முடியும். கமல் படத்திலேயே நல்ல பாட்டு ஒன்று போடவா?
2: போடுங்க, இல்லைன்னா விருமாண்டி படத்துல இந்த ஒன்னை விட உலகத்து ஒன்னு போடுங்க.
0: கடைசியில நீங்களே ஒரு முடிவுக்கு வந்துட்டீங்க, இன்னைக்கு இந்த பாட்டை போட்டுருப்பா. அடைக்கலம்னு ஒரு படத்தோட மூவி கான்டெஸ்ட் நடக்க போகுது. ஐ எம் வெரி ஹாப்பி தட் இந்த படத்துல நடிச்சிருக்கிற பொண்ணு வந்து இஸ் மை க்ளோஸ் ஃப்ரெண்ட். அது ஏன் அப்படிங்கிறத நீங்கள் ஜூலை ஆகஸ்ட் மாதம் தெரிஞ்சுப்பீங்க, என்னால் இப்போ எதுவும் சொல்ல முடியாது. ஸோ அவங்க நடித்த படம் இந்த வாரம் ரிலீஸ் ஆகுது, 7 மணிக்கு மேலே டிக்கெட் தர போகிறேன் நான். ஓகே ஓகே.
1: The Evening Correct presented by VNCT Global, largest villa developers in South India. For more details, contact 054-767-3111. Brought to you by Annathangam Golden Diamonds, Karama Center, Dubai. 40% off on diamond and precious jewelry. 40% discount on 22-carat and 18-carat gold jewelry making charges madri pala offers. Matrum Z5, indha varshathoda biggest movie ana Patriot matrum pala blockbuster movies verum 99.99 dirhams per year la enjoy pannunga.
3: Request a song. Call or WhatsApp 050-252-8940. Manasu thottu mittu.

0: Request a song. Call or WhatsApp 050-252-8940.
1: மனசு தொட்டு மிட்டு
0: கனிவான கவனத்திற்கு
2: நேரம் இப்பொழுது இரவு 7 மணி.

0: 99.4 Tamil FM. Nama radio, nama music.
1: This hour of the evening correct is brought to you by Pride Collection அளிக்கும் தன்னம்பிக்கையுடன் உங்கள் வாழ்க்கை மிளிரட்டும். Joy Alukas, the world's favorite jeweler.
2: 89.4 Tamil FM in செய்தி சுருக்கம். Brought to you by Divya Auto Spare Parts, authorized dealers of Toyota, Lexus, Nissan, Mitsubishi and Isuzu.
3: வணக்கம், செய்தி சுருக்கம். தொகுத்து வாசிப்பவர் கிருஷ்ணி மணிபாலன்.
2: தமிழக செய்திகள்.
3: முதல்வர் ஜோசப் விஜயின் 40 நாள் ஆட்சி மூன்றாம் ரோம் மன்னர் கலிகுலாவை நினைவுபடுத்துகின்றது என்று அமமுக பொதுச் செயலாளர் டிடிபி தினகரன் விமர்சித்துள்ளார். சட்டப்பேரவையே ஷூட்டிங் ஸ்பாட்டாக மாற்றி சினிமாவில் பேசுவது போல வசனங்களை அடுக்குவது ரீல்ஸ் போட உதவுமே தவிர மக்கள் பிரச்சினைகளுக்கு தீர்வு காண உதவாது என்று அவர் கூறியுள்ளார். தமிழக சட்டப்பேரவையில் ஆளுநர் உரை மீதான விவாதத்துக்கு முதல்வர் ஜோசப் விஜய் வழங்கிய பதிலுரை மக்கள் பிரச்சினைகளுக்கு தீர்வாக அமையும் என்ற எதிர்பார்ப்பு நிலவிய நிலையில் அது ஆவேசம், ஆக்ரோஷம், நக்கல், நையாண்டி கலந்த புளித்து போன சினிமா வசனங்களின் தொகுப்பாகவே அமைந்தது என்று டிடிபி தினகரன் அறிக்கை வெளியிட்டுள்ளார். திருவள்ளூர் ரால் பதப்படுத்தி ஏற்றுமதி செய்யும் தொழிற்சாலையில் அமோனியா வாயு கசிவினால் உயிரிழந்தவர்களின் எண்ணிக்கை 9 உயர்ந்தது. 60 தொழிலாளர்கள் தொடர்ந்தும் சிகிச்சை பெற்று வருகின்றனர். காயமடைந்த பலரின் நிலைமை ஆபத்தாக இருப்பதால் உயிரிழப்பு அதிகரிக்கக்கூடும் என்று அஞ்சப்படுகின்றது. அமோனியா வாயு கசிவு விவகாரத்தில் கைதான ஆலை உரிமையாளர் உள்ளிட்ட 3 July 6 வரை சிறையில் அடைக்க நீதிமன்றம் உத்தரவிட்டுள்ளது. ஆலை உரிமையாளர்கள் மோகன், ஜோசப் ஜெகன், மேலாளர் டேனியலை July 6 வரை சிறையில் அடைக்க ஊத்துக்கோட்டை நீதிமன்றம் உத்தரவிட்டது. நீதிமன்றத்தில் முன்னிலைப்படுத்தப்பட்ட 3 புழல் சிறைக்கு போலீசார் கொண்டு சென்றுள்ளனர். மராட்டியத்தில் உத்தவ் தாக்கரே கட்சி எம்பிக்கள் 6 ஏக்நாத் ஷிண்டே அணிக்கு தாவியுள்ளனர். உத்தவ் தாக்கரே சிவசேனாவைச் சேர்ந்த சஞ்சய் ஹரிபாவ் ஜாதவ், பாப் சாஹிப் ராஜாராம், ஓம் பிரகாஷ் பூபால் சிங் அணி ஆகியோர் அணி தாவியுள்ளனர். சஞ்சய் தினா பாட்டில், சஞ்சய் உத்தம் ராவ், தேஷ்முக் நாகேஷ், பாபுராவ் பாட்டிலும் ஏக்நாத் ஷிண்டே அணிக்கு மாறியுள்ளனர். மும்பையில் நடைபெற்ற நிகழ்ச்சியில் ஷிண்டே முன்னிலையில் 6 அவரது அணியில் இணைந்து கொண்டனர்.
2: இலங்கை செய்திகள்.
3: பயங்கரவாத தடை சட்டத்தை நீக்கும் நோக்கம் தற்போதைய அரசாங்கத்துக்கு இல்லை என்று இலங்கையின் முன்னாள் நீதி அமைச்சர் விஜயதாச ராஜபக்ச தெரிவித்துள்ளார். அவ்வாறு செய்வதற்கு தேவைப்படின் தாம் அறிமுகப்படுத்திய புதிய சட்டமூலத்தை நடைமுறைப்படுத்துவதற்கான ஆற்றல் அரசாங்கத்திற்கு உண்டு என்று அவர் சுட்டிக்காட்டினார். பயங்கரவாத எதிர்ப்பு சட்டமூலத்தை நாங்கள் கொண்டு வந்தோம். அதை பாராளுமன்றத்தில் சமர்ப்பித்த போது தற்போதைய வெளிவிவகார அமைச்சர் விஜிதஹேரத் வெறுப்புடனும் கோபத்துடனும் நடுங்கிக் கொண்டு இந்த சட்டங்களை பாராளுமன்றத்தில் கொண்டுவர நாங்கள் அனுமதிக்க மாட்டோம். எங்களுக்கு தேவை பயங்கரவாதத்துக்காக புதிய சட்டங்களை கொண்டு வருவதல்ல, இருக்கின்ற சட்டத்தை முழுமையாக ஒழிப்பதுதான் என்று கத்தியது எனக்கு இன்றும் நினைவிருக்கின்றது என்று முன்னாள் நீதி அமைச்சர் விஜயதாச ராஜபக்ச தெரிவித்தார்.
2: உலகச் செய்திகள்.
3: சுவிட்சர்லாந்தில் நடைபெற்ற ஈரான் மற்றும் அமெரிக்காவுக்கு இடையிலான தொழில்நுட்ப பேச்சுவார்த்தைகள் முடிவடைந்துள்ளதாக ஈரானிய அரசு ஊடகம் செய்தி வெளியிட்டுள்ளது. அணு தொடர்பான விவகாரங்கள் மற்றும் தடைகள் குறித்து பேசும் பேச்சுவார்த்தை குழுக்கள் அமைக்கப்பட உள்ளதாகவும் அந்த செய்தியில் கூறப்பட்டுள்ளது. ஈரான் துணை வெளியுறவு அமைச்சர் காசிப் கழிபாபாடி கூறியதன்படி 4 குழுக்கள் உருவாக்கப்படுவதற்கு இருதரப்பும் ஒப்புக்கொண்டுள்ளதாக தெரிவிக்கப்பட்டுள்ளது. தடைகள் நீக்கம், அணு விவகாரங்கள், மறுசீரமைப்பு மற்றும் பொருளாதார வளர்ச்சி, கண்காணிப்பு மற்றும் அமலாக்கல் ஆகிய துறைகள் தொடர்பில் பேச்சுவார்த்தை நடத்தப்பட உள்ளது.
2: அமீரக செய்திகள்.
3: பயணிகள் போக்குவரத்து சேவை எப்போது தொடங்கும் என்பது தொடர்பான அறிவிப்பை எத்திஹாத் ரயில் அறிவித்துள்ளது. எத்திஹாத் ரயில் நிறுவனம் அபுதாபி மற்றும் ஃபுஜைரா இடையிலான பயணிகள் ரயில் சேவையின் தொடக்க செயற்பாட்டு கட்டத்தை 2026 June 30 அன்று தொடங்க உள்ளதாக அறிவிக்கப்பட்டுள்ளது. இந்த புதிய சேவையால் 2 இடையிலான பயண நேரம் சுமார் 1:45 குறையும் என்று தெரிவிக்கப்பட்டுள்ளது. துபாய் ரயில் நிலையம் மற்றும் அல் தாயித் ரயில் நிலையம் ஆகியவை September 30 அதிகாரப்பூர்வமான தொடக்கத்துடன் திறக்கப்படும். அல்தஃப்ரா பகுதியில் உள்ள நிலையங்கள் December 30 திறக்கப்படும். எத்திஹாத் ரயில் சேவை ஐக்கிய அரபு அமீரகத்தின் தேசிய ரயில் வலையமைப்பை விரிவுபடுத்தும் முயற்சியின் ஒரு பகுதியாகும்.
0: Business update.
1: Brought to you by Zoho.com. Zoho AI பயன்படுத்தினா அனைத்து தரவுகளும் நாட்டிலேயே தங்கும். Visit Zoho.com or call 800 Zoho.
3: துபாய் புதிய வாடகை வசதி திட்டமான பிளெக்ஸி ரென்ட்ஸ் எனும் திட்டத்தை அறிமுகப்படுத்தியுள்ளது. இது வாடகை செலுத்துபவர்கள் வீட்டு செலவுகளை எளிதாக நிர்வகிக்க உதவுவதற்காக உருவாக்கப்பட்டுள்ளது. இதில் நெகிழ்வான கட்டண திட்டங்கள், மாதாந்த வாடகை செலுத்தும் விருப்பங்கள் மற்றும் பிற சலுகைகள் அடங்கும் என்று துபாய் காணி திணைக்களத்தின் வாடகை விவகார பிரிவு இயக்குநர் காலித் அல் ஷைபானி தெரிவித்தார். குடியிருப்பு நிலைத்தன்மையை மேம்படுத்துவது மற்றும் குடியிருப்பாளர்களின் வாழ்க்கை தரத்தை உயர்த்துவதே இந்த திட்டத்தின் நோக்கம் என்று கூறினார். வாடகை கட்டணங்களை மேலும் அணுகக்கூடியதும் எளிதாக நிர்வகிக்கக்கூடியதுமானதாக மாற்றுவதே இதன் முக்கிய இலக்கு என்று அவர் தெரிவித்தார்.
0: Business update.
1: Brought to you by Zoho.com.
3: இத்துடன் இன்றைய நாளுக்குரிய செய்தி சுருக்கங்கள் யாவும் நிறைவடைந்தன. எமது விரிவான செய்தி அறிக்கையினை 8 மணிக்கு எதிர்பாருங்கள். வணக்கம்.
4: செய்தி சுருக்கம்
2: was brought to you by Danya Group of Companies since 1982.

0: வெல்கம் பேக். ஓகே, ஃபோர்த் அவர் ஆஃப் த ஈவினிங் கரக். என்கிட்ட வந்து கிருஷ்ணி வந்து சொல்லிட்டு போச்சு, அது த ஈவினிங் கரக் இல்லடா, தி ஈவினிங் கரக் அப்படின்ச்சு. தியா, எனக்கு வந்து இப்போ எனக்கே ஒரே குழப்பமாக இருக்குது. இப்போ நான் சி ஐ எம் அ மெட்ரிகுலேஷன் ஸ்டூடெண்ட். ஓகே, சில நேரம் நான் சொல்கிறது எனக்கு கரெக்டாக தான் படுமே, சில நேரம் வந்து யாராவது கரெக்ட் பண்ணி சொன்னால் நான் கற்றுப்பேன், ஆனால் அவங்க சொல்கிறது கரெக்டாக இல்லையான்றது எனக்கு தெரியாது. அதனால் நான் என்ன சொல்கிறேன்னா அப்படியே கண்டினியூ பண்ணி பேசுவேன். த வா இல்லை தி, THEIS த ஆர் THEIS தி, ஓரோனோ உங்களுக்கு தெரிஞ்சதுன்னா நீங்களே சொல்லுங்கள். ஆ சரியா, இப்போ வந்து செம்மையாக ஒரு மேட்ரு ஒன்று நடக்க போகுது, பிகாஸ் அங்கீகாரம் அப்படிங்கிற ஒரு படம் இந்த வாரம் 26ஆம் தேதி நடக்க போகுது, சி நடக்க போகுதுன்ற ரிலீஸ் ஆக போகுது. திஸ் படம் இஸ் டிஸ்ட்ரிபியூட் பை ஹோம் ஸ்க்ரீன் என்டர்டெயின்மெண்ட் அண்ட் அசோசியேட் பார்ட்னர் சிம்பிளி சவுத் டாட் டிவி. ஓகே, புதுமுகங்கள் நிறைய பேர் நடிச்சிருக்காங்க. படத்துடைய டிரெக்டர் பற்றிலாம் உங்ககிட்ட நான் சொல்கிறேன். இதில் வந்து மெயின் லீடில் நடிச்சிருக்கிற ஒரு பொண்ணு வந்து இஸ் மை க்ளோஸ் ஃப்ரெண்ட். ஸோ எனக்கு ரொம்ப ஹாப்பியாக இருக்குது, பிகாஸ் எனக்கு தெரிஞ்ச நிறைய பேர் சினிமாவில் பெரிய ஸ்க்ரீனில் அப்படி வந்துக்கிட்டே இருக்காங்க. சில பேர் கேட்பீங்க நீங்கள் எப்போ வருவீங்க, நான் வருவேன், நான் அடுத்த வருஷம் மிட்டில் வருவேன் நினைக்கிறேன். சரி அது ஓகே, அது இந்த நல்ல விஷயங்கள் நடக்கும்போது நடக்கும்னு வச்சுங்களேன். பட் ஸோ நம்ம ஃப்ரெண்ட்ஸோட ஒரு ப்ராஜெக்டை நம்ம ஒர்க்கில் இருந்துட்டு அது மற்றவங்ககிட்ட தெரியப்படுத்துறதுங்கிறது இட்ஸ் வெரி சந்தோஷமான ஒரு விஷயம். அவங்க பொண்ணு பேர் வந்து செந்தூரி. ஸோ இதுக்கு மேலே ஒரு ஒரு ஒரு முக்கியமான டீட்டெயில் இருக்குது, அது ஆகஸ்ட் கடைசி வரைக்கும் நல்லா சொல்ல முடியாதுன்றதுனால இங்கேயே நிறுத்திக்கிறேன். பட் ஓகே, இந்த படத்துக்கான மூவி கான்டெஸ்ட் நடக்கிறதுனால 3 டிக்கெட் என்கிட்ட இருக்குது இந்த படத்துக்கு. ஓகே, படத்தோட ட்ரெய்லர் பயங்கர ப்ராமிசிங்காக இருக்குது. இந்த படம் வந்து ஒரு ஸ்போர்ட்ஸ் பற்றி பேசுது. ஓகேவா, இந்த படம் எந்த ஸ்போர்ட்ஸ் பற்றின படம் அவ்வளோதான் கேள்வி. ஏஜின்னு டைப் பண்ணுங்கள், பேர் எமிரேட்லாம் போட்டு 050-252-8940 வாட்ஸ்அப் நம்பருக்கு இப்போ மெசேஜ் போட்டுருங்க. ஆக்சுவலி நிறைய நேரம் எப்படின்னா புதுமுகங்கள் புதுமுக டைரக்டர்ஸ் இவங்க எடுக்கிற படம் வந்து எப்படின்னா கதை ப்ராமிசிங்காக இருந்ததுன்னா அது வந்து பட்ஜெட்டோ முகமோ ஆளோ லெங்க்த்தோ எதுவுமே நம்ம பார்க்கறது இல்லை. ஆமாம், படம் வந்து சில நேரம் 2 மணி நேரம் படம் கூட ரொம்ப லெங்க்தியாக நமக்கு ஃபீல் ஆயிருக்கு. ஒரு சில நேரங்களில் இப்போ துராந்தர் மாதிரி படம்லாம் 4 மணி நேரம் ஓடிச்சு, 4 மணி நேரம் ஓடுனதே தெரில. ஸோ இதெல்லாமே அந்த ஃபில்ம் மேக்கர் கையில் தான் இருக்குது. ஸோ அதனால் நீங்கள் டகடகன்னு எனக்கு வந்து அனுப்பி வைப்பீங்களா, நான் வந்து உங்களுக்காக கோல்ட் ரேட் சொல்லுவேனா. இன்று தங்கத்தின் விலை
1: Brought to you by Ain Gold Wallet app la verum 1 dirham mudal gold purchase pannalam. Referent earn first purchase bonus kuda irukku. Available in Play Store and App Store.
0: Okay, so 498 dirhams 75 fils 24 carat and 22 carat vandu 461 dirhams 75 fils. And some update onnu irukku solren.
1: UAE update brought to you by ABC Cargo and Courier number 1 in GCC.
0: இந்த உங்கள் வீட்டில் வந்து குழந்தைங்க யாராவது இருக்காங்க அப்படின்னா சீ வேர்ல்டு கூப்பிட்டு போங்க. அபுதாபியில் சீ வேர்ல்டு இருக்கலாம், அங்கே தான் வந்து வேர்ல்ட்ஸ் பிக்கஸ்ட் அக்வேரியம்லாம் இருக்குது. ஏன்னா இப்போ வந்து இந்த ரீஜனோட ஃபர்ஸ்ட் எவர் வால்ரஸ் காஃப் அப்படிங்கிற ஒரு நீர்வாழ் மிருகத்தை வந்து கொண்டு வந்துருக்குறாங்களாம், நம்மலாம் பார்த்தே இருக்க மாட்டோம். ஆமாம், இது வந்து அந்த ஆர்க்டிக் ஓஷன் இருக்குல்ல அந்த ஏரியாவில் தான் இருக்கும் போல். ஸோ இது வந்து வேர்ல்டு கிளாஸ் கேர் எடுத்து இதை வந்து பார்த்துக்கிறாங்க போல். அண்ட் இது ரொம்ப ரொம்ப ரொம்ப ரொம்ப ரொம்ப ரொம்ப டெலிகேட்டான ஒரு அனிமலாம். ஸோ அதனால் சி வேர்ல்டு அதை கொண்டு வந்து வச்சிருக்கிறதுனால ப்ளீஸ் டூ விசிட், டேக் யுவர் சில்ட்ரன் அண்ட் கோ. ஓகே,
1: UAE update brought to you by ABC Cargo and Courier. உலகம் முழுவதும் உங்கள் பொருட்களை அனுப்புங்க ABC Cargo வின் back to home express services மூலமாக. ABC Cargo and Courier number 1 in GCC. call or whatsapp 800-916 or visit abccargo.ae. TNC apply.
0: வேலையில்லா பட்டதாரியில் இருந்து வட்டக்கர் ரூவார்டு, அதுவும் பாகுபலியிலிருந்து பாகுபலி பாட்டே வந்துகிட்டு இருக்கு. கேட்ட முடியுங்க, வரேன் திருப்பி வரேன், நீங்க டிக்கெட்டை கரெக்டா அனுப்பிடுங்க, என்ன புரியுதா? ஓகே,
1: back to back
2: அடுத்து ரெண்டு பாட்டு.

0: பிரதர், காம் டவுன். சரி, ஏதோ கருத்து சொல்றேன்னு சொன்னீங்களே, அதையாவது சொல்லுங்க கேட்போம்.
1: மை கருத்து, வாட் இஸ் ஐ அம் சேயிங்,

0: ஆணிய புடுங்க வேணாம். ஓகே.
1: பாட்டு

0: அண்ணாச்சி குமுதாவே விரும்பி கேட்கிற ஒரே எஃப்எம் 89.4 தமிழ் எஃப்எம் தான் அண்ணாச்சி.
1: ஒரு குட்டி கமர்ஷியல் பிரேக்குக்கு அப்புறம் சந்திக்கலாம். ஸ்டே டியூன்ட்.
2: இந்த வெகேஷனுக்கு அன்புடன் உங்களை காத்திருக்கும் அன்புக்குரியவர்களுக்கு ஒரு கோல்டன் சர்ப்ரைஸ் கொடுத்தா எப்படி இருக்கும்? மலபார் கோல்டன் டைமண்ட்ஸின் கோல்டன் சம்மர் ஆஃபருடன் டைமண்ட் அண்ட் ஃப்ரெஷ்ஷஸ் ஜெம் ஜுவல்லரி வாங்கும் போது ஃப்ரீ கேஷ் வவுச்சர்ஸ் பெறுங்க. உங்க பழைய தங்க நகைகள் எங்க வாங்கியிருந்தாலும் அதை எந்த கழிவும் இல்லாமல் எக்ஸ்சேஞ்ச் பண்ணிக்கலாம். சேகூலி 1.99% இருந்து ஸ்டார்ட் ஆகுது. இந்தியாவில் இம்போர்ட் டியூட்டி ரிவிஷன் மூலமா நீங்க இப்போ UAE-ல தங்கம் வாங்கும் போது கோல்ட் ரேட் 15% வர உடனே மலபார் கோல்டன் டைமண்ட்ஸ் விசிட் பண்ணுங்க.
3: கேட்டிங்களா? பிக் நியூஸ் ஃப்ரம் தி UAE லாட்டரி. அந்த மாபெரும் 30 million கிராண்ட் பிரைஸ் வெற்றியாளரை அறிவிச்சாச்சு. கங்கிராச்சுலேஷன்ஸ் டு தாயப் ஃப்ரம் நேபாள். அவரோட லக்கி நம்பர் அவருக்கு நினைச்சு கூட பார்க்க முடியாத வெற்றியை கொடுத்திருக்கு. ஒவ்வொரு புதன் மற்றும் சனிக்கிழமைகள்ல ராத்திரி 9:30 நடக்கிற லக்கி டே டிராவில கலந்துகிட்டு மேசிவ் 30 million திரும்ஸ் மற்றும் 5 million திரும்ஸ் பரிசா வெல்லுங்க. நீங்களும் ஆகலாம் அடுத்த வெற்றியாளர். கெட் யுவர் டிக்கெட் நவ் அட் தி UAE lottery.ae. brought to you by MLLC, licensed by the GCGRA for 18 and above only. Terms and conditions apply.
4: 10-10 offer alert.
3: Prop Shell order NRA meetup ke neenga ready ah? Coming June 28th, 9 a.m. to 9 p.m. Ramada Cornish Hotel, Abu Dhabi la. 10 gold coins, 10 square feet extra free. Chennai ki free flight tickets ne all spot la plot book paniye na avlo offers ungalukaga. Ellame DTCP and RERA approved plots. Prop Shell NRA Tamil Nadu land meetup pa miss panadadinga. For details call 056-415-4242. Plots naale Prop Shell தானே.

0: 99.4 தமிழ் FM இல் திங்கள் முதல் வெள்ளி வரை இரவு 8 மணி முதல் 11 மணி வரை.
1: அன்புடன் நான் brought to you by ஆயு ட்ரீட் ஆயுர்வேதா. பிரச்சனை எதுவாக இருந்தாலும் அதற்கு ஒரே தீர்வு ஆயு ட்ரீட் ஆயுர்வேதா, DIP மற்றும் சிலிக்கனோயசிஸ். கால் 0588204172. This hour of the evening correct is brought to you by பிரைட் கலெக்ஷன் அளிக்கும் தன்னம்பிக்கையுடன் உங்கள் வாழ்க்கை மிளிரட்டும். ஜோயாலுகாஸ், the world's favorite jeweler.

0: ஓகே, ஸோ இப்போ முந்தானேத்துன்னு நினைக்கிறேன், நான் ஒரு பார்ட்டிக்கு போனோம் சரியா, சாயங்காலம் ஒரு 6 மணி இருக்கும். இருட்டெல்லாம் இல்லை, இப்போ எப்போ இன்றைக்கெல்லாம் எப்போ இருட்டுச்சு, 7:17 7:25 தான் இருட்டவே ஆரம்பிக்குது. சரி, அப்போ அது வந்து ஒரு ஜெர்சி போட்டுட்டு போகிற மாதிரியான ஒரு பார்ட்டி, ஃபுட்பால் ஜெர்சியெல்லாம் இருக்குல்ல அந்த மாதிரியான ஒரு பார்ட்டி. என்கிட்ட ஒரு 2 ஜெர்சி தான் இருக்கும், நான் எடுத்து பார்க்குறேன், ஆல்ரெடி யூஸ் பண்ணிட்டு அந்த லாண்ட்ரியில் இருக்குது. நான் என்ன பண்ணேன், சரி ஓகே வேறு வழி இல்லை, வாஷ் பண்ணி தான் ஆகணும், 10:00 தான் பார்ட்டி, பரவாயில்ல காய்தான் பார்ப்போம்னு சொல்லிட்டு நிஜமாகவே அது கூட சேர்த்து ஒரு 10-15 துணியெல்லாம் வாஷிங் மிஷினில் போட்டு வெளியில் காய போட்டாங்க. லிட்டரலாக 1 ஹவரில் அப்படியே சூப்பராக காஞ்சிடுச்சு. இதெல்லாம் ஒரு நியூஸா அப்படின்னீங்கன்னா இதெல்லாம் ஒரு நியூஸ் தான், ஏன்னா இப்போ வெளியில் சூடு அந்த மாதிரி தான் அடிச்சுக்கிட்டு இருக்கு. நான் யூஸ்வலாக என்ன பண்ணுவேன்னா, நம்ம என்ன பண்ணுவோம், நம்ம வந்து நைட்டு காய போடுவோம், ஒரு நாள் ஆச்சும் வெளியில் ட்ரை ஸ்டாண்டில் துணி காஞ்சிட்டு இருக்கும். ஜென்ரலாகவே அப்படித்தானே, இப்போ எங்கள் ஊர்லலாம் எப்படின்னா, வால்பாறலாம் எப்படின்னா, எங்கள் அம்மா வந்து துணி காய போட்டுட்டாங்க அப்படின்னா எங்கள் அம்மா வந்து அலர்ட்டாகவே இருப்பாங்க, வெளியில் மழை வருதா இருட்டுதா. ஏன்னா வந்து நம்ம ஊர்லலாம் துணி எப்படி காயப்படுவாங்கன்னா, பொதுவாக இப்போ வீட்டுக்கு வெளியில் ஒரு இடம் இருக்கும், அப்படி இல்லைனா தெருவில் ஐ மீன் ஸ்ட்ரீட்குள்ளேயே வந்து எல்லாருமே துணி காய போடுறதுக்கு ஒரு சில இடங்கள்லாம் இருக்கும், அங்கே போடுவாங்கன்னு வச்சுக்கோங்களேன். எங்கள் ஊர்லலாம் அந்த மாதிரி தான், இன்னுமே அந்த மாதிரி தான், அதே மாதிரி தான், வி ஆல் லிவ் அ ஹம்பிள் லைஃப் ஸ்டில் நவ் வால்பாறையில். ஸோ அப்போ ஊர் வந்து குளிரான ஊர் அப்படிங்கிறதுனால ரொம்ப இந்த பிளாங்கெட்ஸ் எல்லாம் வந்து கெட்டி கெட்டியாக பெருசு பெருசாக இருக்கும். ஊர் குளிர், பிளாங்கெட்டை துவைச்சா அது காயறதுக்கு மினிமம் 5 நாளாக ஆகும், சத்தியமாக 5 நாள் கிட்ட ஆகும், 6 நாள் கிட்ட ஆகும். ஓகே, அப்போ மழை வேறு அடிக்கடி வரும், அதுவும் அந்த பிளாங்கெட் இவ்வளோ பெரிய, இப்போ இந்த கிங் சைஸ் பிளாங்கெட் இருக்கு தெரியுமா, அது எவ்வளோ பெருசு இருக்கும், அதுவே வந்து கெட்டியாக, அது தண்ணியில் ஊறுனா எவ்வளோ வெயிட் இருக்கும், அதை எங்கள் அம்மா ஒத்தாலும் இப்படி தூக்கிட்டு வந்து நான் எங்கள் அம்மா வச்சு வந்து ஒரு வேலி மாதிரி இருக்கும் அதில் போடும், அதுக்கப்புறம் ஃபுல்லாக வந்து மழை வருதா இல்லையா, வெயில் அடிக்குதா இல்லையா, அதுக்கப்புறம் அதை போய் திருப்பி வேறு போடணும், தோசை திருப்புற மாதிரி இந்த கம்பளியை திருப்பி போடுறது ஒரு பெரிய வளர்த்துறமா. ஹில் ஸ்டேஷனில் வாழ்ந்தவங்களுக்கு மட்டும்தான் இது நான் சொல்கிறது வந்து ரிலேட்டபுளாக இருக்கும். அந்த பிளாங்கெட்ஸை வந்து திருப்பி திருப்பி போடுறதுக்குள்ளே ஐயோ ஓப்பா அது காஞ்சு எல்லாம் வந்து, அதுக்கப்புறம் 5-6 நாள் அது 5-6 டேஸ் அங்கே போட முடியாது, தூக்கிட்டு வந்து வைக்கணும், திருப்பி போடணும். எனக்கு அதெல்லாம் அப்படி ஒரு வாழ்க்கையை வாழ்ந்துட்டு வெறும் 1 மணி நேரத்தில் துவைச்சி வெளில காய போட்ட உடனே காயிற மாதிரியான ஒரு ஸ்டேட்டில் நான் ஒரு ஒரு ஒரு டைம் ஆஃப் மை லைஃப்பில் இருக்கேன்னு நினைக்கிறபோது ஆச்சரியமாக இருக்கு எனக்கு. அதுவும் வந்து இன்னையிலேருந்து அடுத்த 3 நாளைக்கு மழை வரும்னு வேறு எனக்கு சொன்னாங்க. எங்கே மழை வருதுன்னு தெரில, கொர்ஃபக்கான்ல மழை வரும், கண்டிப்பாக மழை வரும். இந்த ஃபுஜராவில் இருக்கிறவங்கலாம் வந்து எப்படின்னா ரொம்ப ரொம்ப லக்கியஸ்ட் பீப்புள் இந்த டியூரிங் சம்மர். அப்போ ஏன்னா உங்களுக்கு மட்டும்தான் வந்து வெதர் கம்மியாக இருக்கும், சில்லுன்னு இருக்கும் உங்களுக்கு, எங்களுக்கெல்லாம் வின்டருக்கு ட்ரான்ஸ்ஃபர் ஆகிறப்ப தான் கொஞ்சம் உங்களுக்கு சூடு ஏறும், அப்புறம் உங்களுக்கும் வந்து நார்மலாகிடும் 1 மாதம் கழிச்சு. அது வரைக்கும் இங்கே நாங்கள் 45 டிகிரி 50 டிகிரியில் இருப்போம், நீங்கள் வந்து 36 டிகிரி 35 டிகிரியில் ஜாலியாக குழுன்னு இருப்பீங்க. அதுவும் இந்த ஊரில் டிராஃபிக்கும் கிடையாது ஒன்றும் கிடையாது, எடுத்தீங்கன்னா ஒரு 10 ரவுண்டு போட்டிருக்குது, இப்படி ஏறி அப்படி வந்தால் அப்படி மேலே போய் இப்போ மேலே போனீங்க அப்படின்னா அது என்ன ஒரு சன்ரைஸ் பார்க்குறதுக்கு அங்கே ஒரு இடம் இருக்குமே ஃபுஜராவில், அது சம்திங் ஏதோ ஒன்று, ஓகே ஞாபகம் இல்லை என்வைஸ். அப்புறம் ஃபுஜராவில் எனக்கு ஜென்ரலாகவே ஃபுஜேரா ரொம்ப பிடிக்கும், அது ஏன்னு எனக்கு தெரில, மை ஹார்ட் இஸ் வித் ஃபுஜேரா, பட் ஓகே எனிவேஸ். இப்போ வந்து நீங்கள் ஃபுஜேராவோ இல்லை துபாயோ இல்லை வந்து எங்கேயோ ஏதாவது பிஸ்னஸ் ஏதாவது ஸ்டார்ட் பண்ணுறீங்க அப்படின்னா, நீங்கள் உங்கள் ஆஃபீஸ்க்கு ப்ளம்பிங், எலக்ட்ரிக்கல் ஒர்க், இன்டீரியர் டிசைன், இந்த இன்ஸ்டலேஷன் இதெல்லாம் வேணும்னா ஒரே ஆள் இருக்காங்க, அவங்க வந்து ஃபால்கன் ஃபாஸ்ட் லிங்க் டெக்னிக்கல் சர்வீசஸ். ஓகே, ஃபால்கன் ஃபாஸ்ட் லிங்க் டெக்னிக்கல் சர்வீசஸ், நீங்கள் வந்து நீங்கள் இந்த மாதிரி பண்ணுறீங்க அப்படின்னா இடத்த மட்டும் கொடுத்துட்டிங்கன்னா அந்த இடத்துக்கு தேவையான இன்டீரியர் ஒர்க், ஏசி, எலக்ட்ரிக்கல், ஃபர்னிச்சர், பெயிண்டிங், கார்பென்ட்ரி, பார்ட்டிஷன், எக்யூப்மெண்ட் இன்ஸ்டலேஷன்லேருந்து விசா போடுற வரைக்கும் எல்லாத்தையுமே பார்த்து கொடுத்துருவாங்க. உங்களுக்கு யாருக்கா தேவை அப்படின்னா டெஃபினெட்லி கால் தம் அட் 0427126 38. அப்புறம் வந்து அருள்னு ஒருத்தர் இருக்கார், அவருக்கு நீங்கள் மெயில் கூட அனுப்பலாம், அருள் அட் த ரேட் ஆஃப் ஃபால்கன் டெக்னிக்கல் சர்வீஸ் .com services illa service.com. okay, business aarambikka pora unga friends kitta adha theriyapaduthunga. 90s not out la sama paattu, oh my, kaalila 6:30 mani 7 manikku indha paattu ketta appadi ungalku vande kaalila appadiye neenga vande wake up pandra mood ku poiduvinga, appadiye mella mella suriyan mela vande vidiyiradhu ungalku ungalaala feel panna mudiyum, but no problem, still you can listen to this song any time of the day. Now Bravo, and you're listening to 89.4 Tobar FM, and this is the
1: Evening Correct, presented by VNCT Global, largest villa developers in South India. For more details, contact 054-767-3111. Brought to you by Annathangam Gold and Diamonds, Karama Center, Dubai. 40% off on diamond and precious jewelry, 40% discount on 22 carat and 18 carat gold jewelry making charges மாதிரி பல ஆஃபர்ஸ். மற்றும் Z5 இந்த வருஷத்தோட பிகஸ்ட் மூவியான பேட்ரியட் மற்றும் பல பிளாக் பஸ்டர் மூவிஸ் வெறும் 99.99 dirhams per year ல என்ஜாய் பண்ணுங்க. 91 போடு. 90s not

0: PR was brought to you by Basha Bhai Biryani, Vasil Hub Block 4, Karama.
1: We'll be back after a short commercial break.
2: நிம்மதியான தூக்கம் இல்லாம தவிக்கிறீங்களா? அப்ப உங்க ஸ்லீப் ஹைஜீனை கரெக்ட் பண்ண விசிட் டாக்டர் கீதா சதானந்தன்.
3: ஐ யூ ட்ரீட் ஆயுர்வேத கிளினிக், துபாய் சிலிக்கன் ஓயசிஸ் மற்றும் DIP.
4: ஆஹா ஆஹா, வெற்றி வெற்றி.
5: 25 மில்லியன் திரம்ஸ் வித் பிக் டிக்கெட்.
3: 5 வெற்றியாளர்களுக்கு 1 மில்லியன் திரம்ஸ் பரிசு
5: பிளஸ் வீக்லி கேஷ் டிராஸ்.
3: உங்க ஆட்டத்தை தவற விட்டுறாதீங்க.
5: bigticket.al டிக்கெட்ஸ் வாங்குங்க.
6: This is an 18 plus game. Play responsibly. TNC supply.
7: UAE நாட்டில் ஜோஹோ தனது நீண்ட கால சேவையை இப்போது மேலும் வலுப்படுத்தி இருக்கிறது. துபாயிலும் அபுதாபியிலும் அமைக்கப்பட்டுள்ள புதிய டேட்டா சென்டர்ஸ் மூலம் ஜோஹோ தனது சேவைகளை இங்கிருந்தே வழங்குகிறது. உங்கள் வணிக தகவல்கள் பாதுகாப்பாக உள்நாட்டிலேயே தங்கும்.
2: DESC விதிமுறைகளுக்கு உட்பட்டு அரசு மற்றும் அரசு சார் நிறுவனங்கள் உட்பட அமீரகம் முழுவதும் உள்ள அனைத்து அமைப்புகளுக்கும் உறுதுணையாக இருக்கும். தரவுகள் உள்நாட்டிலிருந்தே பகிரப்படுவதால் சேவைகளின் வேகம் அதிகரிப்பதோடு முக்கிய பணி அமைப்புகள் செயல்திறனும் பன்மடங்கு மேம்படும். அமீரகத்தின் டிஜிட்டல் எதிர்கால திட்டங்களுக்கு ஒத்திசைவாய் ஜோஹோ தொடர்ந்து முதலீடு செய்து வருவதை அறிவிப்பதில் மகிழ்ச்சி. மேலும் விவரங்களுக்கு 800 ஜோஹோவை அழைக்கவும் அல்லது zoho.com வருக.
8: This hour of the evening correct is brought to you by Bright Collection. அளிக்கும் தன்னம்பிக்கையுடன் உங்கள் வாழ்க்கை மிளிரட்டும். ஜோயாலுகாஸ், the world's favorite jeweler.

Tchau. வெல்கம் பேக். சரி, நான் வந்து ஒரு 3-4 வாரம் மும்பையிலிருந்து திருப்பி வந்ததுக்கப்புறம் இந்த ஷோவை நானே எடுத்து நடத்தலாம் அப்படிங்கிற ஒரு நிலைமைக்கு வந்ததுக்கப்புறம் மியூசிக்கை மாற்றிக்கலாமே அப்படின்னு தோணுச்சு. பழைய மியூசிக் எடுத்து போட்டு ஒரு மாதிரி போயிட்டுருக்கு. ஆனால் இதுக்கு முன்னாடி நம்ம நானும் நிவேதாவும் ஒன்றா இருக்கும்போது யூஸ் பண்ண மியூசிக் என்ன தெரியுமா? அதுதான். ஆனால் இந்த மியூசிக் வந்து எப்படின்னா, இப்போ கரண்ட்லி யூஸ் பண்ணிகிட்ருக்கிற மியூசிக் வந்து 10 செகண்ட் ஆகுது பேசுகிறதுக்கே. அந்த வயலின் வாசித்து 2வது ஸ்டான்ஸாக முடிச்சு, இல்லை 2வது வாட்டி வாசித்ததுக்கு அப்புறம் உள்ள எனக்கு அது வந்து எப்படின்னா அந்த 10 செகண்ட் வேஸ்ட் ஆகுதோ அப்படிங்கிற ஒரு தாட்டில் நான் இருக்கேன். அதனால் மாப்பு இன்னும் கொஞ்ச நாளில் அந்த மியூசிக்கை மாற்றிடலாம். உங்கள் யாருக்காச்சும், இந்த ரேடியோ கேட்குறவங்க யாருக்காச்சும், ஏன் ஷோவை கேட்குற யாருக்காச்சும் இந்த மியூசிக் இருக்குல்ல, இந்த மியூசிக்கு பதிலாக வேறு மியூசிக் யூஸ் பண்ணலாம் அப்படின்னு உங்களுக்கு எதாவது தோணுச்சுன்னா அந்த சஜஷனாக எனக்கு அனுப்பி வைங்க. யூ கேன் சென்ட் டு மீ ஆன் இன்ஸ்டாகிராம். நீங்கள் யூடியூப் லிங்க் அனுப்பலாம். உங்களோட ஃபீல் எப்படி இருக்குமோ, இந்த ஷோ எப்படி இருக்கணுன்ற உங்களோட தாட்ஸ் இருக்கும்ல அந்த மியூசிக் வைஸ். ஆமாம், அந்த பேக்ரவுண்ட் மியூசிக் நான் சொல்கிறேன். இதுக்கு பேர் வந்து ஆர்ஜே பெட் அப்படின்னு சொல்லி சொல்லுவோம். ஸோ அந்த பெட்டுக்கு ஏதாவது ஆப்ஷன் இருந்ததுன்னா டெஃபினெட்லி யூ சென்ட் டு மீ ஆன் இன்ஸ்டாகிராம். என்ன ஓகேவா? எனக்கே மாற்றலாம்னு தோணுது. நிறையா இருக்கா, கச்சன்னு நிறையா இருக்கிறதுனால எது மாற்றுறது எது விடுறது அப்படின்னு நமக்கு தெரில. இந்த உழவர் சந்தைக்கெலாம் போனோன்னு வச்சிங்களேன், நிறையா வாங்கணும்னு தோணும். ஆனால் பிளான் மட்டும் போவோம், 10 ஐட்டம் தான் அப்படி. அங்கே போனால் நிறைய வாங்கணும்னு தோணும். அது ஏன்னா எல்லா ஐட்டமும் கண் முன்னாடி இருக்கும், அதனால தான் சம்மந்தில்லாததெல்லாம் வாங்கிட்டு வருவோம். இப்போ அந்த மாதிரி தான் நிறைய மியூசிக் இருக்குது. பட் ஐ கெஸ் உங்களால் புரிஞ்சுக்க இல்லையே, அப்படி வராது, கிராமட்டிக்கலி இப்படி வராது. என்ன உங்களால் புரிஞ்சுக்க முடியும்? அப்பா, என்ன உங்களால் புரிஞ்சுக்க முடிஞ்சு கரெக்டாக ஒரு மியூசிக் எடுத்து கொடுத்தீங்கன்னா சூப்பர். அண்ட் இன்றைக்கி வந்து அங்கீகாரம்ங்கிற படத்தோட மூவி கான்டெஸ்ட் நடந்தது. 3 பேர் ஆல்ரெடி வின் பண்ணிட்டீங்க. முத்து, அதுக்கப்புறம் யாசர் அண்ட் யார், செலின். ஓகே, முத்து, யாசர் அண்ட் செலின் வந்து வின் பண்ணியிருக்கீங்க. ஸோ உங்களுக்கு டிக்கெட்ஸ் அப்படியே QR கோடு வழியாக, வாட்ஸ்அப் வழியாக வந்து சேரும். கங்க்ராட்ஸ். நான் என்ன கேட்டிருந்தேன்னா, அங்கீகாரம் வந்து படம் இந்த வாரம் ரிலீஸ் ஆகுது. அண்ட் ஒன் ஆஃப் மை க்ளோஸ் ஃப்ரெண்ட் நடிச்சிருக்காங்க அப்படின்னு. அண்ட் இந்த படம் எந்த பற்றின, இது ஒரு ஸ்போர்ட்ஸ் பற்றின ஒரு படமாக இருக்குது. இது என்ன ஸ்போர்ட்ஸ் பற்றி பேசுது இந்த படம் அப்படின்னு பார்க்கும்போது, ஓட்டப்பந்தயத்தை பற்றி பேசுது, தடகளம் அதை பற்றி பேசுது. இந்த படம் ஜாலியாக இருக்குது, படம் பார்க்குறதுக்கு ஒரு மாதிரி ப்ராமிசிங்காக இருக்குது. ஸ்போர்ட்ஸ் பற்றி ஜென்ரலாக பேசுகிற படம் வந்து எப்படின்னா, கிரிக்கெட் மட்டும் இல்லை முக்கியம், மற்ற ஸ்போர்ட்ஸும் இருக்குது, அதையும் கொஞ்சம் கவனிங்கன்ற மாதிரி அந்த மெசேஜில் தான் எப்பவுமே முடிப்பாங்களே. ஸோ இதுவும் எப்படின்னு தெரில. ஆனால் படத்தை வந்து நல்ல ஒரு ரொம்ப அடித்தட்டு மக்கள் எப்படி இருப்பாங்களோ அங்கேருந்து ஒருத்தர் வந்து இந்த ஒரு ஓட்டப்பந்தயத்தில் கலந்துக்கிட்டு அவர் ஃபேஸ் பண்ணுற ஸ்ட்ரகிள்ஸ் மாதிரிலாம் போகுது. ட்ரெய்லர் நல்லா இருந்து ப்ராமிசிங்காக இருந்தது. சியா, எனிவேஸ் கைஸ், திஸ் இஸ் பிராவோ அண்ட் சைனிங் ஆஃப் ஃப்ரம் திஸ் அமேசிங் ஷோ. நாளைக்கு உங்களை வந்து மீட் பண்ணுறேன். ஆனால் போகிறதுக்கு முன்னாடி எனக்கு ஒரு பாட்டுங்க, என்ன பாட்டு தருமா, இந்த பாட்டு கேளுங்களேன், ஜாலியாக இருக்கும். பால்டபாவோட பாட்டு வந்துட்டு இருக்கு. ஸோ எனிவேஸ், பாய் காய்ஸ், திஸ் இஸ் பிராவோ ஒன்ஸ் அகேன் சைனிங் ஆஃப் ஃப்ரம் திஸ் ஷோ. டாடா.

0: ஒரு குட்டி கமர்ஷியல் பிரேக்கு அப்புறம் சந்திக்கலாம். ஸ்டே டியூன்ட்.
1: 89.4 ஒரு கோல்டன் சர்ப்ரைஸ் கொடுத்தா எப்படி இருக்கும்? மலபார் கோல்டன் டைமண்ட்ஸ் இன் கோல்டன் சம்மர் ஆஃபர் டைமண்ட் அண்ட் பிரெஷியஸ் ஜெம் ஜுவல்லரி வாங்கும் போது ஃப்ரீ கேஷ் வவுச்சர்ஸ் பெறுங்க. உங்க பழைய தங்க நகைகள் எங்க வாங்கியிருந்தாலும் அதை எந்த கழிவும் இல்லாமல் எக்ஸ்சேஞ்ச் பண்ணிக்கலாம். சேகுலி 1.99% இருந்து ஸ்டார்ட் ஆகுது. இந்தியாவில் இம்போர்ட் டியூட்டி ரிவிஷன் மூலமா நீங்க இப்போ UAE-ல தங்கம் வாங்கும் போது கோல்ட் ரேட் 15% வரை சேமிக்கலாம். உடனே மலபார் கோல்ட் அண்ட் டைமண்ட்ஸ் விசிட் பண்ணுங்க.
2: இந்த சாம்ராஜ்யத்தின் மிக முக்கியமான சுயம்வரத்திற்கு உங்களை அன்புடன் வரவேற்கிறோம். நம் அனைவரின் அரசியான மனதை வெல்ல போட்டியிடும் போட்டியாளர்கள்.
3: ஹாய், நான் காஃபி.
4: ஹலோ, நான் தான் டிராவல்.
5: வணக்கம், நான் நினைவுகள்.
4: ஹாய், நான் தான் இயற்கை.
3: இதுல மனசோட மனச வெல்ல போவது யாரு?
4: எங்கப்பா மனசு காணோம்?
3: அங்கே பாருங்கள், போட்டிக்கு ராஜாவின் பாடல்கள் வருகின்றன.
4: ராஜா பாட்டு போகுது, மனசும் பின்னாடியே போகுதே.
6: ராஜா பாட்டு போட்டிக்கு வந்தால் மனதை வெல்லத்தானே செய்யும்.
7: வார நாட்களில் மதியம் 3 மணி முதல் 4 மணி வரை மனசார கேளுங்க. ராக் வித் ராஜா, only on 89.4 தமிழ் FM. நம்ம ரேடியோ, நம்ம மியூசிக்.
8: This hour of the evening correct is brought to you by Bright Collection. அளிக்கும் தன்னம்பிக்கையுடன் உங்கள் வாழ்க்கை மிளிரட்டும். Joy Alucas, the world's favorite jeweler.
9: The Evening Correct, presented by VNCT Global, largest villa developers in South India. For more details, contact 054-767-3111. Brought to you by Annathangam Golden Diamonds, Karama Center, Dubai. 40% off on diamond and precious jewelry. 40% discount on 22-carat and 18-carat gold jewelry making charges madri, pala offers. Matrum Z5. Indha varshathoda biggest movie ana Patriot matrum pala blockbuster movies. Verum 99.99 dirhams per year la enjoy pannunga.

0: 99.4 Tamil FM. நம்ம ரேடியோ, நம்ம மியூசிக்.
1: This hour of அன்புடன் நான் is brought to you by Evora Collection from Joy Alukkas. உங்கள் உணர்வுகளை வெளிப்படுத்தும் பிரகாசமான நகைகள். Joy Alukkas, the world's favorite jeweler.
2: 89.4 Tamil FM. விரிவான செய்திகள். Brought to you by Divya Auto Spare Parts Trading, genuine parts center for Japanese cars.
3: வணக்கம், விரிவான செய்திகள். தொகுத்து வாசிப்பவர் கிருஷ்ணி மணிபாலன்.
2: தமிழக செய்திகள்.
3: ஆளுநர் உரைக்கு நன்றி தெரிவித்து தமிழ்நாடு முதலமைச்சர் ஜோசப் விஜய் இன்று சட்டப்பேரவையில் உரையாற்றினார். மத்திய அரசுடன் மோதல் போக்கை விரும்பவில்லை என்றும் தெரிவித்தார். தாவேக்காவின் அரசியல் வெளிப்படையாகவே ஆரம்பித்துள்ளது என்றும் தெரிவித்தார். தூய்மையான சிறந்த ஆட்சி என்ற விடயத்தில் எப்போதும் உறுதியாக இருப்போம் என்றார். மேலும் முந்தைய ஆட்சியின் முறைகேடுகளை சுட்டிக்காட்டிய அவர், ஊழலில் ஊறியவர்களுக்கு கூட்டணி கட்சிகளுக்கு ஆட்சியில் பங்கு வழங்க முடியாது என்று விமர்சித்தார். மாநிலத்தில் மின்வெட்டு நிலைமை அறவே நீக்கப்படும் என்றும் முதலமைச்சர் தெரிவித்தார். மின்தடங்களை விரைந்து சரி செய்வதற்கு 10 கண்காணிப்பு குழுக்கள் செயற்பட்டு வருவதாகவும், 125 மின்தடை நீக்க ரோந்து வாகனங்களும் இயங்கி வருவதாகவும் அவர் கூறினார். தமிழ்நாட்டில் தமிழ் ஆட்சி மொழி மற்றும் இருமொழி கொள்கையில் மாற்றுக்கருத்தே இல்லை என்றார். எதிர்கட்சிகள் அவதூற அரசியல் செய்வதாக குற்றம் சுமத்திய முதல்வர், தமிழ்நாட்டில் கடந்த காலத்தில் 10 மாதங்களாக சட்டம் ஒழுங்கு டிஜிபி ஒருவர் இருக்கவில்லை என்பதை சுட்டிக்காட்டினார். காவல்துறையை கைவசம் வைத்திருந்தவர்கள் போதைப்பொருள் கலாசாரத்தை ஏன் ஒழிக்கவில்லை என்றும் வினவினார். டாஸ்மாகில் கட்சி நிதி என்ற பெயரில் பணம் கொள்ளையடிக்கப்படுவதாக முதல்வர் குற்றம் சுமத்தினார். முதல்வர் விஜய் அவதூறாக பேசியதாக தெரிவித்து திமுக வெளிநடப்பு செய்தது. கட்சி நிதி பற்றி ஆதாரத்துடன் முதல்வரை விடயங்களை முன்வைக்குமாறு எதிர்க்கட்சித் தலைவர் உதயநிதி ஸ்டாலின் தெரிவித்தார். தமிழ்நாடு சட்டப்பேரவை சினிமா தியேட்டர் போல ஆகிவிட்டதென்று எதிர்க்கட்சித் தலைவர் உதயநிதி ஸ்டாலின் தெரிவித்தார். சட்டப்பேரவையில் சினிமா படப்பிடிப்பு இயக்குநராக சபாநாயகரும் உதவி இயக்குநர்களாக அமைச்சர்களும் உள்ளனர் என்று குறிப்பிட்டார். பொதுக்கூட்ட மேடை போல சட்டப்பேரவையிலும் முதலமைச்சர் பேசுகின்றார் என்றார். சமூக வலைதளத்தில் ட்ரெண்ட் ஆக வேண்டும் என்பதற்காகவே சட்டமன்றத்தில் முதல்வர் பேசியுள்ளார் என்று எதிர்க்கட்சித் தலைவர் விமர்சித்தார். முதலமைச்சரின் 30 நிமிட பேச்சில் ஒரு 10 ரீல்ஸ் தேறும் என்று அவர் குறிப்பிட்டார். யார் தயவிலும் தாவைக்கு ஆட்சி இல்லை என்று கூறும் முதலமைச்சர் திமுகவின் ஒரு பிரிவினரை சந்தித்தது ஏன் என்று வினவினார். கட்சி நிதி என சொல்வதற்கு ஆதாரம் உள்ளதா என்று வினவிய எதிர்க்கட்சித் தலைவர், பத்திரிகையாளர்களை கண்டாலே முதலமைச்சர் விஜய் ஓடுகின்றார் என்று விமர்சித்தார். திருவள்ளூர் ரால் பதப்படுத்தி ஏற்றுமதி செய்யும் தொழிற்சாலையில் அமோனியா வாயு கசிவினால் உயிரிழந்தவர்களின் எண்ணிக்கை 9 உயர்ந்தது. 60 தொழிலாளர்கள் தொடர்ந்தும் சிகிச்சை பெற்று வருகின்றனர். காயமடைந்த பலரின் நிலைமை ஆபத்தாக இருப்பதால் உயிரிழப்பு அதிகரிக்கக்கூடும் என்று அஞ்சப்படுகின்றது. அமோனியா வாயு கசிவு விவகாரத்தில் கைதான ஆலை உரிமையாளர் உள்ளிட்ட 3 பேரை ஜூலை 6 வரை சிறையில் அடைக்க நீதிமன்றம் உத்தரவிட்டுள்ளது. ஆலை உரிமையாளர்கள் மோகன், ஜோசப் ஜெகன், மேலாளர் டேனியலை ஜூலை 6 வரை சிறையில் அடைக்க ஊத்துக்கோட்டை நீதிமன்றம் உத்தரவிட்டது. நீதிமன்றத்தில் முன்னிலைப்படுத்தப்பட்ட 3 பேரையும் புழல் சிறைக்கு போலீசார் கொண்டு சென்றுள்ளனர். கத்தார் தீ விபத்தில் உயிரிழந்த 3 தமிழர்கள் குடும்பத்தினருக்கும் 10 லட்சம் ரூபாய் நிவாரணம் வழங்கப்படுவதாக முதலமைச்சர் ஜோசப் விஜய் அறிவித்துள்ளார். கத்தாரில் ராஸ் லஃபான் தொழிற்பேட்டையில் ஏற்பட்ட தீ விபத்தில் சிக்கி தமிழ்நாட்டைச் சேர்ந்த 3 இளைஞர்கள் உயிரிழந்தனர். உயிரிழந்தவர்களின் குடும்பத்தினருக்கு தலா 10 லட்சம் ரூபாய் நிவாரணம் வழங்க முதல்வர் விஜய் உத்தரவிட்டுள்ளார். உயிரிழந்தவர்களின் உடல்களை விரைவில் தமிழ்நாட்டுக்கு கொண்டு வருவதற்கு இந்திய வெளியுறவுத்துறை அமைச்சகத்துடன் கத்தாரில் உள்ள இந்திய தூதரகம் மூலமும் நடவடிக்கைகள் மேற்கொள்ளப்பட்டு வருவதாக தமிழ்நாடு அரசு வெளியிட்டுள்ள அறிக்கையில் தெரிவிக்கப்பட்டுள்ளது. மேலும் வெளிநாடு வாழ் தமிழர் நலத்துறை அமைச்சர் கா தென்னரசை இப்பணியில் துரித நடவடிக்கை மேற்கொள்ள முதலமைச்சர் அறிவுறுத்தியுள்ளதாக மேலும் தெரிவிக்கப்பட்டுள்ளது. கத்தாரில் ஏற்பட்ட இந்த தீ விபத்தில் சிக்கிய 12 இந்தியர்கள் உட்பட 13 பேர் உயிரிழந்துள்ளனர். 12 இந்தியர்கள் பலியான சம்பவத்தில் மத்திய வெளியுறவுத்துறை அமைச்சர் எஸ் ஜெய்சங்கர் இரங்கல் தெரிவித்தார்.
2: இந்திய செய்திகள்.
3: தமிழகத்துக்கு 40 TMC தண்ணீரை திறந்துவிட வேண்டும் என கர்நாடக அரசுக்கு காவிரி மேலாண்மை ஆணையம் உத்தரவு பிறப்பித்துள்ளது. காவிரி மேலாண்மை ஆணையத்தின் தலைவர் எஸ் கே ஹல்தர் தலைமையில் 52வது கூட்டம் டெல்லியில் இன்று நடைபெற்றதுடன் நீர்த்தேக்கங்களில் குறைந்த அளவே நீர் இருப்பதாக கர்நாடகா தெரிவித்தது. இதற்கு தமிழகம் தரப்பில் கோடை காலங்களில் அனுமதிக்கப்பட்ட அளவை விட அதிக நீரை கர்நாடகா பயன்படுத்திவிட்டு நீர்த்தேக்கங்களில் குறைந்த அளவே நீர் இருப்பதாக கூறுவதை ஏற்க முடியாது என்று தெரிவித்தது. ஜூன் ஜூலை மாதங்களுக்கு மொத்தமாக 40 TMC காவிரி நீர் தேவை என தமிழக அரசு தரப்பில் வலியுறுத்தப்பட்டது. இதனையடுத்து ஜூன் மாதத்திற்கு 9.19 TMC, ஜூலை மாதத்திற்கு 31.24 TMC என மொத்தம் 40 TMC தண்ணீரை தமிழகத்துக்கு திறந்துவிட வேண்டும் என கர்நாடக அரசுக்கு காவிரி மேலாண்மை ஆணையம் உத்தரவு பிறப்பித்தது. கலை, இலக்கியம், சமூக சேவை, மருத்துவம், அறிவியல் போன்ற துறைகளில் சாதித்தவர்களுக்கு இன்று பத்ம விருதுகள் வழங்கப்பட்டன. நடிகர் மம்முட்டி, மாதவன், கிரிக்கெட் வீரர் ரோஹித் சர்மா, டென்னிஸ் வீரர் விஜய் அமிர்தராஜ், தமிழகத்தைச் சேர்ந்த புகழ்பெற்ற மிருதங்க வித்துவான் திருவாரூர் பக்தவச்சலம், சிற்பக்கலைஞர் ராஜஸ்தபதி கலியப்ப கவுண்டர் உள்ளிட்டோருக்கு பத்ம விருதுகளை குடியரசுத் தலைவர் வழங்கி கௌரவித்தார்.
4: இலங்கை செய்திகள்.
3: இலங்கையில் எதிர்காலத்தில் ஏற்படக்கூடும் என எதிர்வு கூறப்பட்டுள்ள எல் நினோ காலநிலை நிலைமையினால் ஏற்படக்கூடிய தாக்கங்களை குறைத்து தேசிய மட்டத்திலான விசேட செயல்முறை திட்டம் ஒன்றை செயற்படுத்துவதற்கு தீர்மானிக்கப்பட்டுள்ளது. இதற்கமைய அரசு நிறுவனங்கள், உள்ளூராட்சி மன்றங்கள், அரசு சார்பற்ற நிறுவனங்கள், தனியார் துறை மற்றும் சமூக அமைப்புகளுக்கிடையே ஒருங்கிணைப்பை மேற்கொண்டு இந்த வேலை திட்டத்தை முன்னெடுப்பதற்காக அமைச்சரவை உபக்குழுவொன்றை நியமிப்பதற்கு ஜனாதிபதி சமர்ப்பித்த முன்மொழிவுக்கு அமைச்சரவை அங்கீகாரம் வழங்கியுள்ளது. இந்த விசேட குழுவில் சுற்றாடல் துறை அமைச்சர் உட்பட 6 துறைகளின் அமைச்சர்கள் நியமிக்கப்பட்டுள்ளனர். மேலும் இந்த அமைச்சரவை உபக்குழுவுக்கு தேவையான ஆதரவையும் ஆலோசனைகளையும் வழங்குவதற்காக அதிகாரிகள் அடங்கிய குழுவொன்றும் நியமிக்கப்பட்டுள்ளது.
4: அமீரக செய்திகள்.
3: ஐக்கிய அரபு அமீரகத்தில் பயணிகள் ரயில் சேவை எதிர்வரும் June 30 முதல் தொடங்குவதாக எதிஹாத் ரயில் அறிவித்துள்ளது. எதிஹாத் ரயில் நிறுவனம் அபுதாபி மற்றும் ஃபுஜைரா இடையிலான பயணிகள் ரயில் சேவையின் தொடக்க செயற்பாட்டு கட்டத்தை 2026 June 30 தொடங்க உள்ளதாக அறிவிக்கப்பட்டுள்ளது. இந்த புதிய சேவையால் 2 அமீரகங்களுக்கும் இடையிலான பயண நேரம் சுமார் 1:45 குறையும் என்று தெரிவிக்கப்பட்டுள்ளது. துபாய் ரயில் நிலையம் மற்றும் அல் தாயித் ரயில் நிலையம் ஆகியவை September 30 அதிகாரப்பூர்வமான தொடக்கத்துடன் திறக்கப்படும். அல்தஃப்ரா பகுதியில் உள்ள நிலையங்கள் December 30 திறக்கப்படும். மேலும் ஷார்ஜா ரயில் நிலையம் அடுத்த வருடம் March 30 திறக்கப்படும் என்று எதிஹாத் ரயில் சேவை அறிவித்துள்ளது. துபாய் புதிய வாடகை வசதி திட்டமான ஃபிளெக்ஸி ரென்ஸ் எனும் திட்டத்தை அறிமுகப்படுத்தியுள்ளது. இது வாடகை செலுத்துபவர்கள் வீட்டு செலவுகளை எளிதாக நிர்வகிக்க உதவுவதற்காக உருவாக்கப்பட்டுள்ளது. இதில் நெகிழ்வான கட்டண திட்டங்கள், மாதாந்த வாடகை செலுத்தும் விருப்பங்கள் மற்றும் பிற சலுகைகள் அடங்கும் என்று துபாய் காணி திணைக்களத்தின் வாடகை விவகார பிரிவு இயக்குநர் காலித் அல் ஷைபானி தெரிவித்தார். குடியிருப்பு நிலைத்தன்மையை மேம்படுத்துவது மற்றும் குடியிருப்பாளர்களின் வாழ்க்கை தரத்தை உயர்த்துவதை இந்த திட்டத்தின் நோக்கம் என்று கூறினார். வாடகை கட்டணங்களை மேலும் அணுகக்கூடியதும் எளிதாக நிர்வகிக்கக்கூடியதுமானதாக மாற்றுவதை இதன் முக்கிய இலக்கு என்று அவர் தெரிவித்தார்.
4: உலகச் செய்திகள்.
3: ஐரோப்பாவில் வெப்பம் காரணமாக ஏற்பட்டுள்ள காலநிலை தாக்கங்களினால் கடந்த சில நாட்களுக்குள் பிரான்சில் மட்டும் 40 பேர் உயிரிழந்துள்ளதாக தெரிவிக்கப்படுகின்றது. பிரான்சின் பெரும்பாலான பகுதிகளுக்கு பாதிப்பை ஏற்படுத்தும் வகையிலான கடுமையான வெப்ப காலநிலை எச்சரிக்கைகள் விடுக்கப்பட்டுள்ளதாக அந்நாட்டு அதிகாரப்பூர்வ காலநிலை அவதானிப்பு நிலையம் தெரிவித்துள்ளது. இதற்கமைய பிரான்சின் பெரும்பாலான பகுதிகளில் வெப்பநிலை 40 செல்சியஸை ஒட்டியதாக காணப்படும் என்று எதிர்பார்க்கப்படுகின்றது. பிரான்சின் சில பகுதிகளில் வெப்பநிலை 43 செல்சியஸ் போன்ற மிக உயர்ந்த அளவு வரை அதிகரிக்கக்கூடும் என்றும் தெரிவிக்கப்பட்டுள்ளது. பிரான்ஸ், ஸ்பெயின் மற்றும் இத்தாலி ஆகிய நாடுகள் இந்த கடுமையான வெப்ப அலையினால் மோசமாக பாதிக்கப்பட்டுள்ளதாக தெரிவிக்கப்படுகின்றது. பிரான்சின் சில பகுதிகளுக்கு தற்போது சிவப்பு எச்சரிக்கையும் விடுக்கப்பட்டுள்ளது. இதனிடையே பிரிட்டனில் கடுமையான வெப்ப அலை காரணமாக இங்கிலாந்து மற்றும் வேல்ஸ் முழுவதும் குறைந்தது 312 பள்ளிகள் இந்த வாரம் முழுமையாக அல்லது பகுதியளவில் மூடப்படுவதாக அறிவிக்கப்பட்டுள்ளது. இங்கிலாந்து மற்றும் வேல்ஸின் சில பகுதிகளுக்கு அதிகப்படியான வெப்பத்துக்கான அரிதான சிவப்பு எச்சரிக்கை விடுக்கப்பட்டுள்ளது.
4: விளையாட்டுச் செய்திகள்.
3: ICC உலகக்கோப்பை மகளிருக்கான T20 கிரிக்கெட் தொடரில் இன்று நடைபெற்ற ஸ்காட்லாந்து மகளிர் அணிக்கு எதிரான போட்டியில் நியூசிலாந்து மகளிர் அணி 6 விக்கெட்டுகள் வித்தியாசத்தில் வெற்றியீட்டியது. போட்டியில் முதலில் துடுப்பிடத் தாடிய ஸ்காட்லாந்து மகளிர் அணி 20 ஓவர்களில் 7 விக்கெட் இழப்பிற்கு 131 ஓட்டங்களை பெற்றது. 132 என்ற வெற்றி இலக்கை நோக்கி பதிலடி தாடிய நியூசிலாந்து மகளிர் அணி 18.2 ஓவர்களில் 4 விக்கெட் இழப்பிற்கு 132 ஓட்டங்களை பெற்றுக்கொள்ள 6 விக்கெட்டுகள் வித்தியாசத்தில் அபார வெற்றியீட்டியது. இத்துடன் இந்த செய்தி அறிக்கை நிறைவுக்கு வருகின்றது. வணக்கம்.
4: விரிவான செய்திகள் First brought to you by Divya Auto Spare Parts Trading, Sharjah, Dubai, Abu Dhabi and Alliance since 1982. 89.4
5: You are listening to 89.4 Tamil FM. Tamil FM.
4: Star of the month.
6: Singer SPB.

0: குட் ஈவினிங். ஓகே, அதாவது என்னன்னா, எப்படா இந்த மழை வரும் அப்படின்னு எல்லாருமே எதிர்பார்த்துட்டு இருக்கோம் இல்லையா? ரொம்பவும் வேண்டாம், அதுக்காக சாரல்களும் வேண்டாம், அதனால கொஞ்சம் நல்ல மழை வந்தா நல்லா இருக்குமே அப்படின்னு சொல்லி யோசிச்சுட்டு இருக்க நமக்கு அமீரகத்துல ஃப்ரைடே வரைக்கும் மழை வர்றதுக்கான வாய்ப்பு ஜாஸ்தியா இருக்கு அப்படின்னு சொல்லியிருக்காங்க. ஸோ தேசிய வானிலை ஆய்வு மையம் வந்து தெரிவிச்சிருக்காங்க, விச் இஸ் ஹாப்பியான ஒரு விஷயம் நமக்கு. சொல்லுங்க சொல்லுங்க, இதே மாதிரி நிறைய விஷயம் கொடுங்க, அதுவும் ஃப்ரைடே வரைக்கும் அப்படின்னு சொல்லியிருக்காங்க. கொஞ்சம் பர்துபாய் பக்கம், அதுவும் தமிழகம் வாசல் வரைக்கும் கொஞ்சம் வந்துட்டு போச்சுன்னா இன்னும் நாங்கள் ஹாப்பியாக இருப்போமே. ஸோ எங்கெங்கன்னா மழை வரப்போகுது அப்படின்னா, புஜைராவில், அதுக்கப்புறம் கொர்ஃபகோன்ல, கல்பால, இந்த மாதிரியான ஏரியாலலாம் மழை வரும் அப்படின்னு சொல்லியிருக்காங்க. எனிவேஸ், காத்திருப்போம். ஓகே,
1: உலகம் முழுவதும் உங்கள் பொருட்களை அனுப்புங்க ஏபிசி கார்கோவின் பேக் டு ஹோம் எக்ஸ்பிரஸ் சர்வீசஸ் மூலமாக. ஏபிசி கார்கோவின் கூரியர் நம்பர் 1 இன் ஜிசிசி. கால் ஆர் வாட்ஸ்அப் 800-916 ஆர் விசிட் abccargo.ae. டிஎன்சி அப்ளை.
0: அடுத்து உங்களுக்காக ஈவினிங் கோல் ரேட்.
2: இன்று தங்கத்தின் விலை
3: கோல் ரேட்
1: brought to you by Ain Gold Wallet app la verum 1 dirham mudal gold purchase pannalam. Referent earn first purchase bonus kuda irukku, available in Play Store and App Store.
0: Okay, so evening gold rate enna appdin paakumbodhu 24 carat gold 495 dirhams 75 fils and 22 carat gold 459 dirhams and 21 carat gold 440 dirhams and 18 carat gold 377 dirhams 25 fils. ஸோ நீங்களும் கோல்டு யாருக்காவது வாங்கி கொடுங்க, இல்லைன்னா உங்களுக்கு நீங்களே செல்ஃப் கிஃப்ட் பண்ணிக்கோங்க. சேவிங்ஸ் ரொம்ப ரொம்ப முக்கியம், அது கோல்டில் இன்வெஸ்ட் பண்ணுறது ரொம்ப நல்ல விஷயம். நம்மளும் முடிஞ்ச அளவுக்கு அப்படியே சேவிங்ஸ்லாம் பண்ணி கோல்டை வாங்கி வைப்போம். கண்டிப்பாக அடுத்து உங்களுக்கு பிடிச்ச பாட்டு வந்துட்டு இருக்கு, தொடர்ந்து நம்ம பேசுவோம். 89.4 தமிழ் FM கேட்டுட்ருக்கீங்க, இது நம்ம ரேடியோ, நம்ம மியூசிக் சஞ்சய்.

0: இங்க நான் தான் கிங், நான் போடுறதுதான் பாட்டு, அது கப் சிப்னு கேட்டு என்ஜாய் பண்ணதோ. ஹுக்கும் தமிழ் எஃப்எம் கா ஹுக்கும்.
1: ஒரு குட்டி கமர்ஷியல் பிரேக்கு அப்புறம் சந்திக்கலாம். ஸ்டே டியூன்ட்.
2: இந்த வெகேஷனுக்கு அன்புடன் உங்களை காத்திருக்கும் அன்புக்குரியவர்களுக்கு ஒரு கோல்டன் சர்ப்ரைஸ் கொடுத்தா எப்படி இருக்கும்? மலபார் கோல்டன் டைமண்ட்ஸ் இன் கோல்டன் சம்மர் ஆஃபருடன் டைமண்ட் அண்ட் பிரெஷியஸ் ஜெம் ஜுவல்லரி வாங்கும் போது ஃப்ரீ கேஷ் வவுச்சர்ஸ் பெறுங்க. உங்க பழைய தங்க நகைகள் எங்க வாங்கியிருந்தாலும் அதை எந்த கழிவும் இல்லாமல் எக்ஸ்சேஞ்ச் பண்ணிக்கலாம். சேகூலி 1.99% இருந்து ஸ்டார்ட் ஆகுது. இந்தியாவில் இம்போர்ட் டியூட்டி ரிவிஷன் மூலமா நீங்க இப்போ UAE-ல தங்கம் வாங்கும் போது கோல்ட் ரேட் 15% வரை
3: LLC. Call
4: மிக முக்கியமான சுயம்வரத்திற்கு உங்களை அன்புடன் வரவேற்கிறோம். நம் அனைவரின் அரசியான மனதை வெல்ல போட்டியிடும் போட்டியாளர்கள்.
5: ஹாய், நான் காஃபி.
6: ஹலோ, நான் தான் டிராவல்.
7: வணக்கம், நான் நினைவுகள்.
6: ஹாய், நான் தான் இயற்கை.
4: இதுல மனசோட மனசை வெல்ல போவது யாரு?
6: எங்கப்பா மனசு காணோம்.
5: அங்கே பாருங்கள், போட்டிக்கு ராஜாவின் பாடல்கள் வருகின்றன.
6: ராஜா பாட்டு போகுது, மனசும் பின்னாடியே போகுதே.
8: ராஜா பாட்டு போட்டிக்கு வந்தால் மனதை வெல்லத்தானே செய்யும்.
9: வார நாட்களில் மதியம் 3 மணி முதல் 4 மணி வரை மனசார கேளுங்க ராக் வித் ராஜா. Only on 89.4 Tamil FM. Namma radio, namma music.
10: This hour of Anbudan Naan is brought to you by Evora Collection from Joyalukkas. Ungal unarvugalai velipaduthum pragasamana nagaigal. Joyalukkas, the world's favorite jeweler.

0: 89.4 தமிழ் எஃப்எம் கேட்டுட்டு இருக்கீங்க. அன்புடன் நான் பிரியா. ஓகே, நம்ம ஷோல இப்போ ஒரு கான்டெஸ்ட் நடக்க இருக்கு, ஒரு மூவி கான்டெஸ்ட். நல்ல நல்ல திரைப்படங்கள்லாம் இப்போ தியேட்டர்ல வந்து ரிலீஸ் ஆகும்போது அடடே அப்படின்னு சந்தோஷமா இருக்கு. அதுக்கான கப்பல் பாசஸ் நாங்கள் உங்களுக்கு கொடுக்குறோம் அப்படின்னு நினைக்கும் போது இன்னும் கொஞ்சம் எங்களுக்கு ஹாப்பியா இருக்கு. அங்கீகாரம் அப்படின்னு ஒரு படம் வரப்போகுது. எஸ், இது வந்து நீங்கள் ஒரு மிகப்பெரிய ஒரு ஸ்போர்ட்ஸ் லவராக இருக்கீங்க, உங்கள் ஃபேமிலியில் வந்து ஒரு ஸ்போர்ட்ஸ் பர்சன் இருக்காங்கன்னா கண்டிப்பாக வந்து உங்களுக்கு கனெக்ட் ஆகக்கூடிய ஒரு படமாக வந்து இருக்கும்னு நான் நினைக்கிறேன். ஏன்னா இதை அச்சீவ் பண்ணிட மாட்டோமா, நம்மளோட கனவு இதானே அப்படின்னு ஸ்போர்ட்ஸில் நிறைய பேர் இப்போ வரைக்கும் சாதிக்கணும்னு ட்ரை பண்ணிட்டு இருக்காங்க. அவங்க எல்லாருமே இந்த படத்தை வந்து பார்க்கணும், ஏதோ ஒரு நல்ல ஒரு மெசேஜ் வந்து சொல்ல போகிறாங்க இந்த படத்தில் அப்படின்றது மட்டும் நம்மளால புரிஞ்சுக்க முடியுது ட்ரெய்லர்லாம் பார்க்கும்போது. ஸோ தென்பாத்தியன், ஜேபி தென்பாத்தியன் இந்த படத்தை வந்து டிரெக்ட் பண்ணியிருக்காரு, மற்றும் பலர் நிறைய பேர் நடிச்சிருக்காங்க. இப்போ வந்து ஒரு க்வெஸ்சன் வந்து நான் உங்களுக்கு கேட்க போகிறேன், அதுக்கு நீங்கள் ஆன்சர் பண்ணிட்டீங்கன்னா உங்களுக்கான கப்பல் பாசஸை நீங்கள் வின் பண்ணலாம். ஏன்னா அப்படின்னா இந்த படத்தோடைய ஹீரோ பேர் என்ன, நீங்கள் கூகுள் பண்ணி கூட நீங்கள் ஆன்சர் பண்ணலாம், பிரச்சனையே கிடையாது. ஆனால் யார் ஃபஸ்ட் அனுப்புகிறாங்கன்றதான் விஷயம். ஸோ ஏஎன் அப்படின்னு டைப் பண்ணி கொஞ்சம் ஸ்பேஸ் விட்டு உங்களோட ஆன்சர் அண்ட் உங்களோட பேர், எந்த எமிரேட்ஸ்லேருந்து நீங்கள் மெசேஜ் அனுப்புகிறீங்க அப்படின்றத 050-252-8940 இந்த நம்பருக்கு வாட்ஸ்அப் பண்ணுங்க. அண்ட் இந்த படம் அங்கீகாரம் படத்தை வந்து டிஸ்ட்ரிபியூட் பண்ணுறது ஹோம் ஸ்க்ரீன் என்டர்டைன்மெண்ட் அண்ட் அசோசியேட் பார்ட்னர் சிம்ப்ளி சவுத் ரோ டிவி, எனர்ஜைஸ்டு பை நம்ம 89.4 தமிழ் எஃப்எம். ஸோ June 26th இந்த படம் வந்து ரிலீஸ் ஆக போது எல்லாரும் சேர்ந்து பார்க்கலாம், ரெடியாக இருங்க அண்ட் கான்டெஸ்டில் கலந்துக்கோங்க, கப்பல் பாஸை வின் பண்ணுங்க. ஏன்னா இப்போ அடுத்து உங்களுக்கு பிடிச்ச பாட்டு வந்துட்டு இருக்கு, நம்ம தொடர்ந்து நிறைய விஷயங்கள் பேச போகிறோம், என்ன அப்படின்றத வந்து சொல்கிறேன். இது நம்ம ரேடியோ நம்ம மியூசிக்.
1: அன்புடன் நான் brought to you by ஆயு ட்ரீட் ஆயுர்வேதா. பிரச்சனை எதுவாக இருந்தாலும் அதற்கு ஒரே தீர்வு ஆயு ட்ரீட் ஆயுர்வேதா, டிஐபி மற்றும் சிலிக்கன் ஓயசிஸ். கால் 0588204172.

0: பாட்டு இன்கமிங், சுட சுட புத்தம் புது பாட்டு.
1: ரமதா கார்னிஷ் அபுதாபியில் நடக்கிற NRA மீட்டப்ல கலந்துகிட்டா 10 கோல்ட் காயின்ஸ் அண்ட் 10 ஸ்கொயர் ஃபீட் எக்ஸ்ட்ரா ஃப்ரீ.

0: We'll be back after a short commercial break.
1: இந்திய பாரம்பரியத்தை பிரதிபலிக்கும் நகைகளை அமீரக மக்களுக்கு வழங்கி வரும் அன்னதங்கம் கோல்டன் டைமண்ட்ஸோட லேட்டஸ்ட் ஆஃபர்ஸ் கேள்விப்பட்டீங்களா? டைமண்ட் அண்ட் பிரஷர்ஸ் அன்கட் ஜுவல்லரி மேக்கிங் சார்ஜஸ் அண்ட் 40% ஆஃப் ஆன் டைமண்ட் அண்ட் பிரஷர் ஸ்டோன்ஸ் ஜுவல்லரி ரேட், 40% ஆஃப் ஆன் 22 அண்ட் 18 கேரட் ஜுவல்லரி மேக்கிங் சார்ஜஸ் அண்ட் 30% டிஸ்கவுண்ட் ஆன் சர்டிஃபைட் பிளாட்டினம் ஜுவல்லரின்னு இன்னும் ஏராளமான ஆஃபர்ஸ் உங்களுக்காக ஒன்லி அட் அன்னதங்கம் கோல்டன் டைமண்ட்ஸ், கிராமா சென்டர், துபாய்.
2: 10க்கு 10 ஆஃபர் அலர்ட்.
1: ஆப்ஷனோட NRI மீட்டப் க்கு நீங்க ரெடியா? Coming June 28th, 9 AM to 9 PM, Ramada Cornish Hotel, Abu Dhabi. 10 gold coins, 10 square feet extra free. Chennai ki free flight tickets ne all spot la plot book paniyena avlo offers ungalkaga. Ellame DTCP and RERA approved plots. Prop shell NRI Tamil Nadu land meetup miss pannadadinga. For details call 056 415 4242. Plots nale prop shell dane.

0: வரை காலை 6 மணி முதல் 7 மணி வரை உங்கள் விஷ்வாவுடன்.
1: This hour of அன்புடன் நான் is brought to you by Evora Collection from Joy Alukkas. உங்கள் உணர்வுகளை வெளிப்படுத்தும் பிரகாசமான நகைகள். Joy Alukkas, the world's favorite jeweler.

89.4 தமிழ் எஃப்எம் கேட்டுட்ருக்கீங்க. அன்புடன் நான் ப்ரியா. இன்னைக்கு உங்ககிட்ட நீங்களே சில க்வெஷ்சன்ஸ்லாம் வந்து கேட்டு பார்க்க போகிறீங்க. கண்டிப்பாக ரிலேட் ஆகும் அப்படிப்பட்ட ஒரு விஷயம் தான் நான் உங்ககிட்ட ஷேர் பண்ண போகிறேன். எஸ், இன்னைக்கு நம்ம ஒரு சிம்பிளான டாபிக் பற்றி தான் பேச போகிறோம். பட் அது நம்ம எல்லார் லைஃபோட டீப் லேயரில் இருக்கிற ஒரு உண்மையான ஒரு விஷயமாக இருக்கும். விட்டு கொடுத்து போகிறது. சில பேருக்கு இதை நினைச்சாலே ரொம்ப பெருமையாக இருக்கும். சில பேருக்கு ஏன் நம்ம இப்படி இருக்கோம் அப்படின்னு தோணும் இல்லையா? ரெண்டுமே நமக்கு தோணியிருக்கும் ஒரு பாயிண்டில். இப்போது வீட்டுக்காக விட்டு கொடுத்துருப்போம், ஆஃபீஸ்க்காக விட்டு கொடுத்துருப்போம், ஃப்ரெண்ட்ஸ்க்காக விட்டு கொடுத்துருப்போம். ஆனால் ஒரு நாள் திரும்பி பார்க்கும்போது நம்ம நமக்குன்னு என்ன விட்டு கொடுத்துருக்கோம் அப்படின்னு நம்மக்கிட்ட எனக்காவது க்வெஸ்சன் கேட்டிருக்கோமா? கேட்டு பாருங்கள். சில நேரம் நம்ம லைஃப் வந்து ரொம்ப சைலண்ட்டாக போகிற மாதிரி இருக்கும். பிகாஸ் நம்ம பேசினா பிரச்சனை வந்துருமே, எதுக்கு அந்த பிரச்சனை? இட்ஸ் ஓகே, இட்ஸ் ஓகே, இட்ஸ் ஓகே அப்படின்ட்டு மூவ் ஆகி போயிட்டே இருப்போம். சில நேரம் ஓகேன்னு சொல்லி அட்ஜஸ்ட் பண்ணுறோம், பட் உள்ள அந்த நோ அப்படின்ற ஒரு விஷயம் வந்து இருந்துக்கிட்டே தான் இருக்கும். இல்லை, நீங்கள் கடைசியாக எந்த சிச்சுவேஷனில் ஓகே அப்படின்னு சொல்லி அட்ஜஸ்ட் பண்ணி கொடுத்து விட்டு கொடுத்துட்டு மனசுக்குள்ளே அக்செப்ட் பண்ணாமல் இருந்திருக்கீங்க அப்படின்ற விஷயத்த எனக்கு நீங்கள் தெரியப்படுத்துங்க. இன்ஸ்டாகிராமில் ஆர்ஜே ப்ரியா அஃபீஷியல் அப்படின்னா இருக்குது, அங்கே வந்துட்டு நீங்கள் வாய்ஸ் நோட்டாக கூட நீங்கள் சென்ட் பண்ணலாம். ஸோ இன்னைக்கு அதை பற்றி தான் நம்ம டீட்டெயிலாக பேச போகிறோம். உங்களுக்கும் அப்படி தானே சொல்லுது? ஆமாம், எனக்கும் நடந்திருக்கு அப்படின்னா யோசிக்காமல் மெசேஜ் பண்ணுங்கள். 89.4 தமிழ் எஃப்எம் கேட்டுட்ருக்கீங்க. அன்புடன் நான் ப்ரியா. இது நம்ம ரேடியோ, நம்ம மியூசிக். எஸ், அங்கீகாரம் படத்துக்கான கப்பல் பாசஸ் நீங்கள் வின் பண்ணோம். இந்த படத்தோடைய ஹீரோ யார் அப்படின்னு 050-252-8940 இந்த நம்பருக்கு ஏன் டைப் பண்ணி உங்களோட பேர், உங்களோட ஆன்சர், இந்த எமிரேட் அப்படின்னு டைப் பண்ணி அனுப்புங்க. இந்த படத்தை டிஸ்ட்ரிபியூட் பண்ணுறது ஹோம் ஸ்க்ரீன் என்டர்டைன்மெண்ட் அண்ட் அசோசியேட் பார்ட்னர் சிம்ப்ளி சவுத்ரோ டிவி, எனர்ஜைஸ்டு பை 89.4 தமிழ் எஃப்எம். ஜூன்

0: கோல்டன் சாங் ஆஃப் தி ஹவர், கோல்டன் சாங் ஆஃப் தி ஹவர்,
1: brought to you by பிரைட் கலெக்ஷன் அளிக்கும் தன்னம்பிக்கையுடன் உங்கள் வாழ்க்கை மிளிரட்டும். ஜோயா லுகாஸ், தி வேர்ல்ட்ஸ் ஃபேவரட் ஜுவல்லர்.

0: ஆண்டனி தெரிக்க லியோவை எவ்வளவு நாள் தான் தேடுவேன். பேசாம தமிழ் எஃப்எம் ஆன் பண்ணு, பாட்டாச்சு கேட்போம்.
1: ஒரு குட்டி கமர்ஷியல் பிரேக்குக்கு அப்புறம் சந்திக்கலாம். ஸ்டே டியூன்ட்.
2: நிம்மதியான தூக்கம் இல்லாம தவிக்கிறீங்களா? அப்ப உங்க ஸ்லீப் ஹைஜீனை கரெக்ட் பண்ண விசிட் டாக்டர் கீதா சதானந்தன்
3: ஐ யூ ட்ரீட் ஆயுர்வேதா கிளினிக், துபாய் சிலிக்கன் ஓயசிஸ் மற்றும் டிஐபி.
4: இன்னும்
2: ரொம்ப அழகான கிஃப்ட் தான் இது.
4: உனக்கும் கூட
5: உங்க வெகேஷன் ஷாப்பிங்க்கு பீமா ஜுவல்லர்ஸ். பீமா, வேர் வித் பிரைட்.
6: உலக அரங்கின் நடப்புகள், அரசியல் நிகழ்வுகள், விளையாட்டு தகவல்கள், வணிக செய்திகள், வானிலை நிலவரம், இவை அனைத்தையும் நடுநிலை தவறாமல் உடனுக்குடன் தெரிந்து கொள்ள ஒவ்வொரு மணி நேரமும் இணைந்திருங்கள்
7: தமிழ் எஃப்எம் செய்தி அறையிலிருந்து. நான் உங்கள் கிருஷ்ணி மணிபாலன்.
8: This hour of Anbudan Naan is brought to you by Evora Collection from Joyalukkas. Ungal unarvugalai velippaduthum pragasamana nagaigal. Joyalukkas, the world's favorite jeweler.

0: 89.4 தமிழ் எஃப்எம் கேட்டுட்டு இருக்கீங்க. அன்புடன் நான் ரியா. அடுத்து மனசை தொட்ட மெட்டுக்காக மிஸ்டர் குணசேகரன் மெசேஜ் பண்ணியிருக்காரு. ராஜா சார் பாட்டு கேட்டிருக்காரு, கண்டிப்பாக ப்ளே பண்ணிடுவோம். யமுனை ஆற்றலி சாங். அண்ட் நீங்களும் உங்களுக்கு பிடிச்ச பாட்டை நீங்கள் வாட்ஸ்அப் பண்ணலாம். உங்களுக்கே வாட்ஸ்அப் நம்பர் தெரியும், 0502528940 அந்த நம்பருக்கு. அங்கீகாரம் படத்துக்கான கப்பல் பாசஸ் வின் பண்ணும் அப்படின்னு நினச்சிங்கன்னா, இந்த படத்துடைய ஹீரோ யாரு அப்படின்னு நான் கேட்டிருந்தேன். நீங்கள் சேம் நம்பருக்கு வாட்ஸ்அப் பண்ணுங்கள் உங்களோட பேர், அதுக்கப்புறம் இந்த எமிரேட்ஸ் வந்து மெசேஜ் பண்ணுறீங்க. முக்கியமாக ஆன்சர் ரொம்ப முக்கியம். அதுக்கு முன்னாடி ஏஎன் அப்படின்னு டைப் பண்ணிக்கோங்க. இந்த படத்தை டிஸ்ட்ரிபியூட் பண்ணுறது ஹோம் ஸ்க்ரீன் என்டர்டைன்மெண்ட், அசோசியேட் பார்ட்னர் சிம்ப்ளி சவுத் ரோ டிவி, எனர்ஜைஸ்டு பை 89.4 தமிழ் எஃப்எம். அங்கீகாரம் படம் வந்து ஜூன் 26th வந்து ரிலீஸ் ஆக போகுது. அண்ட் இப்போ அடுத்து உங்களுக்கு பிடிச்ச பாட்டு மனசு தொட்டமெட்டுக்காக வந்துட்டு இருக்கு. என்ஜாய் பண்ணுங்க. இது நம்ம ரேடியோ, நம்ம மியூசிக்.
1: அன்புடன் நான் brought to you by ஆயு ட்ரீட் ஆயுர்வேதா. பிரச்சனை எதுவாக இருந்தாலும் அதற்கு ஒரே தீர்வு ஆயு ட்ரீட் ஆயுர்வேதா, டிஐபி மற்றும் சிலிக்கனோயசிஸ். கால் 0588204172.
2: Request a song. Call or WhatsApp 050-252-8940.
3: மனசு தொட்டமெட்டு.

89.4 தமிழ் எஃப்எம் கேட்டுட்டு இருக்கீங்க. அன்புடன் நான் பிரியா. ஆக்சுவலி ஒவ்வொரு வீட்டில் இருக்கக்கூடிய எல்டர் சைல்டு நிறைய சாக்ரிஃபைஸ் பண்ணியிருப்பாங்க, நிறைய விட்டு கொடுத்துருப்பாங்க. ஸ்டடீஸில் ஆரம்பித்து ஒரு டாய், அதுக்கப்புறம் பெரிய பெரிய பைக், கார், இந்த மாதிரி விஷயங்களில் கூட வந்து விட்டு கொடுத்துருப்பீங்க இல்லையா. வீடு வீடுன்னு வரும்போது அந்த வீடு தான் வந்து எல்லாமாகவும் இருக்கும். அங்கே வந்து சந்தோஷமாக இருக்காங்களா, அப்போ தான் நம்ம சந்தோஷமாக இருக்க முடியும். அவங்க சாப்பிட்டாங்களா, அப்போ தான் நமக்கு சாப்பாடு இறங்கும். அவங்க நிம்மதியாக தூங்குறாங்களா, அப்போ தான் நம்மளால் தூங்க முடியும் அப்படின்னு ஒன்னொன்றையும் பார்த்து பார்த்து பண்ணிகிட்ருக்க அவங்களோட நல்ல மனசுக்கு எல்லாமே நல்லா தான் நடக்கும். பட் சில நேரங்களில் நினச்சி பார்க்கும்போது சே இருந்தாலும் அதை நம்ம பண்ணியிருக்கலாம் அப்படின்னு வந்து நம்ம மனசுக்குள்ளே வந்து தோணும் தெரியுமா. சில நேரங்களில் நம்மளோட கனவுகளை நம்மளோட ஃபேமிலிக்காகவோ நம்ம கூட பிறந்தவங்களுக்காகவோ, நான் சொன்னேனே இந்த மாதிரி மூத்த பசங்க ஃபேமிலியோட முதல் குழந்தை, அவங்க தலையில் தான் எல்லா பாரமும் வரும், எல்லா பொறுப்பும் வரும் அப்பா அம்மாவுக்கு அப்புறம் இல்லையா. இங்கேயும் வந்து அதே சவுண்டு தான் கேட்குது மயிலாட் அப்படின்னு எனக்கும் தோணுது. இப்போ ஃபார் எக்ஸாம்பிள், சில பேருக்கு வந்து டாக்டர் ஆகணும் அப்படின்னு சின்ன வயசுலேருந்து ஒரு கனவு இருக்கும், ஐஏஎஸ் ஆகணும் அப்படின்னு சொல்லிட்டு ஒரு கனவு இருக்கும். பட் ஃபேமிலிக்காக என்ன பண்ணுவாங்கன்னா, இட்ஸ் ஓகே நான் வந்து சாதாரண டிகிரியை நான் முடிச்சுக்கிறேன் அப்படின்னு அது ஒரு பெரிய சாக்ரிஃபைஸ் பண்ணியிருப்பாங்க. பட் லேட்டாக வந்து ரிக்ரெட் பண்ணியிருப்போம், சே எவ்வளோ கஷ்டப்பட்டிருந்தாவது நான் படிச்சிருந்தா இந்நேரம் நான் வந்திருக்கலாமோ அப்படின்னு ஒரு சின்ன சின்ன சின்ன கில்ட் நம்ம மனசுக்குள்ளே ஓரமாக இருக்கும். பட் ஸ்டில் ஐம் ஹாப்பி வித் திஸ் ஜாப் அப்படின்னு நினைக்கும் போது அது நிஜமாகவே கிரேட் தான், இட்ஸ் ஓகே மனசார தானே பண்ணும் அப்படின்னு. சில வீட்டில் வந்து சில ஃபேமிலிஸில் என்ன பண்ணியிருப்பாங்க அப்படின்னா, நீ ஆசைப்பட்டல நீ பண்ணு, எவ்வளோ கஷ்டனாலும் நாங்கள் வந்து பார்த்துக்குறோம் அப்படின்னு ஒரு காலத்தில் அந்த ஒரு சுமையை வந்து சுமந்துருப்பாங்க. அதுக்கப்புறம் நீங்கள் அந்த ட்ரீம் அச்சீவ் பண்ணதுக்கப்புறம் அதை சார்ட் பண்ணியிருப்பீங்க, அவங்க எல்லா பிரச்சனையும் கிளியர் பண்ணியிருப்பீங்க, அவங்களுக்கு லோன் இருந்தாலும் கிளியர் பண்ணி விட்டுருப்பீங்க இல்லையா. ஸோ எல்லாரோட பார்த்தும் ஒரே மாதிரி வந்து இருக்காது, சிலருக்கு சப்போர்ட் சிஸ்டம் இருக்கும், சில பேருக்கு சப்போர்ட் சிஸ்டம் இருக்காது. ஆனால் மேக்ஸிமம் இந்த முதல் குழந்தைங்களுக்கு, முதல்ல பிறந்த குழந்தைங்க அந்த பொறுப்பு வரும்போது தான் ஓ மை காட் என்னடா இது அப்படின்னு அப்போ தான் புரிய வரும். நம்ம பேசாமல் அட்ஜஸ்ட் பண்ணுவோம், அவங்க சந்தோஷம் தான் முக்கியம் அப்படின்னு சொல்லி. பட் உள்ளுக்குள்ளே ஒரு சைலண்ட் பெயின் இருக்கும் இல்லையா. அந்த பெயின் வந்து லேட்டாக தான் வந்து பர்ஸ்ட் ஆகும். சில பேருக்கு அப்பா அம்மா கிட்ட வந்து நல்லா சிரித்து பேசிகிட்டு இருப்போம், ஆனால் கண்ணு வேர்க்குதே அப்படின்ற மாதிரி உள்ளுக்குள்ளே வந்து அழுதுட்டுருப்போம். ஆனால் ஒரு ட்ரூத் என்ன தெரியுமா, பேரண்ட்ஸ்க்கு பெரிய ஹாப்பினஸ்னால் அது நம்மளோட சந்தோஷம் மட்டும்தான் இல்லையா. அவங்க வந்து இந்த குழந்தைக்கு பண்ணுறதா இல்லை அந்த குழந்தைக்கு பண்ணுறதா அப்படின்னு யோசிக்கும் போது அந்த மூத்த குழந்தை என்ன பண்ணும் அப்படின்னா, இட்ஸ் ஓகே அப்படின்னு சொல்லி கஷ்டமாக இருந்தாலும் அந்த பாரத்தை சுமந்துக்கிட்டு விட்டு கொடுத்துரும். அந்த அழகான குழந்தைகளில் நீங்களும் ஒன்றா, அப்போ உங்களை நீங்களே உங்கள் ஷோல்டரை தட்டி கொடுத்து பெருமைப்பட்டுக்கோங்க. பிகாஸ் இதுதான், நீங்கள் விட்டு கொடுத்தவங்க கெட்டு போக மாட்டாங்க. பட் 1% நமக்காக வாழணும் அப்படின்றதான் நான் சொல்ல வந்த ஒரு விஷயம். இதுதான் இந்த ஃபேமிலியில் விட்டு கொடுக்குற விஷயங்கள். ஸோ நீங்கள் அப்படி என்ன விட்டு கொடுத்துருக்கீங்க உங்கள் ஃபேமிலிக்காக அப்படின்றத எனக்கும் தெரியப்படுத்துங்க, நானும் கண்டிப்பாக ஷோவில் சொல்கிறேன். ஆர்ஜே பிரியா அஃபீஷியல் அப்படின்னு நான் இன்ஸ்டாகிராமில் இருக்கேன். 89.4 தமிழ் எஃப்எம் கேட்டுட்ருக்கீங்க. அன்புடன் நான் பிரியா. இது நம்ம ரேடியோ, நம்ம மியூசிக்.

0: 89.4 தமிழ் எஃப்எம், நம்ம ரேடியோ, நம்ம மியூசிக். ஒரு குட்டி கமர்ஷியல் பிரேக்குக்கு அப்புறம் சந்திக்கலாம். ஸ்டே டியூன்ட். பத்துக்கு பத்து ஆஃபர் அலர்ட்.
1: டாப் ஷெலோட என்ஆர்ஐ மீட்டப்க்கு நீங்க ரெடியா? கமிங் ஜூன் 28 9 AM டு 9 PM ரமதா கார்னிஷ் ஹோட்டல் அபுதாபியில 10 கோல்ட் காயின்ஸ், 10 ஸ்கொயர் ஃபீட் எக்ஸ்ட்ரா ஃப்ரீ. சென்னைக்கு ஃப்ரீ ஃபிளைட் டிக்கெட்ஸ் னு ஆன் ஸ்பாட்ல பிளாட் புக் பண்ணீங்கனா அவ்வளவு ஆஃபர்ஸ் உங்களுக்காக. எல்லாமே டிடிசிபி அண்ட் ரேரா அப்ரூவ் பிளாட்ஸ். டாப் ஷெல் என்ஆர்ஐ தமிழ்நாடு லேண்ட் மீட்டப் மிஸ் பண்ணிடாதீங்க. ஃபார் டீடைல்ஸ் கால் 056-415-4242. பிளாட்ஸ் நாலே டாப் ஷெல் தானே.
2: செழித்தையும் தமிழி.

மொழிகள் வளமிக்க உளமுற்ற தீ தன்னேரிலா தமிழ் மொழிக்கென தமிழ் பண்பலை தரும் தனி நிகழ்ச்சி. வார நாட்களில் பிற்பகல் 2 மணி முதல் 3 மணி வரை 89.4 தமிழ் பண்பலையில் உங்கள் கிருஷ்ணியுடன்.

0: 89.4 தமிழ் எஃப்எம் கேட்டுட்டு இருக்கீங்க. அன்புடன் நான் பிரியா. நீங்க இந்த சந்தோஷ் சுப்பிரமணியம் படம் பார்த்துருக்கீங்களா? எல்லாருமே பார்த்துருப்போம்ல. அதுல ஜெயம் ரவி எப்படி இருப்பாரு? அமைதியா அப்பா பேச்சை கேட்டுட்டு அப்பா சொன்னதுதான் கரெக்டு அப்படின்னு சொல்லிட்டு அப்பா முன்னாடி இருப்பாரு. அப்படியே கட் பண்ணா ஃப்ரெண்ட்ஸ் கிட்ட வேற ஒரு ரூபம் இருக்கும் இல்லையா? ஜாலியான ரொம்ப கலகலன்னு இருக்கக்கூடிய ஒரு பர்சனா வந்து இருப்பாரு. இப்படிதான் நம்ம நிஜமாவே வாழ்ந்திருக்கோம் அப்படின்னு நினைக்கும் போது ஓ மை காட் அப்படின்ட்டு இருக்கோம் இல்லையா? ஏன்னா வீட்லேயும் நல்ல பேர் எடுத்துட்டு நம்மளை நம்மளையும் வந்து ஹாப்பியாக வச்சுக்கிறது ரொம்ப ரொம்ப கஷ்டமான ஒரு விஷயம் இல்லையா? வீட்டில் வந்து அன்பு இருக்கும், ஆனால் சில நேரம் வந்து ஃப்ரீடம் இருக்காது. நான் நினச்சது இது இல்லையே, ஏன் என்னை வந்து இங்கே அலோவ் பண்ணலையே அப்படின்ற மாதிரி. எம்டன் மகன்ல அப்படியே உல்டா, அப்பானா ஸ்ட்ரிக்டாக இருப்பார், அப்பானா ஒரு வில்லன் அப்படின்ற மாதிரி இருக்கும். அந்த கல் மனசுக்கார அப்பாவும் கடைசியில் கரைஞ்சிருவார், அவருக்குள்ளேயும் வந்துட்டு ஒரு பாசம் இருக்குது அப்படின்றத ரொம்ப அழகாக டேரக்டர் திரு வந்து காமிச்சிருப்பார் இல்லையா? ஸோ நீங்கள் ஒரு ஒப்பீனியன் வந்து சொல்ல ட்ரை பண்ணிவிட்டு வேண்டாம் நீ பேசாத அப்படின்னு ஸ்டாப் பண்ணிடுவாங்க இல்லையா? நம்ம பேரண்ட்ஸு அவங்களே வந்து பேசிடுவாங்க. இந்த அமைதியாக இருக்க சொல்லுவாங்கல்ல, அதை ஃபாலோ பண்ணுறது ரொம்ப ரொம்ப கஷ்டமான ஒரு விஷயம். அதோட வெயிட் இருக்குல்ல ரொம்ப ரொம்ப ஜாஸ்தியாக இருக்கும். ஐயோ ரொம்ப கொடுமையானதே அப்படின்னு சொல்லிட்டு. ஆனால் ஒரு உண்மையான ட்ரூத் என்ன அப்படின்னா, பேசினா தான் மிஸ் அண்டர்ஸ்டாண்டிங் வந்து பிரேக் ஆகும். நிறைய நேரங்களில் நம்மளே யோசிச்சிருப்போம்ல, அந்த ஒரு பாயிண்டில் அவங்க ஒரு முடிவு எடுக்கும்போது நம்ம ஓப்பனாக பண்ணியிருக்கணுமோ, நம்ம பேசியிருக்கணுமோ, அவங்களுக்கு பயந்து நம்ம பேசாமல் விட்டுட்டோமோ அப்படின்னு. அது மேரேஜ் லைஃபாக இருக்கலாம், இல்லை ஸ்டடீஸ் ரிலேட்டடாக இருக்கலாம், பட் ஏதோ ஒரு விஷயம் இல்லையா? அன்பு இருக்கிற வீட்டிலாம் இந்த கம்யூனிகேஷன் இருந்தால் தான் அந்த பாண்டு ஸ்ட்ராங் ஆகும் அப்படின்னு சொல்லுவாங்க. பட் அங்கே எங்கேயோ கொஞ்சம் விட்டுட்டோமோ அப்படின்னு நம்ம பின்னாடி ரியலைஸ் பண்ணியிருப்போம். ஈவன் நம்ம பேரண்ட்ஸே கொஞ்சம் ரியலைஸ் பண்ணியிருப்பாங்க. என்ன பண்ணுறது, இந்த எம்டன் மகனில் சொல்கிற மாதிரி தான், கொலா அடியில் உருண்டு என்ன பண்ணுறது, கோவில் வாசலில் அப்பயே விழுந்திருக்கணுமே அப்படின்னு நிறைய பேர் இப்போ ஃபீல் பண்ணுறோம். எனிவேஸ், இதே மாதிரியான ஒரு சுச்சுவேஷன் இப்போ இருக்க குழந்தைங்களுக்கு வரக்கூடாது. இனிமே எதுவானாலும் உங்களை பேச விட்டு நீ பேசு, இட்ஸ் ஓகே, இது தப்பு ரைட்டு நான் சொல்கிறேன் அப்படின்னு சொல்லக்கூடிய நிறைய பேரண்ட்ஸ் வர ஆரம்பிச்சிட்டாங்க. இன்னும் அப்படியே இருக்கமாக இருக்கிற பேரண்ட்ஸும் கொஞ்சம் அவங்க கொஞ்சம் ஃப்ரீயாக இருந்தாங்க அப்படின்னா, மனசு விட்டு பேச விட்டாங்க அப்படின்னா இன்னும் கொஞ்சம் நல்லாயிருக்கும் அப்படின்றது என்னோட கருத்து. 89.4 தமிழ் எஃப்எம் கேட்டுட்ருக்கீங்க, அன்புடன் நான் ஸ்ரீயா. இது நம்ம ரேடியோ, நம்ம மியூசிக்.
1: அன்புடன் நான் brought to you by ஆயு ட்ரீட் ஆயுர்வேதா. பிரச்சனை எதுவாக இருந்தாலும் அதற்கு ஒரே தீர்வு ஆயு ட்ரீட் ஆயுர்வேதா, DIP மற்றும் சிலிக்கனோயசிஸ். கால் 0588204172.

89.4. தலைவர் சாங் ஆஃப் தி ஆர். தலைவர் சாங் ஆஃப் தி ஆர். தலைவர் சாங் ஆஃப் தி ஆர் brought to you by பாஷா பாய் பிரியாணி. ஆத்தென்டிக்கான திண்டுக்கல் சீரக சம்பா பிரியாணி அண்ட் சென்னை பாய் வீட்டு கல்யாண பிரியாணியை இப்பவே ருசித்து ரசிக்க விசிட் பாஷா பாய் பிரியாணி கராமா. கார்பரேட் அண்ட் பல்க் ஆர்டர்ஸ் ஆல்சோ அக்செப்டட்.

0: தி ஆர் வாஸ் பிராட் யூ பை பாஷா பாய் பிரியாணி, வாசல் ஹப் பிளாக் 4 கராமா.
1: We'll be back after a short commercial break.
2: 10க்கு 10 ஆஃபர் அலர்ட்.
3: டாப் ஷெலோட NRI மீட்டப்க்கு நீங்க ரெடியா? கமிங் ஜூன் 28 9 AM to 9 PM ரமதா கார்னிஷ் ஹோட்டல் அபுதாபியில 10 கோல்ட் காயின்ஸ், 10 ஸ்கொயர் ஃபீட் எக்ஸ்ட்ரா ஃப்ரீ, சென்னைக்கு ஃப்ரீ ஃப்ளைட் டிக்கெட்ஸ் னு ஆன் ஸ்பாட்ல பிளாட் புக் பண்ணீங்கனா அவ்ளோ ஆஃபர்ஸ் உங்களுக்காக. எல்லாமே DTCP and RERA approved plots. டாப் ஷெல் NRI தமிழ்நாடு லேண்ட் மீட்டப் மிஸ் பண்ணிடாதீங்க. ஃபார் டீடைல்ஸ் கால் 056-415-4242. பிளாட்ஸ் நாளே டாப் ஷெல் தானே.
4: மேடம் ஒரு நிமிஷம்.
5: எஸ்
4: தமிழ் எஃப்எம் தெரியுமா? 89.4.
5: ஹா, நல்லா தெரியுமே.
4: சூப்பர் மேடம். அதுல 11-2 மசாலா கேஃபே ஷோ தெரியுமா?
5: கேள்விப்பட்ட மாதிரி இருக்கு.
4: அதெல்லாம் கேட்டிருப்பீங்க மேடம். அதுல மதுன்னு ஒரு பையன் ஹேண்ட்ஸமா வந்து பேசுவானே, அவனு தெரியுமா?
5: எது? மதுவா?
4: அட என்ன மேடம், பெண்கள்லாம் ஒரு ஷோக்கு கால் பண்ணி கூழாங்கல்லு கண்ணாலிவா சுண்டி பாண்டி அப்படி பாடுவாங்களே.
5: ஓ மை காட், யாரு அவரு?
4: அது நான் தான், அது என்னோட ஷோ தான்.
5: டாம் இட்.
6: 89.4 தமிழ் எஃப்எம் இல் திங்கள் முதல் வெள்ளி வரை தினமும் மதியம் 11 மணி முதல் 2 மணி வரை மசாலா கஃபே கேளுங்க வித் RJ மது.
5: அடிங்க
2: மசாலா கேஃபே brought to you by Bima Jewelers oda home again celebration la gold chain and bangles ku verum 1.99% making charges and diamond jewelry la 1899 dirhams off.

89.4 தமிழ் எஃப்எம் கேட்டுட்டு இருக்கீங்க. அன்புடன் நான் பிரியா. இந்த ஆஃபீஸ் லைஃப் எடுத்துக்கிட்டோன்னா சில பேருக்கு ஆஃபீஸ் தான் ஃபர்ஸ்ட் ப்ரியாரிட்டி கொடுப்பாங்க. ஏன்னா அங்கே போனாதான்ப்பா நிம்மதியாக இருக்குது அப்படின்னு நினைக்கிற பர்சனும் இருக்காங்க. இல்லை வீட்டுக்கு போனாதான் எனக்கு நிம்மதினு நினைக்கிறக்கூடிய பர்சனும் இருப்பாங்க. இல்லை ரெண்டு பிளேஸுமே எனக்கு நிம்மதி கொடுக்கும் அப்படின்னும், இல்லை ரெண்டு பிளேஸுமே எனக்கு நிம்மதியே கொடுக்கல எங்கே போகிறதுனே தெரியல அப்படின்னும் ஒவ்வொருத்தரும் ஒவ்வொரு விதமான ஜோனில் வந்து இருப்போம் இல்லையா. ஆக்சுவலாக நம்ம ஆஃபீஸில் தான் அதிகமான நேரம் வந்து ஸ்பெண்ட் பண்ணுறோம். அப்போ அந்த அட்மாஸ்ஃபியர் வந்து ரொம்ப பாசிட்டிவாக கொஞ்சம் அமைதியாக இருக்கணும், மன நிம்மதியோடு இருக்கணும், விட்டு கொடுக்கறது இருக்கணும் அப்படின்னு வந்து தோணும். இந்த விட்டு கொடுத்தல் அப்படின்ற ஒரு விஷயம் வந்து ஆஃபீஸில் இருக்குமான்னு கேட்டிங்கன்னா இருக்கும். நம்ம தான் அந்த விட்டு கொடுக்குற ஒரு பர்சனாக இருப்போம். மற்றவங்க நமக்கு விட்டு கொடுப்பாங்களான்னு கேட்டிங்கன்னா கிடையாது. நம்மளோட கிரெடிட், நீங்கள் பண்ணுற ஒரு கிரெடிட், நீங்கள் எஃபோர்ட் போட்ட ஒரு விஷயத்துக்காக மற்றவங்க அசால்ட்டாக அதை கிரெடிட் தட்டிட்டு வந்து போயிடுவாங்க இல்லையா. ஸோ அதனால் அவங்களோட ஹைக் வந்து மிஸ் ஆகிருந்துருக்கலாம், இல்லை அவங்களோட ப்ரொமோஷன்ஸ் வந்து மிஸ் ஆகிருந்துருக்கலாம். பட் ஸ்டில் நீங்கள் அவங்க கிட்ட சண்டை போட்டிருக்க மாட்டீங்க, ஆர்கியூ பண்ணியிருக்க மாட்டீங்க, ஜஸ்ட் ஒரு சின்ன சிரிப்பு அதோடு நகர்ந்து போயிருப்பீங்க. ஆனால் நீங்கள் வீக் கிடையாது அப்படிலாம் பண்ணியிருக்கீங்க அப்படின்னா சே இனிமேல் அடிக்கடி எல்லோரும் ஏமாற்றுவாங்களோ அப்படின்னு நீங்கள் சோர்ந்து போகவும் வேண்டவே வேண்டாம். ஏன்னா இதுதான் நீங்கள். ஏ நான்லாம் லைஃப்பில் எவ்வளோ விட்டு கொடுத்துட்டு வந்திருக்கேன், இதெல்லாம் எனக்கு ஒரு விஷயமா அப்படின்னு சொல்லிட்டு போகிறீங்கன்னா கிரேட். ஏன்னா நம்மளோட செல்ஃப் ரெஸ்பெக்ட் நமக்கு ரொம்ப ரொம்ப முக்கியம் இல்லையா. நிறைய பேரை வந்து நான் பார்த்து கற்றுக்கிட்ட ஒரு விஷயம் என்னென்னா, எவ்வளோ பெரிய விஷயம் நடந்தாலும் ஜஸ்ட் லைக் தட் அப்படியே அமைதியாக ஒரு சின்ன சிரிப்போடு வந்து நகர்ந்து போயிடுவாங்க. பார்க்கும்போது ஆச்சரியமாக இருக்கும், இப்படி தான் இப்படி ஒரு மெச்சூரிட்டி வந்து அவங்களுக்கு வந்து கிடைச்சது, எப்படி கற்றுக்கிட்டாங்க, இந்த ஒரு நிலை வர்றதுக்கு அவங்களை எவ்வளோ ஃபேஸ் பண்ணியிருப்பாங்க அப்படின்ற ஒரு விஷயம் இல்லையா. நீங்கள் கூட அந்த ஒரு பர்சனாக இருக்கலாம், உங்களுக்கும் இதே மாதிரி நிறைய முறை நடந்திருக்கலாம். பட் ஸ்டில் நீங்கள் விட்டு கொடுக்குற ஒரு பர்சனாக இருந்தீங்கன்னா இட்ஸ் ஓகே. அண்ட் இதை விட பெட்டரான ஒரு திங் வந்து உங்களுக்கு காத்துட்ருக்கு அப்படின்னு தான் நான் சொல்லுவேன் இல்லையா. ஸோ எப்போவுமே வந்து நம்ம பண்ண விஷயமாக இருந்தாலுமே அதை தட்டி கேட்குறதுக்கோ இல்லை வந்து அதை கிராப் பண்ணிக்கிறதுக்கோ நமக்கு மனசே வராதில்ல. இட்ஸ் ஓகே அப்படின்னு சொல்லிட்டு போ அப்படின்னு இந்த மனசை வந்து சொல்லும். சில நேரங்களில் மனசு சொல்கிறத நம்ம கேட்டோம் அப்படின்னா கண்டிப்பாக நல்லதே நடக்கும். அண்ட் இப்போ அடுத்து உங்களுக்கு பிடிச்ச பாட்டு வந்துட்டே இருக்கு. 89.4 தமிழ் எஃப்எம் கேட்டுட்டு இருக்கீங்க. அன்புடன் நான் ரியா. இது நம்ம ரேடியோ, நம்ம மியூசிக். Relax song of the hour.

0: கண்ணா, ஒரு டைம் ஆன் பண்ணிட்டா ஆஃப் பண்ணவே கூடாது. ஹுக்கும் தமிழ் எஃப்எம் கா ஹுக்கும். தமிழ் எஃப்எம் கா ஹுக்கும். தமிழ் எஃப்எம் கா ஹுக்கும். ஹுக்கும் ஹுக்கும். அர்த்தமாயிட்டா ராஜா. 89.4.
1: ஒரு குட்டி கமர்ஷியல் பிரேக் அப்புறம் சந்திக்கலாம். ஸ்டே டியூன்ட்.
2: இந்திய பாரம்பரியத்தை பிரதிபலிக்கும் நகைகளை அமீரக மக்களுக்கு வழங்கி வரும் அன்னதங்கம் கோல்டன் டைமண்ட்ஸோட லேட்டஸ்ட் ஆஃபர்ஸ் கேள்விப்பட்டீங்களா? டைமண்ட் அண்ட் பிரஷர்ஸ் அண்ட் கட் ஜுவல்லரி மேக்கிங் சார்ஜஸ் அண்ட் 40% ஆஃப் ஆன் டைமண்ட் அண்ட் பிரஷர் ஸ்டோன்ஸ் ஜுவல்லரி ரேட், 40% ஆஃப் ஆன் 22 அண்ட் 18 கேரட் ஜுவல்லரி மேக்கிங் சார்ஜஸ் அண்ட் 30% டிஸ்கவுண்ட் ஆன் சர்டிஃபைட் பிளாட்டினம் ஜுவல்லரின்னு இன்னும் ஏராளமான ஆஃபர்ஸ் உங்களுக்காக ஓன்லி அட் அன்னதங்கம் கோல்டன் டைமண்ட்ஸ், கிராமா சென்டர், துபாய்.
3: ALD ப்ராப்பர்ட்டிஸ் இன் 4ஆம் ஆண்டு தொடக்க விழா சலுகையாக தஞ்சாவூர் பிக் பாஸ் ப்ராப்பர்ட்டி மற்றும் திருச்சி ராக்ஃபோர்ட் கார்டன் சிட்டியில் 24 மாத EMI ஸ்கீம் பெற்று மகிழுங்கள். அது மட்டுமல்ல, 18 மாதம், 12 மாதம் EMI கூட இருக்கு. புக் பண்ற எல்லா கஸ்டமருக்கும் ஃப்ரீ கோல்ட் காயின் அண்ட் ஃப்ரீ ரெஜிஸ்ட்ரேஷன் பட்டா கொடுக்க போறாங்க. வெறும் 999 திரம்ஸ் கொடுத்து உங்க ட்ரீம் பிளாட்ட புக் பண்ணுங்க. கான்டாக்ட் 056364 3646.

நம்ம கிட்ட இருக்க ஒரு பெரிய பிரச்சனை என்ன தெரியுமா சொல்றேன். 89.4 தமிழ் எஃப்எம் கேட்டுட்டு இருக்கீங்க. அன்புடன் தான் பிரியா. அன்பா இருந்தாலும் சரி கோபமா இருந்தாலும் சரி நம்மளை மாதிரி காமிக்கிறதுக்கு யாருமே இருக்க மாட்டாங்க இல்லையா. அதில் மதுரைக்காரவங்க தான் ஃபஸ்ட்டு வருவாங்கன்னு வச்சுக்கோங்களேன். அந்த போட்டி மட்டும் வச்சாங்கன்னா நம்ம தான் ஃபஸ்ட்டு. ஸோ நான் நம்பர் ஒன்னா அப்படின்னு நம்ம ஒரு பக்கம் பெருமைப்படுற நேரத்தில் இப்போது ஒரு பர்சன் நமக்கு புதுசாக ஒரு ஃப்ரெண்ட்ஸ் ஆறாங்க அப்படின்னா அவங்க கேட்காமையே உயிர் மூச்சு நாடி நரம்பு எல்லாத்தையும் அவங்ககிட்ட வந்து கொடுத்துடுறது. நீங்கள் தான் எல்லாம் அப்படின்னு அவங்க தலையில் ஒரு கிரீடம் தூக்கி நம்ம வச்சுருவோம். பட் அது சீக்கிரமே வந்து அது டக்குன்னு அந்த ஃப்ரெண்ட்ஷிப் வந்து பிரேக் ஆகிடும் தெரியுமா. ஸோ நான் ரீசெண்டாக பர்சனலாக கற்றுக்கிட்ட ஒரு விஷயம் வந்து என்னென்னா எல்லார்கிட்டேயுமே வந்து ஈக்குவலாக அந்த ஃப்ரெண்ட்ஷிப்பை வந்து பேலன்ஸ் பண்ணி ஹெல்ப்னு கேட்டால் அண்ட் தென் வந்து அவங்களுக்கு பண்ணுறது. அண்ட் அவங்க ஒரு விஷயம் வந்து ஷேர் பண்ணால் மட்டுமே அதை பற்றின டீட்டெயில்ஸை வந்து கேட்டு தெரிஞ்சுக்கிறது. இதுதான் வந்து ஒரு ஹெல்தியான ஃப்ரெண்ட்ஷிப்க்கு வந்து ஒரு அழகு அப்படின்னு நான் புரிஞ்சுக்கிட்ட ஒரு விஷயம். நிறைய பேர் வந்து ஃபுல்லாக அன்பு கொட்டி நமக்கு ட்ரெஸ் வாங்குகிறோமோ அவங்களுக்கும் ட்ரெஸ் வாங்குறது, நமக்கு கோல்டு வாங்குகிறோமோ அவங்களுக்கும் கோல்டு வாங்குறது, அந்த மாதிரி பண்ணி பண்ணி பண்ணி என்னன்னா ஒரு பாயிண்ட்டில் வந்துட்டு ஏதோ ஒரு சின்ன ஒரு மிஸ் அண்டர்ஸ்டாண்டிங் வந்தாலுமே சே நான் அவ்வளோ பண்ணேனே அவங்களுக்கு என்னை விட்டுட்டு போயிட்டாங்களே அப்படின்னு நம்ம நினைப்போம். நம்மளோட மைண்ட் நம்மளை கண்ணா பின்னான்னு பயங்கரமாக திட்டோம். நீ பண்ண பட் நீ எதிர்பார்த்தா பண்ண, அவங்க கிட்ட இருந்து எதிர்பார்த்தது அன்பு தானே, அது கிடைக்கல அப்படின்றத போது இட்ஸ் ஓகேன்னு எடுத்துட்டு போகாமல் சீப்பாக திங்க் பண்ணுறீ அப்படின்னு நம்மளோட மைண்ட் நம்மளே வந்து கேட்கும் இல்லையா. ஸோ மோரல் ஆஃப் த ஸ்டோரி, அந்த ஃப்ரெண்ட்ஷிப்பில் நம்ம எவ்வளோ எஃபோர்ட் போடுறோன்றதான் முக்கியமே தவிர அந்த எதிர்பார்க்கறது தப்பு தானே. ஸோ உங்களுக்கு ஒன் செட்டாக இல்லையா இட்ஸ் ஓகே, அவங்க பிஸியாக இருப்பாங்க அவங்களே வந்து பேசுவாங்க அப்போ நம்ம பேசலாம் அப்படின்ற ஒரு தாட் எப்போவுமே சேஃபான ஒரு தாட்டாக இருக்கும்னு நான் நம்புகிறேன். ஏன்னா பேசாமல் இருக்கும்போது வாண்டடாக போய் பேசுகிறதும் நம்மளோட செல்ஃப் ரெஸ்பெக்டை நம்மளே கீழே போட்டு மிதிக்கிறதும் ஒன்று இல்லையா. ஸோ இதனால் நம்மளோட செல்ஃப் ரெஸ்பெக்ட் ரொம்ப ரொம்ப முக்கியம். மதியாதார் தலைவாசல் விதியாது அப்படின்ற ஒரு விஷயத்தை மட்டும் நம்ம ஞாபகம் வச்சுக்கிட்டு அதுக்கேற்ற மாதிரி நடக்கணும். அன்பும் இந்த செல்ஃப் ரெஸ்பெக்டும் ஈக்குவலாக நம்ம பேலன்ஸ் பண்ணோனாலே பிரச்சனையே இருக்காது அப்படின்னு நான் பிலீவ் பண்ணுறேன். 89.4 தமிழ் எஃப்எம் கேட்டுட்ருக்கீங்க. அன்புடன் நான் பிரியா. ஃப்ரெண்ட்ஷிப்பில் எவ்வளோ நீங்கள் விட்டு கொடுத்துருக்கலாம் ஆனால் அவங்களோட செல்ஃப் ரெஸ்பெக்டை விட்டு கொடுக்காதீங்கன்றது என்னோட சைடில் நான் வைக்கிற ஒரு ரெக்வெஸ்ட்.

0: பம் பம் பம் சிக்கு பம் சிக்கு பம் ச பம்
1: பம் சிக்கு பம் சிக்கு பம் ச பம் பம் பம் பம் சிக்கு பம் சிக்கு பம் ச பம்
0: பம் சிக்கு பம் சிக்கு பம் ச பம் பம் பம் பம் சிக்கு பம் சிக்கு பம் ச பம்
1: பம் சிக்கு பம் சிக்கு பம் ச பம் பம் பம் பம் சிக்கு பம் சிக்கு பம் ச பம்
0: க க க கி கி கு கு க க கே கு கு கு கு கே கே க க க கி கி கு கு க க கே கு கு கு கு கே கே க க க கி கி கு கு வெரி குட் க க க கி கி கு கு க க கே கு கு கு கு கே கே பாடுங்க.

0: 89.4 தமிழ் எஃப்எம் கேட்டுட்டு இருக்கீங்க. அன்புடன் தான் பிரியா. இந்த காதலில் விட்டு கொடுக்காமல் இருக்கிறது, தன்னோட பார்ட்னரை விட்டு கொடுக்காமல் இருக்கிறது திருத்தம் என்னென்னா, அது ரொம்ப அழகான விஷயம் இல்லை. ஸோ நிறைய கப்பல்ஸை வந்து நம்ம பார்த்துருப்போம், பார்க்கும்போது சின்ன சின்ன விஷயத்தை கூட வந்து என்ஜாய் பண்ணுவாங்க, அதை செலிப்ரேட் பண்ணுவாங்க. நம்ம யோசிப்போம், இதெல்லாமா செலிப்ரேட் பண்ணுவாங்க, இதுக்கெல்லாமா சந்தோஷப்படுவாங்க அப்படின்னா, ஆமாம், ஏன்னா ஒவ்வொரு மொமெண்ட்டுமே இந்த ஒரு நபரோடு இருக்கிறது எனக்கு செலிப்ரேஷன் தான் அப்படின்னு நினைக்கக்கூடிய அந்த ஒரு காதல், விட்டு கொடுக்காமல் இருக்கிற ஒரு காதல். என்னதான் சண்டை வந்தாலும் சரி, இந்த பர்சன் என்னோட பர்சன், எனக்கான ஒரு பர்சன், என்னை நம்பி வந்த பர்சன் அப்படின்னு நினைக்கிற அந்த ஒரு நபர் இருக்காங்க பார்த்தீங்களா, சீரியஸ்லி உங்களோட லைஃப் பார்ட்னர் அப்படி இருக்காங்க அப்படின்னா, நீங்கள் நிஜமாவே ரொம்ப ரொம்ப லக்கியான பர்சன். என்னை தாண்டி நான் யாரையும் பேச விட மாட்டேன்னு நினைக்கிற அந்த ஒரு மனசு, தன்னோட அப்பா அம்மாவாக்கு கூட இருந்தால் கூட அவங்கள வந்து ஏன் எதுக்கு அப்படின்னு கேள்வி கேட்க விட மாட்டாங்க. ஸோ அந்த பக்கமும் விட்டு கொடுக்க மாட்டாங்க, இந்த பக்கமும் விட்டு கொடுக்க மாட்டாங்க, தன்னோட பேரண்ட்ஸையும் விட்டு கொடுக்க மாட்டாங்க. அப்போ அந்த பேலன்ஸ் பண்ணுறது எவ்வளோ கஷ்டமான விஷயம். ஆனால் அந்த ஒரு நேக்க போக்கு, அந்த நுணுக்கங்களை மட்டும் தெரிஞ்சு வச்சுக்கிட்டாங்கன்னா அவங்க தான் ஹீரோ இல்லையா. ஸோ மேபி அதில் நீங்கள் வந்து ப்ரோவாக இருக்கலாம், இல்லைங்க நானே ஒரு கற்றுக்கிட்டீங்க அப்படின்னு நினச்சிங்கன்னா இட்ஸ் ஓகே, எல்லாமே வந்து உடனே கற்றுக்க முடியுமா என்ன, போக போக தானே கற்றுப்போம். ஸோ என்னோட ஃப்ரெண்டோட எப்படி சொல்கிறது, அவங்களோட ஃபேமிலிலாம் பார்க்கும்போது அப்படி தான் எனக்கு தோணும், சின்ன சின்ன விஷயத்தை வந்து செலிப்ரேட் பண்ணுவாங்க. ஒரு எப்படி சொல்கிறது, அவங்களோட குழந்தை வந்து ஸ்கூலுக்கு போயிட்டு வந்தால் கூட, ஃபர்ஸ்ட் டே வந்து ஸ்கூலுக்கு போயிட்டு வந்தால் கூட அதை வந்து பெருசாக வந்து செலிப்ரேட் பண்ணியிருக்கு, கேக் வெட்டி செலிப்ரேட் பண்ணுவாங்க. என்னடா இது அப்படின்ற மாதிரிலாம் ஆச்சரியமாக பார்க்கக்கூடிய விஷயங்கள்லாம் வந்து நடந்திருக்கு. அண்ட் எனிவேஸ், இப்போ அடுத்து உங்களுக்கு பிடிச்ச ஒரு பாட்டு வந்துட்டுருக்கு. 89.4 தமிழ் எஃப்எம் கேட்டுட்ருக்கீங்க, அன்புடன் நான் பிரியா. இது நம்ம ரேடியோ, நம்ம மியூசிக்.
1: அன்புடன் நான் brought to you by ஆயுட்ரீட் ஆயுர்வேதா. பிரச்சனை எதுவாக இருந்தாலும் அதற்கு ஒரே தீர்வு ஆயுட்ரீட் ஆயுர்வேதா, DIP மற்றும் சிலிக்கன் ஓயாசிஸ். கால் 0588204172.

0: ஒரு நல்ல ஹோஸ்ட்னா எப்படி இருக்கணும் தெரியுமா? ஷோக்கு ஆன் டைம்க்கு வரணும், கேக்குறதுக்கு முன்னாடி கண்டென்ட்டா தரணும், மொத்தத்துல ரொம்ப ரொம்ப நல்லவனா இருக்கணும்.
1: ஆனா எனக்கு கிடைச்சது
2: எனிவே 4 மணி ஆயிடுச்சா, சரி ரெண்டு பாட்டு போடு நான் வந்துடுறேன். தரமான ஹோஸ்ட்னா எப்படி இருக்கணும் தெரியுமா? என் கூட எப்பவுமே சிங்க்லயே இருக்கணும். நான் பிரெயின் ராட்டா பேசினா கூட கை தட்டி சிரிக்கணும். மொத்தத்துல கோஹோஸ்ட் கோஹோஸ்டா இருக்கணும்.
3: எனக்கும் தான் ஒருத்தி இருக்காங்க.
2: பாய். அவ்வளவுதான், அவளே சொல்லிட்டா. எவ்ரிடே ஈவினிங் ஈவினிங் கரக் வித் மீ ஆர்ஜே பிராவோ. மரியாதையா டியூன் பண்ணி சவுண்ட் வச்சு கேளு.
4: The Evening Karak, presented by VNCT Global, largest villa developers in South India. For more details, contact 054-767-3111. Brought to you by Annathangam Gold and Diamonds, Karama Center, Dubai. 40% off on diamond and precious jewelry. 40% discount on 22 carat and 18 carat gold jewelry making charges madri. Pala offers. Matrum Z5. Indha varshathoda biggest movie ana Patriot matrum pala blockbuster movies. Verum 99.99 dirhams per year la enjoy pannunga.

ஓகே, வீட்டுக்கு போகலாமா? 89.4 தமிழ் எஃப்எம் கேட்டுட்டு இருக்கீங்க. அன்புடன் நான் ரியா. இன்னைக்கு விட்டு கொடுக்குற விஷயங்கள் பற்றி நிறைய நம்ம பேசணும். உங்களுக்கும் வந்து ரிலேட் ஆச்சுன்னா எனக்கு நீங்கள் தெரியப்படுத்துங்க. இன்றைக்கி நம்ம ஷோ பற்றின ஃபீட்பேக் ரியா கிட்ட நீங்கள் ஷேர் பண்ணலாம். ஜஸ்ட் ஒரு ஹாய் பாய் சொல்லலாம். இன்ஸ்டாகிராமில் ஆர்ஜே ப்ரியா அஃபீஷியல் அப்படின்னு இருக்கேன். அண்ட் 89.4 தமிழ் எஃப்எம்மோட சோஷியல் மீடியா பேஜஸ் எல்லாத்தையும் ஃபாலோ பண்ண மறந்துடாதீங்க. அண்ட் நம்ம தமிழ் எஃப்எம்மோட ஆப் இருக்குது, ஸோ ஆண்ட்ராய்டில் அதுக்கப்புறம் ஆப்பிளில் அவைலபிளாக இருக்குது, டவுன்லோட் பண்ணி வச்சுக்கோங்க. நீங்கள் எல்லோரும் சாப்பிட்டீங்கன்னு நினைக்கிறேன். ஒருவேளை உங்கள் டின்னர் இன்னும் முடிக்கலன்னா முடிச்சுட்டு நிம்மதியாக தூங்குங்க. யாராவது எங்கேயாவது ட்ராவல் பண்ணிகிட்டு இருக்கீங்கன்னா சேஃபாக ட்ராவல் பண்ணிவிட்டு பத்திரமா வீட்டுக்கு போய் ரீச் ஆகிடுங்க. அண்ட் மீண்டும் நாளைக்கு நம்ம மீட் பண்ணுறோம் 8 to 11. அன்புடன் நான் என் கூட 89.4 தமிழ் எஃப்எம் கேட்டுட்ருக்கீங்க. இது நம்ம ரேடியோ, நம்ம மியூசிக். எல்லாருக்கும் குட் நைட், ஸ்வீட் ட்ரீம்ஸ், டேக் கேர், பை. Relax, song of the hour.

0: 89.4 தமிழ் FM, நம்ம ரேடியோ, நம்ம மியூசிக். இந்த சாம்ராஜ்யத்தின் மிக முக்கியமான சுயம்வரத்திற்கு உங்களை அன்புடன் வரவேற்கிறோம். நம் அனைவரின் அரசியான மனதை வெல்ல போட்டியிடும் போட்டியாளர்கள். ஹாய், நான் காஃபி.
1: ஹலோ, நான் தான் டிராவல். வணக்கம், நான் நினைவுகள்.
2: ஹாய், நான் தான் இயற்கை.
0: இதுல மனசோட மனச வெல்ல போவது யாரு?
2: எங்கப்பா மனசு காணோம்.
3: அங்கே பாருங்கள், போட்டிக்கு ராஜாவின் பாடல்கள் வருகின்றன.
1: ராஜா பாட்டு போகுது, மனசும் பின்னாடியே போகுதே.
4: ராஜா பாட்டு போட்டிக்கு வந்தால் மனதை வெல்லத்தானே செய்யும்.
1: வார நாட்களில் மதியம் 3 மணி முதல் 4 மணி வரை மனசார கேளுங்க ராக் வித் ராஜா, only on 89.4 தமிழ் FM. நம்ம ரேடியோ, நம்ம மியூசிக்.
3: அன்புடன் நான் brought to you by ஆயு ட்ரீட் ஆயுர்வேதா. பிரச்சனை எதுவாக இருந்தாலும் அதற்கு ஒரே தீர்வு ஆயு ட்ரீட் ஆயுர்வேதா, DIP மற்றும் சிலிக்கன் ஓயாசிஸ். கால் 0588204172.

0: 89.4 Tamil FM. நம்ம ரேடியோ, நம்ம மியூசிக்.
1: 89.4 Tamil FM இன் விரிவான செய்திகள். Brought to you by Divya Auto Spare Parts Trading, genuine parts center for Japanese cars.
2: வணக்கம், விரிவான செய்திகள். தொகுத்து வாசிப்பவர் கிருஷ்ணி மணிபாலன்.
1: தமிழக செய்திகள்.
2: ஆளுநர் உரைக்கு நன்றி தெரிவித்து தமிழ்நாடு முதலமைச்சர் ஜோசப் விஜய் இன்று சட்டப்பேரவையில் உரையாற்றினார். மத்திய அரசுடன் மோதல் போக்கை விரும்பவில்லை என்றும் தெரிவித்தார். தாவிக்காவின் அரசியல் வெளிப்படையாகவே ஆரம்பித்துள்ளது என்றும் தெரிவித்தார். தூய்மையான சிறந்த ஆட்சி என்ற விடயத்தில் எப்போதும் உறுதியாக இருப்போம் என்றார். மேலும் முந்தைய ஆட்சியின் முறைகேடுகளை சுட்டிக்காட்டிய அவர், ஊழலில் ஊறியவர்களுக்கு கூட்டணி கட்சிகளுக்கு ஆட்சியில் பங்கு வழங்க முடியாது என்று விமர்சித்தார். மாநிலத்தில் மின்வெட்டு நிலைமை அறவே நீக்கப்படும் என்றும் முதலமைச்சர் தெரிவித்தார். மின் தடங்களை விரைந்து சரி செய்வதற்கு 10 கண்காணிப்பு குழுக்கள் செயற்பட்டு வருவதாகவும், 125 மின் தடை நீக்க ரோந்து வாகனங்களும் இயங்கி வருவதாகவும் அவர் கூறினார். தமிழ்நாட்டில் தமிழ் ஆட்சி மொழி மற்றும் இருமொழி கொள்கையில் மாற்று கருத்தே இல்லை என்றார். எதிர்க்கட்சிகள் அவதூறு அரசியல் செய்வதாக குற்றம் சுமத்திய முதல்வர், தமிழ்நாட்டில் கடந்த காலத்தில் 10 மாதங்களாக சட்டம் ஒழுங்கு டிஜிபி ஒருவர் இருக்கவில்லை என்பதை சுட்டிக்காட்டினார். காவல்துறையை கைவசம் வைத்திருந்தவர்கள் போதைப்பொருள் கலாசாரத்தை ஏன் ஒழிக்கவில்லை என்றும் வினவினார். டாஸ்மாகில் கட்சி நிதி என்ற பெயரில் பணம் கொள்ளையடிக்கப்படுவதாக முதல்வர் குற்றம் சுமத்தினார். முதல்வர் விஜய் அவதூறாக பேசியதாக தெரிவித்து திமுக வெளிநடப்பு செய்தது. கட்சி நிதி பற்றி ஆதாரத்துடன் முதல்வரை விடயங்களை முன்வைக்குமாறு எதிர்க்கட்சித் தலைவர் உதயநிதி ஸ்டாலின் தெரிவித்தார். தமிழ்நாடு சட்டப்பேரவை சினிமா தியேட்டர் போல ஆகிவிட்டதென்று எதிர்க்கட்சித் தலைவர் உதயநிதி ஸ்டாலின் தெரிவித்தார். சட்டப்பேரவையில் சினிமா படப்பிடிப்பு இயக்குநராக சபாநாயகரும் உதவி இயக்குநர்களாக அமைச்சர்களும் உள்ளனர் என்று குறிப்பிட்டார். பொதுக்கூட்ட மேடை போல சட்டப்பேரவையிலும் முதலமைச்சர் பேசுகின்றார் என்றார். சமூக வலைதளத்தில் ட்ரெண்ட் ஆக வேண்டும் என்பதற்காகவே சட்டமன்றத்தில் முதல்வர் பேசியுள்ளார் என்று எதிர்க்கட்சித் தலைவர் விமர்சித்தார். முதலமைச்சரின் 30 நிமிட பேச்சில் ஒரு 10 ரீல்ஸ் தேறும் என்று அவர் குறிப்பிட்டார். யார் தயவிலும் தாவைக்கு ஆட்சி இல்லை என்று கூறும் முதலமைச்சர் திமுகவின் ஒரு பிரிவினரை சந்தித்தது ஏன் என்று வினவினார். கட்சி நிதி என சொல்வதற்கு ஆதாரம் உள்ளதா என்று வினவிய எதிர்க்கட்சித் தலைவர், பத்திரிகையாளர்களை கண்டாலே முதலமைச்சர் விஜய் ஓடுகின்றார் என்று விமர்சித்தார். திருவள்ளூர் ரால் பதப்படுத்தி ஏற்றுமதி செய்யும் தொழிற்சாலையில் அமோனியா வாயு கசிவினால் உயிரிழந்தவர்களின் எண்ணிக்கை 9 உயர்ந்தது. 60 தொழிலாளர்கள் தொடர்ந்தும் சிகிச்சை பெற்று வருகின்றனர். காயமடைந்த பலரின் நிலைமை ஆபத்தாக இருப்பதால் உயிரிழப்பு அதிகரிக்கக்கூடும் என்று அஞ்சப்படுகின்றது. அமோனியா வாயு கசிவு விவகாரத்தில் கைதான ஆலை உரிமையாளர் உள்ளிட்ட 3 பேரை ஜூலை 6 வரை சிறையில் அடைக்க நீதிமன்றம் உத்தரவிட்டுள்ளது. ஆலை உரிமையாளர்கள் மோகன், ஜோசப் ஜெகன், மேலாளர் டேனியலை ஜூலை 6 வரை சிறையில் அடைக்க ஊத்துக்கோட்டை நீதிமன்றம் உத்தரவிட்டது. நீதிமன்றத்தில் முன்னிலைப்படுத்தப்பட்ட 3 பேரையும் புழல் சிறைக்கு போலீசார் கொண்டு சென்றுள்ளனர். கத்தார் தீ விபத்தில் உயிரிழந்த 3 தமிழர்கள் குடும்பத்தினருக்கும் 10 லட்சம் ரூபாய் நிவாரணம் வழங்கப்படுவதாக முதலமைச்சர் ஜோசப் விஜய் அறிவித்துள்ளார். கத்தாரில் ராஸ் லஃபான் தொழிற்பேட்டையில் ஏற்பட்ட தீ விபத்தில் சிக்கி தமிழ்நாட்டைச் சேர்ந்த 3 இளைஞர்கள் உயிரிழந்தனர். உயிரிழந்தவர்களின் குடும்பத்தினருக்கு தலா 10 லட்சம் ரூபாய் நிவாரணம் வழங்க முதல்வர் விஜய் உத்தரவிட்டுள்ளார். உயிரிழந்தவர்களின் உடல்களை விரைவில் தமிழ்நாட்டுக்கு கொண்டு வருவதற்கு இந்திய வெளியுறவுத்துறை அமைச்சகத்துடன் கத்தாரில் உள்ள இந்திய தூதரகம் மூலமும் நடவடிக்கைகள் மேற்கொள்ளப்பட்டு வருவதாக தமிழ்நாடு அரசு வெளியிட்டுள்ள அறிக்கையில் தெரிவிக்கப்பட்டுள்ளது. மேலும் வெளிநாடு வாழ் தமிழர் நலத்துறை அமைச்சர் கா தென்னரசை இப்பணியில் துரித நடவடிக்கை மேற்கொள்ள முதலமைச்சர் அறிவுறுத்தியுள்ளதாக மேலும் தெரிவிக்கப்பட்டுள்ளது. கத்தாரில் ஏற்பட்ட இந்த தீ விபத்தில் சிக்கிய 12 இந்தியர்கள் உட்பட 13 பேர் உயிரிழந்துள்ளனர். 12 இந்தியர்கள் பலியான சம்பவத்தில் மத்திய வெளியுறவுத்துறை அமைச்சர் எஸ் ஜெய்சங்கர் இரங்கல் தெரிவித்தார்.
1: இந்திய செய்திகள்.
2: தமிழகத்துக்கு 40 TMC தண்ணீரை திறந்துவிட வேண்டும் என கர்நாடக அரசுக்கு காவிரி மேலாண்மை ஆணையம் உத்தரவு பிறப்பித்துள்ளது. காவிரி மேலாண்மை ஆணையத்தின் தலைவர் எஸ் கே ஹல்தர் தலைமையில் 52வது கூட்டம் டெல்லியில் இன்று நடைபெற்றதுடன் நீர்த்தேக்கங்களில் குறைந்த அளவே நீர் இருப்பதாக கர்நாடகா தெரிவித்தது. இதற்கு தமிழகம் தரப்பில் கோடை காலங்களில் அனுமதிக்கப்பட்ட அளவை விட அதிக நீரை கர்நாடகா பயன்படுத்திவிட்டு நீர்த்தேக்கங்களில் குறைந்த அளவே நீர் இருப்பதாக கூறுவதை ஏற்க முடியாது என்று தெரிவித்தது. ஜூன் ஜூலை மாதங்களுக்கு மொத்தமாக 40 TMC காவிரி நீர் தேவை என தமிழக அரசு தரப்பில் வலியுறுத்தப்பட்டது. இதனையடுத்து ஜூன் மாதத்திற்கு 9.19 TMC, ஜூலை மாதத்திற்கு 31.24 TMC என மொத்தம் 40 TMC தண்ணீரை தமிழகத்துக்கு திறந்துவிட வேண்டும் என கர்நாடக அரசுக்கு காவிரி மேலாண்மை ஆணையம் உத்தரவு பிறப்பித்தது. கலை, இலக்கியம், சமூக சேவை, மருத்துவம், அறிவியல் போன்ற துறைகளில் சாதித்தவர்களுக்கு இன்று பத்ம விருதுகள் வழங்கப்பட்டன. நடிகர் மம்முட்டி, மாதவன், கிரிக்கெட் வீரர் ரோஹித் சர்மா, டென்னிஸ் வீரர் விஜய் அமிர்தராஜ், தமிழகத்தைச் சேர்ந்த புகழ்பெற்ற மிருதங்க வித்துவான் திருவாரூர் பக்தவச்சலம், சிற்பக்கலைஞர் ராஜஸ்தபதி கலியப்ப கவுண்டர் உள்ளிட்டோருக்கு பத்ம விருதுகளை குடியரசுத் தலைவர் வழங்கி கௌரவித்தார்.
1: இலங்கை செய்திகள்.
2: இலங்கையில் எதிர்காலத்தில் ஏற்படக்கூடும் என எதிர்வு கூறப்பட்டுள்ள எல் நினோ காலநிலை நிலைமையினால் ஏற்படக்கூடிய தாக்கங்களை குறைத்து தேசிய மட்டத்திலான விசேட செயன்முறை திட்டம் ஒன்றை செயற்படுத்துவதற்கு தீர்மானிக்கப்பட்டுள்ளது. இதற்கமைய அரசு நிறுவனங்கள், உள்ளூராட்சி மன்றங்கள், அரசு சார்பற்ற நிறுவனங்கள், தனியார் துறை மற்றும் சமூக அமைப்புகளுக்கிடையே ஒருங்கிணைப்பை மேற்கொண்டு இந்த வேலை திட்டத்தை முன்னெடுப்பதற்காக அமைச்சரவை உபக்குழுவொன்றை நியமிப்பதற்கு ஜனாதிபதி சமர்ப்பித்த முன்மொழிவுக்கு அமைச்சரவை அங்கீகாரம் வழங்கியுள்ளது. இந்த விசேட குழுவில் சுற்றாடல் துறை அமைச்சர் உட்பட 6 துறைகளின் அமைச்சர்கள் நியமிக்கப்பட்டுள்ளனர். மேலும் இந்த அமைச்சரவை உபக்குழுவுக்கு தேவையான ஆதரவையும் ஆலோசனைகளையும் வழங்குவதற்காக அதிகாரிகள் அடங்கிய குழுவொன்றும் நியமிக்கப்பட்டுள்ளது.
1: அமீரக செய்திகள்.
2: ஐக்கிய அரபு அமீரகத்தில் பயணிகள் ரயில் சேவை எதிர்வரும் ஜூன் 30 முதல் தொடங்குவதாக எதிஹாத் ரயில் அறிவித்துள்ளது. எதிஹாத் ரயில் நிறுவனம் அபுதாபி மற்றும் ஃபுஜைரா இடையிலான பயணிகள் ரயில் சேவையின் தொடக்க செயற்பாட்டு கட்டத்தை 2026 ஜூன் 30 அன்று தொடங்க உள்ளதாக அறிவிக்கப்பட்டுள்ளது. இந்த புதிய சேவையால் 2 அமீரகங்களுக்கும் இடையிலான பயண நேரம் சுமார் 1:45 குறையும் என்று தெரிவிக்கப்பட்டுள்ளது. துபாய் ரயில் நிலையம் மற்றும் அல் தாயித் ரயில் நிலையம் ஆகியவை செப்டம்பர் 30 அதிகாரப்பூர்வமான தொடக்கத்துடன் திறக்கப்படும். அல்தஃப்ரா பகுதியில் உள்ள நிலையங்கள் டிசம்பர் 30 அன்று திறக்கப்படும். மேலும் ஷார்ஜா ரயில் நிலையம் அடுத்த வருடம் மார்ச் 30 திறக்கப்படும் என்று எதிஹாத் ரயில் சேவை அறிவித்துள்ளது. துபாய் புதிய வாடகை வசதி திட்டமான ஃபிளெக்ஸி ரென்ஸ் எனும் திட்டத்தை அறிமுகப்படுத்தியுள்ளது. இது வாடகை செலுத்துபவர்கள் வீட்டு செலவுகளை எளிதாக நிர்வகிக்க உதவுவதற்காக உருவாக்கப்பட்டுள்ளது. இதில் நெகிழ்வான கட்டண திட்டங்கள், மாதாந்த வாடகை செலுத்தும் விருப்பங்கள் மற்றும் பிற சலுகைகள் அடங்கும் என்று துபாய் காலி திணைக்களத்தின் வாடகை விவகார பிரிவு இயக்குநர் காலித் அல் ஷைபானி தெரிவித்தார். குடியிருப்பு நிலைத்தன்மையை மேம்படுத்துவது மற்றும் குடியிருப்பாளர்களின் வாழ்க்கை தரத்தை உயர்த்துவதை இந்த திட்டத்தின் நோக்கம் என்று கூறினார். வாடகை கட்டணங்களை மேலும் அணுகக்கூடியதும் எளிதாக நிர்வகிக்கக்கூடியதுமானதாக மாற்றுவதை இதன் முக்கிய இலக்கு என்று அவர் தெரிவித்தார்.
1: உலகச் செய்திகள்.
2: ஐரோப்பாவில் வெப்பம் காரணமாக ஏற்பட்டுள்ள காலநிலை தாக்கங்களினால் கடந்த சில நாட்களுக்குள் பிரான்சில் மட்டும் 40 பேர் உயிரிழந்துள்ளதாக தெரிவிக்கப்படுகின்றது. பிரான்சின் பெரும்பாலான பகுதிகளுக்கு பாதிப்பை ஏற்படுத்தும் வகையிலான கடுமையான வெப்ப காலநிலை எச்சரிக்கைகள் விடுக்கப்பட்டுள்ளதாக அந்நாட்டு அதிகாரப்பூர்வ காலநிலை அவதானிப்பு நிலையம் தெரிவித்துள்ளது. இதற்கமைய பிரான்சின் பெரும்பாலான பகுதிகளில் வெப்பநிலை 40 செல்சியஸை ஒட்டியதாக காணப்படும் என்று எதிர்பார்க்கப்படுகின்றது. பிரான்சின் சில பகுதிகளில் வெப்பநிலை 43 செல்சியஸ் போன்ற மிக உயர்ந்த அளவு வரை அதிகரிக்கக்கூடும் என்றும் தெரிவிக்கப்பட்டுள்ளது. பிரான்ஸ், ஸ்பெயின் மற்றும் இத்தாலி ஆகிய நாடுகள் இந்த கடுமையான வெப்ப அலையினால் மோசமாக பாதிக்கப்பட்டுள்ளதாக தெரிவிக்கப்படுகின்றது. பிரான்சின் சில பகுதிகளுக்கு தற்போது சிவப்பு எச்சரிக்கையும் விடுக்கப்பட்டுள்ளது. இதனிடையே பிரிட்டனில் கடுமையான வெப்ப அலை காரணமாக இங்கிலாந்து மற்றும் வேல்ஸ் முழுவதும் குறைந்தது 312 பள்ளிகள் இந்த வாரம் முழுமையாக அல்லது பகுதியளவில் மூடப்படுவதாக அறிவிக்கப்பட்டுள்ளது. இங்கிலாந்து மற்றும் வேல்ஸின் சில பகுதிகளுக்கு அதிகப்படியான வெப்பத்துக்கான அரிதான சிவப்பு எச்சரிக்கை விடுக்கப்பட்டுள்ளது.
1: விளையாட்டுச் செய்திகள்.
2: ICC உலகக்கோப்பை மகளிருக்கான T20 கிரிக்கெட் தொடரில் இன்று நடைபெற்ற ஸ்காட்லாந்து மகளிர் அணிக்கு எதிரான போட்டியில் நியூசிலாந்து மகளிர் அணி 6 விக்கெட்டுகள் வித்தியாசத்தில் வெற்றியீட்டியது. போட்டியில் முதலில் துடுப்பிடத்தாடிய ஸ்காட்லாந்து மகளிர் அணி 20 ஓவர்களில் 7 விக்கெட் இழப்பிற்கு 131 ஓட்டங்களை பெற்றது. 132 என்ற வெற்றி இலக்கை நோக்கி பதிலளித்தாடிய நியூசிலாந்து மகளிர் அணி 18.2 ஓவர்களில் 4 விக்கெட் இழப்பிற்கு 132 ஓட்டங்களை பெற்றுக் கொள்ள 6 விக்கெட்டுகள் வித்தியாசத்தில் அபார வெற்றியீட்டியது. இத்துடன் இந்த செய்தி அறிக்கை நிறைவுக்கு வருகின்றது. வணக்கம்.
1: விரிவான செய்திகள் was brought to you by Divya Auto Spare Parts Trading, Sharjah, Dubai, Abu Dhabi and Alliance since 1982. 89.4 Tamil FM. Tamil FM. Namma Radio, Namma Music.

0: ஒரு கதை சொல்லட்டுமா சார்?
1: சொல்லு.
0: நீ பாட்டு போடுறவன், நான் பாட்டு கேட்கிறவன், என்னைக்குமே ரெண்டு பேரும் ஒன்னா இருந்தா தான் சூப்பர்.
2: உலக அரங்கின் நடப்புகள், அரசியல் நிகழ்வுகள், விளையாட்டு தகவல்கள், வணிக செய்திகள், வானிலை நிலவரம், இவை அனைத்தையும் நடுநிலை தவறாமல் உடனுக்குடன் தெரிந்து கொள்ள ஒவ்வொரு மணி நேரமும் இணைந்திருங்கள்.
3: தமிழ் FM செய்தி அறையில் இருந்து நான் உங்கள் கிருஷ்ணி மணிபாலன்.

எங்கள் வளமிக்க உளமுற்ற தீ தன்னீரிலா தமிழ் மொழிக்கென தமிழ் பண்பலை தரும் தனி நிகழ்ச்சி. வார நாட்களில் பிற்பகல் 2 மணி முதல் 3 மணி வரை 89.4 தமிழ் பண்பலையில் உங்கள் கிருஷ்ணியுடன்.

0: கண்ணா, ஒரு டைம் ஆன் பண்ணிட்டா ஆஃப் பண்ணவே கூடாது. ஹுக்கும் தமிழ் எஃப்எம் கா ஹுக்கும் தமிழ் எஃப்எம் கா ஹுக்கும் தமிழ் எஃப்எம் கா ஹுக்கும்
1: அர்த்தமாயிருந்தா ராஜா.

டாடி தமிழ்ஃபம் ஆன் பண்ணுங்க டாடி. ஐ நீட் திஸ் டாடி, ஐ நீட் திஸ் பேக் நவ். நானும் யூஎஸ்ல கூட அதே ஃபம் தான் டாடி கேட்போம்.

0: மேடம் ஒரு நிமிஷம்.
1: எஸ்
0: தமிழ் எஃப்எம் தெரியுமா? 89.4.
1: ஹா, நல்லா தெரியுமே.
0: சூப்பர் மேடம். அதுல 11-2 மசாலா கேஃபே ஷோ தெரியுமா?
1: கேள்விப்பட்ட மாதிரி இருக்கு.
0: அதெல்லாம் கேட்டிருப்பீங்க மேடம். அதுல மதுன்னு ஒரு பையன் ஹேண்ட்ஸமா வந்து பேசுவானே, அவனை தெரியுமா?
1: எது, மதுவா?
0: அட என்ன மேடம், பெண்கள் அவன் ஷோக்கு கால் பண்ணி கூழாங்கல்லு கண்ணாலிவா சுண்டி பாண்டி அப்படி பாடுவாங்களே.
1: ஓ மை காட், யார் அவரு?
0: அது நான் தான், அது என்னோட ஷோ தான்.
1: டாம் இட்.
2: 89.4 தமிழ் எஃப்எம் இல் திங்கள் முதல் வெள்ளி வரை தினமும் மதியம் 11 மணி முதல் 2 மணி வரை மசாலா கஃபே கேளுங்க வித் ஆர்ஜே மது.
1: அடிங்க.
3: மசாலா கேஃபே brought to you by பீமா ஜுவல்லர்ஸோட ஹோம் அகைன் செலிபிரேஷன்ல கோல்ட் செயின் அண்ட் பேங்கிள்ஸ்க்கு வெறும் 1.99% மேக்கிங் சார்ஜஸ் அண்ட் டைமண்ட் ஜுவல்லரியில 1899 dirhams off.

0: Sve se bude, eto ne.
1: Rolex. Rolex.
2: Sir! Yes, sir!
3: இதை விட பெஸ்ட் என்டர்டைன்மெண்ட்டா ஒரு எஃப்எம் காட்டுறவனுக்கு லைஃப் டைம் செட்டில்மெண்ட்டா.

0: தமிழ் திங்கள் முதல் வெள்ளி வரை இரவு 8 மணி முதல் 11 மணி வரை.
1: அன்புடன் நான் brought to you by ஆயு ட்ரீட் ஆயுர்வேதா. பிரச்சனை எதுவாக இருந்தாலும் அதற்கு ஒரே தீர்வு ஆயு ட்ரீட் ஆயுர்வேதா, DIP மற்றும் சிலிக்கனோயசிஸ். கால் 0588204172.

0: அதாவது காலை திங்கள் முதல் வெள்ளி வரை காலை 6 மணி முதல் 7 மணி வரை உங்கள் கிருஷ்ணாவுடன்.
1: நீங்கள் கேட்டுக் கொண்டிருப்பது 89.4 தமிழ் FM.

0: அண்ணா, ஒரு டைம் ஆன் பண்ணிட்டா ஆஃப் பண்ணவே கூடாது. ஹுக்கும் தமிழ் எஃப்எம் கா ஹுக்கும் தமிழ் எஃப்எம் கா ஹுக்கும் தமிழ் எஃப்எம் கா ஹுக்கும் ஹுக்கும்
1: ஹுக்கும் அர்த்தமாயிட்டா ராஜா.

0: ஒரு நல்ல ஹோஸ்ட்னா எப்படி இருக்கணும் தெரியுமா? ஷோக்கு ஆன் டைம்க்கு வரணும், கேக்குறதுக்கு முன்னாடி கண்டென்ட்டா தரணும், மொத்தத்துல ரொம்ப ரொம்ப நல்லவனா இருக்கணும்.
1: ஆனா எனக்கு கிடைச்சது
2: எனிவே 4 மணி ஆயிடுச்சா, சரி ரெண்டு பாட்டு போடு நான் வந்துறேன்.
0: நினைக்கிறேன் இதோட உனக்கும் எனக்குமான ஃப்ரெண்ட்ஷிப் கட்டு. நான் கிளம்பி இந்தியா போறேன், நான் இந்தியால இருந்து வீக்கெண்ட் ஷோ தான் பண்ணுவேன், அப்ப கூட நான் உன் கூட ஷோ பண்ண மாட்டேன். முடிஞ்சு, தனியாவே பண்ற ஈவினிங் கார்.
2: நீ போகாத, போயிட்டியா? அப்ப 4 மணி நேரம் நான் மட்டும் ஜாலியா தனியா ஷோ பண்ணவா? ஓகே ஓகே, பை. அவ்வளவுதான், அவளே சொல்லிட்டா. சோ 4:00 டு 8:00 எவ்ரிடே ஈவினிங், ஈவினிங் கரக் வித் மீ ஆர்ஜி பிராவோ. மரியாதையா டியூன் பண்ணி சவுண்ட் வச்சு கேளு.
3: The Evening Karak, presented by VNCT Global, largest villa developers in South India. For more details, contact 054-767-3111. Brought to you by Annathangam Gold and Diamonds, Karama Center, Dubai. 40% off on diamond and precious jewelry. 40% discount on 22-carat and 18-carat gold jewelry making charges madri. Pala offers. Matrum Z5. Indha varshathoda biggest movie ana Patriot matrum pala blockbuster movies. Verum 99.99 dirhams per year la enjoy pannunga.

0: நிகழ்ச்சிக்கு உங்களை அன்புடன் வரவேற்கிறோம். நம் அனைவரின் அரசியான மனதை வெல்ல போட்டியிடும் போட்டியாளர்கள். ஹாய், நான் காஃபி.
1: ஹலோ, நான் தான் டிராவல். வணக்கம், நான் நினைவுகள்.
2: ஹாய், நான் தான் இயற்கை.
0: இதுல மனசோட மனச வெல்ல போவது யாரு?
2: எங்கப்பா மனசு காணோம்.
3: அங்கே பாருங்கள், போட்டிக்கு ராஜாவின் பாடல்கள் வருகின்றன.
1: ராஜா பாட்டு போகுது, மனசும் பின்னாடியே போகுதே.
4: ராஜா பாட்டு போட்டிக்கு வந்தால் மனதை வெல்லத்தானே செய்யும்.
1: வார நாட்களில் மதியம் 3 மணி முதல் 4 மணி வரை மனசார கேளுங்க. ராக் வித் ராஜா, only on 89.4 தமிழ் FM. நம்ம ரேடியோ, நம்ம மியூசிக்.

0: நிகழ்ச்சிகள் வளமிக்க உளமுற்ற தீ தன்னேரிலா தமிழ் மொழிக்கென தமிழ் பண்பலை தரும் தனி நிகழ்ச்சி. வார நாட்களில் பிற்பகல் 2 மணி முதல் 3 மணி வரை 89.4 தமிழ் பண்பலையில் உங்கள் கிருஷ்ணியுடன்.
1: அண்ணாச்சி, குமுதாவை விரும்பி கேட்கிற ஒரே FM

0: அரங்கின் நடப்புகள், அரசியல் நிகழ்வுகள், விளையாட்டு தகவல்கள், வணிக செய்திகள், வானிலை நிலவரம், இவை அனைத்தையும் நடுநிலை தவறாமல் உடனுக்குடன் தெரிந்து கொள்ள ஒவ்வொரு மணி நேரமும் இணைந்திருங்கள்.
1: தமிழ் FM செய்தி அறையில் இருந்து நான் உங்கள் கிருஷ்ணி மணிபாலன். நீங்கள் கேட்டுக்கொண்டிருப்பது 89.4 தமிழ் FM.
2: We'll be right back.

அது 89.4 தமிழ் FM, நம்ம ரேடியோ, நம்ம மியூசிக்.

இங்க நான் தான் கிங், நான் போடுறதுதான் பாட்டு, அத கப் சிப்னு கேட்டு என்ஜாய் பண்ணதோ. ஹுக்கும் தமிழ் எஃப்எம் கா ஹுக்கும்.

மாதிரி லவ்ல வந்துட்டா கேப்பு மாதிரி என்னத்த தாய் இது பத்துக்கிச்சது என்ன கத்துக்கு இன்னைக்கு இது கைத மாதிரி மக்க வாங்கி இருக்கா என்கிட்ட நீ மக்க வாங்கிக்கு நான் தாங்க மாட்டேன் கஷ்டமுசா இது கழிச்சட இவன் லவ்ல.

0: And one day our songs would make history.
1: ஏய் ஆண்டனி தெரிக்கே, லியோவை எவ்வளோ நாள் தான் தேடுவேன். பேசாமல் தமிழ் எஃப்எம் ஆன் பண்ணு, பாட்டாச்சு கேட்போம்.

0: மேடம் ஒரு நிமிஷம்.
1: எஸ்,
0: தமிழ் எஃப்எம் தெரியுமா? 89.4.
1: ஹா, நல்லா தெரியுமே.
0: சூப்பர் மேடம். அதுல 11-2 மசாலா கஃபே ஷோ தெரியுமா?
2: திங்கள் முதல் வெள்ளி வரை தினமும் மதியம் 11 மணி முதல் 2 மணி வரை மசாலா கஃபே கேளுங்க வித் ஆர்ஜே மது.
3: மசாலா கேஃபே brought to you by Bima Jewelers oda home again celebration la gold chain and bangles ku verum 1.99% making charges and diamond jewelry la 1899 dirhams off.

0: கண்ணா, ஒரு டைம் ஆன் பண்ணிட்டா ஆஃப் பண்ணவே கூடாது. ஹுக்கும் தமிழ் எஃப்எம் கா ஹுக்கும் தமிழ் எஃப்எம் கா ஹுக்கும் தமிழ் எஃப்எம் கா ஹுக்கும்
1: அர்த்தமாயிருந்தா ராஜ்.

டாடி, தமிழ் எஃப்எம் ஆன் பண்ணுங்க டாடி. I need this, daddy. I need this. பேக் நவ் நானும் யூஎஸ்ல கூட அது எஃப்எம் தான்.